0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.
2: நேரம் 6:01. முதன்மை கடவுளாகவும் முழுமுதற் கடவுளாகவும் வழிபடப்படும் விநாயகரை போற்றி வரும் பாடலை நமது அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்கலாம். எஸ் ஜானகி பாடிய பாடல் இது. கவிஞர் புத்தநேரி சுப்பிரமணியத்தின் வரிகளுக்கு இசை எல் கிருஷ்ணன்.

பன்னிரு ஆழ்வார்கள் பெருமாளின் மீது பக்தி கொண்டு பாடிய பாசுரகங்களின் தொகுப்பே 4000 திவ்ய பிரபந்தம். இதன் பாட்டுடை தலைவனாக இருக்கும் பெருமாளை போற்றி வரும் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருப்பது வாணி ஜெயராம் பாடியது. தமிழ் நம்பியின் வரிகளுக்கு இசை ஆர். ராமானுஜம்.

0: நேரம் 6:09. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு. விஷ்ணுவின் 8வது அவதாரமாக கருதப்படும் கிருஷ்ணரை போற்றி வரும் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை பாடியிருப்பவர் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம். நெமிழி எழில்மணியின் வரிகளுக்கு இசை டி கே புகழேந்தி.
1: உருவாயூர் உந்தன் குறை தீர்க்கும் கிருஷ்ணன் குழந்தை.

உலக மக்களை காக்க பல வடிவங்களை எடுத்துள்ள அன்னையின் புகழ்பாடும் பாடல் கேட்டும் கே ஜே யேசுதாஸ் பாடியது. நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடிய பாடல் இது. மொகிலனின் வரிகளுக்கு இசை டி வி ரமணி. எளிமையின் வடிவமாகவும் பேரண்டத்தின் நடன கலைஞராகவும் முக்கன் முதல்வனாகவும் போற்றப்படும் சிவபெருமானது பாடல் இது.

நேரம் 6:21. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் கே.ஜே. யேசுதாஸ் பாடியது. பாடலுக்கு இசை ஆலப்புழா ரங்கநாத். சபரிமலை கோயிலின் 18 படிகளும் மனிதனின் 5 புலன்கள், 8 ராகங்கள், 3 குணங்கள் ஆகியவற்றை கடந்து இறைவனை அடைவதை குறிக்கின்றன. அத்தகு புகழ் வாய்ந்த ஐயப்பனது பாடல் இதோ.

நேரம் 6:28. அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பக்தி பாடல்களோடு பெரும்பாலான மக்கள் தெய்வத்தின் மகன் என்றும் உலகை காக்க வந்த மீட்பர் என்றும் நம்பப்படும் இயேசு கிறிஸ்துவின் புகழ் பாடும் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருவது ஜிக்கி பாடியது. பாடலுக்கு இசை ரிச்சர்ட் விஜய்.

நேரம் 6:34. ஹபீபி என்றால் அன்பானவரே என்று பொருள். இறைவனை என் அன்புக்கு உரியவனே என்று போற்றி புகழ்ந்து வரும் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கோவை ஜலீல் பாடியது. எஸ் எம் முராவத்தலியின் வரிகளுக்கு இசை நியாஸ் அகமது.

0: தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்க உள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6,000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்கவுள்ளார். இது தொடர்பாக நடைபெறவுள்ள வேலைவாய்ப்பு திருவிழாவில் அவர் காணொலி வாயிலாக பங்கேற்று உரையாற்றவுள்ளார். இதற்காக நாடு முழுவதும் 45 இடங்களில் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. நிதி, ரயில்வே, பாதுகாப்பு, உள்துறை, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை என மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை மத்திய அரசு நிரப்பி வருகிறது. இதுவரை நடத்தப்பட்டுள்ள பிரதமரின் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 12,75,000 பேருக்கு பணி நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரிகளில் நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற துணைவேந்தர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இளைஞர்கள் நலன் சார்ந்த முன்முயற்சிகளில் உயர்கல்வி நிறுவனங்களின் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் பங்களிப்பையும் அவர்கள் தலைமை பண்பையும் ஈடுபடுத்தும் வகையில் ஆக்கப்பூர்வமாக கலந்துரையாடல்களுக்கு பல்கலைக்கழகங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று திருமதி ரக்ஷா கத்ஸே கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6,000 உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப விரைவில் தேர்வு நடத்தப்பட உள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2,700 மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் விரைவில் பணியமர்த்தப்படுவார்கள் என்று கூறினார். கடந்த ஆட்சியில் துணைவேந்தர்களை நியமிப்பது தொடர்பாக ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும், ஆனால் தற்போது அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண மாநில அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இது தொடர்பான வழக்குகளில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றம் இன்னும் முடிவெடுக்காத நிலையில் துணைவேந்தர் நியமனத்திற்கு விரைவில் நல்ல முடிவு ஏற்படும் என்றும் திரு விஸ்வநாதன் கூறினார். ஹிந்தி உட்பட எந்த மொழியையும் திமுக எதிர்க்கவில்லை என்றும் இருமொழி கொள்கையைத்தான் வலியுறுத்தி வருவதாகவும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நவோதயா பள்ளிகளை அனுமதிப்பது தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு ஹிந்தி மொழிக்கு எதிரான மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சமீபத்தில் தெரிவித்த கருத்து குறித்து அவர் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்தந்த மாநிலங்கள் தாங்கள் விரும்பும் மொழிக் கொள்கையை பின்பற்ற அனுமதிப்பதே நாட்டின் ஒருமைப்பாட்டிற்கு வலு சேர்ப்பதாக அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நவோதயா பள்ளிகளை அனுமதிப்பது தொடர்பான விஷயத்தில் தற்போதுள்ள மாநில அரசு உறுதியான வாதங்களை உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சிகளின் வேட்பாளர்கள் உள்ளிட்ட 48 பேர் மனு தாக்கல் செய்தனர். அவர்களில் 28 பேரின் மனு

ஏற்கப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் பிரதான அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் உட்பட 53 பேர் மனு தாக்கல் செய்த நிலையில் மனுக்கள் பரிசீலனையின் போது 22 மனுக்கள் ஏற்கப்பட்டன. இந்நிலையில் மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். இதையடுத்து இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா கிராமத்தில் சிப்காட் அமைக்க நிலங்களை கையகப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அறிவிக்கையை மாநில அரசு திரும்பப் பெற்றுள்ளது. கடந்த 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட தமிழ்நாடு அரசிதழில் செய்யாறில் உள்ள சிப்காட் தொழிற்பூங்காவின் 3வது கட்ட பணிகளுக்கான மாவட்ட ஆட்சியரின் பரிந்துரையின் பேரில் மேல்மா கிராமத்தில் நிலங்களை கையகப்படுத்த அறிவிக்கை வெளியிடப்பட்டதாகவும், ஆனால் அந்த அறிக்கை திரும்பப் பெறப்படுவதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலம் கையகப்படுத்துவதற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வந்த நிலையில் இந்த முடிவை மாநில அரசு எடுத்துள்ளது. நீலகிரி, கோவை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராணிப்பேட்டை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். ரஷ்யாவில் உள்ள கர்ஸ்க் அணுமின் நிலையத்தின் மீது யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதற்கு சர்வதேச அணுசக்தி முகமை கண்டனம் தெரிவித்துள்ளது. ஹரித்வாரில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள கும்பமேளாவிற்கு மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து உத்தராகண்ட் மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். 2025-26 நிதியாண்டில் நாட்டின் மென்பொருள் சேவை ஏற்றுமதி 8.2% அதிகரித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடல் உணவுப் பொருட்களின் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் மாவட்ட ஏற்றுமதி மேம்பாட்டுக் குழு சார்பில் ஏற்றுமதி விழிப்புணர்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. தூத்துக்குடியில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் மீன்வள பெண்களுக்கு இருசக்கர வாகனத்துடன் கூடிய குளிர்காப்பு பெட்டிகளை மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் நேற்று வழங்கினார். காரைக்காலில் நேற்று 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. பிரயாக்ராஜ் நெல்லை இடையே இன்று முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை சனிக்கிழமைதோறும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னையில் விநாயகர் சிலைகளை கரைக்க மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடு மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய கண்டத்தின் மிகப்பெரிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒன்றான ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஐச்சி, நகோயா என 2 நகரங்களில் நடைபெறவுள்ளன. இதில் 43 பிரிவுகளில் 45 நாடுகளைச் சேர்ந்த 11,000-க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 36 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டிகள் இன்று பிற்பகல் ஜப்பானின் நகோயா நகரில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்குகின்றன. தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்தியா சார்பில் தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜிந்தர்பால் சிங் தூர் ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கிரிக்கெட் உள்ளிட்ட அதிக நேரம் நடைபெறும் விளையாட்டுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. இத்தாலியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மகளிருக்கான இதே பிரிவில் இந்தியாவின் ஷபேரா ஹாரிஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய போதும் நூலிழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். இதேபோல் பவ்யா திருப்பதி, கிருஷிகா ஜோஷி ஆகியோரும் இறுதிப் போட்டியில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்கவுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட கல்வி நிறுவனங்கள் உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்சே கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் காலியாக உள்ள 6,000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: 102.3 FM.
1: நேரம் 6:55. இப்பொழுது நம்ம கேட்கலாம் இன்று நமது நிலையத்திலிருந்து ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பை தொடர்ந்து இன்று காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு இந்த நிகழ்ச்சி வந்து 8 மணி வரைக்கும் இடம்பெற இருக்கு. அதைத் தொடர்ந்து 8 to 9 வரை உங்கள் விருப்பம், உங்களுக்கு பிடித்த பாடல்கள் கடிதங்கள் வாயிலாக வந்து உங்களுடைய பெயர்களுடன் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். அடுத்து 9 to 10 வரை கலக்கல் அரங்கம், 10 to 11 வரை கதையும் கானமும், 11 to 12 வரை என்றும் இனியவை, 1950-60 மற்றும் 70s வெளிவந்த திரைப்பட பாடல்களின் தொகுப்பு. 12 to 1 வரை ரெட்ரோ நேரம், இதில் வந்து 1980 மற்றும் 90s வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு இடம்பெறும். 1 to 1:45 வரை பாடல் உங்கள் சாய்ஸ், தொடர்ந்து 1:55-2 வரை நம்ம நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்போம். அதைத் தொடர்ந்து 2:00 to 2:55 வரை எங்கள் ஸ்டைல், 2:55-3 வரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா இந்த திட்டத்தை குறித்த தகவல்கள் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அதைத் தொடர்ந்து 3 to 4 வரை ஒளி சித்திரம், இதில் வந்து குங்கும செம்மில் இந்த திரைப்படத்தோடு ஒளி சித்திரம் இடம்பெறும். தொடர்ந்து 4 to 5 வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்த நிகழ்ச்சியும், 5 to 6 வரை பூந்தென்றல் இந்த நிகழ்ச்சியும் இடம்பெறும். 6 to 6:30 வரை பக்தி மாலை, இதில் திருமாலின் திருவுழா புரட்டாசி மாத சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. தொடர்ந்து 6:40-7 வரை என் விருப்பம், 7 to 7:30 வரை திரைகாணம் இந்த நிகழ்ச்சியும், 7:30-7:35 வரை நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன் அவர்கள், 7:35-7:55 வரை பாட்டும் பயணமும் இந்த நிகழ்ச்சியும், 7:55-8 வரை இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் வழங்கும் நிகழ்ச்சியும் வந்து நம்ம கேட்கலாம். அதைத் தொடர்ந்து 8 to 9 வரை எனக்குள் நான், தேடலின் பகர்வில் தெவிட்டா பதிவுகளோடு திரைப்பட நடிகர் ரவிகாந்த் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் அருள் செல்வி, தொகுப்பு ஜெயலட்சுமி. 9 to 9:15 வரை பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்ஷன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 9:15-10 வரை என்னிய பொன்னிலாவே, தொடர்ந்து இன்று இரவு 10 to 11 வரை எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு, 11 to 12 வரை மனசு மயங்கும், மனதிற்கு இதமான பாடல்கள் எல்லாமே வந்து உங்களுக்காக ஒளி உலா வரை காத்துட்ருக்கு. இதெல்லாம் கேட்குறதுக்கு இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு 102.3. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிக்கலாம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
4: வணக்கம் தமிழ்நாடு.
5: ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக

ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியாக வாழுங்கள், ஏனெனில் வாழ்க்கை நமக்கு மறுவாய்ப்பு தரப்போவதில்லை அப்படின்ற ஒரு இனிமையான சிந்தனையுடன் நம்மளுடைய வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். நான் உங்க ஆர்ஜி மரியம் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் அனைத்து இனிய நிகழ்வுகளை கொண்டாடுற நம்மளுடைய நேயர்கள் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள்.

இசை தமன். நேரம் சரியாய் 7:06. வணக்கம் தமிழ்நாடு, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு. நம்மளால் ஒரு விஷயத்தை வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியும். ஏன்னா நம்மளுடைய மனம் வந்து அதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்கிற அந்த வழிகளை அப்போ தான் வந்து ஆராய்ச்சி செய்து அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளால் முடிக்கவும் வைக்கும். ஸோ ஒரு காரியத்தில் வந்து நம்ம வைக்கிற நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கிற வழியும் காட்டுது அப்படின்ற ஒரு காலையில் ஒரு இனிமையான சிந்தனையோடு நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் அனிருத் ரவிச்சந்தர் பாடிய பாடல். இது விவேக்கின் வரிகளுக்கு இசை அனிருத் ரவிச்சந்தர். திரைப்படம் பார்த்தீங்கன்னா தர்பார் திரைப்படத்துல இருந்தா பாடல் வந்துட்டு இருக்கு.

0: சும்மா
1: கீழ்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
3: நேரம் சரியா 7:10. வணக்கம், தமிழ்நாடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில என்ன கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 தாதா சாஹேப் பால்கே விருது வந்து யாருக்கு வழங்கப்படுகிறது? இதுதான் வந்து உங்களுக்கான கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரியும்.

0: பட்டாசிரி படத்திலிருந்து பாடலை கேட்டோம். தனுஷ் பாடிய பாடல், பாடலை இசைத்து எழுதியிருந்தவர் விவேக் மற்றும் மெர்வின் இருவரும். இனி தொடர்வது காலை 7:15 தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள்.

0: சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ள சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலையின் எதிர்காலம் என்ற தலைப்பிலான இந்த மாநாடு 2 நாட்கள் நடைபெறவுள்ளது. இதில் சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற மற்றும் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்கின்றனர். மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகள், மாநில சட்டசேவை ஆணைய உறுப்பினர்கள், சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையர்களின் பிரதிநிதிகள் மாநாட்டின் அமர்வுகளில் கலந்து கொள்ள உள்ளனர். சுற்றுச்சூழலை பராமரிக்கவும் அதற்கான கொள்கைகளை உருவாக்கி செயல்படுத்துவதில் உள்ள இடைவெளியை போக்கும் வகையில் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற தென் மாநிலங்களுக்கான மண்டல வேளாண் மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய அரசும் மாநில அரசுகளும் குழுவாக செயல்பட்டு வேளாண் திட்டங்களை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். விவசாயிகளுக்கான அடையாள அட்டைகளை உருவாக்கும் பணியில் தென் மாநில அரசுகள் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்றும், தெலங்கானா, கர்நாடகா மாநிலங்கள் இதில் 75% பணிகளை முடித்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழ்நாடு, கேரளம் மாநிலங்களும் அந்தமான் நிக்கோபர் யூனியன் பிரதேசமும் இந்த பணிகளை தீவிரப்படுத்த வேண்டும் என்றும், வரும் ஆண்டுகளில் விவசாயிகளுக்கான நலத்திட்டங்கள் இந்த அடையாள அட்டைகளை சார்ந்திருக்கும் என்பதால் குறிப்பிட்ட காலத்திற்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தினார். இந்தியா கனடா இடையே விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை மேற்கொள்வது தொடர்பாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கனடா வர்த்தகத்துறை அமைச்சர் திரு மனிந்தர் சித்துவுடன் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை நடத்தினார். இது தொடர்பான பேச்சுகளை விரைவுபடுத்தி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இரு நாடுகளும் இந்த ஆலோசனையின் போது விருப்பம் தெரிவித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்து அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தால் வர்த்தகம், முதலீடு மற்றும் சேவை துறைகளில் இந்தியா கனடா இடையே பொருளாதார ஒத்துழைப்பு அதிகரித்து பல்வேறு துறைகளில் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த கேரள அரசு தயாராக உள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மோன்ஸ் ஜோசப் தெரிவித்துள்ளார். கோட்டையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த மாதம் சென்னையில் நடைபெற்ற தென்னிந்திய முதலமைச்சர்கள் மாநாட்டின் போது இது தொடர்பாக கேரள முதலமைச்சர் திரு வி டி சதீசனும் தமிழக முதலமைச்சர் திரு விஜயும் ஆலோசனையில் ஈடுபட்டதாக கூறினார். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை குறித்து தமிழக அரசிடமிருந்து முறையான அழைப்பு ஏதும் வரவில்லை என்றும், ஆனால் பேச்சுவார்த்தைக்கு கேரளம் எப்போதும் தயாராக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு புதிய அணை கட்டப்பட வேண்டும் என்றும், தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை கேரளம் வழங்கும் என்றும் திரு மோன்ஸ் ஜோசப் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: புத்தொழில் மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளில் இந்திய இளைஞர்கள் புதிய உச்சத்தை எட்டி வருவதாக குஜராத் முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக காந்திநகரில் நேற்று நடைபெற்ற இளைஞர்களுடனான கலந்துரையாடலில் பங்கேற்று பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார். 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாட்டில் புத்தொழில் நிறுவனங்களுக்கென மத்திய மாநில அரசுகளின் ஆதரவு கிடைக்கவில்லை என்று அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி புத்தொழில் இந்தியா திட்டத்தில் கவனம் செலுத்தியதன் மூலம் இளைய தொழில் முனைவோர்களுக்கு ஆதரவு அதிகரித்துள்ளதோடு வேலைவாய்ப்புகளும் உருவாகி வருவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் கழிவுப் பொருட்களை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துதல், நீர் மேலாண்மை ஆகிய துறைகளில் இளைஞர்கள் உருவாக்கியுள்ள புதிய மாதிரிகள் புதுமையான தீர்வுகளாக உள்ளன என்றும் திரு பூபேந்திர பட்டேல் கூறினார். சண்டிகரில் கூட்டுறவு அடிப்படையிலான

0: பாரத் டாக்ஸி சேவையை பஞ்சாப் மாநில ஆளுநர் திரு குலாப்சந்த் கட்டாரியா நேற்று தொடங்கி வைத்தார். சொந்தமாக கார் வைத்திருக்கும் ஓட்டுநர்கள் முழுமையாக பயனடையும் வகையில் ஏற்கனவே பல்வேறு நகரங்களில் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஓட்டுநர்களும் பொதுமக்களும் பயனடைவார்கள் என்று நிகழ்ச்சியில் பேசிய திரு குலாப்சந்த் கட்டாரியா தெரிவித்தார். நாட்டில் தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்களின் சதவீதம் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் வெளியிட்டுள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்டங்களில் தொழிலாளர்களின் சந்தை நிலவரம் குறித்த புதிய அறிக்கையில் இது தெரியவந்துள்ளது. இதன்படி மக்கள் தொகை அதிகமாக உள்ள 100 மாவட்டங்களில் குஜராத் மாநிலம் சூரத் மாவட்டத்தில் பெண் தொழிலாளர்களின் பங்கேற்பு அதிகமாக உள்ளது. பீகார் மாநிலம் தர்பங்கா குறைந்த அளவு பெண் தொழிலாளர்களை கொண்ட மாவட்டமாக உள்ளது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை திருத்த சட்ட மசோதா குறித்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. குழுவின் தலைவர் திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உள்துறை அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டு மசோதாவில் இடம்பெற்றுள்ள முக்கியமான விதிமுறைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கமளித்தனர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு சஞ்சய் ஜெய்ஸ்வால், கூட்டம் சுமூகமாக நடைபெற்றதாகவும் மசோதா தொடர்பாக உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியதாகவும் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் துகராஜா பட்டணத்தில் கப்பல் கட்டும் தளத்தை அமைப்பது தொடர்பாக பொதுத்துறை நிறுவனமான மஸ்கான் கப்பல் கட்டும் நிறுவனத்திற்கு ஆந்திர மாநில அரசுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அடுத்த 6 ஆண்டுகளில் இத்திட்டத்திற்காக 15,000 கோடி ரூபாய் முதலீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. தேவையான அரசு அனுமதி மற்றும் ஒப்புதல்கள் கிடைப்பதன் அடிப்படையில் முதலீடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஆந்திர மாநில அரசு தெரிவித்துள்ளது. இந்த கப்பல் கட்டும் செயல்பாட்டிற்கு வந்தால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 45,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது கூடுதலாக பொருளாதார தடை விதிக்கும் சட்டத்தில் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். அந்த இரு நாடுகள் மீதும் பொருளாதார நிபந்தனை அதிகரிக்கும் வகையில் இந்த சட்டத்தில் அதிபர் கையெழுத்திட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ரஷ்யாவிற்கு எதிரான சட்டப்பூர்வ தடைகள், வரிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளன. ஈரான் மீதான தற்போதைய தடைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. இந்த புதிய சட்டத்தின்படி ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை குறிப்பிட்ட அளவில் வாங்கும் நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% வரை வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்கா கூறியுள்ளது. இத்தாலியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பைக்கான இளையோர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் டிராப் பிரிவில் இந்தியாவின் யோகன் சக்திவேல் முத்துக்குமார் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். மகளிருக்கான இதே பிரிவில் இந்தியாவின் சபேரா ஹாரிஸ் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய போதும் நூலிழையில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டார். இதேபோல் பவ்யா திருப்பதி, கிருஷ்ணகா ஜோஷி ஆகியோரும் இறுதிப் போட்டியில் பதக்க வாய்ப்பை தவறவிட்டனர். ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த போட்டிகள் ஐச்சி, நகோயா என 2 நகரங்களில் நடைபெற உள்ளன. இதில் 43 பிரிவுகளில் 45 நாடுகளைச் சேர்ந்த 11,000-க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் 36 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இப்போட்டிகள் இன்று பிற்பகல் ஜப்பானின் நகோயா நகரில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்குகின்றன. தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்தியா சார்பில் தேசிய கொடியை மனுபாக்கர் மற்றும் தஜிந்தர்பால் சிங் தூர் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கிரிக்கெட் உள்ளிட்ட அதிக நேரம் நடைபெறும் விளையாட்டுகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை தொடர்பான சர்வதேச மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். வேளாண் தொடர்பான திட்டங்களையும் இலக்குகளையும் குறிப்பிட்ட காலத்திற்குள் முடிக்குமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசுடன் பேச்சு நடத்த தயாராக உள்ளதாக கேரள அரசு தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் சரியா 7:25. வணக்கம் தமிழ்நாடு. இந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு. 102.3 வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். எந்த சூழ்நிலையிலும் வந்து நம்முடைய உடலையும் மனதையும் வந்து பத்திரமாக பார்த்து கொள்ளணுமா? சூழ்நிலைகள் வந்து மாறும், மனிதர்களும் மாறுவார்கள். ஆனால் கடைசி வரைக்கும் நமக்கு துணையாக இருப்பது நம்முடைய ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும்.

0: மட்டும்தான் அப்படின்ற ஒரு சிந்தனையோட நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்து கேட்க போகிற பாடல் அனிருத் ரவிச்சந்திரன் மற்றும் நீடி மோகன் பாடிய பாடல். இது சிவகார்த்திகேயன் வரிகளுக்கு இசை டி இமான், நம்ம வீட்டு பிள்ளை. இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டு இருக்கு, இணைந்திருங்கள்.
1: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பாக்குறேன்.

0: காளி.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
2: வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். இன்று 8:00 விவித் பாரதி தமிழ் FM 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில நான் உங்க கூட கலந்துக்க போறேன். நான் வந்து பாலச்சந்திர சார் வந்து என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவர் கூட 2 படம் டிராவல் பண்ணிருக்கேன். தில்லுமுல்லு டிராவல் பண்ணேன், வருமீனரம் சிகப்பு டிராவல் பண்ணேன். அப்ப லொகேஷன் போயிடும், அவர் கூட போய் உட்காந்துப்பேன். ஏன்னா எங்க மாமா வந்து ஜேர்னலிஸ்ட், மாமா இவங்க ஒரு செட் ஆக்சுவலா, அதனால போய் உட்காந்து ஷூட் பாத்துட்டு அதெல்லாம் போயிட்டு

0: அதுக்கப்புறமா இது நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆமாம் சார், நான் செந்தாமரை ட்ராமா ட்ரூப்பில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அண்ணன் சாரும் ஒன்றா தான் சொல்றாரு உங்களை வந்து மீட் பண்ண அப்படி. ஒரு மூணு நாள் கழிச்சு காஸ்டியூமர் வந்தார் அளவு எடுக்கிறது. சார் கவிதா லேலேருந்து வரும், மெஷர்மெண்ட் எடுக்கணும். சார் எடுத்துங்க. என்ன ரோல்னா ஒரு வாட் பாய் கேரக்டர் அப்படின்னா. சரி, ஏதோ ஒரு சீன் ரெண்டு சீன் இருக்குன்னு பார்த்தேன். பார்த்தா அந்த படம் ஃபுல்லாக 13 சீன் கொடுத்தார் எனக்கு. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வரவேற்கிறேன்.
1: புலி மூணு பாட்டுக்கு இந்த டான்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராம் வாயிலாக அனுப்பி

கவும் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு.

நேரம் சரியா 7:36. வணக்கம் தமிழ்நாடு. இந்த நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம் விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு. இன்னைக்கு உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். 2026 தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான பதில்கள் நிறைய நேயர்கள் அனுப்பிட்டே இருக்காங்க. உங்களுக்கும் இதற்கான பதில் தெரியும் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்களும் விவித் பாரதி தமிழகம் 102.3 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு அந்த கேள்விக்கு கீழே உங்களுடைய பதில்களை நீங்க எங்களுக்கு அனுப்பலாம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: நேரம் சரியா 7:40. வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியை நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஸோ சனிக்கிழமை அதுவுமா நல்ல துள்ளலான பாடல்கள் தான் வந்து இன்னைக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில எல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நம்மளுடைய நேயர்களுடைய பதிவுகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம்.

காலையில் அருள்மணி மாலை நிகழ்ச்சியிலிருந்தே நம்மளுடைய நேயர்கள் வந்து பதிவுகள் போட்டுட்டே இருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவர்கள், வாரியங்காவல் கதிரவன், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, ரோசையா ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்தும் எல்லாருமே வந்து நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், அன்பு ராணி அவங்க, புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை, வீரமணி பாலன், பிரபாகரன் மற்றும் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் அமீத் ராஜா இவங்களும், தேனி ஹரிராம் அவங்களும், அருள்குமரன், ராமச்சந்திரன் இவங்க வந்து நம்மளோட நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. கமலா வரதன் மற்றும் ஜூலை ரீஜா மனோகரன், மதுரை சண்முக சுந்தரம், பன்னீர்செல்வம், அடுத்து அம்பத்தூர்லேருந்து நம்மளுடைய நேயர் சுரேஷ் பாபு அவர்கள் வந்து நிறைய கவிதைகள் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. ஓகே, நன்றிங்க ஐயா. அதை தொடர்ந்து நம்மளுடைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, முரளிதரன் விழுப்புரத்திலிருந்தும், தாமலேரி முத்தூர் சரவணன் அவர்களும், அடுத்து கனகராஜ் அவங்களும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அனுப்பியிருக்காங்க. ரெடில்ஸ் ஹயாத் பாஷா, மேலப்பேட தயாளன், ரமணி ராஜேஷ் மற்றும் மயிலை பட்டாபி, சூளை ரீஜா மனோகரன், பர்வதவர்த்தினி இவங்க எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நெல்லை பாரதி, சாந்தி ரமேஷ், ராஜமாணிக்கம் கோபி, மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார், சரவணன் ராமலிங்கம், அடுத்தது பிரகாஷ் டிபிஎஸ் அவங்களும் வந்து அவங்களுடைய நேர் வீட்டில் வந்து எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ப்ரோக்ராம் கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணிகண்டன் தென்பொன்முடியிலிருந்தும், அப்பனா நகர் மூர்த்தி, என்எம்பி நச்சுப்பிள்ளை, யுகராஜேஷ் மனோகர் அவங்களும், ரமா ரவி அவங்க டி நகர்லேருந்தும், அடுத்து ரங்கராஜன் அவங்களும் டி நகர்லேருந்து, அடுத்து நம்மளுடைய நேயர்கள் ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி, தீட்டாளம் டி சி ராஜேஷ், சின்னக்கானூர்லேருந்து கருப்பணன் ரங்கசாமி, கோயம்புத்தூர் மாவட்டத்திலிருந்தும் நம்மளுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வைத்தியநாதன் அம்மாபேட்டையிலிருந்தும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்தும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புரசைவாக்கம் சவுந்தரராஜன் அவங்க, பாபு முல்லைக்காட்டிலிருந்தும், நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேயர் மேட்டுப்பட்டி கண்ணன் அவர்கள், வளங்கைமான் ஆட்டோதுரை அவர்களும், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் இவங்க எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நம்முடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், பாடல்கள் அருமை மற்றும் அவங்களுடைய மனதில் இருக்கிற பதிவுகள், நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும்.

சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள்கிட்டேருந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சே அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

0: வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். இன்று 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எனக்குள் நான்ங்கிற நிகழ்ச்சியில் நான் உங்கள் கூட கலந்துக்க போகிறேன். நான் வந்து பாலச்சந்திர சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவர் கூட 2 படம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். தில்லுமுல்லு ட்ராவல் பண்ணேன், வருமினரம் சிகப்பு ட்ராவல் பண்ணேன். அப்போ லொக்கேஷன் போய்டும், அவர் கூட போய் உட்காந்துப்பேன். ஏன்னா எங்கள் மாமா வந்து இவர் ஜேர்னலிஸ்ட், ஸோ மாமா இவங்களும் ஒரு செட் ஆக்சுவலாக, அதனால் போய் உட்காந்து ஷூட் பார்த்துட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா மாதிரி நான் சிந்தாமல் ட்ராமா ட்ரூப்பில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அண்ணன் சாரு ஒன்றா தான் சார் அவங்களை வந்து மீட் பண்ண அப்படி. ஒரு 3 நாள் கழிச்சு காஸ்டியூமர் வந்தார் அளவு எடுக்கிறார். சார் கவிதா லேலேருந்து வரோம், மெஷர்மெண்ட் எடுக்கணும். சார் எடுத்துங்க. என்ன ரோல்னா ஒரு வாட் பாய் கேரக்டர் அப்படின்னா. சரி, ஏதோ ஒரு சீன் 2 சீன் இருக்குன்னு பார்த்தேன். அந்த படம் ஃபுல்லாக 13 சீன் கொடுத்தார் எனக்கு. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வரவேற்கிறேன்.
1: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
2: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBS

0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: நேரம் சரியா 7:51. வணக்கம் தமிழ்நாடு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு என்ன கேள்வி நான் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். ஆண்டிற்கான தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதுக்கு நம்மளுடைய நேர்கள் நிறைய நேர்கள் வந்து ஆன்சர் அனுப்பியிருக்கீங்க. சரியான பதில்கள் தான் வந்து அனுப்பியிருக்கீங்க. யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். முதல்ல அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னட மூத்த நடிகர் அனந்த் நாக் அவங்களுக்கு தான் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய திரையுலகில் வந்து பங்களித்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 250-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் வந்து நடிச்சிருந்திருக்கிறாரு. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு மத்திய அரசு பத்மபூஷன் விருது வழங்கி வந்து கௌரவிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு தாதா சாஹேப் பால்கே விருதும் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த சரியான தகவல்களை வந்து நம்மளுடைய நேயர்கள் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீரா வெங்கட்ராமன் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. நாகூர் யூசுப் மாலிம் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. குணாலன் அண்ணாமலை அவங்களும், அருள் குமரன் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ் அவங்க, நடராஜன் சுப்பையா புத்தகரத்திலிருந்தும், கமலாவர்தன் அவங்க, ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, அடுத்து நம்மளுடைய நேயர் சூலை ரீஜா மனோகரன், மயிலை பட்டாபி அவங்க வந்து குடும்பத்தினரோட வந்திருந்தாங்க நிகழ்ச்சியில் வந்து இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பதிலும் வந்து அனுப்பியிருக்காரு. அடுத்து நம்மளுடைய நேயர் வந்து ரமா ரவி ரவி அவர்கள் வந்து டி நகர்லேருந்தும், ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான்லேருந்தும், அடுத்து கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, மேலப்பேட தயாளன், மாலினி தேவி அருணாச்சலம், கலை துரைராஜன் அவங்க, பத்மா சவுந்தரராஜன் அவங்க, கொடமானப்பட்டி கே வி ஜெயசீலன், சாமுன்னி கருணாநிதி வீரவநல்லூர், மந்திரமூர்த்தி அவங்க வந்து நாகர்கோயிலிருந்தும், மேட்டுப்பட்டி கண்ணன், ஆரணி பாப்பம்பாடி ஆண்டாள் தேவமணி, வெங்கடேசன் அவங்களும் வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. மற்றும் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் அவங்க, வீரதுரை, ரெட்டில்ஸ், ஹயாத் பாஷா அவங்களும் வந்து சரியான பதிலோட அந்த பேஜே வந்து அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி விக்னேஷ் ஓசூர்லேருந்தும் வந்து நமக்கு வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேர்கள் பாபு அவர்கள், பொன்னியம்மன் மேடு, வன்னி கணேசன், அடுத்து முள்ளக்காட்டிலருந்து அனுப்பியிருக்காங்க இவங்களும் பாபு, பன்னீர்செல்வம் அவங்களும், ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்தும், ராதா கிருஷ்ணன் அவங்க வந்து தேனியிலிருந்தும், அடுத்து பிரியதர்ஷன் அவங்களும், ஆற்காடு சாத்தூர் ரமேஷ் ஈஸ்வரி, சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு அவங்களும், திருநின்றவூர் தமிழன் அவங்களும், ராஜமாணிக்கம் கோபி, கீதா ராஜகோபாலன், வைத்தியநாதன், அடுத்து பிரபு வீரா ராஜபாளையத்திலிருந்தும் சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. செய்யார் சந்திரசேகர் அவங்க, பிரமிளா தமிழ்செல்வன் அவங்களும், தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், மதுரை சண்முக சுந்தரம், ஹரிஹரன், அடுத்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் புவனகிரி சுமதி பாபு, கருப்பண்ணன் ரங்கசாமி, அல்லிநகரம் மகாதேவன், இவங்க எல்லாருமே வந்து சரியான பதில் அனுப்பியிருக்காங்க. பதில் அனுப்பிய அனைத்து நேயர்களுக்கும் ஒரு பெரிய கைத்தட்டல் வந்து நம்ம கொடுத்துடலாம். அதோட நம்மளுடைய நிகழ்ச்சியில் நிறைவான ஒரு பாடல் நம்ம இப்போ கேட்க போகிறோம். என்ன திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைப்படம் வந்து கோப்ரா. அந்த திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. வாகும் மகன் மற்றும் இவங்க வந்து பாடிய பாடல். அடுத்து பா விஜயின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். இந்த பாடலோட நான் உங்களை வந்து அடுத்து 10-12 வரை கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியிலும், என்றும் இனியவை இந்த நிகழ்ச்சியிலும் வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஆர்ஜே மரியம் கிளம்புறேன். இதோட நம்மளுடைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே சாய்லட்சுமி அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுவரை இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு. நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நீங்க கேட்க இருக்க நிகழ்ச்சி உங்கள் விருப்பம் வழங்குறதுக்கு வந்திருக்கேன். நான் அர்ஜே சாய்லட்சுமி. விவித் பாரதி 102.3 ஒளிபரப்பாரு இந்த நிகழ்ச்சிகளை நீங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் மட்டும்

3 நீங்க கேட்க இருக்க நிகழ்ச்சி உங்கள் விருப்பம் வழங்குறதுக்கு வந்திருக்கேன். நான் அர்ஜே சாய்லட்சுமி. விவித் பாரதி 102.3 ஒலிபரப்பாரு இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை எஃப்எம் மற்றும் கும்பகோணம் பண்பலை எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எஸ், இந்த நிகழ்ச்சி வந்து உங்கள் விருப்பம். உங்கள் விருப்பம்ல நேயர்களுக்கு விருப்பமான பாடல்கள் தான், அதாவது போஸ்ட் கார்டு ரிக்வெஸ்ட்ல வந்த விருப்ப பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிக்க போகிறோம் அடுத்த 1 மணி நேரம். எஸ், ஒரு அழகான சனிக்கிழமை இன்னைக்கு தேதி 19 செப்டம்பர் 2026, நேரம் வந்து 8:02 ஆயிட்டுருக்கு. வெளியில் வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிருக்கு இந்த டே. அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சிகளும் நிகழ்ச்சியில் வரக்கூடிய பாடல்களும் நேயர்களும் வந்து இன்றைக்கி நிகழ்ச்சியை ரொம்ப அழகாக கொண்டு போக போகிறாங்கன்னு நான் நம்புகிறேன். எஸ், அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபீலிங்கோட முதல் பாடல் யாருக்காக அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஜனநாயகம் திரைப்படத்துலேருந்து ஒரு செம்மையான சாங் கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா குரோம்பேட்டை என் சத்யநாராயணன், பத்மா, அனன்யா, ஆத்யா, அனிதா, வாசுதேவ கிருஷ்ணா, விஸ்வா, எஸ் ஆர்த்தி மற்றும் வரும், மாதவரம், வாவுசி தெரு, பத்மாசினி ஜெயபால், பத்மாவதி ஸ்டாலின், தாராகேஸ்வரி, இளங்கோவன், பால சரஸ்வதி, இதயராஜ், திருமழிசை குண்டுமேடுலேருந்து சுசீலா நடராஜன், திருமழிசை ஜெகநாதபுரம்லேருந்து அமுதா மற்றும் செல்வம், பட்டாளம்லேருந்து அப்துல் ஜலீல், வடப்பழியிலிருந்து வீரதுரை, குடுவாஞ்சிரி கனகராஜ், மணலி மாறன், மந்தவெளி விநாயகம், மேலப்பேடு தயாளன், நெடுமரம் முனுசாமி, ஆண்டிப்பட்டியிலிருந்து ஆராதனா மற்றும் ஆவடியிலிருந்து ஆனந்தலக்ஷ்மி, இவங்க எல்லாருமே இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக நிகழ்ச்சியில் வந்துட்டே இருக்குது. ஸ்டேடியோனது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின் விருப்பம்.

0: 102.3 FM. வெல்கம் பேக் டு த ஷோ. இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வித் மீ ஆர்ஜே சாய்லக்ஷ்மி. எஸ், ஆரம்ப பாடலே ரொம்ப அட்டகாசமான பாடல் கேட்டாச்சு ஜனநாயகன் திரைப்படத்துலேருந்து. அடுத்ததாக வர இருக்கிற பாடல் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, வெளிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி, மயிலாப்பூர்லேருந்து வெற்றி செல்வி சத்யநாராயணன், ஐயப்பாக்கம் கோடீஸ்வரன் இந்துமதி, திருநின்றவூர்லேருந்து தீனதயாளன் கலையரசி, திருவள்ளிக்கேணிலேருந்து நாராயணன் தமிழரசி, மதுரை கைத்தறி நகர்லேருந்து ராமலிங்கம், சுமதி, ரமேஷ் பாபு, மணிமாலா, மணிகண்டன், துர்காதேவி, பரத்குமார், தங்கமாயன், மண்டோதரி, பிரதிகா ஸ்ரீ, சித்தார்த், மொதிமாய், அம்பத்தூர் எஸ்வி நகர்லேருந்து எம்டி ரவிச்சந்திரன், இவங்க எல்லாரும் என்ன எரிந்தால் திரைப்படத்துலேருந்து ஒரு பியூட்டிஃபுல் சாங் கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது. நம்மளும் கேட்டு என்ஜாய் பண்ணுவோம். ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.
1: விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 8:15 ஆயிட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மற்றும் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. ஸோ இந்த எல்லா பண்பலையிலும் நம்ம நிகழ்ச்சி கேட்டு மக்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நேர்களாகிய உங்கள் விருப்ப பாடலை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்களும் இதே மாதிரி விருப்ப பாடலை எழுதி அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பின்வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்டுட்டு நீங்கள் அதே போல் பாடல்கள் எழுதி அனுப்பலாம். நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்போ வேணால் நம்ம இடையில ப்ளே பண்ணுவோம். எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாருடைய ஃபேவரட் சாங் கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொள்ளாச்சி தேவநல்லூர்லேருந்து சகுந்தலா சுந்தர்ராஜன், செந்தில்குமார், எஸ்டேட் பேங்க் காலனிலேருந்து ஷாஃபி ரஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷமு அலி, தபாசூன்,

பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம், ப்ரஃபர்தோஸ், ஷாயின் ஷா, ஷேக் ஷாயத்து ரிஸ்வான், ஷம்யா பானு மற்றும் மஞ்சள் நீர்க்காயிலிருந்து எம் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல்லிருந்து சந்திரபோஸ் சுஜன், மம்தாபுரம்லேருந்து மீனா, மன்னிவாக்கம்லேருந்து ராமஜெயம், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியிலிருந்து செந்தில் குமரன், இவங்க எல்லாருக்கும் வேலையில்லா பட்டதாரியிலிருந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். இன்று 8:00 விவித் பாரதி தமிழ் FM 102.3 எனக்குள் நான்ங்கிற நிகழ்ச்சியில் நான் உங்கள் கூட கலந்துக்க போகிறேன். நான் வந்து பாலச்சந்திர சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவர் கூட 2 படம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். தில்லுமுல்லு ட்ராவல் பண்ணேன், வருமினரம் சிகப்பு ட்ராவல் பண்ணேன். அப்போ லொக்கேஷன் போய்டும், அவர் கூட போய் உட்காந்துப்பேன். ஏன்னா எங்கள் மாமா வந்து இவர் ஜேர்னலிஸ்ட், ஸோ மாமா இவங்களும் ஒரு செட் ஆக்சுவலாக, அதனால் போய் உட்காந்து ஷூட் பார்த்துட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இது நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆமாம், நான் செந்தாமரை ட்ராமா ட்ரூப்பில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அண்ணன் சாரும் ஒன்றா தான் சொல்றாரு, உங்களை வந்து மீட் பண்ண அப்படி. ஒரு 3 நாள் கழிச்சு காஸ்டியூமர் வந்தார், அளவு எடுக்கிறது சார், கவிதா லேலேருந்து வரும், மெஷர்மெண்ட் எடுக்கணும். சார் எடுத்துங்க. என்ன ரோல்னா ஒரு வாட் பாய் கேரக்டர் அப்படின்னா. சரி, ஏதோ ஒரு சீன் 2 சீன் இருக்குன்னு பார்த்தேன். அந்த படம் ஃபுல்லாக 13 சீன் கொடுத்தார் எனக்கு. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வரவேற்கிறேன்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர், நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM, உங்கள் விருப்பம் பகுதி, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
0: உங்கள் விருப்பம்,
3: அதுவே நம் அனைவரின்.

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 8:24 ஆயிட்டிருக்கு. இது விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 மற்றும் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. ஸோ இந்த பண்பலையில் நீங்கள் கேட்டுட்ருக்க நிகழ்ச்சி உங்கள் விருப்பம் வழங்கிட்டிருக்கேன். நான் அர்ஜே சாய்லக்ஷ்மி. உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்த்தா எல்லாமே அட்டகாசமான சாங்காக இருக்குது. அதாவது ஒன்று ஒன்றுமே ரொம்ப அழகான பாடல்கள்லாம் இன்றைக்கி நம்மளுக்கு வந்திருக்கு. எஸ், இதே மாதிரி அடுத்தடுத்த பாடல்களும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்களோட சேர்ந்து கேட்டு ரசிக்க நானும் மாவலாக காத்துட்ருக்கேன். அது வரிசையில் அடுத்ததாக யாருடைய விருப்ப பாடல் வருது அப்படின்னு பார்த்துடலாம். தஞ்சை மாவட்டம் ரைஸ் சிட்டி ஆடுதுறையிலிருந்து மாணிக்கம் அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், ஃபெட்ரிக் ஜோ, குடந்தையிலிருந்து மனோகரன், பாபுராஜபுரம்லேருந்து முகமது இக்பால், வேளாக்குடியிலிருந்து ரமணா சகாதேவன், வைத்தீஸ்வரன் கோயில் தமிழ் தாமரை செல்வி, ஆரணி பாப்பம்பாடியிலிருந்து ஆண்டாள் தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர்லேருந்து ரஞ்சித், குருதயாள், பொன்னியம்மன் மேடிலிருந்து வன்னை கணேசன், கஸ்தூரி, சுகன்யா, பரத், விஜயசங்கர், சுமலதா, ஜிஷ்ணு, ஆகாஷ், சுஷ்மிதா ஸ்ரீ, இவங்க எல்லாரும் கோட் திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பர் ஹிட் சாங் கேட்டிருக்காங்க. ஸ்டே டியூன்ட், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு: நீரின்றி அமையாது உலகு.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 8:32 ஆயிடுச்சு. ஸ்டுடியோ கிளாக் லைவ் வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வழங்குறது நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. இஸ் ஒரு பியூட்டிஃபுல் டேல பியூட்டிஃபுல்லான சாங்ஸோட இந்த ஷோ ஆரம்பிச்சு போயிட்டுருக்கோம், ரொம்பவே சூப்பராக. அடுத்த பாடல், அடுத்த விருப்ப பாடல் யாரோடதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, எனக்கு இந்த ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் சொன்னோம், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இந்த பாடல் வந்து லிஸ்ட்டில் வந்ததில். எஸ், அந்த பாடல் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, அது கேட்டிருக்கவங்க யார் யாருன்னா, ஐயப்பாக்கம் அபர்ணா நகர்லேருந்து மூர்த்தி, கமலா, பாலாஜி, பூபதி, கொடிமலர், கவிப்ரியா, குண்டுமல்லி, செண்டுமல்லி, பெருமாள், வேடியம்மாள், ஜித்தின் மற்றும் தர்ஷன். மலையம்பாக்கம்லேருந்து வெங்கடேசன், குன்றத்தூர், பெரியார் நகர்லேருந்து முருகேசன், தேவி, ஆறுமுகம் மற்றும் சுதா, ஆற்காடுலேருந்து சாத்தூர் அந்த பகுதியிலேருந்து ரமேஷ், ஈஸ்வரி, பூவரசி, சந்தோஷ்குமார், கீர்த்தனா, லோஹித், உதயகுமார், ரேவதி, மகிழினி, மணிதுளசி, ஆரணி, சங்கீதவாடியிலிருந்து தசரதன், பிரபாவதி, போரூர் கலசப்பாக்கம்லேருந்து மூர்த்தி, புஷ்பா, புழல்லேருந்து ஓம் பிரகாஷ், இவங்க எல்லாருக்காகவும் அப்புச்சி கிராமத்துலேருந்து ஒரு பியூட்டிஃபுல் சாங் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நான் கேட்டு ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறேன், நீங்களும் கேட்டு ரசிக்க தயாராக இருங்க. இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் கேட்டு முடிக்கிற இந்த நேரம் பார்த்தீங்கன்னா 8:38 ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி, மற்றும் அதில் வரக்கூடிய விருப்ப பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிக்கலாம். எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய விருப்ப பாடல், அதாவது இந்த விருப்ப பாடல் எல்லாமே போஸ்ட் கார்டு ரிக்வஸ்ட்டில் வந்த பாடல் விருப்பங்கள் தான். ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்களுடைய விருப்ப பாடலை வந்து போஸ்ட் கார்டு ரிக்வஸ்ட்டில் எழுதி அனுப்பலாம். அது எப்படின்றது நம்ம பாடலுக்கு அப்புறம் உங்களுக்கு திருப்பி ஒரு வாட்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ அடுத்த பாடல் யார் கேட்டிருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். இளையான்குடி, இக்பால், சித்திக், காஜா, அப்துல் மசீத், ரிஃபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா, திருநெல்வேலி சந்திப்புலேருந்து எஸ்வி ஜானகிராம், அந்தோனி, சாத்தான்குளம்லேருந்து எம்எஸ் மயில், உக்கிரன்கோட்டையிலேருந்து மணி, பாப்பக்குடியிலேருந்து கவிஞர் ஈரா செல்வமணி, தஞ்சை மணி, திருநெல்வேலி அம்மன் சன்னதியிலிருந்து கே கோபால் சிங், நரசிங்கப்பேட்டை ஏஜி ஐயப்பன், திருவிழிமிழலையிலிருந்து எம்எஸ் சாகுல் ஹமீத், சிதம்பரம் வண்டிகேட்லேருந்து எம் சிலுவை சந்தானராஜ். இவங்க எல்லாரும் வாகா திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. எஸ், இந்த பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம் ப்ளே ஆகும், அதை தொடர்ந்து பாடல் கேட்கலாம். பாடல் கேட்டு முடித்த அப்புறம் உங்களை நிறைய பேர் வந்து நானும் எனக்கு பிடிச்ச சாங் ரிக்வஸ்ட் எழுதி அனுப்பணுப்பான்னு ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்களா. ஸோ உங்களுக்கான அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து பாடலை தொடர்ந்து நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இணைந்திருங்கள், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்திருந்தேன்.

ஸ்டுடியோ கிளாக்ல சரியா 8:45 ஆயிட்டு இருக்கு. வித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய விருப்ப பாடல் ஒரு பியூட்டிஃபுல்லான சாங். நிஜமாவே இது கேட்டிருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா, தீட்டாலம் ஆதி திராவிடர் குடியிருப்பிலிருந்து டிசி ராஜேஷ், உத்தரமேரூர் ஆசிரியர் நகர்லேருந்து ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரியிலிருந்து ரவிக்குமார், நீதி புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி சோஃபியா, சைதை ஜோதியம்மாள் நகர்லேருந்து ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிஷயா, புலியூர்புரம்லேருந்து உமா, பிரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், ஸ்ரீனிபுரம்லேருந்து அனிதா சாமுவேல், செஞ்சிக்கப்பையிலிருந்து ஏழுமலை கிருஷ்ணன், தேவி

சித்ரா, அருண் பிரபு மற்றும் அன்பு கிருஷ்ணா இவங்க எல்லாரும் சீதாராமம் திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. வந்துட்டே இருக்கு நிகழ்ச்சியில், தொடர்ந்து என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: உங்கள் விருப்பம் நிகழ்ச்சிகள் கடிதம் எழுதும் நேயர்களின் கவனத்திற்கு.
1: உங்கள் விருப்பம் கடிதம் எழுதும் நேயர்கள், அவர்கள் விருப்ப பாடலை ஒரு போஸ்ட் கார்டில் மட்டுமே எழுதி அனுப்பவும்.
2: போஸ்ட் கார்டில் வரும் உங்கள் விருப்ப பாடல்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். இங்கிலாந்து லெட்டர் மற்றும் ரெஜிஸ்டர் போஸ்டில் எழுதி அனுப்புவதை தவிர்க்கவும்.
1: போஸ்ட் கார்டில் ஒன்று அல்லது இரண்டு பாடல்கள் மட்டுமே எழுதி அனுப்ப வேண்டும்.
2: ஒரு போஸ்ட் கார்டில் உங்கள் பெயர், ஊரின் பெயர்

0: நீங்கள் விரும்பும் புது பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் இவற்றை தெளிவாக குறிப்பிட்டு நிலைய இயக்குனர் விவத் பாரதி தமிழ் FM உங்கள் விருப்பம் பகுதி காமராஜர் சாலை மயிலாப்பூர் சென்னை 4 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்பவும். வானொலி நண்பர்களின் பெயர்களை எழுதுவதை தவிர்ப்பதன் மூலம் மீண்டும் மீண்டும் ஒரே நாளில் ஒரே பெயர் அடிக்கடி வருவதை கட்டுப்படுத்தலாம். குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப நண்பர்கள் பெயர்களை மட்டுமே எழுதவும்.
1: ஒவ்வொரு வாரமும் உங்கள் விருப்பம் போஸ்ட் கார்டு பிரிக்கப்பட்டு ஷெட்யூல் செய்யப்படுகின்றது. எனவே நேயர்கள் வாரம் ஒருமுறை போஸ்ட் கார்டில் உங்கள் விருப்ப தேர்வை எழுதி அனுப்பலாம். 100-200 போஸ்ட் கார்டுகள் மொத்தமாக அனுப்புவதை தவிர்த்தல் நலம்.
2: உங்கள் விருப்பம், அதுவே நம் அனைவரின்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 8:53 ஆயிட்டுருக்கு. எஸ், அப்படின்னா என்ன அர்த்தம்னா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ கடைசி ஒரு 5-6 நிமிடங்களில் நம்ம இருக்கோம். நிகழ்ச்சியோட கடைசி விருப்ப பாடல் யார் கேட்டிருக்காங்க, என்ன பாடல்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் நேயர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நன்றி சொல்லிக்கலாம். ஸோ நேரம் குறைவாக இருக்கிறதுனால உங்கள் பேரெலாம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம வாசிக்க முடியல. நிச்சயமாக அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நிச்சயமாக எல்லார் பேரும் வாசிக்கலாம். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் வரவேற்புக்கும் ரொம்ப நன்றி. எப்போவுமே நிகழ்ச்சியோட இணைந்தே இருங்கள். இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நீங்கள் பதிவு பண்ணிகிட்டே இருங்க. ஆல்ரைட், அடுத்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா வாழ திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வந்துட்டுருக்கு. இதை கேட்டிருக்கவங்க வந்து சிதம்பரம், வானகர தெருவிலேருந்து தங்கராஜ், சரோஜா பாலாஜி, மயிலாப்பூர் பட்டாபி, ரவி மாலதி, சேகர் உஷா, ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஜனனி, பாலகுமார், ஸ்ரீராம், சிவா, ஆகாஷ், ஹரி, ஆத்மநாதன், கனகவள்ளி, நாராயணன், அஸ்வினி, கல்யாண், சுகன்யா, ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா, இனியா, இவங்கெல்லாம் காரைக்குடியிலேருந்து கேட்டிருக்காங்க. நன்னிலம்லேருந்து நாராயணன் கேட்டிருக்காங்க. கர்நாடகா மாநிலம் சின்ன திருப்பதி கிராமத்திலேருந்து பிரகாஷ், ஷியாமலா, அஸ்வினி, ரமேஷ், ஆனந்த் மற்றும் மன்வித், இவங்க எல்லாரும் வாழை திரைப்படத்துலேருந்து இந்த பாடலை கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாடலை நம்ம கேட்டு ரசித்த அப்புறம் அடுத்த நிகழ்ச்சியாக 9 மணிக்கு கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி வந்துட்டுருக்கு. கேம் ஷோ, நம்ம எப்போவுமே திருக்குறளை வச்சு ஒரு கேம் ஷோ பண்ணிகிட்ருக்கோம் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில், குறிப்பாக என்னோடய நிகழ்ச்சிகளில். ஸோ நல்லா திருக்குறள் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரெடியாக இருங்க ஃபோனை வச்சுட்டு. அடுத்த 1 மணி நேரம் நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பராக போகுது. ஸ்டே டியூன்ட் வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்.
2: சப்பாஷ்.

வணக்கம் வணக்கம் வணக்கம். சூப்பரான காலை வணக்கம் நம்ம விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் சொல்லிக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் வந்து கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிக்கலாம். இந்த நிகழ்ச்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கலக்கல் அரங்கம் வந்து நம்ம எப்பவுமே ஒரு கேம் ஷோ நிகழ்ச்சி தான் நம்ம தொடர்ந்து நடத்திட்டுருக்கோம். நம்மளோட நிகழ்ச்சி, குறிப்பாக என்னோட நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம திருக்குறளை பற்றி ஒரு கேம் ஷோ தான் கண்டக்ட் பண்ண போகிறோம் அடுத்த ஒரு மணி நேரம். அதாவது நான் ஒரு திருக்குறளை சொல்லுவேன், சில வார்த்தைகள் விடுபட்டு சொல்லுவேன், நேர்களாகி நீங்கள் வந்து கால் பண்ணி அந்த விடுபட்ட வார்த்தைகளை கரெக்டாக சொல்லி அந்த முழு திருக்குறளோட அர்த்தத்தையும் சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு கிளாப்ஸ் தருவேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு. இன்றைக்கி நீங்கள் ரெடியாக இருக்கீங்க கால் பண்ணுறதுக்கு. அப்படியே திருக்குறள், நிறைய பேர் திருக்குறள் புக்கெல்லாம் வச்சுட்டு ரெடியாக இருக்கீங்க. லாஸ்ட் நிகழ்ச்சியில் ரொம்பவே பரபரப்பாக போச்சு. ஸோ இந்த வாட்டியும் நேர்கள் ஆர்வமாக கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு பார்க்க நான் ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருக்கேன். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வந்துட்டுருக்கு, காதலில் விழுந்தேன்லேருந்து தோழியா காதலி என்ற சூப்பரான பாடல். பாடல் பாதி முடிஞ்சிற நேரத்தில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு லைன் கிடைக்கும். ஸ்டே டியூன்ட், இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

அவங்களுக்கு வராங்க, நம்ம லைன் எடுக்கிறப்போ கட் ஆயிடுது. ஓகே பரவாயில்ல. ஸோ இந்த திருக்குறளோட முழுமையான அர்த்தம் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். திரும்பியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், உடமையுள் இன்மை டேஷ் டேஷ் மடமை மடவார்கண் உண்டு. வணக்கம் விவித் பாரதி. வணக்கம். என்ன லைனில் வந்துட்டு கட் பண்ணிட்டு போயிடுறாங்க, எல்லாரும் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்கு இன்றைக்கி. ஓகே, பதில் தெரிஞ்சவங்க வந்து இந்த பாடலுக்கு அப்புறமா தொடர்ந்து நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கான பதிலை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0442952083, அப்படி இல்லைனா 0442838987. இந்த இரண்டு எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு திருக்குறளுக்கான விடைகளை வந்து நீங்கள் பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கு நம்பர் வேணும்னா நம்மளோட ஃபேஸ்புக் பக்கத்துலேயும் நம்ம நிகழ்ச்சிக்கான போஸ்டரில் போட்டிருக்கோம். www.facebook.com/vivitbharathi தமிழ்எஃப்எம் 102.3 இந்த இணைய பக்கத்தில் போனீங்கன்னா நம்ம கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சிக்கான போஸ்டர் இருக்கும், அதுலேயும் தொலைபேசி எண்கள் இருக்கும். இந்த பாடல் முடிகிற டைமில் நிச்சயமாக திருப்பி ட்ரை பண்ணுங்கள். லைனில் வர நேயர்கள் வந்து பேசுங்க, கூச்சப்படாமல் பேசுங்க. ஓகேங்களா? ஓகே, நம்மளுக்கு ஒரு காலர் வந்திருக்காங்க. வணக்கம் விவித் பாரதி. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டு இருக்கு. பாரிஜாதம் திரைப்படத்திலிருந்து இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

ஓகே, நிகழ்ச்சியோட ஃபஸ்ட் பாடலே ரொம்பவே சூப்பரான பாடலாக இருந்தது. கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கீங்க வித் மீ ஆர்ஜே சாய்லக்ஷ்மி. எஸ், நிகழ்ச்சியில் முதல் திருக்குறளோட நான் ரெடியாக இருக்கேன், பதில் சொல்கிறதுக்கு நம்ம நேயர்கள் ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்துடலாம். வந்த வேகத்திலே வந்து போயிட்டாங்க. ஓகே, நம்ம ஒரு ஓரிரு நிமிடங்கள் தரேன், நான் அதுக்குள்ளே வந்து என்ன திருக்குறள் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் கேள்வியை கேட்டுறேன். உடமையுள் இன்பை உடமையுள் இன்மை டேஷ் டேஷ் மடமை மடவார்கண் உண்டு. இதுதான் உங்களுக்கான திருக்குறள். உடமையுள் இன்மை டேஷ் டேஷ் மடமை மடவார்கண் உண்டு. ஸோ நிகழ்ச்சியோட முதல் நேயர் சொல்கிறாங்களான்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி, என்னாச்சு நம்ம நேயர்கள்?

100.3

0: நேரம் சரியா 9:15 நெருங்கிட்டு இருக்கோம். வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த நிகழ்ச்சி கலக்கலரங்கம் வழங்கிட்டு இருக்கேன். நான் அர்ஜே சாய்லட்சுமி. எஸ் கலக்கலரங்கம் நிகழ்ச்சியில் திருக்குறள் வச்சு ஒரு கேம் ஷோ தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் கேட்குற திருக்குறளில் விடுபட்ட வார்த்தைகளை கண்டுபிடிச்சி முழுமையாக அர்த்தத்தோடு சொல்லணும். அதுதான் வந்து இந்த நிகழ்ச்சியோட ஒரு டாஸ்க்கு, ஓகேங்களா? ஸோ நம்ம நேர்கள் வந்து வந்துட்டாங்க லைனில், கரெக்டாக சொல்கிறாங்களா அப்படின்றத பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யாருங்கிறத பேசுகிறீங்க?
1: நான் வீரதுரை, அரியலூர்ல இருந்து பேசுகிறேன் மேடம்.
0: வீரதுரை சார், எப்படி இருக்கீங்க?
1: வீட்டுக்கு வர விருந்தாளிய வந்து உணவளித்து உபசரிக்கலன்னா அவர்கிட்ட செல்வம் எதுவும் இல்லாத போல சொல்றாங்க மேடம்.
0: சூப்பர் சூப்பர். ஸோ அருமையா விடுபட்ட வார்த்தைகளையும் கண்டுபிடிச்சி விளக்கமும் கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி சார், இணைப்புல வந்ததுக்கு
1: நன்றி மேடம். நன்றி.
0: ஓகே, வீரதுரை சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. மற்றும் ஒரு நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அடுத்த பாடல் நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி. வணக்கம் விவித் பாரதி.
2: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க சார்?
0: சூப்பரா இருக்கேன் சந்திரசேகர் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன், ரொம்ப நாள் கழிச்சு பேசுறோம்.
0: ஆமா ஆமா, நிச்சயமா. சோ நீங்களும் இணைப்புல வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ரெடிங்களா? உங்களுக்கு வேற திருக்குறள் ஃப்ரெஷ்ஷா சொல்ல போறேன். முன்னாடி நேயர்களா நேயர்க்காவது சொல்லி வச்சுட்டேன், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான திருக்குறள் ரெடிங்களா?
2: ஆ ரெடி மேம், சொல்லுங்க.
0: ஓகே. முகத்தான் அமர்ந்தின் இது டேஷ் டேஷ் இன்சொலினதே அறம். முகத்தான் அமர்ந்து இனிது டேஷ் டேஷ் இன்சொல் இனிதே அறம். க்ளூ வந்து இனியவை கூறல் அதிகாரம்.
2: இனியவை கூறல். முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல் இனிதே அறம்.
0: சூப்பர். இதோட விளக்கம் சொல்றீங்களா?
2: இதோட விளக்கம் வந்து, ஒருவரை பார்த்த உடனே முகம் மலர்ந்து அன்போடு இனிமையாக பார்த்து உள்ளத்தில் இருந்து வெளிவரும் இனிய சொற்களை கூறுவதே உண்மையான அறவழியாகும் அப்படின்னு சொல்றாங்க மேம்.
0: சூப்பர் சூப்பர் சார். ஓகே, ரெண்டு நேர்களும் கரெக்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க. இணைப்புல வந்ததுக்கு நன்றி சந்திரசேகர் சார்.
2: தேங்க்யூ சோ மச் மேம். பை பை.
0: ஓகே, இன்னும் ஒரு திருக்குறள் கேட்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் நேயர்கள் வந்து நிறைய இணைப்பு துண்டிச்சு போயிருச்சு. ஸோ அடுத்த பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நேயருக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
3: வணக்கம். வணக்கம்.

0: சுமதி மேடம், எப்படி இருக்கீங்க? சூப்பர். திருக்குறளுக்கு ரெடியா? சரி. செப்பம் உடையவன் ஆக்கம் டேஷ் டேஷ் ஏமாப்பு உடைத்து. இதுதான் உங்களுக்கான குரல். செப்பம் உடையவன் ஆக்கம் டேஷ் டேஷ் ஏமாப்பு உடைத்து. இது வந்து நடுவு நிலைமை அதிகாரத்திலிருந்து இந்த குரல். இங்கேயோ கேட்ட மாதிரி படிச்ச மாதிரி இருக்கா?
1: கண்டிப்பாமா.
0: வணக்கம் விவத் பாரதி.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் இங்க இருந்து பேசுறீங்க? வீரராகவன் சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சூப்பர் சார். ரெடிங்களா? திருக்குறள் ஆன்சர் தெரியுங்களா?
2: அது என்ன?
0: நடுவு நிலைமை அதிகாரத்துல இருந்து இந்த குறள்ல செப்பம் உடையவன் ஆக்கம் டேஷ் டேஷ் ஏமாப்பு உடைத்து.
2: அதமா செப்பம் உடையவன் ஆக்கம் இதையின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து.
0: சூப்பர். இதோட விளக்கம் சொல்லலாமா?
2: பாக்கறம்மா, யோசிக்கிறேன். நடுநிலை உடையவன் காசு பணம் செல்வம் எது இருந்தாலும் வாழ்நாளும் வழி வர பயன்படும். அவன் குடும்பத்திற்கு வாரிசுக்கு பயன்படும்.
0: ஆமா, செம்மை உடையவனின் பொருள் வந்து வலிமையானது, இடையிலே அழிந்து போகாமல் அவன் வழியினருக்கும் உறுதியாக நன்மை தரும் அப்படிங்கறது வள்ளுவர்
2: சொன்னீங்க. நல்ல நிகழ்ச்சிமா இது, அறிவார்ந்த நிகழ்ச்சி. திருக்குறளை அனைவரும் அறியதற்கு ஒரு வளர்ச்சி இது, பண்பலை. ஓகே,
0: ரொம்ப நன்றி. நன்றி சார், நீங்க கரெக்டா விடை சொன்னதுக்காக உங்களுக்கு நன்றி. இணைப்புல வந்ததுக்கு நன்றி வீரராகவன் சார். ஓகே, நம்ம நேர்கள்லாம் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக அப்படியே ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபஸ்ட்டு கொஞ்சம் காலர்ஸ் வந்து லைன் கட் ஆகிட்டே இருந்தது, பட் அடுத்த வந்த காலர்ஸ் எல்லாருமே ஆன்சர் வந்து பக்காவாக சூப்பராக சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பி. இதே மாதிரி நிறைய திருக்குறளோட நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பாடலுக்கு அப்புறம் அடுத்த நேயர் அடுத்த திருக்குறளோட சந்திப்போம். இணைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.
3: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்று தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
4: என்ன, உண்மையாவா?
5: உண்மையில், அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
4: மேலும் விவரங்களுக்கு
6: 1800-419-1800.
7: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

வணக்கம். நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். இன்று 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எனக்குள் நான்ங்கிற நிகழ்ச்சியில் நான் உங்கள் கூட கலந்துக்க போகிறேன். நான் வந்து பாலச்சந்திர சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவர் கூட 2 படம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். தில்லுமுல்லூர் ட்ராவல் பண்ணேன், வருமின்னரும் சிகப்பு ட்ராவல் பண்ணேன். அப்போ லொக்கேஷன் போய்டும், அவர் கூட போய் உட்காந்துப்பேன். ஏன்னா எங்கள் மாமா வந்து இவர் ஜேர்னலிஸ்ட், ஸோ மாமா இவங்களும் ஒரு செட் ஆக்சுவலாக, அதனால் போய் உட்காந்து ஷூட் பார்த்துட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இது நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காம நான் செந்தாமரை டிராமா ட்ரூப்பில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அண்ணன் சாரு ஒன்றா தான் சார் உங்களை வந்து மீட் பண்ண, ஒரு 3 நாள் கழிச்சு காஸ்டியூமர் வந்தார் அளவு எடுக்கிறது. சார் கவிதாலேருந்து வரும், மெஷர்மெண்ட் எடுக்கணும் சார், எடுத்துங்க. என்ன ரோல்னா ஒரு வாட் பாய் கேரக்டர் அப்படின்னாங்க. சரி, ஏதோ ஒரு சீன் 2 சீன் இருக்குன்னு பார்த்தேன். பார்த்தா அந்த படம் ஃபுல்லாக 13 சீன் கொடுத்தார் எனக்கு. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வரவேற்கிறேன்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 9:27 ஆயிட்டிருக்கு. இது கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி, உங்க விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. எஸ் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வந்து ரெடியாக இருக்காங்க. திருக்குறள் கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்களான்னு

0: பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
1: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம் சார்.
1: வணக்கம்மா.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் கோபாலகிருஷ்ணன்மா.
0: கோபாலகிருஷ்ணன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படிமா இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் சார். திருக்குறளுக்கு ரெடிங்களா? சொல்லலாமா?
1: சொல்லுமா, தெரிஞ்சே சொல்றேம்மா.
0: சரி, கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க.
1: ஓகே.
0: எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் டேஷ் டேஷ் செல்வம் தகைத்து. இது வந்து அடக்கமுடைமை அதிகாரம். கடமை இல்ல, தப்பு. அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுப்போமா? நன்றி, நன்றி. வணக்கம் விவித் பாரதி.
2: வணக்கம், இனிய காலை வணக்கம். நான் திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் ஆட்டோதுறை.
0: ஆட்டோதுறை சார், எப்படி இருக்கீங்க?
2: அருமையா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப அருமையா இருக்கேன். சோ, ரெடியா இருக்கீங்களா திருக்குறள் கேன்சர் பண்ண?
2: எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், அவருளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து.
0: சூப்பர், சூப்பர், வெரி குட். இதுக்கு விளக்கம் சொல்லிடலாமா?
2: இதுக்கு விளக்கம் வந்து, பணி உடையவராக ஒழுகுதல், அதான் நடத்துதல், பொதுவாக எல்லோருக்கும் நல்லதாகும். அவர்களும் சிறப்பாக செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும்.
0: சரியா? கரெக்ட், சூப்பர், சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கைத்தட்டல் வாங்காமே கட் பண்ணிட்டு போயிட்டாரு. இருந்தாலும் துரை சாருக்கு வந்து நம்ம கைத்தட்டல் கொடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னும் நிறைய திருக்குறளோட நான் ரெடியாக வெயிட் பண்ணுறேன். அடுத்தடுத்த நேர்கள் தொடர்ந்து முயற்சிட்டே இருங்க. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 0442952083, அப்படி இல்லைன்னா 0442838987 இந்த இரு எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நம்ம ஃபேஸ்புக்லேயும் www.facebook.com/vivitbharathitamilfm 102.3 இந்த இணைய பக்கத்துலேயும் நம்ம நிகழ்ச்சிக்கான போஸ்டரில் ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ பாடல் முடிகிற தருவாயில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு லைன் கிடைக்கும். ஸோ தொடர்ந்து முயற்சிட்டே இருங்க, இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம். ஒரு சூப்பரான பாடல் கேட்டுட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு நம்பர் 1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவுலா விளம்பரத்தாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 9:35 நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி கலக்கலரங்கம், உங்க விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. இந்த நிகழ்ச்சியை நீங்க கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிக்கலாம். எஸ் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி என்னோட தான் விளையாடிட்டு இருக்கீங்க. நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. நிகழ்ச்சியில் வந்து நம்ம திருக்குறளை வச்சு ஒரு கேம் ஷோ பண்ணிட்டு இருக்கோம். அதாவது சில விடுபட்ட வார்த்தைகளோட நான் திருக்குறளை வந்து உங்களுக்கு சொல்லுவேன். அந்த வார்த்தைகளை கண்டுபிடிச்சி திருக்குறளோட முழுமையான அர்த்தத்தோட நீங்க வந்து எனக்கும் நேர்களாகி எல்லாருக்கும் சொல்ல போறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த நேயர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சி ரொம்ப பயங்கர பிரில்லியண்ட்டாக ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்ததாக வரக்கூடிய நேயர்கள் எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: வாழ்த்துக்கள் மேடம்.
0: நன்றி நன்றி.
1: போன் சரியில்லாதனால லைன் டக்குன்னு ஆக மாட்டேங்குது. சொல்லுங்க.
0: ஆமா ஆமா, கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்தது, இப்ப கொஞ்சம் வர. ஓகே ஓகே, ரெடிங்களா சார் திருக்குறளுக்கு?
1: சொல்லுங்க, இப்ப முயற்சி பண்றோம்.
0: ஓகே ஓகே, நிச்சயமா. இணைத்துணையார் ஆயினும் டேஷ் டேஷ் தேரான் பிறனில் புகழ். திருப்பி சொல்லட்டுங்களா? இணைத்துணையார் ஆயினும் டேஷ் டேஷ் தேரான் பிறனில் புகழ். தெரியலைங்களா? அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா? இது வந்து பிறனில் விழையாமை, சின்ன க்ளூ வேணா கொடுக்கற. பிறனில் விழையாமை வந்து
1: இல்ல மேடம், அடுத்த நேரம் கொடுங்க, அப்புறம் வரேன். நன்றி. முகம் தெரியல, எனக்கு கேட்க மாட்டேங்குது.
0: நன்றி நன்றி சார். ஓகே, திருக்குறளை வந்து நான் இன்னொரு வாட்டி வாசிச்சிடுறேன். எனை துணையார் ஆயினும் டேஷ் டேஷ் தேரான் பிறனில் புகழ். இதுதான் திருக்குறள். பிறனில் விழையாமை அப்படிங்கிற அதிகாரத்தில் வருது. அடுத்த நேயர் பதில் சொல்கிறாங்களான்னு பார்த்துடலாம். வணக்கம் விவத் பாரதி.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: குரும்பேட்டையிலிருந்து ஜெயஸ்ரீ பேசுகிறேன்.
0: ஜெயஸ்ரீ மேடம், எப்படி இருக்கீங்க?
2: ஆ, நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பராக இருக்கேன். காலை பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சுதா?
2: ஆ, சாப்பிட்டாச்சு.
0: ஓகே. ஸோ அப்போ தெம்பா பதில் சொல்ல போகிறீங்க, நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், சொல்லுங்கள்.
2: இல்ல, அந்த திருக்குறள் தெரியல. இணைத்துணையார்
0: கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. நீங்க சொல்ற வார்த்தை வந்து விடுபட்ட வார்த்தைகள்ல ஒரு வார்த்தை திணைத்துணை அப்படிங்கறது. இன்னும் ஒரு வார்த்தை தெரியலைங்களா?
2: இந்தர்க்கா சொல்றீங்களா? அது
0: எலி. ஓகே. இணைத்துணையார் ஆயினும் டேஷ் டேஷ் தேரான் பிறனில் புகழ்.

0: இணைத்துணையாராயினும் எண்ணாம் திணைத்துணை தேரான் திறனின் புகழ்.
1: சூப்பர் சூப்பர். இதோட விளக்கம் சொல்லிடலாமா? சரி, ஓகே, நானே சொல்றேன். திணை திணையளவே இருந்தாலும் அவங்களுடைய பிழையை ஆராயாமல் பிறன் இல்லதே சொல்லுதல், அதாவது மற்றவங்களுடைய பழி போடுறது வந்து எவ்வளோ சிறப்புடையவர் ஆயினும் அவங்கள வந்து எப்படி நம்ம மதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வருது இதோட அர்த்தம். சரிங்களா? ஓகே ஓகே. நிகழ்ச்சியில் வந்ததுக்கு நன்றி. ஓகே, லாஸ்ட் நேர் வந்து நல்லா ட்ரை பண்ணாங்க, ட்ரை பண்ணி எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான விளக்கமும் நம்ம பார்த்தாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பசங்க திரைப்படத்துலேருந்து ஒரு பியூட்டிஃபுல் சாங் வந்துட்டுருக்கு. பாடலை தொடர்ந்து இன்னும் நிறைய திருக்குறள் மற்றும் இன்னும் நிறைய நேயர்களோட பேசலாம். ஸ்டே டியூன்ட். இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது 1 நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது 1 நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது 1 நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். 1 நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 9:45 ஆயிடுச்சு. இந்த நிகழ்ச்சி விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி. எஸ், கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில் திருக்குறளை வச்சு தான் நம்ம கேம் ஷோ பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் வந்து ரெடியாக இருக்காங்க நான் கேட்க போகிற திருக்குறளுக்கு பதில் சொல்கிறதுக்கு. வணக்கம் விவத் பாரதி. என்ன என் வாய்ஸே எனக்கு எக்கோவில் போட்டு காட்டுறீங்க, யார் பேசுகிறீங்க சார்? இணைப்பில் வந்துட்டீங்க, நீங்கள் பேசலாம். வணக்கம் விவத் பாரதி. என்னடா என்ன ஆச்சு நம்ம நேயர்களுக்கு? ஓகே, நம்ம திருக்குறள் என்ன அப்படிங்கிறத சொல்லிடலாம் அது அடுத்த நேயர் வரத்துக்குள்ள. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் -- பொருள்வை புழி, இதுதான் உங்களுக்கான திருக்குறள். அற்றார் அழிப்பசி தீர்த்தல் -- பொருள்வை புழி, இதுக்கு பதில் தெரிஞ்ச நேயர் வந்து அடுத்ததான் இணைப்பில் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் விவத் பாரதி. நேயர்கள் என்ன பண்ணுறாங்கனே தெரிய மாட்டேங்குது. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துலேருந்து இந்த பாடல் வந்துட்டுருக்கு. பாடலுக்கு முன்னாடி ஒரு நேயருக்கு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சார், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க? ஜெயசீலன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு.
0: சூப்பரா இருக்கேன் சார். திருக்குறளுக்கு பதில்

0: ரெடியா? அதிகாரம் வந்து 23வது அதிகாரம், ஈகை
1: 23.
0: இப்ப என்கிட்ட நம்பர் கேட்டு நீங்க புக்கை பார்த்து சொல்ல போறீங்க? சரி பரவாயில்ல, நீங்க பாத்து சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம திருக்குறள் வந்து நேர்களுக்கு போகணும்.
1: அதுதான்
0: சூப்பர் சூப்பர். இதோட விளக்கம் சொல்லலாமா?
1: ஏழைகளின் போக்கும் பேராற்றல் வேண்டும், அதிலே செல்வத்திற்கு சேமிப்பாகும்.
0: நிச்சயமா நிச்சயமா. ஸோ அதோட அர்த்தம் என்னன்னா, எதுவுமே இல்லாத ஏழைகளோட கொடிய பசியை வந்து தீக்கணும். ஸோ அதுதான் பொருள் பெற்றவன் தன் பொருளை சேமித்து வைக்கும் இடம் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி சார்.
1: நன்றி, வாழ்த்துக்கள்.
0: ஓகே, அடுத்த நேயர். வணக்கம் விவித் பாரதி.
2: வணக்கம்மா, ராஜாமணி வின்சென்ட்.
0: எப்படி இருக்கீங்கம்மா?
2: நல்லா இருக்கேன். மணிங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். திருக்குறள் ரெடியா?
2: சொல்லுங்கம்மா. திருக்குறள்
0: வசையிலா வன் பயன் குன்றும், டேஷ் பொருத்த நிலம். வசையிலா வன் பயன் குன்றும், டேஷ் டேஷ் பொருத்த நிலம். இந்த வந்து புகழ் அதிகாரத்துல இருக்கு இந்த திருக்குறள். வசையிலா வன் பயன் குன்றும், டேஷ் டேஷ் பொருத்த நிலம். இதுதான் உங்களுக்கான திருக்குறள்.
2: அதிகாரம் என்னங்கம்மா?
0: அதிகாரம் 24, புகழ்.
2: அப்படிங்களா? வசையிலா வன் குன்றும், இசையிலா யாக்கை பொருத்தல் நிலம்.
0: சூப்பர், வெரி குட். இதுக்கு விளக்கம் சொல்லிடலாமா?
2: புகழ் இல்லாத உடம்பை தாங்கும் நிலமானது வளங்குன்றி புகழற்றதாய் போயிடுமா. அதாவது அந்த நிலம் நம்மள தாங்க இருக்குங்களா, அது நல்ல புகழ் அறம் இல்லாதனுடைய இல்லாதவனை தாங்கறதுனால அந்த நிலமே வளங்குன்றி போயிடுது அப்படிங்கிறாருங்கம்மா.
0: சூப்பர் சூப்பர்மா, சரியா சொன்னீங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு கை
2: நன்றி. நன்றி
0: நன்றி நன்றி,
2: ரொம்ப அருமையா நடத்துறீங்க. உங்களுக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றிமா. ஓகே, நேயர்கள் வந்து டக்கு டக்குன்னு பதில சொல்லிட்டாங்க விளக்கத்தோட, ரொம்ப அருமையா. நிகழ்ச்சியில அடுத்த திருக்குறள் அடுத்த நேயர் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்துல இருந்து. ஸ்டே டியூன்ட், இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 9:53 ஆயிடுச்சு. அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி நிமிடங்களுக்கு வந்தாச்சு. ஸோ கடைசி 2 காலர்ஸ் எடுக்கலாம். கடைசி திருக்குறள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி. மோகன சுந்தரம் சார், எப்படி இருக்கீங்க? அப்படிங்களா, ரொம்ப மகிழ்ச்சி சார். சூப்பர்
1: சூப்பர்.
0: ஆமா, இப்ப வந்து நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? திருக்குறள் கேக்கட்டுங்களா? மண்ணுயிர் ஓம்பி டேஷ் டேஷ் தன்னுயிர் அஞ்சும் வினை அருளுடைமை அதிகாரம். மண்ணுயிர் ஓம்பி டேஷ் டேஷ் தன்னுயிர் அஞ்சும் வினை, இதுதான் உங்களுக்கான குறள். நன்றி நன்றி சார். எஸ், நிகழ்ச்சியோட இறுதி திருக்குறள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுயிர் ஓம்பி டேஷ் டேஷ் தன்னுயிர் அஞ்சும் வினை, இதுதான் நிகழ்ச்சியோட இறுதி திருக்குறள். கடைசி நேயர் கரெக்டா பதில் சொல்றாங்களான்னு பாத்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
2: மன்னிக்கவும், நான் முதல்ல இருந்தது மொபைல் சரியில்லாம.
0: ஓகே ஓகேங்க சார், சொல்லுங்க.
2: மண்ணுயிர் ஓம்பி அருள்வாக்கு இல்லன்ப தன்னுயிர் அஞ்சும் வினை.
0: சூப்பர் சூப்பர் சார், இதுக்கு விளக்கம் சொல்லிடலாமா? சொல்லிட்டாங்க. நம்ம அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிடலாம். மண்ணுயிர் ஓம்பி அருள்வார்க்கு இல்லன்ப தன்னுயிர் அஞ்சும் வினை, அருளுடைமை அதிகாரத்தில் இந்த திருக்குறள் வருது. இதோட அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலை பெற்ற உலகத்தில் உள்ள உயிர்களை காத்து அருள் செய்து வாழ்கின்றவர்களுக்கு தம் உயிரை குறித்து அஞ்சுகின்ற தீவினைகள் இல்லை. அதாவது உலகத்தில் இருக்க மற்ற உயிர்களை காக்கணும், காப்பாற்றணும், அது அவங்கள நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, அவங்களை எந்த தீவினைகளும் நெருங்காது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு அழகான குரலோட இந்த நிகழ்ச்சி நிறைவடையுது. மீண்டும் நான் உங்களை வந்து 12 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அடுத்ததாக நிகழ்ச்சி தொகுத்து வழங்க ஆர்ஜே மரியம் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வம்சம் திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பர் சாங் வந்துட்டுருக்க நிகழ்ச்சியோட இறுதி பாடலாம், அது கேட்டு ரசித்து இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம் 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 10 மணி. மீண்டும் ஒரு முறை உங்க எல்லாருக்குமே இனி காலை வணக்கம் சொல்றது நான் உங்க மரியம். கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம இப்போ கேட்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்காக ஒரு அருமையான கதையை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த கதையை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம். இந்த பாடல் வந்து இடம்பெற்ற திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துள்ளாத மனமும் துள்ளும் இந்த திரைப்படத்தில் இருந்தால் உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல். இது வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை எஸ் சி ராஜ்குமார்.

நேரம் 10:06. கதையும் கனமும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. அதாவது ஒரு 50 வயதை கடந்தவர்கள் 2 பேர், அதாவது மணிவாசகம் லட்சுமி, இவங்க 2 பேர் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்க வந்து ஒரு வீட்டில் இருக்காங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து அவங்க வீட்டு கதவை வந்து தட்டுறாங்க. அந்த பெரியவருக்கு ஒரு 60-70 வயது இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். அவர் வந்து தட்டிட்டு, இந்த மாதிரி நான் பழைய பேப்பர் எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன், அம்மா வந்து வர சொன்னாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அம்மா பேர் வந்து லட்சுமி. ஸோ லட்சுமி அம்மா வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்போ வந்து அந்த மணிவாசகம், அதாவது வீட்டில் இருக்கிறவர், அவர் தான் வந்து மணிவாசகம். ஸோ அவர் வந்து சொல்கிறார், சரி வாப்பா வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உள்ளே கூப்பிடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து நிறைய பேப்பர் சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எல்லாமே வந்து கட்டாமல் வச்சுருக்காங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய வேலை, எல்லா பேப்பரும் எடுத்துகிட்டு வந்து வச்சு கயிறில் வந்து கட்டி எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா அடிக்கடிக்கு அவர்கிட்ட வந்து கொடுக்குறாரு. கொடுக்கும்போது அவர் பேசுகிறாரு, இந்த மாதிரி பழைய பேப்பர்லாம் வந்து நீ என்ன ரேட்டுக்கு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அந்த பெரியவர் சொல்கிறாரு, அந்த பெரியவர் பேர் வந்து முத்து, அவர் சொல்கிறாரு, நான் வந்து 1-8 ரூபாய்க்கு வந்து எடுக்கிறேன் ஐயா. அதாவது இந்த மாதிரி பேப்பருங்க வந்து 8 ரூபாய்க்கு போகுது. இதுவே இங்கிலீஷ் பேப்பராக இருந்ததுன்னா அது வந்து 10 ரூபாய்க்கு போகும், தமிழ் பேப்பர் வந்து 8 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த மணிவாசகம் கேட்குறாரு, இதுன்னா இதை ரொம்ப அநியாயமாக இருக்கே, ரொம்ப கம்மியாக வந்து எடுக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இல்லை, போன மாதம் வந்து இதை விட கம்மியாக தான் போச்சு, இந்த மாதம் வந்து கொஞ்சம் பரவாயில்ல ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிப்பா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவரும் வந்து எல்லாமே அடுக்கி கொடுத்துட்ருக்காரு. அப்போ அதே மாதிரி அந்த வீட்டில் அந்த அம்மா வந்து அவங்க வீட்டில் இருக்கிற நிறைய புத்தகங்கள், பழைய புத்தகங்கள் எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாப்பா இதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு, சரின்னு அவரும் வந்து எல்லாத்தையுமே கட்டி மூட்டையாக வச்சு அவரோட வண்டியில் வந்து ஏற்றி வைக்கிறாரு. ஏற்றி வச்சவொடனே அந்த மணிவாசகம் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி எவ்வளோப்பா போச்சு, எவ்வளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீங்கள் கொடுத்த பேப்பரெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 கிலோ இருக்கும் ஐயா, புக்ஸ் எல்லாம் பார்த்தா 8

கிலோ இருக்கும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 23 கிலோ வந்து இருக்குது. அதனால் நான் பேப்பருக்கு ஒரு 8 ரூபா, புக்ஸுக்கெலாம் ஒரு 12 ரூபா போட்டிங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு ஒரு 250 ரூபா வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த முத்து அப்படின்றவர் வந்து சொல்கிறாரு. சரிப்பா, 250 ரூபா கூட என்ன பண்ணுறது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கா, நான் இவ்வளோ பேப்பர் இவ்வளோ புக் எடுத்துகிட்டு போகிறேன், இருந்தாலும் வந்து ரொம்பவே கம்மியாக தான் கொடுக்குறேன், சரி பரவாயில்ல கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கேட்குறாரு. கேட்கும்போது அவர் வந்து இந்த பெரியவர் வந்து ஒரு 200 ரூபா தான் வந்து அவர் கையில் இருக்குது, இந்தாங்க 200 ரூபா வந்து இப்போ என்கிட்ட இருக்குதை வச்சுக்கோங்க, மீதிக்கு வந்து என்கிட்ட தக்காளி இருக்குது, நான் வந்து தக்காளி வந்து விற்கிறேன், அதனால் நல்ல தக்காளி தான் காலையில் தான் வந்து நான் மார்க்கெட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இந்த தக்காளி வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ மணிவாசகம் சொல்கிறாரு, என்ன உன்னோட விற்பனை ஆகாத இந்த மாதிரி ஓட்ட தக்காளிலாம் வந்து நீ என் தலையில் கட்டுறதுக்காக வந்து ட்ரை பண்ணுறியா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த பெரியவர் முத்து அவர் வந்து சொல்கிறாரு, இல்லை ஐயா, வெளியில் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு வந்து இந்த தக்காளியெல்லாம் கொடுக்குறாங்க, நான் உங்களுக்கு 3 கிலோவே 50 ரூபாய் கொடுக்குறேன், ஒரு 3 கிலோ கொடுக்குறேன் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாது, நீ எனக்கு காசாகவே கொடு, 50 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கராராக பேசுகிறாரு. அப்போ அந்த பெரியவர் சொல்கிறாரு, சரி இப்போ என்கிட்ட காசு இல்லை, நான் வேணால் நாளைக்கு வந்து இந்த 50 ரூபாய் கொடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த மணிவாசகம் வந்து சொல்கிறாரு, அப்படிலாம் முடியாது, என்ன நாளைக்கு வந்து கொடுக்குறேன்ற, ஒரு வேளை நீ ஏமாத்திரி போயிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுவிட்டு, நீ வேணால் ஒன்று பண்ணு, இப்போதைக்கு இந்த 200 ரூபாய்க்கான பேப்பரை மட்டும் நீ எடுத்துகிட்டு போ, மீதி 50 ரூபாய்க்கான பேப்பரை வந்து நாளைக்கு நீ வருவலையா, வரும்போது காசு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அவங்களுடைய வைஃப் வந்து சொல்கிறாங்க, ஏங்க இந்த மாதிரி அநியாயமாக பண்ணுறீங்க, கொடுங்க, அவர் தான் நாளைக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்ட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் முடியாது, இன்னும் காசு வந்து மரத்தில் காய்க்குதா என்ன, அதனால் ஒவ்வொரு ரூபாவும் நான் வந்து பார்த்து பார்த்து சேர்த்து வச்சுருக்கேன், அதனால் அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே கோபமாக ஒரு மாதிரி சொன்னவொடனே அந்த பெரியவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அந்த முத்து அப்படின்றவருக்கு. சரி ஐயா, நான் நாளைக்கே வந்து மீதி காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 200 ரூபாய்க்கு உண்டான அந்த பேப்பரை மட்டும் அவர் எடுத்துக்கிட்டு மீதி 50 ரூபாய்க்கு உண்டான அந்த பேப்பரை வந்து எடுத்து அவர் வீட்டிலேயே வச்சுட்டு அவரும் வந்து கிளம்புறாரு. தொடர்ந்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பாடல் ஒன்று கேட்டுட்டு வந்துடலாம், பூவெல்லாம் கேட்டுப்பார். இந்த திரைப்படத்தில் வந்து தான் ஹரிஹரன் மற்றும் சுஜாதா பாடிய பாடல்.

நேரம் 10:16. கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்லிட்டு இருந்தேன். அதாவது மணிவாசகம் அப்படின்ற ஒருத்தரும் லட்சுமி, அவங்க ரெண்டு பேரும் வந்து அவங்க வீட்டில் வந்து பேப்பர், அதாவது வேஸ்ட் பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போய் இடைக்கு போடுறாங்க. ஸோ ஒரு பெரியவர், ஒரு 60-70 வயது இருந்த பெரியவர், முத்து அவருடைய பெயர். அவர் வந்து இந்த மாதிரி பேப்பர்லாம் எடுத்துகிட்டு போகும்போது கரெக்டாக காசை கொடுப்பா, இல்லைனா அந்த காசுக்கு ஏற்ற பேப்பரை மட்டும் நீ எடுத்துகிட்டு போ. அதாவது அவர் வந்து ஒரு 250 ரூபா கொடுக்கணும். ஸோ 200 ரூபா தான் வந்து அவர் கையில் இருக்குது, நீ 200 ரூபா மட்டும் கொடுத்துட்டு போ, மீதி அந்த 50 ரூபாய்க்கு உண்டான அந்த பேப்பரெல்லாம் வந்து நீ வந்து வீட்லேயே வச்சுட்டு போ, நாளைக்கு நீ காசு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா வந்து அதை நீ திரும்ப காசை கொடுத்துட்டு அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கராராக அந்த வீட்டில் இருக்கிறவர் மணிவாசகம் அப்படின்றவர் வந்து பேசுகிறாரு. அடுத்த நாளும் ஆச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து அவர் வருவார்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அவர் வந்து வரலை. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, மணிவாசகம் பார்த்தியா, நான் சொன்னது வந்து கரெக்டாக தான் ஆச்சு, நான் வந்து நேற்றே இந்த காசை வந்து பரவாயில்ல நீ நாளைக்கு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்னா அந்த காசும் போச்சு, இப்போ அந்த பேப்பரும் போச்சு, இப்போ பார்த்தியா எனக்கு வந்து மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அன்னைக்கு ஃபுல்லாகவே பார்க்குறாங்க, அன்னைக்கு ஃபுல்லாக அவரும் வரல. சரி, அடுத்த நாள் பார்த்தா அடுத்த நாள் காலையிலேயே வந்து அந்த முத்து அப்படின்ற பெரியவர் வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. ஸோ அதில் வந்து மணிவாசகம் அவர் வந்து நினச்சது தப்பாக போச்சு, சே என்னடா இது, நம்ம வந்து இப்படி நினச்சோமே ஆனால் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்பா வா வந்து அந்த 50 ரூபா கொடுத்துட்டு அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வந்து அந்த பெரியவர் சொல்கிறாரு, இல்லை என்கிட்ட நான் 50 ரூபா இல்லை ஐயா, 50 ரூபா எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்கிறாரு. 50 ரூபா எடுத்துகிட்டு வரலையா, அப்போ நீ சும்மா எடுத்துகிட்டு போ வந்தியா, அதெல்லாம் தர முடியாது, நீ காசு எடுத்துகிட்டு வந்து பேப்பர் எடுத்துகிட்டு போ அப்படின்னும் அவர் கொஞ்சம் கராராக சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இல்லை நான் அதுக்கு வரலை அப்படிங்கும் போது இவர் கேட்குறாரு, அப்போ எதுக்குப்பா நீ வந்த அப்படிங்கும் போது, நீங்கள் வந்து கொஞ்சம் புக்ஸும் வந்து எனக்கு எடைக்கு போட்டிங்க இல்லையா, அந்த புக்ஸெல்லாம் வந்து நான் ஒரு வேறு கடைக்கு வந்து போடுவேன், பேப்பரை தனியாக வேறு கடைக்கு போடுவேன், அதனால் அதெல்லாம் வந்து நான் பிரித்து எடுத்து வைப்பேன். அப்படி எடுத்து வைக்கும் போது அந்த புத்தகத்துலேருந்து ஒரு 2 500 ரூபா தாள் வந்து கீழே விழுந்தது ஐயா, அதனால தான் நான் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது இவருக்கு வந்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு, என்னடா இது, நம்ம வந்து

0: இவரை இப்படி நினச்சோம், ஆனால் இவர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காசை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட வந்து கொடுக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபாவை நம்பாத நான் எங்கே 1000 ரூபாயை அதுவும் நான் எப்போமோ வச்சேன், அந்த காசை எடுத்துகிட்டு வந்து திருப்பி கொடுக்குற அந்த முத்து எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டிருந்துருக்கிறாரு அவர். அப்புறம் அவர் கொஞ்சம் மனம் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு, சரி பெரியவரே, நான் தான் வந்து இந்த புத்தகத்தை இடக்கி போட்டுட்டேன் இல்லையா, அதனால் அதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தம், அதனால் நீங்கள் எடுத்துக்கோங்க, அது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே அதை பெரியவர் சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்து பெரிய மனசோடு இந்த பணத்தை வந்து கொடுத்தாலும் உழைக்காமல் கிடைத்த பணம் வந்து இது வச்சிருந்தேன்னா அது வந்து என் மனசே மாற்றிடும், அப்புறம் தினமும் வந்து இந்த மாதிரி பேப்பர்லாம் வரும்போது இந்த மாதிரி ஏதாவது கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை ஏங்க வைக்கும், அப்புறம் அது வந்து என்னுடைய நேர்மையே கொண்டுடும், வேணாங்க இதை வந்து நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது திருப்பி வந்து கொடுத்துட்டு கிளம்பியிருக்காரு அவர். உடனே அந்த மணிவாசகம் வந்து சொல்கிறாரு, சரி ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க, நேற்று அந்த இடைக்கு வச்ச அந்த மீதி இந்த பேப்பரையாச்சும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது, இல்லை இல்லை நான் நாளைக்கு வந்து 50 ரூபாய் எடுத்துகிட்டு வரேன், எடுத்துகிட்டு வந்துட்டு அதை கொடுத்துட்டு நான் அந்த பழைய பேப்பருங்களை வந்து எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். ஸோ இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழ்மையிலும் நேர்மை, அதுதான் வந்து இந்த கதைக்கான கருத்து. நேர்மையாக உழைத்தால் வெற்றியும் மரியாதையும் அடையலாம் அப்படின்ற கருத்தோடு இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியில் இன்னொரு கதையும் வந்து கேட்கலாம். அதுக்கு முன்னாடி
1: உங்கள் விருத் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: முதல்வன் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன், கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியிருந்த பாடலை கேட்டும் வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான். நேரம் சரியா 10:30. இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருஉலா விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். இன்று 8:00 விவித் பாரதி தமிழ் FM 102.3 எனக்குள் நான்ங்கிற நிகழ்ச்சியில நான் உங்க கூட கலந்துக்க போறேன். நான் வந்து பாலச்சந்திர சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவர் கூட 2 படம் டிராவல் பண்ணியிருக்கேன். தில்லுமுல்லு டிராவல் பண்ணேன், வருமீனரம் சிகப்பு டிராவல் பண்ணேன். அப்ப லொகேஷன் போயிடும், அவர் கூட போய் உட்காந்துப்பேன். ஏன்னா எங்க மாமா வந்து இவர் ஜேர்னலிஸ்ட், சோ மாமா இவங்கெல்லாம் ஒரு செட் ஆக்சுவலா. அதனால போய் உட்காந்து ஷூட் பார்த்துட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆமாம் சார், நான் சிந்தாமணி டிராமா ட்ரூப்பில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அண்ணன் சாரு ஒன்றா தான் சார் அவங்களை வந்து மீட் பண்ண. அப்படி ஒரு 3 நாள் கழிச்சு காஸ்டியூமர் வந்தார் அளவு எடுக்கிற சார், கவிதா லேலேருந்து வரும், மெஷர்மெண்ட் எடுக்கணும் சார், எடுத்துங்க. என்ன ரோல்னா ஒரு வாட் பாய் கேரக்டர் அப்படின்னா. சரி, ஏதோ ஒரு சீன் 2 சீன் இருக்குன்னு பார்த்தேன். பார்த்தா அந்த படம் ஃபுல்லாக 13 சீன் கொடுத்தாரு எனக்கு. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வரவேற்கிறேன்.

நேரம் 10:31. கதையும் கானமும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து நிகழ்ச்சியில் ஒரு கதை வந்து கேட்டோம் இல்லையா, ஏழ்மையிலும் நேர்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை வந்து கேட்டோம். இப்போ அடுத்தது என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரும் புலவர் ஒருத்தர் வந்து வறுமையில் வாடியிருக்காரு. அப்போ வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒரு வள்ளல் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுட்டு அங்கே வந்து போயிருக்காரு. அங்கே வந்து கேட்டதுக்கு வள்ளல் வந்து வயலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது அந்த புலவரும் வந்து வயலுக்கு வந்து போயிருக்காரு. அப்போது அவர் வந்து வள்ளலில் வந்து பார்த்த காட்சி பார்த்திங்கன்னா, அதாவது அறுவடையாகி இருந்த அந்த வயலில் கீழே கிடந்த அந்த நெல் மணிகளெல்லாம் வந்து பொறுக்கிட்டு இருந்தாராம் ஒன்று ஒன்றா அந்த வள்ளல். அதை பார்த்த புலவர் வந்து என்ன நினச்சாராம், என்னடா அது, நம்மளே வந்து வறுமையில் இவரை தேடி வந்துட்டுருக்கோம், இவரோ கீழே கிடக்கிற அந்த நெல்மணிகளெல்லாம் வந்து பொறுக்கிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நினச்சிருக்காரு. அவருடைய உள்ளத்தை புரிந்து கொண்ட வள்ளல் வந்து புலவரையும் அழைத்து கொண்டு அவரோட வீட்டுக்கு வந்து போயிருக்காரு. போயிட்டு அவருக்கு வந்து உணவளிக்கிறதுக்காக ஏற்பாடு வந்து பண்ணியிருக்காரு. அப்போ அந்த இலை மீது இலையோட முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க ரெண்டு பேரும். அப்போ அந்த புலவருக்கு வச்ச இலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பொற்காசுகள் எடுத்துகிட்டு வந்து கொட்டியிருக்காரு வள்ளல். உடனே அதை பார்த்து புலவர் என்ன பண்ணிட்டாரு, ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு, என்னடா அது, இந்த மாதிரி இவ்வளோ பொற்காசுகளை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக பார்க்கும்போது, என்ன புலவரே நீங்கள் பார்க்குறீங்க, அறுவடையான வயலில் வந்து சிதறி கிடந்த அந்த நெல்மணிகளை நான் எடுத்துட்டு

போகும்போது நீங்கள் என்னை பார்த்தீங்க இல்லையா, இப்போ வந்து நீங்கள் விரும்பும் அந்த செல்வத்தை நான் தங்க காசாகவே உங்களுடைய இலையில் வந்து கொட்டி வச்சுருக்கேன், இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு மட்டும் இல்லாமல் புலவரே, எவ்வளவு பொன்மணிகள் இருந்தாலும் அந்த தங்க மணிகளால் நேரடியாக நம்முடைய பசியை வந்து போக்க முடியாது. நம்முடைய உடம்புக்கு சென்று உடலோடு ஒன்றுபட்டு உடலாகும் பேர் நம்மளுடைய அந்த நெல் மணிகளுக்கு தான் உண்டு. அதை எண்ணித்தான் நானும் அறுவடையான அந்த வயலில் சிந்தி கிடந்த அந்த நெல் மணிகளெல்லாம் வந்து நான் பொறுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு அந்த வள்ளல் வந்து சொல்கிறாரு. அப்போ அந்த புலவர் வந்து சொன்னாராம், ஐயா வள்ளலே, நான் வந்து உணவுப் பொருளை வீணாக்கக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் நெல்மணிகளை எடுத்து கொண்டிருந்ததை நான் தப்பாக வந்து நினச்சிட்டேன், என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ அந்த வள்ளல் வந்து சொல்கிறாரு, சரி நீங்கள் உண்மையை புரிஞ்சிக்கொண்டதே போதும், உணவுப் பொருட்களை வந்து வீணாக்கிறது அப்படின்றது வந்து ஒரு உழவனோட உழைப்பை அவமானப்படுத்துறதுக்கு சமம். ஸோ அதை புரிந்து கொண்டாலே வந்து நம்ம நல்லபடியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்க காசுகள் இருந்த இலையை வந்து ஒரு பக்கமாக இழுத்து அவருக்கு வந்து வயிறார சாப்பாடு போட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த தங்க காசுகளையும் வந்து ஒரு மூட்டையாக கட்டி, சின்ன மூட்டையாக கட்டி ஒப்படைச்சிருக்காரு வள்ளல். அந்த ரொம்பவே சந்தோஷத்தோடு திரும்பினாரும் அவர், அதாவது அவரோட வீட்டுக்கு போயிருக்கிறாரு அந்த புலவர். ஸோ அந்த புலவர் தான் வந்து ராம கவிராயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரை ஆதரித்த பாண்டிச்சேரி வள்ளல் வந்து ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்களாம். ஸோ படித்ததில் பிடித்த கதையை வந்து உங்களோட வந்து பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்பவே சந்தோஷம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாடல் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா பாடிய பாடல், வாலியின் வரிகளுக்கு இசை ஏ ஆர் ரஹ்மான், காதலர் தினம் திரைப்படத்திற்காக.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 9444001023 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு.

ஹரிஹரன் மற்றும் ஹரிணி குரலில் பாலியின் வரிகளுக்கு இசை தேவாதிரை படம் வந்து மின்சார கண்ணா. இந்த திரைப்படத்திலிருந்து நம்ம ஒரு பாடல் கேட்டோம். நேரம் சரியா 10:49 ஆக போகுது, அதாவது ஆயாச்சு, அதாவது 50 தான் ஆக போகுது. அதாவது இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கதையும் கானமும் இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து ஒரு சின்ன கதையோட இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம நிறைவு செய்யலாம். சுதந்திர போராட்ட வீரர் பாலகங்கா திலகர் அவர்களுடைய நடவடிக்கையை வந்து கண்காணிக்கிறதுக்காக ஆங்கிலேய அரசு வந்து அப்போ என்ன பண்ணிச்சுன்னா, ஒரு ஒற்றனை வந்து அனுப்பியிருந்ததான். ஸோ அவங்க பின்னாடி போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஒரு முறை நம் திலகர் அவர்கள் வந்து நண்பரை பார்க்க வந்து சென்றாராம். நைட்டு வந்து ரொம்ப நேரமாக பேசிகிட்டே இருந்தாராம். அதுக்கப்புறமா வந்து விடை பெற்று வெளியே வந்திருக்காரு. வந்து பார்க்கும்போது அந்த ஒற்றன் வந்து வெளியில் ரொம்பவே அயர்ந்து தூங்கி கொண்டிருப்பதை வந்து அவர் பார்த்துருக்காரு. அவருடைய பரிதாப நிலையை கண்டு திலகர் அவர்களுக்கு வந்து அவர் மீது வந்து இரக்கம் பிறந்திருக்கு. ஸோ இந்த ஒரு வேலையை செய்கிறது வந்து அவருடைய வயிற்று பிழிப்புக்கு தானே தவிர, அவருடைய வாழ்க்கையில் வந்து எத்தனை துன்பங்களோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒற்றனை வந்து அந்த ராத்திரியில் அங்கேயே விட்டுட்டு போக வந்து அவருக்கு வந்து மனசும் இல்லையா. அப்போ எப்படி எழுப்புறது, எழுப்பவும் வந்து அவருக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக இருந்ததான். எழுப்பலைனாலும் அவன் வந்து அதாவது அவன் இந்த ஒற்றர் வந்து தன்னுடைய கடமையை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு மேலதிகாரியோட தண்டனைக்கு வந்து ஆளாக நேரிடுமே, நம்ம வந்து என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து லைட்டாக திரும்பி படுத்திருக்காரு. அப்போ வந்து உடனே திலகர் அவர்கள் வந்து அவரை தட்டி எழுப்பி, என்னோட வேலை முடிஞ்சிருச்சுப்பா, நான் வந்து முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், நீயும் வந்து உன் கடமையை செய்யணும் இல்லையா, அவா என் பின்னாடி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த ஒற்றன் வந்து பரபரப்போட எழுந்து தன்னை காப்பாற்றிய திலகருக்கு வந்து நன்றி சொல்லிட்டு அவருக்கு வந்து அளித்த அந்த கட்டளைப்படி நம்ம பாலகங்கா திலகர் அவர்களை வந்து பின்தொடர்ந்து போயிருக்காரு. ஸோ இந்த கதையும் வந்து படித்ததில் பிடித்த கதை தான். ஸோ அதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் நம்மளுடைய வித் பாரதி தமிழகம் 102.3 ஃபேஸ்புக் பேஜில் அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவர்கள் வந்து கதையும் காணமும் நிகழ்ச்சியில் பாடல்கள் அத்தனையும் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முகமது பிலால் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பர்வதவர்த்தினி அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். அதாவது பழைய பேப்பர் கதையும் வியாபாரியோட நேர்மையும் வந்து பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகத்திலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், கதை சொல்வது வந்து அருமை அப்படின்ட்டு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நன்றி ஐயா. ஆண்டனிராஜ் காட்டுப்பக்கத்திலிருந்து கதையும் கனமும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மாதவரம் வீரராகவன் அவர் வந்து எப்பவுமே போலவே மகிழ்ச்சி வணக்கம், கேட்க மனதில் இனிமை, கதைகள் சொல்வது குளுமை, கருத்துக்கள் அறிவது வளமை, களைப்பு களையும் பாடல்கள் இடையிடையே வருவது, களைப்பு களையும் பாடல்கள் இடையிடையே வருவது பரவசம், நிகழ்ச்சி தருவது நவரசம். நன்றி ஃபேஸ்புக் வீரராகவன் மாதவரத்துலேருந்து வந்து சொல்லியிருக்காங்க. ஐயா நன்றி. உங்களுடைய கவிதை படிக்கணும்னாலே கொஞ்சம் நல்லா பொறுமையாக படிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து வாரியங்காவல் கதிரவன் அவர்களும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள், நான் வந்து கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நன்றி ஐயா. அதே மாதிரி மேலப்பீட தயாளன் அவர்களும் பரிவழகன் அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஓம் பிரகாஷ் அவங்களும், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் இவங்களும் வந்து நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி கலீல் அகமது அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. குமார் அவரும் வந்து நம்மளுடைய கோவில்பட்டியிலிருந்து, உதயகுமார் அவங்களும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மீண்டும் மீண்டும் நம்மளுடைய அதே நேயர்கள் தான் வந்து பதிவுகள் போட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த பாடலோட நம்ம அடுத்தது வந்து என்றும் இனியவை இந்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இப்போ நம்ம கேட்க போகிற பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமகள் ஊர்வலம் இந்த திரைப்படத்திலேருந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதா இவங்களுடைய குரல்களில் வைரமுத்துவின் வரிகளுக்கு இசை சிவா.

0: இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இசைத்தேனை தந்தாய்
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-08-53, மற்றொரு எண் 2838-98-71. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

நேரம் 11:01. என்றும் இனிவே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். 1950, 1960 மற்றும் 1970களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். அந்த வகையில் இன்னைக்கு பார்த்தோன்னா 1960களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு. நிகழ்ச்சியில் முதல்ல நம்ம கேட்க போகிற பாடல் ஆட வந்த தெய்வம். இந்த திரைப்படத்திலேருந்து 1960 வெளிவந்த இந்த திரைப்படம் வந்து களிர் களிர் அப்படின்ற ஒரு பிரபல தமிழ் நாவலை வந்து அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஆர் மகாலிங்கம் மற்றும் பி சுசீலா இவங்களுடைய குரல்களில் தான் நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடல். ஏ மருதகாசியின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன்.

நேரம் 11:05 என்றும் இனிவே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போற பாடல் ஆலயமணி திரைப்படத்திலிருந்து. இந்த திரைப்படம் 1962 வந்து வெளிவந்திருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வருஷத்தில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி வந்து வெளியான ஒரு காவிய திரைப்படம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படம் வந்து அப்பவுமே 100 நாட்களுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய வசூல் சாதனையை வந்து படைச்சிருந்திருக்கிறது. இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் எல்லாருமே வந்து காலத்தால் அழியாத பாடல்கள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த படத்தோட பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து பல மொழிகளில் வந்து ரீமேக் செஞ்சாங்களாம். அதாவது தெலுங்கில் வந்து குடிகண்டுலு அப்படின்னு சொல்லிட்டு 1964, ஹிந்தியில் ஆத்மி அப்படின்னு 1968, மலையாளத்தில் ஒரு ராகம் பல தாளம் அப்படின்னு 1979 வந்து மறு ஆக்கம் வந்து பண்ணியிருந்திருக்கிறாங்க. இப்போ இந்த திரைப்படத்தில் வந்து பி. சுசீலா பாடிய பாடல் கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி.

1960ஆம் ஆண்டு தான் வந்து இந்த படமும் வந்து வெளிவந்திருக்கிறது. சத்யன் அவர்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அதாவது இவர் வந்து மலையாள திரையுலகில் முன்னணி நடிகராக வந்து இருந்திருக்கிறாரு. எல் விஜயலட்சுமி, டி எஸ் முத்தையா, தாம்பரம் லலிதா, டி ஆர் ராமச்சந்திரன் மற்றும் எஸ் டி சுப்புலட்சுமி இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் நடிச்சிருந்துருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து நிறைய பாடல்களும் வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்க வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் வந்து பாடல்களையும் வந்து எழுதியிருக்காரு. இப்போ நம்ம கேட்க போகிற பாடல் ஏ எல் ராகவன் மற்றும் ராணி இவங்க பாடிய பாடல் இது.

0: ஒன்பது சுவையும் ஒன்னா கலந்து உண்பதுதான் மேய்காதல். இந்த உலகத்தை தூக்கி உருட்டி விளையாடும் உறவுக்கு பேர்தான் காதல்.
1: புரியலையே?

0: எப்படி இருக்கு?
1: மயக்கமா இருக்கு.
0: ஆஹா, வந்துடுச்சு காதல்.
2: நேரம் 11:13. என்று பிணைவே நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். அடுத்தது நம்ம கேட்க போகிற பாடல் அன்று கண்ட முகம். இந்த திரைப்படத்திலேருந்து வர்றது இந்த பாடல். 1968 வந்து வெளியாகியிருக்கு இந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ரவிச்சந்திரன் அவர்கள் வந்து ராஜேந்திரன் அப்படின்ற கதாபாத்திரத்துலேயும், ஜெயலலிதா அவர்கள் வந்து காஞ்சனா அப்படின்ற கதாபாத்திரத்துலேயும் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. எஸ் ஏ அசோகன் அவர்களும், நாகேஷ் அவங்க, மனோரமா, வி கே ராமசாமி மற்றும் மேஜர் சுந்தர் ரஜினி இவங்க எல்லாம் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. இப்போ இந்த திரைப்படத்தில் நாம் கேட்க போகிற பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி சுசிலா பாடிய பாடல் இது. கண்ணதாசின் இவர்களுக்கு இசை கே வி மகாதேவன்.

நேரம் 11:17 என்ற மினிவி நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம அடுத்து கேட்க போகிற பாடல் ஆனந்த் ஜோதின் திரைப்படத்திலிருந்து 1963 வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் தேவிகா அவர்களும் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்க. தொடர்ந்து குழந்தை நட்சத்திரமாக வந்து கமல்ஹாசன் அவங்களும் வந்து பாலு அப்படின்ற கதாபாத்திரத்துலேயும் வந்து நடிச்சிருந்துருக்கிறாங்களாம். இப்போ நம்ம இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க டிஎம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா. கண்ணதாசன் அவர்களோட வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி.

0: லட்சம் ரூபாய் லாட்டரி எனக்கா? வாவ்,
1: ஓலி ஆஃபர்ஸ்ல இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
2: அருமையா சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: உங்கள் விதித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
4: நேரம் 11:23 என்ற மினிவே நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். அடுத்து நம்ம கேட்க போற பாடல் 1001 திரைப்படத்திலிருந்து 1965 வந்து வெளிவந்திருக்கிறது. இந்த திரைப்படம் மாபெரும் காவியமாக உருவெடுத்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க அதிரடி சாகச திரைப்படம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம 49 ஆண்டுகளுக்கு பிறகு 2014 இந்த திரைப்படம் வந்து முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டு மீண்டும் திரையரங்கங்களை வந்து வெளியானதாம். அப்பவும் பார்த்தீங்கன்னா 175 நாட்களுக்கு மேலே ஓடி சாதனை படைச்சிருக்கிறது இந்த திரைப்படம். இப்போ இந்த திரைப்படத்துலேருந்து நம்ம ஒரு பாடல் கேட்க போகிறோம். பி சுசீலா பாடிய பாடல் இது. வாலியின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி.

ஆசை முகம் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசீலா இவங்க பாடிய பாடலை கேட்டும் வாலியின் வரிகளுக்கு எஸ் எம் சுப்பையா நாயுடு வந்து இசையமைத்திருக்கிறார். இந்த திரைப்படம் வந்து 1965 தான் வந்து வெளிவந்திருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருந்திருக்கிறாங்க. ஆல்பர்ட் ஹிச்காக்கோட புகழ்பெற்ற திரைப்படமான த மேன் ஹூ நியூ டூ மச் அப்படின்ற ஒரு திரைப்படத்தோட தாக்கத்தால் வந்து இந்த கதை உருவாக்கப்பட்டது அப்படின்னும் சொல்கிறாங்க. அதனால் இந்த படத்துக்கு வந்து எல்லாம் தெரிந்த மனிதன் அப்படின்னு தான் வந்து பேரிட வந்து முடிவு செஞ்சாங்களாம். ஆனால் வந்து அந்த தலைப்பு வந்து ரொம்பவே அகந்தையாக, அதாவது ரொம்பவே தலைகணம் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால எம்ஜிஆர் அவர்களே வந்து அந்த தலைப்பை வந்து மறுத்துட்டாங்களாம். மறுத்துட்டு ஆசை முகம் அப்படின்ற தலைப்பை வந்து பரிந்துரைத்தாங்க அப்படின்னும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த தகவலோட இப்போ நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் அடுத்த வீட்டு பெண். இந்த திரைப்படத்தில் தான் நம்மளுடைய நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் வந்துட்டுருக்கு. இந்த பாடலை யார் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சிறுகாழி எஸ் கோவிந்தராஜன் மற்றும் திருச்சி லோகநாதன் இவங்க பாடியிருக்கிறாங்க. டி என் ராமையா தாஸ் இவங்களுடைய வரிகளுக்கு இசை, நாராயண ராவ் அதி நாராயண ராவ் அவங்க வந்து இசையமைத்திருக்கிறாங்க. இந்த படமும் வந்து 1960 தான் வந்து வெளிவந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நகைச்சுவை திரைப்படம் அப்படின்னு கூட நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். இந்த படம் பார்த்திங்கன்னா 1952 வெளியான பாஷர் பாரி அப்படின்ற ஒரு பெங்காலி திரைப்படத்தோட கதையை வந்து தழுவி எடுக்கப்பட்டதாலும் வந்து சொல்கிறாங்க. படம் வந்து பெரும்பாலும் கருப்பு வெள்ளையில் வந்து எடுக்கப்பட்டாலும் சில பாடல்கள் மற்றும் நடன காட்சிகள், அப்போ இருக்கிற ஒரு தொழில்நுட்பம் கெவா கலர் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தில் வந்து வண்ணமயமாக வந்து காட்டினாங்களாம். இப்போ அந்த திரைப்படத்துலேருந்து நம்ம ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

கண்களும் கவி பாடுதே மகத மகத கதனி கதத தனித நிதமா மாதா.

0: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
1: நேரம் 11:36 என்றும் இணைவு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். 1950, 60 மற்றும் 70களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்களோட தொகுப்பு தான் என்றும் இணைவை இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம 1960களிலிருந்து வெளிவந்த திரைப்பட பாடல்கள்லாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அடுத்த பாடல் வந்து ஆண்டவன் கட்டளை. இந்த திரைப்படத்திலிருந்து தான் வந்து நம்ம கேட்க போகிறோம். 1964 வந்து வெளிவந்திருக்கிறது. சிவாஜி கணேசன் மற்றும் தேவிகா இவங்க வந்து நடிச்சிருந்திருக்கிறாங்க இந்த திரைப்படத்தில். இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 1930 வெளியான த ப்ளூ ஏஞ்சல் அப்படின்ற ஒரு ஜெர்மன் திரைப்படத்தை தழுவி எடுத்திருக்காங்க அப்படின்னும் சொல்கிறாங்க. காலத்தில் அழியாத பாடல்கள் இந்த திரைப்படத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. அந்த வகையில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் பி சுசீலா அவங்க பாடிய பாடல். இது கண்ணதாசின் வரிகளுக்கு இசை விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி. அழகே வா அருகே வா அந்த பாடல் தான் வந்துட்டுருக்கு.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றில் இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் ஐஇசி கேம்பெயின் 3.0 From 12th August to 12th October.
5: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேரம் 11:42. என்ற மினிவே நிகழ்ச்சியில அடுத்து நம்ம கேட்க போற பாடல் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து. இந்த படம் பாத்தீங்கன்னா 1966 வந்து வெளிவந்திருக்கிறது. எம்ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா அவர்கள் வந்து நடிச்சிருந்திருக்கிறாங்க இந்த திரைப்படத்துல. இரட்டை வேடங்களிலும் வந்து நடிச்சிருந்திருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து எல்லா பாடல்களும் வந்து ரொம்பவே ஹிட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த படம் பார்த்திங்கன்னா 175 நாட்களுக்கு மேலே, அதாவது 175 டேஸ், 175 நாட்களுக்கு மேலே ஓடி வெள்ளி விழா கொண்டாடி இருக்கிறது. அந்த காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டாகவும் வந்து இந்த படம் இருந்திருக்கிறது. சிறந்த திரைப்படத்திற்கான ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸும் வந்து வாங்கியிருக்காம். அது மட்டும் இல்லாமல் சிறந்த படம் உட்பட 3 தமிழ்நாடு மாநில அரசு திரைப்பட விருதுகளையும் வந்து இந்த படம் வென்றிருக்கிறது. அதே மாதிரி இந்த படம் வந்து 2017 டிஜிட்டல் வடிவில் வந்து புதுப்பிக்கப்பட்ட திரையரங்குகளையும் வந்து வெளிவந்திருக்கிறது. இப்போ நம்ம கேட்க போகிற பாடல் அடிமை பெண் திரைப்படத்திலிருந்து தான். எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி சுசீலா இவங்க பாடிய பாடல். புலமை பித்தனின் வரிகளுக்கு இசை கே வி மகாதேவன்.

நேரம் 11:49. நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்க போகிற பாடல் 1000 ரூபாய் இந்த திரைப்படத்திலிருந்து தான் பாடல். பி.வி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி. சுசீலா இவனுடைய குரல்களில், கண்ணதாசனின் வரிகளுக்கு இசை கே.வி. மகாதேவன். 1964 வெளிவந்த இந்த திரைப்படம் ஜெமினி கணேசன் மற்றும் சாவித்ரி இவங்க ரெண்டு பேரும் வந்து நடிச்சிருந்திருப்பாங்க. இந்த திரைப்படம் வந்து மில்லியன் பவுண்ட் நோட் அப்படின்ற ஒரு கதையோட தழுவல், ஆங்கில படமான இந்த கதையோட தழுவலை வந்து அடிப்படையாக கொண்ட சில மாற்றங்களோட வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து சாவித்ரி அவங்களுடைய யதார்த்தமான நடிப்பு வந்து ரொம்பவே பாராட்டப்பட்டதாம். இப்போ இந்த திரைப்படத்துலேருந்து ஒரு பாடல்.

நேரம் 11:54. என்றும் இனியவை இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் நம்ம வந்துட்டோம். இப்போ நம்மளுடைய நேயர்கள் பார்த்தீங்கன்னா, வாரியங்காவல் கதிரவன் அவங்க வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கலீல் அகமது அவங்க வந்து பொன்னேரியிலிருந்து வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனி சிலமலை பிச்சை மணி அவங்களும், அடையாளம்பட்ட ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும், புஷ்பா அவங்களும் வந்து பம்மலிருந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து மேட்டுப்பட்டி கண்ணன் அவர்களும், பர்வதவர்த்தினி அவர்களும், மேலப்பேடு தயாளன் அவர்களும், சென்னை பழைய வண்ணாரப்பட்டி சோமசுந்தர பிரபு அவர்களும், முகமது பிலால் அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி செல்வராஜ் அவங்க வந்து தென்காசி மாவட்டம்

வட்டம் புது சுபிலாபுரத்தில் இருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நேயர்கள் மாதவரம் வீரராகவன் அவங்க வந்து வழக்கமான ஒரு அழகான ஒரு கவிதையோடு வந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து ரசித்து பதிவுகள் போட்டிருக்காங்க. அதே மாதிரி கருணாநிதி வீரவநல்லூரில் இருந்தும் தஞ்சை தேனி பிரகாஷ் குமரன் அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து மீரா வெங்கட்ராமன் அவங்க ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து தியாகராஜன் அவங்களும் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. வலங்கை மான் அவங்க அடுத்து வலங்கை மான் ஆட்டோ துறை அவங்களும் அப்பு ஐநாவரத்துலேருந்தும் நம்மளுடைய நிகழ்ச்சிகளுக்கு வந்து வாழ்த்துக்கள் பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ரெட்டில் சயாத் பாஷா அவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். தொடர்ந்து நம்முடைய நேயர்கள் ரவி அவர்கள் அம்பத்தூர்லேருந்தும் தங்கம் சரவணன் அவர்களும் கும்பகோணம் பாட்டாளம் ரமேஷ் இவங்களும் வந்து அற்புதம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்மளுடைய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம் வந்துட்டோம். அடுத்த பாடல் அன்பே வா திரைப்படத்திலிருந்து தான். டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா இவங்க பாடிய பாடல் இது. வாலியின் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். இந்த பாடலோட நான் உங்கள் ஆர்ஜி மரியம் கிளம்புற டைம் வந்தாச்சு. அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜி சாய்லட்சுமி அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவரை இணைந்திருங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையோடு. தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம்.

புலவனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

வணக்கம் வணக்கம் வணக்கம். விவத் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்கள் எல்லாருக்கும் இனிமையான மதிய வணக்கம். இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் வழங்குறதுக்கு வந்திருக்கேன். நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. எஸ் ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா, நம்ம 1980 மற்றும் 90களில் வெளிவந்த சூப்பர் ஹிட் தமிழ் திரைப்பட பாடல்கள் தான் கேட்டு ரசிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு சாங்கும் அவ்வளோ அழகாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அடுத்த ஒரு மணி நேரம் இந்த பாடல்கள்லாம் கேட்டு ரசித்து ரெட்ரோ காலத்துக்கு பயணம் பண்ண வந்து ரெடியாக இருங்க. ரெட்ரோ நேரம் அப்படின்றது ரொம்ப பழசு மாதிரி தெரியுது, ஆனால் 80-90 ஆகி வந்து ஒரு 25-30 வருஷம் கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் எல்லாம் திரும்பி பார்க்க வேண்டிய பாடல்கள், மனசில் என்றும் நீங்கள் இடம் பிடித்த பாடல்கள் தான் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. அந்த வரிசையில் முதல் பாடலாக வர இருக்கிறது வந்து கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்துக்காக இந்த பாடல், பாசமுள்ள பாண்டியரே அப்படிங்கிற இந்த பாடலை பாடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மனோ மற்றும் சித்ரா. இளையராஜா இசையமைப்பில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு, கேட்டு ரசித்திருங்கள். இந்த நிகழ்ச்சியை கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு நேர்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டே டியூன்ட், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். இன்று 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எனக்குள் நான்ங்கிற நிகழ்ச்சியில் நான் உங்க கூட கலந்துக்க போறேன். நான் வந்து பாலச்சந்திர சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவர் கூட 2 படம் டிராவல் பண்ணியிருக்கேன். தில்லுமுல்லு டிராவல் பண்ணேன், வறுமினரம் சிகப்பு டிராவல் பண்ணேன். அப்போ லொகேஷன் போய்டும், அவர் கூட போய் உட்காந்துப்பேன். ஏன்னா எங்கள் மாமா வந்து இவர் ஜேர்னலிஸ்ட், ஸோ மாமா இவங்களும் ஒரு செட் ஆக்சுவலாக, அதனால போய் உட்காந்து ஷூட் பார்த்துட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காம நான் செந்தமல் டிராமா ட்ரூப்ல பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அண்ணன் சாரு ஒன்றா தான் சார் அவங்களை வந்து மீட் பண்ண அப்படி. ஒரு 3 நாள் கழிச்சு காஸ்டியூமர் வந்தார், அளவு எடுக்கிற சார் கவிதாலேருந்து வரும், மெஷர்மெண்ட் எடுக்கணும் சார், எடுத்துங்க. என்ன ரோல்னா ஒரு வாட் பாய் கேரக்டர் அப்படின்னா, சரி ஏதோ ஒரு சீன் 2 சீன் இருக்குன்னு பார்த்தேன். அந்த படம் ஃபுல்லாக 13 சீன் கொடுத்தார் எனக்கு. நீங்க எல்லாரும் சந்தோஷமா கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வரவேற்கிறேன்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது, இறை அருளால் நன்றாக தொடங்கிட, நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் ஒவ்வொரு நாளும் காலையில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சிகள். காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை
2: இல்லறம் தோறும் இன்னிசை பரவ கேட்கலாம் மங்களநாதம்.
1: காலை 5:30 முதல் 6 மணி வரை
0: பாங்குடனே பக்தி மனம் கமழ காற்றில் கலந்து ஒலித்திடும் தெய்வீக ராகம்.
3: நமோ நமஹ ஸ்ரீ குரு பாதுகாப்யாம்.
1: காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: தினமும் கேளுங்கள் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz.
1: ஸ்டுடியோ கிளாக்ல சரியா 12:10 ஆயிட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் வழங்கிட்டு இருக்கேன். நான் அர்ஜே சாய்லட்சுமி. இந்த நிகழ்ச்சியை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கேட்டுட்டு இருக்கீங்க. இதே நிகழ்ச்சியை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 அண்ட் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 நீங்க கேட்டு ரசிக்கலாம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்ததான் நம்ம இருபட பாடல்கள் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்ததான் இரண்டு படத்துலேருந்து பாடல்கள் கேட்க போகிறோம். அந்த வரிசையில் முதல் பாடலாக வர இருக்கிறது வந்து புன்னகை மன்னன் திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல். வாணி ஜெயராம் அவங்களுடைய குரலில், இளையராஜா அவங்களுடைய இசையமைப்பில் வந்து அந்த பாடல் முதலாவதாகவும் அடுத்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வள்ளி திரைப்படத்துலேருந்து ஸ்வர்ணலதா அவங்களுடைய அழகான குரலில், வாலி வரிகளில், இளையராஜா இசையமைப்பில் அமைந்த அந்த பாடலும் உங்கள் செவிக்கு விருந்து படைக்க வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட். இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தீந்திரு கிட்டத்தார் தீன் தின்னா நாங்க தீந்திரு கிட்ட தின்னா தின்னா தீந்திரு கிட்டத்தார் தீன் தின்னா நாங்க தீந்திரு கிட்ட

வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 12:20 ஆயிட்டிருக்க ஸ்டுடியோ கிளாக்ல. இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. எஸ், ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் வந்து நம்ம 80s மற்றும் 90s வெளிவந்த சூப்பர் ஹிட் பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு 80s பாடல், ஒரு 90s பாடல், அந்த மாதிரி மாற்றி மாற்றி கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வர இருக்க இரண்டு பாடல்கள் என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம ஃபேஸ்புக் நேயர்கள் நம்மளோட இணைந்திருக்காங்க இல்லையா? ஸோ நிகழ்ச்சியை பற்றி அவங்களோட கருத்துக்கள், பதிவுகள், மகிழ்ச்சி எல்லாத்தையுமே அவங்க ஃபேஸ்புக்கில் பகிர்ந்துக்குவாங்க. நீங்களும் அப்படி செய்யணும்னு நினச்சிங்கன்னா, நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, www.facebook.com/vivadbharathi தமிழ் எஃப்எம் 102.3 இந்த இணைய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சிக்கான போஸ்டர் இருக்கும். அதுக்கீழே நீங்கள் உங்களோட பொன்னான பதிவுகளை வந்து நீங்கள் போடலாம். எஸ், நம்ம நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத சட்டன்னு பார்த்துட்டு நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த பாடல்களுக்குள்ளே போயிடலாம். ஜி கதிரன் வந்து வணக்கம் சொல்லியிருக்காங்க. பட்டு நெசவு தொழில் செய்து வருகிறோம், நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் இனிய மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. பாசமுள்ள பாண்டியரை பாடலுடன் தொடங்கியது அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேனி சிலமலை வீசி பிச்சைமணி வந்து கையெல்லாம் தட்டி இமேஜ் அனுப்பியிருக்காங்க. மதிய வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணராஜ் மேனகா பாடல் மற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் அருமை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் தஞ்சாவூரிலிருந்துன்னு சொல்லியிருக்காங்க. முகமது மியான் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்த்தினி மதிய வணக்கம் சொல்லிட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது மதிய வணக்கம் சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நல்லா இருக்கேன், நன்றி சார். கேப்டன் பிரபாகரன் பாட்டு வந்து அருமையாக இருந்தது, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இளங்கோ காஞ்சிபுரத்துலேருந்து ரெட்ரோ நேர பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பண்பலைக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் வந்து நம்மளுக்கு போஸ்டர்லாம் போட்டிருக்காரு வழக்கம் போல். தஞ்சை தேனே பிரகாஷ்குமரன் வந்து மகர் நோம்பு சாவடி தஞ்சாவூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க. ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு அள்ளி நகரமேஸ் மகாதேவன் பாடல்கள் வந்து அருமை, கவிதை கேளுங்கள், பாசமுள்ள பாண்டியரே எல்லா பாட்டுமே சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலப்பேட்டு தயாளன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தமிழரசன் தங்கவேலு வேதாரண்யம்லேருந்து பாடல் மிக அருமை சொல்லியிருக்காங்க. பண்ணைப்புறம் மணிகண்டன் மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. ஃபேஸ்புக் வீரராகவன் வந்து அவரோட ஸ்டைலில் ஒரு கவிதை மாதிரி போட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வனஜா பெரும்பாக்கத்துலேருந்து செம அட்டகாசமான பாடல்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முகமது பிலால் டெய்லர் ரங்கநாதன் டெய்லர் ஐனாவரத்துலேருந்து பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் அவங்களோட கமெண்ட்ஸ் பதிவிட்டிருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பாடல்களுக்கு பாடலை தொடர்ந்து நம்ம அவங்க கமெண்ட்ஸ் எல்லாம் வாசிடலாம். இணைந்திருங்கள், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம். அடுத்ததாக வர இருக்கிற இரண்டு பாடல்கள் வந்து தேவர் மகன் திரைப்படத்துலேருந்து மற்றும் புது புது அர்த்தங்கள் திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. ஸ்டே டியூன்ட், இது விவத் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு: நீரின்றி அமையாது உலகு.

0: என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
1: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: அதை பத்தி அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
1: சில இடங்கள்ல வந்து கோடுகள் விட்டு விட்டு இருக்கு, சில இடங்கள்ல தொடர்ச்சியா இருக்கு,

0: இந்த மாதிரி போட்டிருக்காங்க, இதுக்கெல்லாம் என்ன வித்தியாசம்? அதை பத்தி தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இது ரொம்ப சிம்பிள். ஒரே திசையில போற ரோட்டுக்கு நடுவுல இந்த மாதிரி கோடுகள் விட்டு விட்டு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான ரோட்ல நம்ம ஒரு வாகனத்தை முந்தி செல்லலாம். அதுவே கோடுகள் விட்டு விட்டு போடாம ஒரே கோடா தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரியான ரோட்ல நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. சில நேரங்கள்ல எமர்ஜென்சி அப்படின்னா வேணா நம்ம முந்தி செல்லலாம்.
0: இதே மாதிரி ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போதே, அதுக்கு என்ன அர்த்தம்?
1: அந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவுல ரெண்டு கோடுகள் தொடர்ச்சியா போச்சுன்னா அந்த ரோட்ல எக்காரணத்தை கொண்டு நம்ம வாகனங்களை முந்தி செல்லக்கூடாது. அதுதான் அந்த ரெண்டு கோடுகளுக்கான அர்த்தம். இந்த விதிகள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணாவே விபத்துகள் கண்டிப்பா குறைய ஆரம்பிச்சிடும்.
0: சாலை விதிகளை பின்பற்றுவோம்,
1: மகிழ்ச்சியான பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வோம். என்ன பிரபாகரன், ஏதோ யோசனையா இருக்கீங்களே?
0: ரோட்ல நடுவுல கோடுகள்லாம் இருக்குல்ல, அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன்.

வெல்கம் பேக் டு த ஷோ. இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம் கேட்டுட்ருக்கீங்க விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. இந்த நிகழ்ச்சியை கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 104, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இந்த பண்பலையிலும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மன்னன் திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. ஆனால் அந்த பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நேர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டுட்டு செய்தி அறிக்கையும் முடிச்சுட்டு வந்து நம்ம அந்த பாடலை கேட்கலாம். எஸ் நம்மளோட எப்போவுமே இணைந்து இருக்கிற நம்ம ஃபேஸ்புக் நேயர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம்.

0: சிவகுமார் வந்து பாடல்கள் அருமை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கருணாநிதி வீரவநல்லூர்லேருந்து மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம் வந்து கிளாப்பிங் பண்ணியிருக்காங்க, கிளாப்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இமேஜ் அமைச்சிருக்காங்க. சோமசுந்தர பிரபு பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் எல்லாமே அருமையாக இருந்தது, வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆண்டி மடம் கார்த்திகேயன் வந்து ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன்ஜி குடந்தை கொரநாட்டு கருப்பூர்லேருந்து சொல்லியிருக்காங்க, பாடல் வந்து லைவ் கான்சர்ட்டில் இந்த பாடல்லாம் கேட்டிருக்கேன், ரொம்ப ரசிக்கும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் குமரன் சுண்ணாம்பு குளத்திலிருந்து இனிமையான இடைக்கால பாடல்கள் ரசிக்க அருமை சூப்பர் சொல்லியிருக்காங்க. வலங்கைமான் ஆட்டோதுரை ஆரம்ப பாடலை அமர்க்கலம், அடுத்து வரும் பாடலை எதிர்பார்க்கும் நான் வலங்கைமான் ஆட்டோதுரைன்னு சொல்லியிருக்காங்க. கொடமாடப்பட்டி ஜெயசீலன் வந்து நிகழ்ச்சிக்கு நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் பெரியார் நகர்லேருந்து ரெட்ரோ நேர பாடல்கள் அருமை சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது பொன்னேரி மிமிக்ரி கலீல் அகமது வந்து ஒரு பாட்டு என்பது 90 பாட்டை செலக்ட் பண்ணி போடுறீங்க, வாழ்த்துக்கள் சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. பாலாஜி இந்திரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பவர் ஹவுஸ்லேருந்து பாலாஜி மற்றும் சரஸ்வதி நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. தங்கம் சரவணன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. கவுந்தம்பாடி சென்னியப்பன் ரெட்ரோ நேர பாடல்கள் சூப்பர் மேடம் நன்றின்னு சொல்லியிருக்காங்க. ரெட் ஹில்ஸ் ஹயாத் பாஷா வந்து பணம் கொடுப்பது தனலக்ஷ்மி, தைரியம் கொடுப்பது வீரலக்ஷ்மின்னு ரைமிங்காக சாய்லக்ஷ்மிக்கு போட்டிருக்காரு. செல்வகுமார் எம்ஜி வந்து மனதிற்கு குளிர்ச்சியான பாடல்களை வந்து மதிய நேரத்தில் கேட்குறதுக்கு ரொம்ப இதமாக இருக்குது நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நடராஜன் சுப்பையா புத்தகரம்லேருந்து ரெட்ரோ நேர பாடல்கள் இன்றைக்கி வந்து எல்லாமே அருமையாக இருந்தது நன்றின்னு சொல்லியிருக்காங்க. சரவணன் ராமலிங்கம் மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. கள்ளக்குறிச்சியிலேருந்து கண்டாச்சி மங்கலம் கிராமத்திலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கோம், வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கார்த்திகா ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் எல்லாரும் சேர்ந்து இணைந்து கேட்டுட்ருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எஸ், நிகழ்ச்சியில் அடுத்ததாக இன்னும் சில நொடிகளில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக

0: நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன. இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. கிரீன்லாந்தில் ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க்கும் கையெழுத்திட்டுள்ளன. இனி விரிவான செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு துறையில் கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா முன்னேறி வருவதாக கூறினார். புத்தாக்க எரிசக்தி மூலம் பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். பிற நாடுகளை ஒப்பிடும்போது கரியமில வாயு வெளியேற்றம் இந்தியாவில் குறைந்த அளவே உள்ளது என்று தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளில் கரியமில வாயு வெளியேற்றம் அதிகமாக இருப்பதாக வளர்ச்சியடைந்த நாடுகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தி 3 மடங்கு அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி மின் உற்பத்திக்கு இந்தியா முக்கியத்துவம் அளித்து வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஒவ்வொருவரும் பங்காற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார். சுற்றுச்சூழல் தீர்ப்பாயங்கள் அமைப்பதற்கு முன்பாகவே இந்தியாவில் அதனை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். வனம், ஏரி, ஆறுகள், வனவிலங்குகளை பாதுகாத்து சுற்றுச்சூழலை பேணிக்காப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்று சூரியகாந்த் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அவசியம் என்று தெரிவித்தார். உலக நாடுகள் மேற்கொள்ளும் முடிவுகளுக்கு ஏற்ப சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். புதைப்படிமம் அல்லாத பொருட்களிலிருந்து மின்சார உற்பத்தி 54% அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். உலக அளவில் இந்தியா புத்தாக்க எரிசக்தி திறனில் 3வது இடத்திலும் சூரிய மின் உற்பத்தியில் 2வது இடத்திலும் உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் கூறினார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்த இந்த 2 நாள் மாநாட்டில் தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி திரு பிரகாஷ் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் நிபுணர்கள், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாநில சட்ட கல்விக் கழகங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை சவால்கள் குறித்து கருத்தரங்குகள் இதில் இடம்பெறுகின்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தற்போது நடைபெறும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் இன்னும் சற்று நேரத்தில் காணொலி மூலம் உரையாற்றுகிறார். நாடு முழுவதும் சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட 45 இடங்களில் நடைபெறும் இந்த வேலைவாய்ப்பு முகாம்களில் நிதித்துறை, ரயில்வே, உள்துறை, சுகாதாரத்துறை, பாதுகாப்புத்துறை, சுங்கத்துறை உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு துறைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்குகிறார். தமிழகத்தின் சென்னை அரும்பாக்கத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தெரிவித்தார்.
1: மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள், இன்னும் கிட்டத்தட்ட 51,000 பேருக்கு இன்றைக்கு ஆன்லைன் மூலமாக இன்றைக்கு நமக்கு எல்லாம் இருக்கிறாங்க. இது ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே நேரத்தில் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த பொறுப்பு உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். இது வாழ்க்கையில் நமக்கு ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய திருப்பம். 140 கோடி பேர்ல கிடைக்காத வாய்ப்பு நமக்கு இன்னைக்கு இந்த 51,000 பேர் கிடைச்சிருக்கு. இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை, இந்த நாட்டை வழிநடத்துபவர்களாக நாம், இந்த நாட்டு மக்களினுடைய நலன்ல அக்கறை கொண்டுள்ளவர்களாக இருப்பதற்கான அந்த உத்தரவு நமக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கிறது. நாமள அரசாங்கத்தினுடைய ஒரு முகமாக தான் மக்கள் பார்க்கிறாங்க. அரசாங்கத்தினுடைய முகமாக மக்களுக்கு பார்க்கும் பொழுது, மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு முகமாகவும் ஒரு அங்கமாகவும் செயல்படுபவர்களாக தான் நாம் இருக்க போகின்றோம்.
0: சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் திரு சந்திரசேகர் பெமசானி கலந்து கொண்டு பணி நியமன கடிதங்களை வழங்க உள்ளார். திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய ஜல்சக்தித்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரியும், கோவை குனியமுத்தூரில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் மத்திய கனரக தொழில்துறை இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாச வர்மாவும் பங்கேற்று பணி நியமன ஆணைகளை வழங்க உள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்வி.

0: கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழகம், மேற்கு வங்கம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. தமிழகத்தில் மதுராந்தகம், தாராபுரம், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி, மேற்கு வங்கத்தில் ரிஜிநகர், நந்திகிராம் ஆகிய தொகுதிகளில் வேட்புமனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். அசாமில் நாகவான் மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் இறுதிப் பட்டியலும் இன்று வெளியிடப்படுகிறது. இத்தொகுதிகளில் பதிவாகும் வாக்குகள் அடுத்த மாதம் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் வெளியிடப்படும். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு இந்தியா மேலும் 11 டன் நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்துள்ளது. ஏற்கனவே இந்திய விமானப்படையின் 8 விமானங்களில் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தற்போது 9வது விமானம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் அத்தியாவசிய மருந்துகள், தற்காலிக கூடாரங்கள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கும். இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பேரழிவிலிருந்து நேபாளம் மீண்டு வருவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா தொடர்ந்து வழங்கும் என்று தெரிவித்துள்ளார். மத்திய ஊரக மேம்பாட்டு அமைச்சகம் தீன்தயாள் உபாத்யாயா ஊரக திறன் பயிற்சி இயக்கத்தின் கீழ் 34,000 இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. தமிழகம், ஹிமாச்சலப் பிரதேசம், மேற்குவங்கம், பீகார் உள்ளிட்ட 14 மாநிலங்களைச் சேர்ந்த ஊரக இளைஞர்களுக்கு முதல் கட்டத்தில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் நாடு முழுவதும் உள்ள 357,000 ஊரக இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற இளைஞர்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் 3 முதல் 12 மாதம் வரை திறன் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கிரீன்லாந்தில் அமெரிக்க ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க் அரசும் கையெழுத்திட்டுள்ளதாக அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கிரீன்லாந்து மீதான நிர்வாக அதிகாரத்தை டென்மார்க்கும் பாதுகாப்பு அதிகாரத்தை அமெரிக்காவும் மேற்கொள்ள உள்ளதாக கூறியுள்ளார். கிரீன்லாந்தின் பாதுகாப்பு தொடர்பான முழு கட்டுப்பாடு அமெரிக்காவுக்கு கிடைத்துள்ளதாக திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானிலிருந்து ஆப்கானிஸ்தான் அகதிகள் கட்டாயமாக வெளியேற்றப்படுவதற்கு ஐநா நிபுணர்கள் குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், பாகிஸ்தானில் உள்ள மருத்துவ கல்வி நிறுவனத்திலிருந்து ஆப்கானிஸ்தான் மாணவர்களை வெளியேற்றுவதற்கு கவலை தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் அரசின் நடவடிக்கை மூலம் 100 ஆப்கான் மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான் அரசு மகளிருக்கு மருத்துவம் உள்ளிட்ட உயர்கல்விக்கு தடை விதித்ததை அடுத்து பாகிஸ்தானில் உள்ள கல்வி நிறுவனங்களில் அந்நாட்டு மாணவிகள் கல்வி பெற்று வருகின்றனர். கடந்த ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 27ஆம் தேதி வரை 127,000 ஆப்கான் அகதிகளை அந்நாட்டிற்கு பாகிஸ்தான் திருப்பி அனுப்பியது. ஒடிசா மாநிலத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வட அந்தமான் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடலில் நகர்ந்து வருவதால் தெற்கு ஒடிசா, வட ஆந்திரா பகுதிகளில் மழை பெய்யும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தமிழகம், தெலங்கானா, தெற்கு கர்நாடகா, கேரளம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பானில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டிகள் ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறுகிறது. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு நடைபெறும் வண்ணமிகு தொடக்க நிகழ்ச்சியில் தொடக்க விழா அணிவகுப்பின் போது இந்திய வீரர்கள் கலந்து கொள்கின்றனர். இந்தியா சார்பில் 37 பிரிவுகளில் 496 பேர் கலந்து கொள்கின்றனர். இந்தியா சார்பில் பேட்மிண்டன் பிரிவில் PV சிந்து, பழுதூக்கும் பிரிவில் மீராபாய் சானு, துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் மனுபாக்கர், குத்துச்சண்டை பிரிவில் லவ்லினா போர்கோஹைன், மல்யுத்த பிரிவில் அமன் ஷெகராவத் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். கிரிக்கெட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் போட்டியிடுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை சவால்களை எதிர்கொள்ள உலக நாடுகளுக்கு இந்தியா வழிகாட்டியாக இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் நடைபெற்று வரும் வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றன. இளைஞர்களின் திறமைகள் மீது பிரதமர் நம்பிக்கை வைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகம், மேற்குவங்கம் மற்றும் புதுச்சேரியில் 5 சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. கிரீன்லாந்தில் ராணுவ முகாமை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்தில் அமெரிக்காவும் டென்மார்க்கும் கையெழுத்திட்டுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

ஓகே, வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 12:50 ஆயிடுச்சு. செய்தி அறிக்கை கேட்டுட்டு வந்தாச்சு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சி தான் தொடரப்போது அடுத்த ஒரு 10 நிமிடங்கள். எஸ், அடுத்த 10 நிமிடங்கள் உங்களுக்காக 2 அழகான பாடல்கள் எடுத்து வச்சுருக்கேன். மன்னன் மற்றும் சத்யா திரைப்படத்திலேருந்து இந்த பாடல்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வர காத்திருக்கு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதும் 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் கால் பண்ணி உங்களோட விருப்ப பாடலை என்கிட்ட கேட்க போகிறீங்க. நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0442952 0853, அப்படி இல்லைனா 0442838 9871. நிகழ்ச்சிக்கான போஸ்டர் வந்து 1 மணிக்கு நீங்கள் எஃபி பக்கத்துலேயும் பார்க்கலாம், அதுலேயும் தொலைபேசி எண்கள் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாடலை ஃபோன் பண்ணி கேட்டு எல்லாரோடையும் சேர்ந்து ரசிக்க ரெடியாயிருங்க. மீண்டும் உங்களை 1-10 நிமிடங்களில் சந்திக்கிறேன். டாடா, பை பை. அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட். பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்கள் எல்லாருக்கும் அட்டகாசமான மதிய வணக்கம் சொல்லிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது. நான் ஆர்ஜே சாய்லட்சுமி. இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி பற்றி சொல்லணும்னா, உங்களுக்கு பிடிச்ச உங்களோட ஃபேவரட் சாங் தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. உங்களோட ஃபேவரட் சாங்கை நீங்கள் கேட்டப்புறம் நாங்கள் எல்லோரும் கேட்டு சேர்ந்து ரசிக்க போகிறோம். அதுதான் இந்த நிகழ்ச்சி. ஸோ உங்களுடைய ஃபேவரட் சாங்கை எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 0442952 0853, அப்படி இல்லைனா 0442838 9871, இந்த இரண்டு எண்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய விருப்ப பாடலை தெரிவிக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து அப்படியே நான் நீனு போட்டி போட்டுட்டு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முதல் நேயர் என்ன பாடல் கேட்குறாங்க, என்ன திரைப்படத்தில் இருந்து அப்படின்னு பார்த்துடலாம். நீங்களும் ஃபோனை எடுங்க, கால் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேவரட் சாங் நம்ம பண்பலையில் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியை விவத் பாரதி தமிழ் எஃப்எம் மட்டும் இல்லாமல் கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4 மற்றும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 கேட்டு ரசிக்கலாம். ஆல் ரைட், நிகழ்ச்சியோட முதல் காலர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் விவித் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி செல்வி பட்டன் சென்னியப்பன் மேடம்.
0: சென்னியப்பன் சார், எப்படி இருக்கீங்க
1: மேடம்? உங்ககிட்ட பேச ரொம்ப நாள் ஆச்சுங்க, கழிச்சு வந்திருக்கீங்க.
0: நன்றி நன்றி சார், உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஆமா, நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். ஆமா,
1: தேங்க்யூ மேடம். செந்தூர பாண்டி படத்துலங்க சொல்லி அந்த பாட்டுங்க மேடம்.
0: ஓகே, எதனால இந்த பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு? விருப்ப பாடல இணைப்புல வந்ததுக்கு நன்றி சார். ஓகே, கவுந்தம்பாடி சென்னியப்பன் சார்க்காக இந்த பாடல் வந்துட்டே இருக்கு, செந்தூர பாண்டி திரைப்படத்துக்காக. எஸ், இந்த பாட்டை கேட்டு முடிக்கிற தருவாயில் அடுத்த நேர் கால் பண்ணிங்கன்னா, ஒரு பாதி பாட்டு கடந்தப்புறம் கால் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் லைன் கிடைக்கும். ஸோ நம்பரை குறிக்க மறந்தவங்க வந்து www.facebook.com/vivitbharathi தமிழ் எஃப்எம் 102.3 அந்த ஃபேஸ்புக் பக்கத்தில் போனீங்கன்னா நம்ம நிகழ்ச்சிக்கான போஸ்டர் இருக்கும், அதுலேயும் வந்து தொலைபேசி எண்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, அதை பார்த்துட்டு நீங்கள் கால் பண்ணலாம். ஸ்டேடியோன் விவித் பாரதியின் தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நேயர்களே, என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் மட்டும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல், புதிய வரவு நம்மோடு இணையட்டும். வெல்கம் பேக் டு தி ஷோ. நேரம் 1:10 ஆயிட்டிருக்கு. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் அவங்களுடைய விருப்ப பாடலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன பாடல் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம். பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமது பேசுறமா.
0: கலீல் அகமது சார், எப்படி இருக்கீங்க?
1: ஆமா, நல்லா இருக்கமா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். ரொம்ப Facebookல ரொம்ப ஆக்டிவா இருக்க கூடிய ஒரு நேயர் நீங்க.
1: அது எப்பவே பார்த்து கூடவே பிறந்தது. எனக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு படம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமைனால என்ன சொல்றதுன்னா வீக்கெண்ட்னால ஒரு புத்து சாங் மாதிரி கேக்குறேன். படம் பாத்தீங்கன்னா உள்ளத்தை அழித்தா பாட்டு, திருப்பி என்ன மியூசிக் பண்ணிருப்பாரு தெரியுங்களா, அழகிய லைலா மனோ வந்து அவ்வளவு மாடுலேஷன்ல பாடியிருப்பாரு. இந்த பாட்டு எல்லாம் கேட்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. உங்களை மாதிரி எங்களுக்கும் பல பேருக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் இந்த பாடல் நிச்சயமா. சோ எல்லாரும் கேட்டு ஒன்னா சேர்ந்து ரசிக்கலாம். ஓகேங்களா?
1: ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிமா.
0: நன்றி நன்றி சார். இனிப்புல வந்ததுக்கு நன்றி.

உள்ளத்தை அள்ளித்தா அப்படின்ற திரைப்படத்தில் இருந்து அழகிய லைலா, வாட்டர் சாங், செம்மையான சாங் இல்லையா? ஸோ அந்த பாடல் கேட்டு எல்லாரும் வைப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பாடல் முடிகிற டைமில் உங்களுடைய ஃபேவரட் சாங்கை ஃபோன் பண்ணி நீங்கள் கேளுங்கள், அடுத்த பாட்டுக்கு நம்ம வைப் பண்ண ரெடியாகுவோம், சரிங்களா? எஸ், நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இது விவத் பாரதி, தமிழ் FM 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. இது பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மற்றும் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. நிகழ்ச்சியில் நேயர்கள் ரொம்ப ஆர்வமாக பங்கேற்றுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட விருப்ப பாடலாம் கேட்டு அவங்களோட சேர்ந்து நம்மளும் ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் என்ன பாட்டு கேட்க போகிறாங்கன்னு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன், தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார். யார் இங்க வந்து பேசுறீங்க?
1: மாவட்டம் கந்தசாமி பாளையம், அக்பர்.
0: எப்படி இருக்கீங்க அக்பர் சார்?
1: நல்லா இருக்கீங்க மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கேன். என்ன பண்றீங்க நீங்க
1: மேடம்? கடை வச்சிருக்கீங்க மேடம்.
0: சூப்பர் சூப்பர் சார். சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு தெற்கு தெரு மச்சான் படத்துல இருந்து தென்னமரத்தோப்புக்குள்ளே குயிலே குயிலே இந்த சாங் வேணும்.
0: நிச்சயமா நிச்சயமா வழங்கிடலாம். நீங்க கேட்ட மாதிரியே உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு. லைன்ல வந்ததுக்கு நன்றி.
1: தேங்க்யூ மேடம்.
0: ஓகே, ஈரோடு மாவட்டத்திலேருந்து அக்பர் அவர்கள் கேட்ட மாதிரியே பாடல் வந்துட்டுருக்கு. தெற்கு தெரு மச்சான் திரைப்படத்திலேருந்து தென்னமர தோப்புக்குள்ளேன்ற இந்த பாடல் அவருடைய விருப்ப பாடல் எப்படி இருக்குன்னு நம்மளும் கேட்டு ரசிச்சுட்டு வரலாம். அதுக்குள்ளே அடுத்த நேயர் வந்து ரெடியாக இருங்க. நீங்கள் டயல் பண்ண வேண்டியது வந்து பாடல் முடிகிற டைமில் டயல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு லைன் கிடைக்கும். ஸோ கீப் ட்ரையிங், ஸ்டே டியூன்ட். இது வித் பாரதியின் தமிழ் எஃப்எம்.

0: 102.3 FM.
1: Yes, who is it?
2: Don.
3: 102.3
4: பாட்டுக்கு இதான் டான்.
2: டான்.
5: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:23 ஆக போகுது ஸ்டுடியோ கிளாக்ல. விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. வழங்குறது நான் அர்ஜய் சாய்லட்சுமி. எஸ், பல தரப்பட்ட சாங் ரிக்வஸ்ட் வந்து கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். பழைய பாட்டு, புது பாட்டு, இடைப்பட்ட பாட்டு எல்லாம் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்த நேயர் என்ன மாதிரி பாட்டு கேட்க போறாங்க அப்படின்ட்டு பார்த்துடலாம்.
6: ஹலோ,
5: வணக்கம்.
6: வணக்கம்
5: மேடம். யார், எங்க இருந்து பேசுறீங்க? கமலா மேடம், எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க?
5: சூப்பரா இருக்கேன், சூப்பரா. உங்க வாய்ஸ் கேட்டாலே ஒரு எனர்ஜி வந்துருது. போங்க. ஆமா ஆமா, நிச்சயமா ரொம்ப நாள் ஆயிடுச்சு. மகிழ்ச்சி இன்னைக்கு நீங்க என்ன இணைப்புல வந்ததுக்கு. என்ன பாட்டு வேணும் மேடம்?
6: படம் வந்து அடிமை பெண்ணு மேடம்.
5: சலிக்காத பாடல் தான் சொல்லணும். சேர்ந்து எல்லாரும் கேட்டு ரசிக்கிறோம். சரிங்களா?
6: நன்றி
5: நன்றிமா. கமலா மேடம் கேட்ட மாதிரி அடிமை பெண் திரைப்படத்துல இருந்து 1000 நிலவேவா பாடல் வந்துட்டே இருக்கு. இந்த பாடல் முடிகிற டைம்ல ட்ரை பண்ணுங்க, நிச்சயமா உங்களுக்கு இணைப்பு கிடைக்கும். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் ட்ரைங். இது விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3.

பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: Yes, who is it?
1: Don.
2: நூத்தி ரெண்டு புலி மூணு பாட்டுக்கு
3: ஸ்டுடியோ கிளாக்ல சரியா நேரம் 1:31 ஆயிடுச்சு. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே சாய்லட்சுமி. நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து ஃபோன் பண்ணி அவங்களுடைய விருப்ப பாடலை அவங்களுடைய ஃபேவரட் சாங்லாம் கேட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு நேயர்களாகிய நம்மளும் சரி நீங்களும் சரி நானும் சரி எல்லாரும் சேர்ந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதை வரிசையில் அடுத்ததா யார் எங்கேருந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
4: வணக்கம்மா, அரியலூர் மாவட்டம்
3: கிடைச்சிருச்சா?
4: வாழ்த்துக்கள்
3: சொல்லுங்க. வாழ்த்து சேர்ந்துடும்.
4: நல்லவர்கள்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சி. அந்த பாட்டு
3: நிச்சயமா நிச்சயமா ரொம்ப அழகான கருத்துள்ள பாடல் அது. உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு எல்லாரும் ரசிக்கலாம். நீங்க பாடல் கேட்டு கொஞ்சம் கூல் டவுன் ஆயிடுங்க. பதட்டம் போட்டோம். நன்றி நன்றி
4: நன்றிமா.
3: ஓகே, கலாவதிமா வந்து ஒரு பதட்டத்திலே பேசினாங்க ரொம்ப ஸ்வீட்டா. எஸ் அவங்களுக்கான பாடல் கேட்கலாம். பாடல் கேட்டா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸ்டேட் யூனிட் பாரதியின் தமிழ் எஃப்எம்

அதற்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டே, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டே.

0: வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். இன்று 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எனக்குள் நான்ங்கிற நிகழ்ச்சியில் நான் உங்கள் கூட கலந்துக்க போகிறேன். நான் வந்து பாலச்சந்திர சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவர் கூட 2 படம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். தில்லுமுல்லு ட்ராவல் பண்ணேன், வருமிந்திரம் சிகப்பு ட்ராவல் பண்ணேன். அப்போ லொக்கேஷன் போய்டும், அவர் கூட போய் உட்காந்துப்பேன். ஏன்னா எங்கள் மாமா வந்து இவர் ஜேர்னலிஸ்ட், ஸோ மாமா இவங்களும் ஒரு செட் ஆக்சுவலாக, அதனால் போய் உட்காந்து ஷூட் பார்த்துட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா மாதிரி நான் செந்தமல் ட்ராமா ட்ரூப்பில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அண்ணன் சாரும் ஒன்றா தான் சொல்றாரு, உங்களை வந்து மீட் பண்ண அப்படி. ஒரு 3 நாள் கழிச்சு காஸ்டியூமர் வந்தார் அளவெடுக்கிறார். சார் கவிதாலேருந்து வரும், மெஷர்மெண்ட் எடுக்கணும். சார் எடுத்துங்க. என்ன ரோல்னா ஒரு வாட் பாய் கேரக்டர் அப்படின்னாங்க. சரி, ஏதோ ஒரு சீன் 2 சீன் இருக்குன்னு பார்த்தேன். பார்த்தா அந்த படம் ஃபுல்லாக 13 சீன் கொடுத்தார் எனக்கு. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வரவேற்கிறேன்.
1: புலி 3 பாட்டுக்கு இட்டா டான்.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. நேரம் 1:40 நெருங்கிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ், உங்கள் விவத் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 கேட்டு ரசிக்கலாம். எஸ், நிகழ்ச்சியோட லாஸ்ட் லக்கி காலர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம 1:45 நம்மளுக்கு வந்து ஒரு செய்தி அறிக்கை இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வந்து நிறைவு பெற்றுடும். அதனால் நிகழ்ச்சியோட லாஸ்ட் லக்கி காலர் எங்கேருந்து பேசுகிறாங்க, என்ன பாடல் கேட்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் விவத் பாரதி.
1: வணக்கம் காமராஜ், திருவள்ளூர்லேருந்து பேசுகிறேன்.
0: எப்படி இருக்கீங்க காமராஜ் சார்?
1: நலமாக இருக்கேன்.
0: சாப்பிட்டாச்சுங்களா? ஏன் ஏன் டல்லாக பேசுகிறீங்க?
1: படத்துல இருந்து ஒரு
0: அந்த பாட்டு வேணும். நிச்சயமா நிச்சயமா வழங்கிடலாம். இணைப்புல வந்ததுக்கு நன்றி.
1: நன்றி.
0: ஓகே, திருவள்ளூர்ல இருந்து காமராஜ் சார் கேட்ட மாதிரி நீயா திரைப்படத்துலேருந்து 1 கோடி இன்பங்கள் அப்படின்ற பாடல் அவருக்காக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பாடலோட நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. மீண்டும் அடுத்த சனிக்கிழமை இதே மாதிரி அழகான நிகழ்ச்சிகளில் அழகான பாடல்களோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு நான் காத்துட்ருப்பேன். நீங்களும் காத்துட்ருங்க. அடுத்த வாரம் திருப்பி சந்திப்போம். அது வரைக்கும் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல பாடல்கள் கேட்டு நிகழ்ச்சிகளோடு இணைந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டே டியூன்ட் வித் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். உங்கள் கிட்டேருந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறது நான் அர்ஜெய் சாய்லக்ஷ்மி.

நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ரோஸ்கர் மேளாவில் வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்கள் தேச வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, திண்டுக்கல், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த

0: இந்தியாவை வடிவமைக்கும் பாதையில் மத்திய அரசு செயலாற்றி வரும் இத்தருணத்தில் இளையோருக்கு இதில் இன்றியமையா பங்குள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 20வது தேசிய ரோஸ்கர் மேளா மத்திய அரசின் வேலைவாய்ப்பு முகாமை காணொலி வாயிலாக இன்று தொடங்கி வைத்து பேசிய பிரதமர், இளைஞர்களின் செயலாக்கம் தற்சார்பு இந்தியா என்ற அடிப்படையிலேயே இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் இளையோருக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தொழில் முனைவோருக்கு சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்தியாவின் திறன்களும் இந்திய இளையோரின் திறமைகளும் உலக அளவில் நம்பிக்கையை ஈட்டியுள்ளதாக எடுத்துரைத்த அவர், இதனால் படைப்பாற்றல் திறனாளர்கள், தொழில் முனைவோர், இளையோர் மீது எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாக கூறினார். நாடு முழுவதும் 45 இடங்களில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நிதி, ரயில்வே, சுகாதாரம், பாதுகாப்பு துறைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 51,000 இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் சென்னையில் இளையோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசுகையில், தேச வளர்ச்சிக்கு பணியாற்ற இளைஞர்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இளைஞர்களினுடைய திறமை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆபீசரா இல்லாம இந்த நாட்டினுடைய கட்டமைப்பை, இந்த நாட்டை வழிநடத்துபவர்களாக, இந்த நாட்டு மக்களினுடைய நலன்ல அக்கறை கொண்டுள்ளவர்களாக இருப்பதற்கான அந்த உத்தரவு நமக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கிறது. தேசத்தினுடைய முன்னேற்றத்தோடு இணைகிறது. அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக, இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக சேவை செய்வதற்கு நமக்கு ஒரு அரிய வாய்ப்பாக தான் கிடைச்சிருக்கிறது.
0: திருச்சி தேசிய தொழில்நுட்ப கல்விக் கழகத்தில் ஜல்சக்தி இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரியிடமிருந்து பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்ட இளைஞர்கள் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
2: என்னோட பேர் ராஜ்குமார், நான் தருமபுரியிலேருந்து வரேன். இப்போ நான் செலக்ட் ஆயிருக்க போஸ்ட் வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் சீனியர் டெக்னீஷியன் செலக்ட் ஆயிருக்கேன். பிரைம் மினிஸ்டருக்காக எஸ்பெஷலாக நான் தேங்க்யூ சொல்லணும்.
3: நான் வந்து சுபாஷினி, மதுரையிலேருந்து வரேன். ஜூனியர் அசிஸ்டன்ட் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளியில் செலக்ட் ஆயிருக்கேன். நரேந்திர மோடி ஐயாக்கும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிரியேட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ஒரு அடையாளத்தை கொடுத்ததுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன்.
4: என்னோட பேர் சீதாராமன், நான் சூப்பர் நண்டா ஜாப் போஸ்டிங் கிடைச்சிருக்கு. இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் மூலமா எங்களை மாதிரி இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இதுக்காக பிஎம் நரேந்திர மோடி சார்க்கு ரொம்ப தேங்க்ஸ்.
0: கோவை குனியமுத்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய கனரக தொழில் நிறுவனங்கள் துறை இணையமைச்சர் திரு பூபதி ராஜு ஸ்ரீனிவாசவர்மா 192 பேருக்கு பணி ஆணைகளை வழங்கினார். நாட்டில் தூய்மை மற்றும் பசுமை எரிசக்தி திட்டங்களை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் எதிர்காலத்திற்கான சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச கருத்தரங்கை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், பாரிஸ் பருவநிலை உச்சி மாநாட்டில் எட்டப்பட்ட தீர்மானங்களை முழுமையாக நிறைவேற்றிய ஒரே நாடு இந்தியா என பெருமிதம் தெரிவித்தார். கடந்த 12 சுற்றுச்சூழல் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியா விரைவான வளர்ச்சி கண்டுள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் காற்றாலை மின் உற்பத்தி திறன் 3 அதிகரித்துள்ளதாகவும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் இந்தியா உலகளவில் 3வது இடத்திலும் சூரிய சக்தி வளர்ச்சியில் உலகின் 2வது பெரிய சந்தையாகவும் திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் தூய்மை பணிகளை மேற்கொண்ட தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், கடற்கரைகளை தூய்மையாக பராமரிக்க அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாகை வேளாங்கண்ணி கடற்கரையில் தூய்மை பணிகளை தொடங்கி வைத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார், 20 குழுக்கள் அமைக்கப்பட்டு குப்பைகள் சேகரிக்கும் பணிகள் நடைபெறுவதாக கூறினார்.
5: உலக புகழ்பெற்ற விளாங்கனி கடற்கரையுடைய தூய்மை பணியை ஊக்குவிக்கும் வகையில பரிசு கொடுக்கறது மூலமா ஸ்போகமி எனக்கூடிய ஒரு விளையாட்டு காம்படிஷன் இன்னைக்கு நான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இந்த கேம் உடைய மிக முக்கியமான நோக்கமே என்னன்னா, குறிப்பிட்ட 45 யாரு அதிகமான அளவுல குப்பைகள்னா எடுத்துட்டு வருவாரோ, மக்கும் குப்பை மட்டும் இல்லாமல் மக்காத குப்பை, எலக்ட்ரானிக் வேஸ்ட் போன்ற பொருள்களை கண்டறித்து கொண்டு வந்து கொடுக்கும் போது அவர்களுக்கு 1வது பரிசாக 3,000 ரூபாய், 2வது பரிசாக 2,000 ரூபாய், 3வது பரிசாக 1,000 ரூபாய் என பரிசு வழங்குறது மூலமா தூய்மை பணி ஆரம்பிச்சிருக்கோம்.
0: தமிழகம் உட்பட 14 மாநிலங்களைச் சேர்ந்த 34,000 கிராமப்புற இளையோருக்கு திறன் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஊரக இளையோர் வேலை வாய்ப்புகளை பெறும் வகையில் ஒருங்கிணைந்த வெளிப்படையான மின்னணு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
6: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள்

0: தேசிய கல்வி கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நல திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீரை விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், தற்போதைய நீர் நிலவரம் மற்றும் மாவட்டங்களின் தன்மைக்கேற்ப மாற்று பயிர்களை சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற அரசுக்கு கால அவகாசம் தேவைப்படுவதால் இதற்கு விவசாயிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் இன்று மாலை வெளியிடப்படுகிறது. மனுக்களை திரும்பப் பெற இன்று கடைசி நாளாகும். இவ்விரு தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட வேடந்தாங்கல், கரிக்கிளி, வெள்ளப்புத்தூர், பாப்பநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் தவேக வேட்பாளரும், ஈசூர், பூதூர், தோட்டநாவல், கினார்முள்ளி, வளர்ப்பிறை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அஇஅதிமுக வேட்பாளர்களும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் இரட்டை கொலை சம்பவங்களில் தொடர்புடைய குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக அவர் தமது சமூக வலைதள பதிவில் குறை கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உரிய இழப்பீடும் நீதியும் கிடைக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். காஞ்சிபுரம் காமாட்சி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். நடப்பாண்டு 1,15,00,000 ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மண்டல மேலாளர் திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார்.
2: காஞ்சிபுரம் நகரத்தில் உள்ள காமாட்சி கோஆப்டெக்ஸ் ஷோரூம்ல இந்த வருடம் வந்து 1,15,00,000 வந்து இலக்கா நாங்கள் நிர்ணயிச்சிருக்கிறோம். கஸ்டமருக்கு இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டிஸ்லையும் பட்டு பருத்தி ரகங்கள்ல விற்பனைக்காக வந்து வச்சிருக்கிறோம். நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நடத்தப்படுகிற அந்த கோஆப்டெக்ஸ் நிறுவனத்துல வந்து பர்ச்சேஸ் பண்ணி இந்த தீபாவளியை வந்து சிறப்பான தீபாவளியா வந்து அமைச்சு கொடுக்கணும்.
1: நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று தொடங்கி வைத்தார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு வரும் தண்ணீரில் கலங்கல் தன்மை அதிகரித்துள்ளதால் கூட்டு குடிநீர் திட்ட சுத்திகரிப்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக எமது தர்மபுரி செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக காவிரி ஆற்றில் நீரின் கலங்கல் தன்மை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கல் கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் மூலம் அமைக்கப்பட்டுள்ள தலைமை நீரேற்று நிலையத்தில் நேற்று காலை 8 மணி முதல் நீர் உந்தும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீரின் கலங்கல் தன்மை சுத்திகரிப்பு நிலையத்தை இயக்குவதற்கான அனுமதிக்கப்பட்ட அளவிற்கு குறைந்தவுடன் குடிநீர் வழங்கல் வழக்கமான முறையில் தொடர தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி இருந்து மா தண்டபாணி.
1: வடக்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் இன்று மாலை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது படிப்படியாக தீவிரமடைந்து அடுத்த 3-4 தினங்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒடிஷா மற்றும் வடக்கு ஆந்திர கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. இதனிடையே திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மதுரை, திண்டுக்கல், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீலகிரி, கோவை மாவட்டங்கள் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் ஜப்பான் ஐச்சி நகோயா நகரில் இன்று பிற்பகல் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களால் இளையோருக்கு புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் ரோஸ்கர் மேளாவில் வேலைவாய்ப்பு பெற்ற இளைஞர்கள் தேச வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதன் அவசியத்தை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தினார். டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் விடுவிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை கேள்விக்குறியாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, திண்டுக்கல், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: செவியோரம் சுகராகம்.

0: இது விவித் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நெக்ஸ்ட் டாக்டர், டாக்டர்
2: சொல்லுங்க.
1: ஒரே மழக்கமா வருது டாக்டர்.
2: தப்பா இருக்கே.
1: என்ன டாக்டர் தப்பா இருக்கு?
2: அது மழக்கம் இல்ல, மயக்கம்.
1: டாக்டர் ஏற்கனவே தலை சுத்தி போய் வந்திருக்கு, நான் கிளம்புற வேற ஆஸ்பத்திரி பாத்துக்கிறேன் டாக்டர்.
2: இருப்பா.
1: என்ன டாக்டர் என் நிலைமையில போய் இந்த டைம்ல கிராமர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டீங்களே டாக்டர்.
2: சரி அதெல்லாம் இருக்கட்டும், கைய காட்டுங்க.
1: இந்தாங்க டாக்டர்.
2: எங்க கைய நீட்டுங்க. திக் திக் திக் திக்.
1: என்ன டாக்டர் ஒரே ஹாரர் படம் மாதிரி திக் திக் திக் திக்ன்றீங்க.
2: யோ இதே துடிப்பீங்க, எனக்கு தெரிஞ்ச சவுண்ட் அதான்
1: டாக்டர். அது லப்பு டப்புல துடிக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன டாக்டர் புதுசா சொல்றீங்க,
2: ரொம்ப டென்ஷன் ஆவீங்க போல இருக்க.
1: ஆமா டாக்டர், இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்துச்சு, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கூடிருச்சு டாக்டர்.
2: சரி நான் எழுதுற பிரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணுங்க, எல்லாம் சரியாயிரும்.
1: சரி டாக்டர். என்ன டாக்டர் சவுண்ட் இது?
2: பேப்பர் கிளிக்கிற சவுண்டியா
1: டாக்டர்? ஆமா. இதுல என்ன டாக்டர் ஒண்ணுமே புரியல, ஜாங்கிரி பிச்சு போட்ட மாதிரி இருக்கு. என்ன எழுதிருக்கீங்க எனக்கு?
2: நல்லா படிச்சு பாருங்க.
1: முத மூணு வரியில புரியல டாக்டர், கடைசி ரெண்டு வரி மட்டும் புரியுது. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் டியூன் பண்ணுங்கன்னு போட்டிருக்கீங்க. புரியல டாக்டர், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க டாக்டர்.
2: ஆமாப்பா, அடிக்கடி நீ டென்ஷன் ஆகுற. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 டியூன் பண்ணி அதுல பாட்டை கேட்டினா, அதுல வர ஷோஸ் எல்லாம் கேட்டினா டென்ஷன் ஃப்ரீயா இருக்கலாம்.
1: ஓகே டாக்டர், கேட்டு பாக்குறேன்.
3: இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
4: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
5: பண்ணாதீங்க தம்பிகளா.
4: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
5: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
4: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
5: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
4: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
5: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
4: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
5: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
4: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழ வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
5: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
6: ஹலோ, நீங்க யார் பேசுறது? உங்க பேர் என்ன?
7: உங்கள் குரல், உங்கள் கருத்து, உங்கள் திறமை இப்போது நேரடியாக ஒலிக்க போகிறது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நேரலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலையும் திறமையையும் வெளிப்படுத்த வாய்ப்பு வேண்டுமா? அப்படியானால் உடனே நோட் பண்ணுங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 295-20-853, மற்றொரு எண் 283-89-871, 044 என்ற எண்ணை முன் இணைப்பாக பயன்படுத்தவும். உங்கள் குரல் ஒலிக்கட்டும், தமிழகம் கேட்கட்டும். நேயராக இருந்த நீங்கள் நிகழ்ச்சியின் நட்சத்திரமாகலாம். உங்களது அழைப்புக்காக ஆவலுடன் காத்திருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இனிய பிற்பகல் வணக்கம் அன்பு நண்பர்களே, இந்த வேளை 2:48 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல்.

0: புரியல. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல்.
2: ஆம் நண்பர்களே, எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் தான் இந்த மணித்துளியில் இருந்து பிற்பகல் 2:55 வரைக்கும் நாம் இணையவிருக்கிறோம். அதன் பிறகு பிற்பகல் 3 மாலை 4 வரை ஒளிச்சித்திரம், திரைப்பட ஒளிச்சித்திரம் பகுதியில் குங்குமச்சிமிழ் திரைப்பட ஒளிச்சித்திரம் நமக்காக காத்திருக்கிறது. அதன் பிறகு மாலை 4 மாலை 5 வரை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடும் ஆட்டத்தை ஆடவிருக்கிறோம்.

இன்னைக்கு காலையில் நான் ஏதாவது நல்ல விஷயத்தை சொல்லலாம் அப்படின்னு தேடும்போது ஏன் கண்ணில் பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், உற்ற நண்பன் துணை வேண்டுமெனில் உபகாரம் செய்ய வேண்டாம், உண்மையாக இரு போதும் அப்படிங்கிற விஷயம் கிடைச்சிது. ஆமாம், நம்ம பெருசாலாம் எதுவும் பண்ண வேணாம், அவ்வளோ பெரிய மலையெல்லாம் தூக்கி இந்த பக்கம்லாம் வைக்க வேணாம், சின்னதாக ஒரு உண்மையான ஒரு விஷயத்தை நம்ம இருந்தோம், அதாவது அவங்களோட உண்மையாக எப்போவுமே போய் சொல்லாமல் அப்படி இப்படி ஏமாற்றாமல் நிறைய விஷயங்களை அவங்கள வந்து துன்புறுத்தாமல் மனசுக்கு நேர்மையாக உண்மையாக இருந்தால் போதும், அதுவே வந்து பெரிய பெரிய இடங்களில் நம்மளை தூக்கி நிற்க வச்சிரும், முக்கியமான தருணங்களை நம்மளை காப்பாற்றும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இது நண்பர்களுக்கு மட்டும் இல்லை, உறவினர்களுக்குமே பொருத்தி பார்த்துக்கலாம். அதுலேயும் முக்கியமாக ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பொருந்தும். அதனால் முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கிட்டையுமே உண்மையாக இருப்போம், பொய்யை முடிஞ்சளவுக்கு தவிர்த்துக்கலாம், ரொம்ப முடியலனா சொல்லிக்கலாம், ஆனால் அதையும் தவிர்த்துட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இதை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் முடிஞ்சளவுக்கு அதையுமே பார்த்து மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சிறப்பாக இருக்கும். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, இங்கேயும் அப்படி தான், இங்கேயும் ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்குது, அந்த உறவு சில நேரங்களில் ஷாக் அடிக்கிற மாதிரி மாறுது அப்படின்றாங்க. ஏன் கேட்டுருவோமா?

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல சங்கர் கணேஷ் இன இசையில அந்த அற்புதமான பாடல் சம்சாரம் அது மின்சாரம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: வணக்கம், நான் கலைமாமணி புஷ்பவனம் குப்புசாமி பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம், விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்போதான் ஷாப்பிங் போகிறது?
1: உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ளே அப்பாப்பா. சரி கிளம்பலாமா?
0: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
1: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்ன தான் பண்ணுறியோ? நாங்கள்லாம் அந்த காலத்தில்
0: அம்மாம்மா போதும்மா, உன் புராணத்தை ஆரம்பிச்சிடாத.
1: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாம ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்துட்டு இருந்த.
0: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதான் ஆகணும்.
1: கடைக்குள்ள வந்திருந்தேனா ஏசியும் கிடைச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆயிருக்காது. கேஸ் லீக் ஆனா வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணா அது நமது நாட்டுக்கே கேடு.
0: ஓகேம்மா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டிலும் தொடங்கட்டுமே.
2: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.
3: கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4.

0: நான்கிலும் திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்போது பாடல் வந்தாச்சு, அதிலிருந்து எதையாவது கண்டுபிடிக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் தான் எந்த ஸ்டைலில் பாடல்கள் போகிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிங்கன்னா நம்ம முகநூல் பக்கத்தில் ஏற்கனவே நான் வந்து பதிவு போட்டிருக்கேன். அந்த பதிவுக்கு கீழே பாடல்கள் எந்த ஸ்டைலில் போகுது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி போடுங்க. ஒருவேளை என்ன தான் கண்டுபிடிக்கிறீங்களோ அதையாவது போடுங்க. கண்டுபிடிக்க முடியலனாலும் அதையாவது பண்ணலாம். ஏன் அப்படின்னா, ஒருவேளை அது மிகச்சரியாக பொருந்தவில்லை அப்படின்னா அடுத்தடுத்த வாரங்களில் அந்த தலைப்புகளெல்லாம் நம்ம பாடல்களை கொடுக்கறதுக்கு அதெல்லாம் கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் அதையும் கூட செய்யலாம். ஓகே, காசு இருந்தால் தான் அந்த உலகத்தில் மதிப்பாங்க. மதிப்பு அப்படிங்கிறது காசு இருந்தால் தான், காசு இல்லைன்னா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட. இந்த பாட்டிலையும் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, காசு நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா கோழி கூவுற நேரத்தில், அதாவது தினமும் அதிகாலையிலே ஜாலியாக ஒரு பாட்டு வரும், ஜாலியாக அப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருப்போம். காசு இல்லை அப்படின்னா அதே கொஞ்சம் சோகப்பாட்டாக பஞ்சப்பாட்டாக இருக்கும், மகிழ்ச்சியான பாட்டாக இருக்காது. மகிழ்ச்சியான பாட்டாக இருக்கும்னா நம்மக்கிட்ட காசு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.
3: முந்தி முந்தி விநாயகரே, முப்பத்து முக்கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரையெல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறே, சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறே.

0: மலேசியா வாசுதேவன் சித்ரா குரல்களில் இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் நினைவே ஒரு சங்கீதம் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: ஹாய் கைஸ், ஹவ் ஆர் யூ?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌன கீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எந்த நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: 102.3 FM
5: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும் கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
6: கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்
7: எங்கள் ஸ்டைல்
5: இரண்டு மணி 21 நிமிடம் 3 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில நாம எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில பாடல்களை கேட்டு முடிந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஸ்டைல்ல போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுமான்னா முடியும். ஓரளவு பாடல்களை ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா முடியும். ஒருவேளை இல்லைன்னா இன்னும் ஒரு சில பாடல்களை கேட்கலாம், அதற்கு பிறகு நீங்க கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சு நம்ம முகநூல் பக்கத்துல இந்த ஸ்டைல்ல தான் பாடல்கள் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க போடலாம். ஒருவேளை அப்படி இல்லை, இந்த ஸ்டைல்லையும் பொருந்துகிறது, நீங்க யோசிச்ச மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நான் யோசிச்ச மாதிரியும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சிங்கன்னா தாராளமா அதையும் நீங்க பதிவிடலாம். ஓகே, இப்போ அடுத்து நம்ம எந்த பக்கம் போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கொண்டாட்டம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிறது பெரும்பாலும் இந்த விடுமுறை நாட்கள், இந்த லீவு நாட்களில் நம்ம கொண்டாட்டம் ரொம்ப கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். அதுவும் விடுமுறை நாட்களும் கூடியிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரே நாளில் முடிஞ்சு போச்சே, 2 நாளில் முடிஞ்சு போச்சே, 3 நாளில் முடிஞ்சு போச்சேன்னு 30 நாள் கொடுத்தாலும் 30 நாளே முடிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறக்கூடிய இடத்துல தான் நாம் இருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு லீவு அப்படிங்கிறது நமக்கு வேண்டியதாக இருக்குது.

சரி எதுக்கு இப்போ இதை சொல்கிறோம் அப்படின்னா, முக்கியமாக அந்த லீவு நாட்கள் வார நாட்களில் வந்தால் சிறப்பாக இருக்கும், திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்தால் சிறப்பாக இருக்கும். அதே சனி ஞாயிறில், ஏற்கனவே சனி ஞாயிறு தான் நமக்கு கம்மியாக இருக்குது, அதில் போய் இந்த மாதிரி விழாக்கள்லாம் அதில் வருது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ கடந்த வாரம் கூட என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. சரி எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, அதே தான் பாட்டுக்குள்ளேயும் சொல்கிறாங்க, இந்த லீவு நாள் அப்படிங்கிறது பண்டிகை தேதி சண்டேயில் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே கொண்டாடுறாங்க. அதாவது அதெல்லாம் வந்தால் ஃபீல் பண்ணக்கூடாது, அதையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. அது மட்டுமா சொல்கிறாங்க, ஏகப்பட்ட விஷயங்களை சொல்கிறாங்க, கேட்டுருவோம்.

0: ஏஆர் ரஹ்மான், சுரேஷ் பீட்டர்ஸ், ஷாகுல் ஹமீதி இவங்க எல்லாமே இணைந்து பாடிய அந்த அட்டகாசமான பாடல் ஏஆர் ரஹ்மானுடைய இசையில் காதலன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செட்டி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய சிறகம் பத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சாங்கட்டி சீமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சாங்கட்டி கோமானார் பெத்தேமவ அண்ண பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். இன்று 8:00 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில நான் உங்க கூட கலந்துக்க போறேன். நான் வந்து பாலச்சந்தர் சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவர் கூட 2 படம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். தில்லுமுல்லூர் ட்ராவல் பண்ணேன், வருமின்னரும் சிகப்பு ட்ராவல் பண்ணேன். அப்போ லொக்கேஷன் போய்டும், அவர் கூட போய் உட்காந்துப்பேன். ஏன்னா எங்கள் மாமா வந்து இவர் ஜேர்னலிஸ்ட், ஸோ மாமா இவங்களும் ஒரு செட் ஆக்சுவலாக, அதனால் போய் உட்காந்து ஷூட் பார்த்துட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இது நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காம நான் செந்தாமரை ட்ராமா ட்ரூப்பில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அண்ணன் சாரு ஒன்றா தான் சொன்னார் உங்களை வந்து மீட் பண்ண அப்படி. ஒரு 3 நாள் கழிச்சு காஸ்டியூமர் வந்தார் அளவெடுக்கிற சார், கவிதாலேருந்து வரும் மெஷர்மெண்ட் எடுக்கணும் சார், எடுத்துங்க. என்ன ரோல்னா ஒரு வாட் பாய் கேரக்டர் அப்படின்னாங்க. சரி, ஏதோ ஒரு சீன் 2 சீன் இருக்கும் பார்த்தேன். பார்த்தா அந்த படம் ஃபுல்லா 13 சீன் கொடுத்தார் எனக்கு. நீங்க எல்லாரும் சந்தோஷமா கேட்டு உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வரவேற்கிறேன்.
0: இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி CMR ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல், புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்,
4: எங்கள் ஸ்டைல்.
0: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது, கேட்டுட்ருக்கிறீங்க. எந்த ஸ்டைலில் போகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய முகநூல் பக்கம் www.facebook.com/vividbharathi தமிழ் எஃப்எம் 102.3 அப்படின்னு தேர்ந்தீங்கன்னா நம்ம பக்கம் காத்திருக்கும். நம்ம பண்பலையோட நிகழ்ச்சிகள்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம பக்கத்துக்கு ஒரு லைக் அண்டு ஃபாலோ கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு இப்போ நான் 2 மணிக்கு பதிவு போட்டிருக்கேன், அந்த பதிவுக்கு கீழே நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். அதாவது என்ன தலைப்பில் என்ன

ஸ்டைலில் பாடல்கள் இன்றைக்கி பயணம் செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பதிவாக போடலாம். போட்டுட்டீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்களும் சரியாக தான் சொல்லியிருக்கீங்களா, நான் யோசித்த மாதிரி தான் நீங்களும் யோசிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பேன், சந்தோஷப்பட்டுக்கலாம். ஒருவேளை இல்லை அப்படி இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த வாரங்களுக்கு அந்த தலைப்புகளை எப்பப்பெல்லாம் எனக்கு பஞ்சமாக இருக்குதோ அதெல்லாம் எடுத்து உள்ளே நான் இல்லை பாடல்களாக கொடுத்து தலைப்புகளில் கொடுத்து நம்ம கேட்டு மகிழலாம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் மொத்தமாக கிடைச்சா நமக்கு நல்லாயிருக்கும்ல. இப்போ தனித்தனியாக சில விஷயங்கள் கிடைக்கும் கிடைக்கிறத விட மொத்தமாக சில விஷயங்கள் கிடைக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போது ஒருவேளை நல்ல பசியாக இருக்குது, சும்மா ஒரு அரை தட்டு சாப்பாடு, இன்னும் ஒரு அரை தட்டு சாப்பாடு, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டாலும் நமக்கு பத்தாது. நமக்கு ஒரு தட்டு சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்டா தான் சந்தோஷமாக இருக்கும். அரை தட்டு தான் இருக்குது அப்படின்னா வேறு என்ன பண்ணுறது, அரை தட்டு தான் சாப்பிட முடியும். ஆனால் ஒரு தட்டு கிடைக்கும்போது என்ஜாய் பண்ணிக்கலாம். எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, எல்லாமே நமக்கு மொத்தமாக கிடைக்கும்போது சந்தோஷமாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக கிடைச்சா, இன்ஸ்டால்மெண்ட்டில் கிடைச்சா கஷ்டமாக இருக்கும் சில நேரங்களில். அதுவே சில நேரங்களில் சந்தோஷமாகவும் இருக்கும். கஷ்டமாக சந்தோஷமாக மாற்றி மாற்றி யோசிச்சா இந்த பாட்டுக்குள்ளே அப்படி மாற்றிலாம் யோசிக்கல, டைரெக்டாக யோசிக்கிறாங்க. எல்லாத்தோட மொத்தமும் அழகோட மொத்தமே நீங்கள் தாங்க அப்படின்றாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க கேட்டுருவோம்.

0: விஜய் பிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் குரல்களில் வைரமுத்து ஒரியில் ஏஆர் ரஹ்மானுடைய இதமான இசையில் அந்த பாடல் எந்திரன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: உங்க வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் தான் பேசுறேன். வாழ்க்கையே எதுக்குங்க, ரசிக்க, சிரிக்க, இசைக்க, படிக்க, பிடிக்க, எல்லாமே உங்களுக்கு சேர்த்து கிடைக்கணுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை என்பது ஒரு நிகழ்ச்சி என்றும் சொல்லலாம், ஒரு அமுத சுரபி என்றும் சொல்லலாம். கேட்க கேட்க எடுக்க எடுக்க நல்ல விஷயங்களை அன்பா கொட்டித்தரும் குற்றாலம் என்றும் சொல்லலாம். தினசரி கேளுங்க விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
3: தினமும் காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை புது புது பாடல்கள்.

0: பல பல தகவல்கள்.
1: உற்சாகமான காலை நேரத்திற்கு இணைந்திருங்கள் வணக்கம் தமிழ்நாடு மற்றும் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில்.
0: இது 102.3 விவத் பாரதி தமிழகம்.
1: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
3: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
4: எங்கள் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் வந்து கொண்டிருக்கிறது. எந்த ஸ்டைலில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் தாராளமாக நம்ம பதிவுகளை போடலாம். ஆல்ரெடி சிலர் வந்து ஒரு 20-30 பேர் போட்டிருக்கிறாங்க. 21-27 பேர் வந்து ஏற்கனவே போட்டிருக்கிறீங்க. இன்னும் சிலர் போட்டுக்கிட்டும் இருக்கிறீங்க. எந்த ஸ்டைலில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா கரெக்டாக போடுங்க. எனக்கு இந்த ஸ்டைலில் வந்து பாடல்களை கொடுக்கறதுக்கு நான் வந்து முதல் பாட்டு வந்துச்சுல்ல, அது இப்போ உங்களுக்கு ஒரு க்ளூவாக கொடுக்குறேன். அந்த பாட்டு தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்னா ஏற்கனவே நிறைய பாடல்கள் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் டக்குன்னு எதுவும் தேடும்போது கிடைக்கல. இந்த அவசரத்துக்கு தேடும்போது எதுவும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. நேற்று நைட்டில்

தேட ஆரம்பித்தேன். இன்றைக்கி காலையில் வரைக்கும் ஒரு 7000 8000 வாட்டி யோசித்து பார்த்துருப்பேன். பழைய பாடல்கள் ஒரு 50லேருந்து ஒரு 60 70 80 அந்த காலகட்டம் வரைக்கும், அதான் அந்த முதல் பாடல் வந்த காலகட்டம் வரைக்கும் ஏதாவது பழைய பாடல்களில் ஏதாவது இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு நானும் யோசித்து பார்த்தேன். ஆனால் எனக்கு இப்போதைக்கு கிடைக்கல. ஒருவேளை நீங்கள் அதை சரியாக கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா முகநூலில் இப்போ போட்டிருக்கிற பதிவுக்கிடையே அதையும் நீங்கள் போடலாம். தலைப்பை சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா போடலாம், இல்லாட்டி தலைப்பை நான் சொல்கிறேன், இல்லை நம்ம நண்பர்கள் சொன்னதுக்கப்புறம் அது சார்ந்த பாடல்கள் உங்களுக்கு 50லேருந்து ஒரு 80 வரைக்கும் பாடல்கள் ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதையுமே சஜஷனாக போடுங்க. என்ன தான் இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம். ஆனால் எனக்கு டக்குன்னு எதுவும் கிடைக்கல. அவசரத்தை எடுக்கும்போது கிடைக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு கிடைக்கல. ஒரு 80க்கு மேலே 2000 2020 வரைக்கும் ஓரளவு பாடல்கள் எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அதில் முக்கியமாக இன்னும் சில விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா, நமக்கு இப்போ வாகனம் ஓட்டுறோம் அப்படின்னா பிரேக்கு ரொம்ப முக்கியம். பிரேக்லாம் சரியாக இருக்கா, எல்லாமே ஆக்சிலேட்டரு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கா, என்ஜின் ஆயில் எல்லாத்தையும் ஆயிலெலாம் போட்டு பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணிருக்கோமா, டயரில் காத்திருக்கா, வண்டி நல்லா ஓடுதா, சர்வீஸ் பண்ணி பக்காவாக இருக்கா, இதெல்லாம் நம்ம அப்பப்போ கவனிச்சிக்கணும். இல்லாட்டி பல நேரங்களில் நமக்கு பிரச்சனை ஆயிரும். சரி, எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ பிரேக் போடுறோம்ல, பிரேக் போட்டு போட்டு போட்டு சில நேரத்தில் பிரேக் போட்டாலே வண்டி கொஞ்சம் சவுண்டு கேட்கும், விசில் அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கும். அதாவது பிரேக் ஷூ ஓரளவு தேஞ்சு போயிடுச்சு, இல்லை அதில் ஏதாவது சிக்கலாக இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சவுண்டெலாம் கேட்கும். நம்ம அந்த தெருவில் வந்தாலே அங்கே பிரேக் பிடிச்சோம்னா இந்த தெருவு கேட்கும். அந்த மாதிரி எங்கள் வண்டி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சவுண்டு விட ஆரம்பிச்சிது, பிரேக்கு வந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அதனால் சீக்கிரமாக மாற்றலான்ருக்கும். அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது மாற்றணும்னா மாற்றிக்கோங்க. எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த மாதிரி பிரேக்கு போட போட பிரேக் ஷூ வந்து ஆகும் வீக்கு, பிரேக் ஷூ மட்டுமா வீக் ஆகும், இங்கே ஒருத்தர் மனசும் வீக் ஆகுது அப்படின்றாரு. ஏன் வீக் ஆகுது கேட்டுருமா?

0: யுவன் சங்கர் ராஜா இசையில் ஒரே பாடி அந்த பாடல் கூட ரிஷா பாலு அவங்களும் இணைந்து பாடியிருக்கிறாங்க. கங்கை அமரேன் அவருடைய வரியில் அந்த அட்டகாசமான பாடல் கோட், அதாவது த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த படத்துலேருந்து கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: வணக்கம், நான் உங்கள் இசையமைப்பாளர் என்ஆர் ரகுநந்தன் பேசுகிறேன்.

0: கிடையாதே.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழகம் 102.3 ஞாயிறுதோறும் காலை 10 மணிக்கு குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி சின்ன சின்ன சிட்டுக்கள்.

0: இந்த நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகளும் பங்கு பெற வேண்டுமா? அப்படின்னா வாரா வாரம் நாங்க தர தலைப்புல உங்க குழந்தைகளை பேச வச்சு டெலிகிராம்ல உள்ள சின்ன சின்ன சிட்டுகள் குரூப்புக்கு அனுப்புங்க. உங்க குழந்தைகளோட பேச்சாற்றல், புது அறிவு, சமூக சிந்தனைகளை வளர்ப்பதற்கு ஒரு சிறந்த தளம் இந்த சின்ன சின்ன சிட்டுகள் நிகழ்ச்சி. டெலிகிராம் நம்பர் 9444001023.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
1: எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைவு பகுதியை எட்டிவிட்டோம். நிறைவாக இன்னும் ஒரு பாடல் கொடுக்க போகிறோம். அதில் இப்போ 33 பேர் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து கருத்து பதிவுகளை போட்டு காத்துட்ருக்கிறீங்க. யார் யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்கீங்க, முயற்சி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி எந்த ஸ்டைலில் பாடல்கள் போச்சு அப்படின்னு இது வரைக்கும் நீங்கள் எல்லா வரிகளையும் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக புரிஞ்சிருக்கும். அந்த வகையில் முதல்ல சொல்லியிருக்கக்கூடியவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். கொடமாந்தப்பட்டி கே வி ஜெயசீலன், அவங்க வந்து உறவுகள் தலைப்பில் பாடல்கள் போவதாக நினைக்கிறேன். மனைவி, பாட்டன், பேரன் இப்படி போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு இருக்காங்க. என் மேட்டுப்பட்டி கண்ணன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. எம் கே ராஜ், அவங்க வந்து திருநின்றூரில் வந்திருக்காங்க. காதல் பாடல்கள் போல இருக்குது அப்படின்னு இருக்காங்க. இசக்கி தங்கம், ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றீங்க. ஓரளவு நெருங்கியிருக்கீங்க, ஆனால் இன்னும் நீங்கள் வரணும். ஓகே, எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீது, நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கேன், எந்த திசையில் போகுதுன்னு தெரில, பார்ப்போம் எப்படின்னு சொல்லத்தானே போறீங்க, பார்த்துருவோம் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதன் பிறகு தேனி ஹரிராம், இனிய பிற்பகல் வணக்கம் சொல்லியிருக்காங்க. மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. பர்வதவர்தினி, சம்சாரம் மின்சாரம் சூப்பருங்க, நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. தித்திக்கும் மதிய வணக்கம் சொல்லியிருக்காங்க. தீநகர்லேருந்து ரங்கராஜன், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், அவர் வந்து மின்சாரம் சம்பந்தமான சொற்கள் இடம்பெற்ற பாடல்கள், அதாவது அல்லது ஆங்கில வார்த்தைகள் இடம்பெற்ற பாடல்கள் தொகுப்பு அப்படின்றீங்க. அட்டகாசம், மின்சாரம் சார்ந்த பாடல்கள் தான், மின்துறை சார்ந்த வார்த்தைகள் நிறையா இதில் வந்திருக்கும். அது ஆங்கிலமும் இருக்கும், தமிழும் இருக்கும், சரிங்களா? அட்டகாசம், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம் அவர்களை கலகிட்டீங்க. இப்போ வந்து மின்சாரம் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? இப்போது அந்த

சாரம் அது மின்சாரம் படத்துக்கு காலகட்டத்துக்கு முன்னாடி ஒரு 50 வரைக்கும் இல்லை தமிழ் சினிமா தொடங்கின காலகட்டம் வரைக்கும் என்னென்ன பாடல்கள் மின்துறை சார்ந்த வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இனிமேல் இந்த பதிவுக்கு இடையே பதிவிடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னென்ன பாடல்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மேலப்பேடு தயாளன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வீரராகவன் மாதவரத்துலேருந்து அவர் வந்து பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அவருடைய ஸ்டைலில் சில வரிகளை அப்படி தொகுத்து கொடுத்துருக்காங்க. அதன் பிறகு பெரியார் நகல்வர் ராஜேஷ் இன்றைக்கி வந்து வெவ்வேறு இசையமைப்பாளர்கள் இசையில் வந்து பாடல்கள் தொகுப்பு இதுவாக தான் இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றீங்க. ஆமாம், வடிவேலுக்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, 7வது அதிகாரத்தில் 8வது அதிகாரத்தில் இயேசு என்னடா சொல்லிருக்காரு அப்படின்னு கேட்டால் அவர் எதை சொல்லியிருந்தாலும் நல்லா தாங்க சொல்லிருப்பார்னு பொதுவாக அவர் பதிலை சொல்லுவார். அந்த மாதிரி நீங்களும் பொதுவாக ஒன்று சொல்கிறீங்க பாருங்க, எல்லா வெவ்வேறு இசையமைப்பாளர்கள் பெரும்பாலும் அப்படி தான் வரும். ஒரே இசையமைப்பாளர் பாடல்கள் நம்ம வானொலியில் தொடர்ந்து வராது, வேறு வேறு இசையமைப்பாளர்கள் பாடல் தான் தொடர்ச்சியாக அப்படி வந்துட்டு இருக்கும். அந்த ஸ்டைலில் நீங்களும் ஒரு 10வது பொதுவாக அவர் குத்து குத்துறீங்க, சூப்பர். அப்புறம் கே எம் கடன் எம்ஜி செல்வகுமார் அவங்க வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. வருண் சிவா வணக்கம் சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெய விவேகானந்தன் இவங்களாம் வந்து வணக்கமும் வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. கலை துரைராஜன் சுந்தரபெருமாள் கோயிலிருந்து ஸ்டைலில் கண்டுபிடிச்சிட்டோம் சொன்னால் நம்ப மாட்டீங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சொல்லவே இல்லையா சார் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல வேண்டியிருக்கு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி சிவா சிவகுமார் சொல்லியிருக்காங்க. பன்னீர்செல்வம் அவங்க வந்து ஆங்கில வார்த்தைகள் கலப்போடு பாடல்கள் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகே, இதையும் ஏற்கனவே அந்தோனிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு நாளைக்கு இருந்தாலும் வச்சுக்கிறேன். பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலன்னு சொல்லியிருக்காங்க. பாலு விசால் ஆட்சி விவசாயம் சம்மந்தப்பட்ட பாடல்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. சூப்பர், நல்ல முயற்சி. அடுத்ததாக ராமகிருஷ்ணன் கோயம்பேட்டிலேருந்து ராஜேஷ் கிருஷ்ணன் மன்னிக்கணும், அவங்க வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள். ஷாக் அப்படிங்கிற சொற்களில் வரக்கூடிய பாடல்கள், ஷாக் அடிக்கிறது சொன்னால் கூட வச்சுருந்தேன், ஆனால் அதை கொடுத்தா கண்டுபிடிச்சிருக்கீங்கன்னு கொடுக்கல, உள்ளிருந்து தேடி தேடி எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் ஜி கதிரன் அவங்க வந்து வாரியங்காவலர்னு சொல்லியிருக்காங்க, வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பழனி கவிதா அவங்க வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தத்துவ பாடல்கள் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ரெட்டில் சாயத் பாஷா எல்லாமே நல்லா இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு இருக்கா. கமலாவரதன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது அவங்களும் வந்து நல்லமாக இருக்கீங்களா, இன்றைக்கி எப்படி பேசலாம்னு நினைக்கிறேன், பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு வந்திருக்கக்கூடியவங்க தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டையில் இருந்து பாரிவள்ளல் வந்திருக்கிறாங்க. அப்புறம் ஹேமலதா வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஆண்டி மேடம் கார்த்திகேயன் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லோருடைய பதிவுகளையும் படிச்சுட்டேன்.

0: இன்னைக்கு எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் பாடல்கள் மின்சாரம், அதாவது மின்துறை சார்ந்த பல விஷயங்கள் வந்திருக்கும். இதில் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு தேடி பாடல்களை கொடுத்துருக்கேன். எனக்கு ஆனால் முன்னே கேட்ட மாதிரி 2000 முந்தைய காலகட்டங்களில் 1940-50 எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் பதிவிடுங்க, எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. எதாவது பழைய பாடல்கள் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? இதுவரை நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி
1: கண்ணா இது எங்கள் ஸ்டைல் புரியல, இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
2: எங்கள் ஸ்டைல்
0: இந்த வேளை 2:55 15 நொடி. இனி தொடர்வது

0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இன்று இடம்பெறுவது
1: பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா, பிரதம மந்திரியின் சுகாதார பாதுகாப்பு திட்டம்.
0: சிற்றுரை.
1: இந்த திட்டம் மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தால் கொண்டுவரப்பட்டது. இந்தியாவில் தரமான மருத்துவ கல்வி கிடைப்பதற்காகவும் மாநிலங்களிடையே உள்ள ஏற்றத்தாழ்வுகளை போக்குவதற்கும் இந்த திட்டம் உறுதுணையாய் இருக்கிறது. இத்திட்டத்தின் கீழ் இரண்டு முக்கிய கூறுகள் உள்ளன. அவை: முதலாவதாக, அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனம் எய்ம்ஸ் போன்ற நிறுவனங்களை அமைத்தல். இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் 6 செயல்பாட்டினில் உள்ளன. இந்த ஒவ்வொரு எய்ம்ஸ் மருத்துவமனையிலும் உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன அறுவை சிகிச்சை அரங்குகள், 750 படுக்கைகள், 15 முதல் 20 சிறப்பு மருத்துவத்துறைகள், 100 மருத்துவ படிப்பிற்கான இடங்கள், 60 செவிலியர் படிப்புகளுக்கான இடங்கள் ஆகியவை இடம்பெறும். இந்த எய்ம்ஸ் நிறுவனங்கள் முதுநிலை மற்றும் ஆராய்ச்சியியல் கல்வியில் அதிக கவனம் செலுத்துமாறு இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக, அரசு மருத்துவக்கள்

கல்லூரி மற்றும் கல்வி நிறுவனங்களை மேம்படுத்துதல், 8 முதல் 10 சிறப்பு துறைகளை உருவாக்குதல், 150 முதல் 250 சிறப்பு படுக்கைகள் கொண்ட கட்டமைப்புகளை உருவாக்குதல், பட்ட மேற்படிப்புகளுக்கான இருக்கைகளை 15 உயர்த்துவது, நாடு முழுவதும் எய்ம்ஸ் போன்ற உயர்தர மருத்துவ நிறுவனங்களை உருவாக்குவதற்காக எய்ம்ஸ் சட்டத்தை இயற்றியுள்ளது. இச்சட்டத்தின்படி அனைத்து எய்ம்ஸ் நிறுவனங்களும் சுகாதார அமைச்சகத்தின் கீழ் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனங்களாகவும் தன்னாட்சி நிறுவனங்களாகவும் செயல்படும். மேலும் எய்ம்ஸ் நிறுவனங்கள் அமைப்பதற்கான நோக்கம் என்னவெனில், இந்தியாவில் உள்ள அனைத்து மருத்துவ நிறுவனங்களிலும் உயர்தர மருத்துவ கல்வியை வழங்கும் வகையில் இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ கல்வியில் உயர்தர கற்பித்தல் முறையை வழங்குதல், ஒரே இடத்தில் அல்லது நிறுவனத்தில் சுகாதார பணிகளில் பணிபுரியும் அனைவருக்கும் அனைத்து துறையிலும் உயர்தர மருத்துவ பயிற்சி வழங்குதல், முதுநிலை மருத்துவ கல்வியில் தன்னிறைவை அடைதல் ஆகியவையாகும்.

0: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில் இதுவரை நீங்கள் கேட்டது
1: பிரதான் மந்திரி ஸ்வஸ்திய சுரக்ஷா யோஜனா, பிரதம மந்திரியின் சுகாதார பாதுகாப்பு திட்டம்.
0: சிற்றுரை.

102.3 FM. சின்ன வயசுலேருந்தே எல்லா பசங்களுக்கும் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போகிறச்சே அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்கிறாங்க அப்படின்னாக்க அந்த பசங்க பயப்படாமல் தைரியமாக குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பாக அந்த பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறச்சே யாரும் அறியாத நபர்கள் கிட்டேந்து எந்த ஒரு உணவு பொருளையும் பசங்க வாங்கி சாப்பிடக்கூடாது. எதாவது வாங்கி சாப்பிடணும் அப்படின்னா வீட்டில் வந்து பெற்றோர்கள் கிட்ட சொல்லணும். வெளியிடங்களுக்கு போகிறச்சி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனாக்க தைரியமாக வீட்டில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் இருக்கோம் உங்களோட பிரச்சனைகளை தீர்வு செய்கிறதுக்கு அப்படிங்கிற நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை பிற்பகல் 3:44 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த வேளையில் நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஒளிச்சித்திரம், திரைப்பட ஒளிச்சித்திரம் பகுதியில். இன்னைக்கு குங்குமச்சிமிழ் திரைப்பட ஒளிச்சித்திரம் நமக்காக காத்திருக்கிறது. வாங்க கேட்டு மகிழலாம்.
2: நேயர்கள் கேட்க இருப்பது,
3: இப்ப நாம ரெண்டு பேருமே வேலை இல்லாம இருக்கோம். வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். நீ பொம்பள, அநேகமா உனக்கு தான் முதல்ல வேலை கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
4: இதான் நான் தங்கி இருக்கிற தாஜ்மஹால். என்ன வந்த உடனே தேட ஆரம்பிச்சிட்டேன்?
5: வேற ஒண்ணு இல்ல, பாத்ரூம் இல்லீங்களா?
4: அதுவா, எங்க வேணாலும் போலாம். இத தவிர
5: குளிக்கிறதுக்கு?
4: குளிக்கிறதுக்கா? பாரு, அங்கதான் குளிக்கணும். அங்க ரயில்வே வாட்டர் டேங்க் இருக்கு, அதுல தண்ணி வரும். அங்க இருந்து தண்ணி கொண்டாந்து இங்க குளிக்கணும். நீ குளிக்கும்போது நான் பாத்துக்கறேன், நான் குளிக்கும்போது நீ பாத்துக்க.
5: என்ன சொன்னீங்க?
4: ஏமா, நீ என்ன தப்பா நினைக்கிற? நீ குளிக்கும் போதோ நான் குளிக்கும்போது

0: ஏதோ வேற யாரும் வந்து பாத்துற கூடாது, அதுக்குதான் சொன்னேன்.
1: மறைவா குளிக்கிறதுக்கு பாத்ரூம்
0: உனக்கு தெரியுது, ஆனா நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியலையே. நம்மள மாதிரி ஆட்கள் வந்து தங்குறதுக்கு கூட்ஸ் வண்டியை கொஞ்சம் பெருசா கட்டுறாங்களா, இல்ல உன்ன மாதிரி பொம்பளைங்க வந்து குளிக்கிறதுக்கு இதுல ஒரு சின்ன பாத்ரூம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்களா?
1: நான் அதுக்கு சொல்லலைங்க.
0: இத பாருமா, இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், நமக்கு வேற வழியே இல்ல.
1: ஏன் மெழுகுவத்தியை கொளுத்தி வைக்கிறீங்க?
0: ஒரு பாதுகாப்புக்கு தான்.
1: நான் உங்க கூட காலையில வரும்போதே என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொன்னேன்ல?
0: உன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு, ஆனா என் மேல உனக்கு நம்பிக்கை வர வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவுல இந்த மெழுகுவத்தி எரியட்டும்.
1: உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு.
0: அத காலையில சொல்லு. குட் நைட்.
1: என்ன பத்தி இதுவரைக்கும் நான் உங்ககிட்ட சொல்லல. உங்கள மாதிரி நானும் ஒரு அனாதை. எனக்கு அப்பா அம்மா கிடையாது. என்ன படிக்க வச்சு ஆளாக்குனது எங்க சித்தப்பா தான். அவர் புண்ணியத்துல கோயம்புத்தூர்ல நான் ஒரு நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தேன். கண் ஆபரேஷனுக்காக அட்மிட் ஆயிருந்த டேவிட் அங்கிள் கிட்ட எங்க சித்தப்பா ஒரு நாள் எங்க கதவு சாத்துறீங்க?
2: முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்ல அவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும். ஒரு ரெண்டு நிமிஷம் வெளியே இருக்கிறியா? டேவிட், இந்த அதுல ஒரு கையெழுத்து போட்டு. ரெண்டு நாளா கட்டவங்க போறாங்களே, அதுக்கப்புறம் போடலாமே? இல்ல டேவிட், இன்னைக்கு நிறைஞ்ச அம்மாவாச, இன்னைக்கு கையெழுத்து போடுறதா நல்லதுன்னு நினைக்கிறேன்.
3: அப்படியா? யாரோ கதவு தட்டுறாங்களே.
2: அது பக்கத்து ரூம்ல. நீ கையெடுத்து போடு டேவிட்.
3: முதல்ல போய் பாரு யாருன்னு.
2: இல்ல டேவிட், நீ கையெடுத்து போடு. நேரமா
3: இங்கதான் தட்டுறாங்க, போய் பாரு.
2: என்ன, நான் தான் ரெண்டு நிமிஷம் உன்ன வெளியே இருக்க சொன்னேன்ல, முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்ல கையெழுத்து வாங்கணும்.
1: சாரி, பேஷண்ட கரெக்ட் டைம்ல செக் பண்ண வேண்டியது இது கடமை. அவர் கட்ட ஒத்து கிளீன் பண்ணணும். ரெண்டு நிமிஷம் வெளியே இருக்கீங்களா பிளீஸ்?
3: இங்க பிலோ சொல்றதா சட்டம், கொஞ்சம் வெளியேறா.
2: ஓகே
1: அங்கிள்.
3: என்ன பிலோமினா?
1: ஒரு நாளைக்கு 1000 தடவை பார்ட்னர் பார்ட்னர் சொல்லுவீங்களே, அவர் இப்ப என்ன செஞ்சா தெரியுமா?
3: என்னமா?
1: உங்க ஃபைல்ல இருக்கிறது பூராவும் வெட்டு பேப்பர் தான், அதுலதான் கையெழுத்து வாங்கியிருந்தாரு. எந்த டாக்குமெண்ட்ஸும் கையெழுத்து போட வேண்டாம்.
2: தாய் தகப்பனே இல்லாத அனாதையான ஒன்னு எடுத்து வளர்த்தனே, என்னையா காய்ச்சி கொடுக்கற?
1: இதெல்லாம் அநியாயம் இல்லையா?
2: நியாய அநியாயத்தை பத்தி ஏன் சொல்ற?
1: என்ன தைரியம் இருந்தா நீ யார? அந்த ஏமாற்றத்தை எங்க சித்தப்பாவால தாங்க முடியல. என் அடிச்சு துன்புறுத்தினாங்க, அதையும் நான் சகிச்சுக்கிட்டேன். ஆனா ஒரு நாள் என் சித்தியும் அவங்க தம்பியுமா சேர்ந்து
2: அவதான் மச்சானையும் காட்டி கொடுத்தாள். 1,00,000 ரூபாய் பணம் கொடுத்துரு, காது காது வச்ச மாதிரி முடிச்சிடுற.
1: தண்ணி தொலைச்சிட்டு வா, பணம் கொடுக்குறேன். அன்னைக்கு அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்தப்பதா உங்களை முத முதல்ல பஸ்ல
0: சந்திச்சேன். உன் வாழ்க்கையில இவ்வளவு கசப்பான சம்பவங்கள் நடந்திருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை.

சன்ஃப்ளவர் கிரியேஷன் சாரின் குங்குமச் சிமிழ் திரைப்பட ஒலிச்சித்திரம். இயக்கம் ஆர். சுந்தரராஜன். வானொலி வடிவம் புயல் கணேஷ். அமைப்பு வி. குமார்.

0: இருக்கு.
1: யார் அது உள்ள பாயாவளியா?
2: என்ன சார்?
3: என்னவா என் மூஞ்சிய பார்த்து சொல்லு. பாருங்க சார், நானும் நாலு நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு வாட்டி சொல்லியும் பாத்துட்டேன், இவங்க காதல் விழுந்த மாதிரி தெரியல.
1: ஐயா,
3: சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நீங்க குடும்ப நடத்துறதுக்கும் இந்த மாதிரி கூத்தடிக்கிறதுக்குமா ரயில்வே வெஹிக்கிள் வச்சிருக்காங்க?
2: அப்படின்னு ஒண்ணு இல்ல சார், நாங்க சும்மா
3: பேசாத ஐயா. பத்தே நிமிஷத்துல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும், இல்லன்னா ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்து சாமான் சட்டெல்லாம் தூக்கி வெளியே போடு.
0: இல்ல சார், பத்தே நிமிஷத்துல நாங்க வெளியே போயிடுறோம்.
2: ஆமா சார், நாங்க பத்து நிமிஷத்துல போயிடுறோம்.

0: நீங்க குடும்ப நடத்துறதுக்கும் இந்த மாதிரி கூத்தடிக்கிறதுக்கு ரயில்வே வெஹிக்கிள் வச்சிருக்காங்க.
1: அப்படின்னு ஒண்ணு இல்ல சார், நான் சும்மா
0: பேசாதயா. 10 நிமிஷத்துல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும், இல்லன்னா ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்து சாமான் சட்டெல்லாம் தூக்கி வெளியே போடு.
2: இல்ல சார், 10 நிமிஷத்துல நாங்க வெளியே போயிடுறோம்.
1: ஆமா சார், நாங்க 10 நிமிஷத்துல போயிடுறோம் சார், போயிடுறோம், நீங்க போங்க.
3: கல்யாண சமையல் சோதம், கோய்கறிகளும் பிரமோதம், இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும்.
2: என்னங்க இது? என்னமோ இன்னைக்கு என்ன ரொம்ப பயமுறுத்துறீங்க.
1: என்னது, நான் பாடினா உன்னை பயமுத்துற மாதிரி இருக்கா? சரி சரி, இன்னைக்கு என்ன சாம்பார்?
2: வெண்டைக்காய் சாம்பார்.
1: எது இதெல்லாம் அறிவில்லாதவங்க சாப்பிடுறது? இதெல்லாம் ஒரு காய்கறி, இத மனுஷன் சாப்பிடுவானா? இத பார், டிசைன் டிசைனா கலர்ஃபுல்லா காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுல 4 வகையான சமையல் செய்யணும். இதப்பா, தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ கோடி ஜனங்கள்ல இப்ப நம்ம பக்கத்துல யாருமே இல்ல. ஒண்ணு நான் உங்ககிட்ட பேசணும், இல்ல நீ என்கிட்ட பேசணும். திருடல, பொய் சொல்லல, வேலை கிடைக்கல, ரிக்ஷா எழுத்தேன், இதுல என்ன தப்பு?
2: இத பாருங்க, உங்களுக்காக மட்டும் நீங்க ரிக்ஷா எழுத்திருந்தா நான் வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். இதுல நானும் சம்பந்தப்பட்டிருக்கேன்.
1: இத பாரு, நீ நான் ஏன் பிரிச்சு பேசுற?
2: இதுல ஒன்னும் குறைச்சல இல்ல. இனிமே நாம ரெண்டு பேரும் பட்னிய கிடந்தாலும் சரி, நீங்க ரிக்ஷா ஓட்டக்கூடாது.
4: சார், தம்பி, உன் நல்ல நேரம் நல்லா தெரியுது எனக்கு. 10 நாள் அந்த போஸ்டுக்கு நான் யாரையும் அப்பாயிண்ட் பண்ணவே இல்ல, காரணம் உன் குவாலிபிகேஷன் மட்டும்தான்.
1: சார், அப்படின்னா இந்த வேலை எனக்கு கிடைக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா?
4: இத பார் தம்பி, புதுமலையில ஒரு வேலை காலி இருக்குது, அது பட சம்பந்தப்பட்டது. அந்த வேலைக்கு ஒன்னு மட்டும் இல்ல, யார அப்பாயிண்ட் பண்ணாலும் சரி 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி ஆகணும். அந்த கம்பெனியோட ரூல்ஸ்.
1: சார், உங்களால வேற ஒண்ணுமே பண்ண முடியாதா?
4: உனக்காக 3 நாள் டைம் தரேன். இன்னைக்கு தேதி 22, இந்த 3 நாள்ல உன்னால பணம் கட்ட முடியலன்னா ஐ அம் சாரி.
1: நேத்துல இருந்து சாப்பிடலனாலும் பசிக்கல.

0: உங்களுக்கு பசிக்குதா?
1: இல்ல.
0: தண்ணி கொண்டு வரட்டுமா?
1: வேண்டாம் வேண்டாம். நாதஸ்வர சத்தம் இங்க எங்கேயோ கேக்குது. பக்கத்துல யாருக்கோ கல்யாணம் நடக்குது போல இருக்கு. இல்ல
0: ஆமா.
1: சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்க வேண்டாம்.
0: சொல்லுங்க.
1: கல்யாண வீட்டுல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் நம்மள யாருன்னு தெரியாது. நாம ஏன் அங்க போய் சாப்பிடக்கூடாது?
0: எங்க படிச்சிருக்கீங்கல்ல, நமக்கு சம்பந்தம் இல்லாத கல்யாண வீட்டுல போய் சாப்பிடலாமா?
1: இத பாரு, நான் பச்சையா சொல்றேன், நம்ம பசியோட ரேஞ்ச் என்னன்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் நாம பேசினதெல்லாம் வெறும் போலித்தனம் தான். நாளைக்கு சாப்பாடு கிடைக்கிறதா இருந்தா நாம பட்டினி கிடைக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இல்ல நாளன்னைக்கு கிடைக்கிறதா இருந்தாலும் நிச்சயமா அதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா நம்ம பசியோட ரேஞ்ச் என்னன்னே தெரியல. அப்புறம் இஷ்டம்.
0: நான் பட்டினி கிடக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, ஆனா உங்களை பட்டினி போடுறதுக்கு நிச்சயமா எனக்கு உரிமை இல்ல.
2: கரெக்டா சிக்கிட்டேன்.
1: இருங்க, சாப்பிட்டு போட்டு வந்துடுறேன்.
2: சாப்பிட்டு வர்றியா? பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீடு வரைக்கும் எல்லாத்தையும் கேட்ட, உன்னை யாருமே தெரியாதுதான். எந்த மேல
3: பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்ச மாதிரி சொன்னானுங்களா?
2: அப்படித்தான் சொல்லுவாங்க ராஸ்கல். உன்ன மாதிரி ஆளுக வர்றதுனால தாண்டா தமிழர் சொம்பெல்லாம் காணாம போகுது. ஏன் சம்பளத்துல பிடிக்கிறாங்க? நல்லா வெளிய போன மாசம் மட்டும் என் சம்பளத்துல 27 ரூபா 50 பைசா பிடிச்சிருக்காங்க. போட

நம்ம உன் மனசை எவ்வளவு பாதிச்சிருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு பகவத்கீதையிலயோ, ஒரு குரான்லயோ, ஒரு பைபிள்லயோ இப்படித்தான் ஒரு சம்பவம் நடக்கணும்னு இருந்தா அதை மாத்த யாராலையும் முடியாது.

என் மனசுல இருக்கிற வேதனைகள்ல கடல் நீர்ல கையளவு நீர் எடுத்துதா இந்த கடிதத்தையே நான் எழுதுறேன். அடுத்தவங்க கல்யாணத்துல போய் அவமானப்பட்ட நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும்னு கற்பனையை வளர்த்துட்டு இருக்கோம். எப்ப நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல ஒருத்தன் கைய வச்சாலும் அதுக்கப்புறமும் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. நாம ஒண்ணு சேரணும்னா நமக்கு தேவை வேலை. இன்னும் 6 மாசம் வரைக்கும் நிச்சயமா நான் உங்களை பார்க்க போறதில்ல. நீங்களும் என்ன தேட வேண்டாம். எந்த கல்யாண மண்டபத்துல இருந்து நம்மள துரத்தி விட்டாங்களோ அதே கல்யாண மண்டபத்துல நம்ம ரெண்டு பேருக்கும் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். இத பாருங்க, ஒரு பகவத்கீதையிலயோ ஒரு குரான்லயோ ஒரு பைபிள்லயோ இப்படித்தான் நம்ம பிரியணும்னா அதை மாத்த யாராலையும் முடியாது.

0: என்ன நீ கத்துக்கியா?
1: சாஸ்திரி நகர்ல இறங்குறவங்களா இறங்குங்க. ஏ மிஸ்டர், உன்னதான்ப்பா டெர்மினல் சொந்தாச்சு, கீழே இறங்கு.

0: மட்டும் இருக்கு, அட்ரஸ் இல்லையே. மாணிக்கம் கவர் நிறைய பணம் இருக்கு. மாணிக்கம்
1: சார், பஸ்ல ஒரு பொருள் மிஸ் ஆயிடுச்சு, அதை பத்தி பேசணும். யார பாக்குறது?
2: உள்ள போனீங்கன்னா ஆபீசர் இருப்பாரு, அவர்கிட்ட கேளுங்க.
1: தேங்க்யூ சார். கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கு கடவுளா பார்த்து கொடுத்த பணம் இது, இத திருப்பி கொடுக்க பாரு. உனக்கு இப்ப டெபாசிட் கட்ட பணம் தேவை. கையில கிடைச்ச இந்த பணத்தை திருப்பி கொடுக்க நினைக்கிறியே, உனக்கு என்ன பைத்தியமா?
3: இதாங்க சார் நீங்க கேட்ட டெபாசிட் பணம்.
4: தம்பி, பணம் கொண்டாந்து கொடுத்தது பெருசு இல்ல, ஆனா நீ டியூட்டி இல்ல, சின்சியரா இருக்கணும்.
3: சரி சார்.
4: யுவர் அப்பாயிண்டட்.
3: தேங்க்யூ சார்.
4: நாளைக்கு நீ முதல்ல புறப்படணும். குட் லக் அண்ட் காட் பிளஸ் யூ.
3: தேங்க்யூ வெரி மச் சார்.

0: ரிசப்ஷன்ல யாரும் இல்லீங்க சார், ஊருக்கு புதுசுங்களா?
1: ஆமாங்க
0: சார், பஸ் விட்டு இறங்கும் போதே பார்த்தேன். என்ன விஷயமா வந்திருக்கீங்க?
1: இங்க டேவிட் எஸ்டேட்டுக்கு வேலை விஷயமா வந்திருக்கேன்.
0: உங்களுக்கு அந்த எஸ்டேட் தெரியுங்களா?
1: தெரியாது.
0: எனக்கு தெரியும், வாங்க கூட்டு போறேன் வாங்க. உங்க யோகம் என்ன முதல்ல பாத்தீங்க? என்னங்க உங்க மூஞ்சி இவ்வளவு கெளுத்தியா இருக்கு? ஒரு 12 மணி நேரம் பஸ்ல பிரயாணம் பண்ணிருப்பீங்களா?
1: ஆமாங்க.
0: வர வழியில யானை சிங்கம் எல்லாம் பாத்தீங்களா?
1: ரெண்டே ரெண்டு குரங்கு தான் பார்த்தேன்.
0: அது இருக்க வேண்டிதான். பெட்டியை கொடுங்க.
1: பரவாயில்ல.
0: அட கொடுங்க, நான் கொண்டு வரேன்.
1: பரவாயில்ல, நானே கொண்டு வரேன்.
0: எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க? நான் கொண்டு போறேன்.
1: என்னது?
0: இல்லீங்க, உங்க கூட கொண்டு வரேன்னு சொன்னேன். வாங்க. உங்க பேரு?
1: ரவி.
0: ஊரு?
1: கோயம்புத்தூர்.
0: கோயம்புத்தூர்ல
1: பாப்பநாயகம் பாளையம்.
0: ஓ, பாப்பநாயகம் பாளையத்துல
1: பெருமாள் கோவில் பக்கம்.
0: அப்பா அம்மா இருக்காங்களா?
1: இல்லீங்க.
0: கூட பிறந்த யாராவது இருக்காங்களா?
1: யாரும் இல்ல.
0: இந்த எஸ்டேட்ல வேலை கிடைச்சிருக்கா?
1: ஆமாங்க.
0: உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா?
1: இல்ல.
0: எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா?
1: என்ன சார் இது, இப்பதான் என்ன பாக்குறீங்க, அதுக்குள்ள எப்படி ஒரு வார்த்தையை சொல்றீங்க?
0: நான் என்ன தப்பா கேட்டேன்? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா இல்லையான்னு தானே கேட்டேன்.
1: என்ன சார், கல்யாண விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா கேக்குறீங்களே?
0: எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை உன்னால கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதுன்னு கேட்டேன்.
1: கல்யாண விஷயத்துல உள்ள அதட்டி கேக்குறீங்களா?
0: கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா?
1: சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க.
0: உனக்கு என்னடா மரியாதை வேண்டி இருக்கு? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா?
2: எனக்கு அப்பா நினைக்காதீங்க, இவர் பேர் மாணிக்கம். இவர் பொண்ணு கல்யாணம் வரதட்சணை இல்லாம நின்னு போச்சு. அதுல இருந்து ஊருக்கு யாரு புதுசா வந்தாலும் அவங்களை ஏன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு.
0: எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா முடியாதா? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அவளை
2: நீங்க எங்க போகணும் வாங்க போலாம். இதான் சார் நீங்க தேடி வந்த டேவிட் எஸ்டேட் மேனேஜர் வீடு. அவரை பார்த்தா எல்லா விவரமும் புரியும். சார், சார், மேனேஜர் சார்.
3: யாரப்பா அது?
2: நம்ம எஸ்டேட்டுக்கு புதுசா வந்திருக்கிற சூப்பர்வைசர் சார், உங்களை பாக்கணும்னு வந்தாரு. அதான்
3: நீங்க தான் ரவியா?
1: எஸ் சார்.
3: கிளாட் டு மீட் யூ. நீங்க வர்றதா ஏற்கனவே எனக்கு தகவல் வந்திருக்கு. கொஞ்சம் இருங்க. ஏ ராஜன், இங்க வாங்க.
4: என்னங்க சார்?
3: ருக்கு கிட்ட போய் சொல்லி அந்த வியூ பாயிண்ட் வீட்டை சுத்தப்படுத்தி வைக்க சொல்லு. இனி 10 நிமிஷத்துல

0: வந்து சேர்ந்துறான். போ.
1: சரிங்க சார்.
2: அக்கா ருக்கா.
3: என்னடா நம்ம எஸ்டேட்டுக்கு புதுசா ஒரு சூப்பர்வைசர் வந்திருக்காரு.
2: அப்படியா?
3: அவர் இப்ப நம்ம ரிசப்ஷன் சென்டர்ல இருக்காருக்கா. இன்னும் 10 நிமிஷத்துல அவர் இங்க வந்துருவாரு. ரூம் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சா?
2: இப்பதான கூட்டிட்டு இருக்கேன்.
3: கூட்டினா பத்தருக்கா, எல்லாம் தொடச்சு கிளீன் பண்ணி வைக்கணும்.
0: வாங்க சார், நீங்க தங்க போற வீடு.
1: இப்படியே சொல்லி ரொம்ப தூரம் கூட்டிட்டு வந்துட்டீங்க.
0: என்ன சார் நின்னுட்டீங்க? ஹில் ஸ்டேஷன்ல நடந்து பழக்கம் இல்ல போல் இருக்கு. வாங்க போக போக பழகிடலாம். ஏய், கொஞ்சமா அது அருகி இருக்கா? இப்பதான் சூப்பர்வைசர் வேலைக்கு புதுசா வந்திருக்காரு, அவர் மேல அழுக்கு தண்ணி ஊத்துறியா? சாரி சார், அவளுக்கா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மூஞ்சிய பாரு, திருவிழாவில காணாம போனவ மாதிரி.
4: என்னம்மா சாப்பிடும்போது அழுதுகிட்டு இருக்க?

0: ஃபிலோ, நான் ஏன் சாப்பிடலன்னு கேட்டதுக்கு பதில் சொல்லாம அழுகிட்டே இருந்தா எப்படிமா?
1: அங்கிள், இன்னைக்கு நீங்க சாப்பாடு போட்டுட்டீங்க. ஆனா நான் மெட்ராஸ் வந்ததுல இருந்து உங்க கண்ணில் படுற வரைக்கும் என்னோட கஷ்டங்களை மட்டும்தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஆனா என்னோட கஷ்டங்கள்ல ரவியின் ஒருத்தர் பங்கேற்றுக்கிட்டாரு. அவர் இப்ப சாப்பிட்டாரா இல்லையான்னு நினைக்கும் போது என்னால சாப்பிட முடியல.
0: அப்படியா? இது ஏன் இத்தனை நாள் என்கிட்ட சொல்லவே இல்லை? சொல்லியிருந்தா அவர் எங்க அழைச்சு வந்திருக்கலாமே.
1: அது முடியாது அங்கிள்.
0: ஏ,
1: கடைசி அவர் சந்திச்ச மண்டபத்துல மறுபடியும் 6 மாசத்துக்கு அப்புறம் சந்திக்கிற ஒப்பந்தத்துலதான் நான் அவரை விட்டு பிரிஞ்சு வந்தேன்.
0: பசி வந்தா 10 பறந்து போகும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ சாப்பாடு கிடைச்சதுக்கு அப்புறமும் அவரை பத்தி நினைக்கிறேன்னா அவர் உன் மனசுல எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்காருன்னு எனக்கு தெரியுது. உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா அவர் எனக்கு காட்டு. அவர் என்ன உதவி பண்ணாலும் நான் செய்யறேன்.
1: அங்கிள், உங்களுக்கு எவ்வளவோ கம்பெனிங்க இருக்கு, அதுல அவருக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு தர முடியுமா?
0: மேனேஜர் வேலை போட்டு தர போதுமா?
1: தேங்க்யூ அங்கிள்.
0: முதல்ல அவரை போய் பார்ப்போம். கம் ஆன், லெட்ஸ் மூவ். ரவி இங்கதான் தங்கியிருந்தாரா?
1: ஆமா அங்கிள். பெரியவரே, ரவின்னு ஒருத்தர் இங்க இருந்தாரே, அவர் இங்க இருக்காரா?
2: அப்படி யாரும் இல்ல, நான் தான் இங்க தங்கி இருக்கேன்.

0: பிலோமினா, நிச்சயமா உன் ரவி மெட்ராஸ்குள்ள தான் இருப்பான். நான் உன்னை கண்டுபிடிச்சிடறேன். வாமா வீட்டுக்கு போலாம். ப்ளீஸ்.
1: சாரி அங்கிள், என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுங்க.

0: இந்த பவுடர் போட்டு பார்த்தாச்சு.
1: ஐயோ, இது ஒரே நாத்தம், பிடிக்கல.
0: இத மூணு நாள திறக்க முடியல. இதுக்கு ஒரு கை பார்த்திருந்தோம், எப்படி திறக்கிறது?

0: நீ எல்லாம் இதுக்கு தண்ட.
1: ஐயோ மாட்டிக்கிட்ட.
2: சும்மா சொல்லக்கூடாது, வீட்டை தொடச்சு வைக்கிறதுல ருக்குக்கு நிகர் ருக்குவே.

0: யாரு கூப்பிடுறவங்க மட்டும்தான் காட்டுக்குள்ள வேலைக்கு போகணும், தெரிஞ்சதா? அஞ்சலே
1: நான்
0: மாரக்கா.
1: மாரக்கையா?
0: அண்ணக்குடி
1: கூப்பிட்டீங்களா?
0: ஏமா இவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறியா? நான் என்ன குடும்பம் நடத்த கூப்பிட்டேன், போய் வேலையை பாருமா. போ
1: வரேங்க.
2: சரிங்க.
0: என் பேரு மில்லரு
2: சார். என்ன சொன்னீங்க சார்?
0: எம் மில்லரு. எழுதிக்க வாதாரா?
2: சரி சார்.
0: வைதேகி தங்கம்.
1: என் பேர் ருக்மிணி.
0: உன்னை யார் கேட்டா? நான் கேட்கவே இல்லையே.
1: இங்க இங்க
0: இங்க என்ன?
1: சாவி ரூமுக்கு போன.
0: ரூமுக்கா? எதுக்கு?
1: அங்க சாவி இல்ல.
0: சாவி என்கிட்ட தான் இருக்கு. என்ன?
1: ரூம தொடக்கணும்.
0: ஐயோ நீதான் தொடச்சு வைக்க சொன்னா உடச்சு வைக்கிறாளாச்சே. இத பாருமா, உனக்கு வேலையும் கிடையாது ஒண்ணும் கிடையாது, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். இத பாரு, இனிமே இந்த பக்கமும் வராத. இந்த லிஸ்ட்ல இருந்து உன் பேரை சுத்தமா அடிச்சாச்சு.
3: உன்னை தனியா விட்டுட்டு போறது எனக்கு இஷ்டமே இல்ல. இருந்தாலும் சீசன் டைம், எஸ்டேட்ல இயர் எண்டிங், நாங்க போக வேண்டியிருக்கு. ரவி கிடைச்சவனே எனக்கு போன் பண்ண, உடனே உங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் செய்யறேன். பை தி வே, எஸ்டேட்டுக்கு போன் பண்ணி சூப்பர்வைசர் கிட்ட நான் வரதா சொல்லி கோயம்புத்தூர் ஏர்போர்ட் காரணம் பண்ண சொல்லு. ஓகே.
4: ஹலோ.
5: ஹலோ, டேவிட் எஸ்டேட்.
4: ஆமா.
5: அங்க சூப்பர்வைசர் ரவி இருக்காரா?
4: நான் ரவி தான் பேசுறேன். நீங்க யார் மேடம்?
5: மெட்ராஸ்ல டேவிட் வீட்ல இருந்து பேசுறேன். அவர் எஸ்டேட் வந்துட்டு இருக்காரு. ஏர்போர்ட் கொஞ்சம் வண்டி அனுப்புறீங்களா?
4: அனுப்புறேன்.
5: மறந்துடாதீங்க.
4: என்ன சொன்னீங்க?
5: மறந்துடாதீங்கன்னு சொன்னேன்.
4: மறக்க மாட்டேன்.
5: தேங்க்யூ.
3: டிரைவர் ரெடியாரு, மறுபடியும் எஸ்டேட்டுக்கு போனோம்.
6: சரிங்க.
1: அப்பா, நாம இருக்கிற சூழ்நிலைக்கு நான் வேலைக்கு போயிட்டு ஆகணும். டேவிட் ஐயா ஊர்ல இருந்து வந்துட்டாரு. நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொல்லி நான் மன்னிப்பு கேட்டு பாக்குறேன். எப்படியாவது வேலை கொடுங்கன்னு. நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா.
7: சார், முதலாளி வராருங்க.

0: குட் மார்னிங் சார்.
1: குட் மார்னிங் ரவி.
0: How are you, sir?
1: I'm fine, thank you. How are you?
0: Very fine, sir.
1: I've been watching your work from last week. It's good. Come, let's have a look at your state.
0: Yes, sir.
1: Ravi, இந்த வாரம் எத்தனை லாரி சமைச்சிருக்க?
0: 1 minute, sir. இந்த லாரியோட சேர்த்து மொத்தம் 52 லாரி அனுப்பியிருக்கேன்
1: சார். குட். நீ வேலை செய்யற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சிஸ்டமேட்டிக்கா இருக்க. போன வாரத்தை விட இந்த வாரம் நிறைய லோடு அனுப்பிச்சிருக்கோம்ல.
0: நிச்சயமா சார், இனிமே நிறைய லோடு அனுப்ப வேண்டியிருக்கிறதுனால புதுசா ஆட்கள் தேவைப்படுது. அதனால நான் ஒரு 5 பேரை புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கேன் சார்.
1: நீ புது ஆட்கள் எடுத்துக்கிறத பத்தி எனக்கு ஆட்சேபனே இல்லை. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே தொழிலாளர்களுடைய உழைப்பு தான். அதனால நீ அவங்க கிட்ட ரொம்ப பொறுமையா நடந்துடும். ஓகே, குட் வொர்க், கீப் இட் அப், யூ கேன் கோ.
0: தேங்க்யூ சார்.
1: ரவி, ஒரு நிமிஷம்
0: சார்.
1: அந்த பொண்ணு பேர் என்ன மறந்துட்டேன்னு. ருக்மிணி. அவளை வேலையை விட்டு நிறுத்திட்டியாம? ஏன்?
0: விவரம் இல்லாத ஒரு பொண்ணு சார். அவளால் நிறைய பிரச்சனை.
1: எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, நீ ஒரு தொழிலாளி, அவ ஒரு தொழிலாளி. அவளை நீ வேலையை விட்டு நிறுத்தினது தப்பு. இந்த எஸ்டேட்ல நாளையில இருந்து வேலை செய்யணும். ஓகே
0: சார்.
1: சொன்ன செய்.
2: ஐயா, அங்கே வந்துட்டியா? உள்ள போகாத, உள்ள விட மாட்டேன்.
3: ஏய், நான் உள்ள கூட்டணும், ஏன் விட மாட்டேன்?
2: சூப்பர்வைசர் உன்னை மட்டும் உள்ள விட கூடாதுன்னு
3: சொன்னாரு.
2: அவரு ஒரு அழகான முகம் பாக்குற கண்ணாடி வாங்கி வச்சிருக்காரு, அத அவன் சொல்ல
3: மாட்டானே. புது கண்ணாடியா?
2: சொல்லிட்டனா சொல்லிட்டனா? நான் தீந்தேன், நான் தீந்தேன்.
3: ஒரே ஒரு தடவை பாத்துட்டு வந்துடுறேன்.
2: விட மாட்டேன்.

0: ஒரே ஒரு தடவை
1: இன்னைக்கு தொழில கரெக்டா இருக்கணும்.
0: இப்போ
2: சூப்பர்வைசர் வர்றதுக்குள்ள நீ உள்ள போய் கண்ணாடிய தொடாம பாத்துட்டு வந்துருனா நல்ல பிள்ளைங்க.
3: ஏண்டா தலை குனிஞ்சு நிக்கிற சொல்ற? ஏண்டா தலை குனிஞ்சு நிக்கிற? ஏண்டா தலை குனிஞ்சு நிக்கிற?
4: ஐயோ நான் இல்லங்க, ருக்குறாங்க.
5: ஏமா உன்னால உடைக்காம ஒரு வேலையும் செய்ய முடியாதா? வேலைக்கு சேர்ந்த உடனே கண்ணாடி உடைச்சு விட்ட அந்த சூப்பர்வைசர் தம்பி ஒண்ணு சொல்லலையா?
6: இல்லப்பா, நான் வேலையில செய்யற தப்புக்கு யாரா இருந்தாலும் கோவப்படுவாங்க. இவருங்கிறதுனால என்ன மன்னிச்சு வேலைக்கு வர சொல்லிருக்காரு.
3: என்னமா அது?
6: மணி பரிசுப்பா.
3: யாரோடது? இவ்வளவு பணம் இருக்கு, அஜாக்கிரதையா விட்டு போயிட்டாங்களே. எடு. சூப்பர்வைசர் தம்பியோட போட்டோ அதுல இருக்கு. அப்படின்னா இந்த பஸ் அவருடையதா?
6: ஆமாப்பா, காலையில அவர் எங்கதான் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. இந்த பர்ச கூட அவர்கிட்ட பாத்திருக்க.
3: நான் இப்படி ஒரு தடவை பணத்தை தொலைச்சிட்டதுனாலதானே நீ இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. இத என்ன தம்பிகளை கொடுத்துட்டு வந்துரு, ஊட்டி பஸ் வர நேரம் ஆயிடுச்சு. நான் போய் நாலு ஆளை பார்த்து வந்துடுறேன்.
6: அப்பா அங்க போய் இல்ல
3: வரேன்.
6: அப்பாவும் மறடி போ வழியா வந்துட்டு இருந்தோம். இந்த பர்ஸ் கீழே கிடந்துச்சு. அதான்
7: கொடு.

0: பண்றது?
1: தம்பி கொஞ்சம் தண்ணி வேணும், குடுக்கறியா?
2: அவன் கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வரான், அங்க அறிவுல தண்ணி வருது, அங்க போய் எடுத்துக்கப்போ.
1: ஆமா ரொம்ப தூரம் போகணுமா?
2: கரண்ட் போக கஷ்டமா இருந்தா கார்ல போயா?
1: ஏப்பா உங்க ஊர்ல வந்து கார் ரிப்பேர் ஆயிருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுக்க கூடாதா? தம்பி
2: அதிகமா பேசுன, காத்த பிடிங்க விட்டுருவேன்.
1: தப்புதான்.

0: வர வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. கொஞ்சம் டின்னு ஊத்துனா வந்து தண்ணி ஊத்துனா கார் ஓடும். டின்னுக்குன்னு ஒண்ணும் இல்ல. உங்க குடத்தை கொஞ்சம் கொடுத்து உதவுனீங்கன்னா உதவியா இருக்கும்.
1: குடத்தை திருப்பி கொடுத்துருங்க.
0: கண்டிப்பா கொடுத்துருங்க.

0: என்னங்க? ரொம்ப தேங்க்ஸ்.
1: ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க, குடத்தை கொடுத்தா போதும்.
2: கார் ரிப்பேர் ஆயிடுச்சுங்களா?
0: தண்ணி ஊத்தனே சரியாயிடுச்சு.
2: தண்ணிலே சரியாயிடுச்சுங்களா? அவன் எங்க போயிட்டு இருக்கீங்க?
0: ஊட்டிக்கு.
2: உங்களுக்கு சொந்த ஊர் இது?
0: மதுரை பக்கம்.
2: மதுரையில எங்க?
0: உசிலம்பட்டி.
2: உசிலம்பட்டியில
0: கருமாத்தூர்.
2: கருமாத்தூர்
0: தெரியுங்களா?
2: தெரியாது.
0: கொஞ்சம் தள்ளுங்க.
2: இருங்க இருங்க, அவசரப்படாதீங்க. உங்களை ஒண்ணு கேட்கணும். உங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா?
0: இருக்காங்க.
2: கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா?
0: இருக்காங்க.
2: உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
0: ஆகல.
2: எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா?
0: முன்ன பின்ன தெரியாத எங்கிட்ட வந்து என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா?
2: இப்ப நான் என்ன கேட்டேன்? என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு
0: கேட்டேன். சார், கல்யாணம் அவ்வளவு சாதாரணமா போச்சா?
2: எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்.
0: என்னங்க மரியாதை எல்லாம் பேசுறீங்க?
2: உன

0: அவருக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவரை மன்னிச்சிடுங்க.
1: மளிகை கடைக்காரரை பார்த்து வந்துடுறேன், கதவை சாத்திக்க.
2: சார்,
1: யார் நீங்க?
2: என்ன தெரியலீங்களா? என் கார் ரிப்பேர் ஆயிருந்தப்ப நீங்க வந்து பேசிட்டு இருந்தீங்க, உங்க பொண்ணை பத்தி கூட.
1: தம்பி, என்ன தப்பா எடுத்துக்காதப்பா. என் பொண்ணு எல்லாத்தையும் விவரமா என்கிட்ட சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. தம்பி, என் பொண்ணு கல்யாணம் நின்று போனதுல இருந்து அடிக்கடி இந்த மாதிரி நான் உணர்ச்சி வசப்பட்டுறேன். நான் செய்யறது தப்புன்னு எனக்கே தெரியுது. என்ன மன்னிச்சிரு தம்பி.
2: ஐயோ, என்னங்க பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லிட்டு? நான் வந்ததே
1: சொல்லு தம்பி.
2: உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உங்க பொண்ணை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படி பாக்குறீங்க? நான் இப்ப என்ன கேட்டேன்? உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்.
1: மைனர் செயின் போட்டிருக்கிறவனுக்கோ, வைர மோதிரம் போட்டிருக்கிறவனுக்கோ இந்த ஜென்மத்தை நான் என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்.
2: ஏங்க, என்னங்க
1: யாரு?
2: வாட்ச் கட்டி இருக்கவனுக்கோ, வைரமோதிரம் போட்டிருக்கவனுக்கோ, மைனர் செயின் போட்டிருக்கவனுக்கோ உங்க பொண்ண கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க. இப்ப நான் ஒரு சாதாரண லாரி டிரைவரா இருக்கேன். ருக்கு, இந்த பார் ருக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நம்பிக்கையில தான் சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டு இங்க லாரி டிரைவரா இருந்துகிட்டு இருக்கேன். இப்பவும் உன் நல்ல பதிலுக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன்.
0: உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எத்தனை தடவை சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. மறுபடியும் சொல்றேன், உங்களுக்குன்னு நிச்சயமா ஒரு பொண்ணு பிறந்திருப்பா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க.
2: நீ இத சாதாரணமா சொல்லிட்ட. திருமணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுதுன்னு சொல்லுவாங்க, அது உண்மையோ பொய்யோ? எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா நீதான் என்னோட மனைவி. பொண்ணு பாக்குறதுக்காக வேற ஊருக்கு போயிட்டு இருந்தனா இந்த ஊர்ல ஒரு பொண்ணை பார்த்து பிக்ஸ் ஆயிட்ட. அந்த பொண்ணு
1: என்னங்க சத்தம்?
0: ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு நான் வந்த வேலைய முடிச்சிட்டேன்.
3: சாமி முட்டியா
0: கும்பிட்டாச்சு.
3: இனிமே எதையும் உடைக்க மாட்டேன்னு கும்பிடு. சரி சரி, எங்க உடைஞ்சிருக்கு? நீ உடைச்சியா ஐயர் உடைச்சாரா?
0: நான் தான் உடைச்ச,
3: எனக்கு தெரியும்.
4: சாமி கும்பிட்டாச்சாமா?
0: கும்பிட்டப்பா.
4: நான் சாமி கூப்பிட்டு வந்துடுறேன், கீழே.
3: மேனேஜர் அப்படி முறைக்கிறாரு.
5: உன்னால எத்தனை தொல்லைகளை தாங்கிக்கிறது? உங்க அப்பா ஏன் பைத்தியமா இருக்காருன்னு இப்ப அது புரிஞ்சுக்க. அவருக்கு பிறந்தவதான நீ, கொஞ்சமாவது அந்த புத்தி இல்லாம போயிடுமா?
4: எதுக்கு தம்பி
5: இவ? உங்ககிட்ட போய் சொல்றேன், உங்க மகளோட யோகியதை உங்களுக்கு தெரியுமா சார்? என் முக்கியமான ஃபைல்ல இங்க கொட்டி நாசம் பண்ணிட்டா. இப்ப என் பாஸ் கிட்ட நான் என்ன பதில் சொல்றது?
4: நீ போமா போமா. தம்பி, என் கண்ணு முன்னாடியே என் பொண்ணு நீ அடிச்சுட்ட. என்ன பைத்தியக்காரன் வேற சொல்லிட்ட. நான் பைத்தியம்தான்ப்பா. பெத்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு நினைச்சேனே. நான் பைத்தியக்காரன் தான்ப்பா. கல்யாணம்

0: நல்லபடியா நடக்கணுங்கிறதுக்காக இருந்த ஒரே ஒரு வீட்டையும் விலக்கி வித்தனே, அதுவும் பைத்தியக்கார தரந்தாப்பா. வித்த பணம் 12,500 ரூபாய் எடுத்துக்கிட்டு அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போகும்போது 21D பஸ்ல அத்தனை பணத்தையும் தொலைச்சேனே. இந்த மாணிக்கம் பைத்தியக்காரனாப்பா.
1: என்னப்பா ரவி, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ரொம்ப தூரம் கூட்டிட்டு வந்துட்டேன். என்னப்பா விஷயம்? ரவி, why are you crying?
2: நான் சொல்ல போற விஷயத்த யாருக்கிட்டயாவது சொல்லிட்டுதான் அழுவணும். ஆனா அதை சொல்றதுக்கு முன்னாடி அழுக வந்துருச்சு.
1: எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்கிட்ட சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன்.
2: அந்த தைரியத்துலதான் சார் நான் உங்ககிட்ட சொல்றேன்.
1: என்ன சொல்லு?
2: ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருந்த நேரத்துல உங்க கம்பெனில இருந்து இன்டர்வியூ வந்தது. நான் அட்டன் பண்ணேன். ஆனா அந்த வேலைக்கு 10,000 ரூபாய் பணம் கட்டினதான் வேலை கிடைக்கும் சொன்னாங்க. என்னால பணம் கட்ட முடியல. அந்த வேதனையோட நான் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு கவர் என் காலில் தட்டுப்பட்டுச்சு. அதை எடுத்துட்டு போய் நான் இருக்கிற இடத்துல பிரிச்சு பார்க்கும்போது அதுல 12,500 ரூபாய் இருந்தது. அந்த பணம் யாருதோ அவங்க கிட்டே திருப்பி கொடுத்தலாம்னு நான் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தேன். அந்த பணம் யாருதுன்னே தெரியல. அப்ப நான் இருந்த சூழ்நிலை, என்னுடைய பேக்ரவுண்ட், இந்த வேலையில திண்டாட்டம், அந்த பணத்தை டெபாசிட் கட்டி நான் டியூட்டியில ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நேற்று தான் தெரிஞ்சது இந்த கைடு மாணிக்கம் பைத்தியம் ஆனதுக்கும் அவருடைய மக ருக்குவோட கல்யாணம் நின்று போனதுக்கும் ஒரு விதத்துல நானும் காரணம்.
1: என்னப்பா சொல்ற?
2: ஆமா சார், நான் எந்த ருக்குவை தினந்தனும் திட்டி வேலையில இருந்து நிறுத்தினதோ அவளோட கல்யாணத்துக்காக அவங்க அப்பா வீட்டை வித்து வாங்கிட்டு வந்த பணத்தை நான் வந்து அந்த பஸ்ல தொலைச்சிருக்காரு. அந்த பணம் தான் என் கையில கிடைச்சது சார்.
1: நான் கேட்ட சம்பவங்களே இது ரொம்ப வித்தியாசமானது. சுருக்கமா சொல்றேன், எந்த பணத்தால உனக்கு வேலை கிடைச்சதோ அந்த பணத்தை தொலைச்ச மாணிக்கத்தையே இங்க வந்து நீ மீட் பண்ணிருக்க. இதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பணத்தால வாழ்க்கை இழந்த அந்த பெண்ணுக்கு ஒன்னால வாழ்க்கை கிடைக்கட்டுமேன்னு அந்த கர்த்தரே உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. ரவி, why don't you marry her?
2: I can't.
1: Why?
2: அதே கர்த்தரை சாட்சியா வச்சு ஒரு பொண்ணு என்ன நேசிக்கிறா, நானும் அவளை உயிருக்குயிரா நேசிக்கிறேன், நேசிச்சுக்கிட்டும் இருக்கேன். நான் அவளை ஏமாத்தலாமா?
1: இந்த பிரச்சனைக்கு முடிவெடுக்க வேண்டியது நீதான்.
3: அண்ணா, ராசப்பண்ணா.
4: என்னண்ணா,
3: இப்ப எங்க இருந்து வரீங்க?
4: எஸ்டேட்ல வேலை முடிஞ்சு வர்றேன்.
3: வழியில என் பொண்ணு ருக்கு எங்கேயாவது பாத்தீங்களா?
4: ருக்குயா? நான் பாக்கலையே.
3: என்ன விஷயம் சொல்லுங்க.
4: ஒண்ணுமில்லண்ணே.

0: நீங்க ரெண்டு பேரும் நல்லவங்க எனக்கு தெரிஞ்சாலும் உன்னையும் ருக்குவையும் சேர்த்து ஊருக்குள்ள தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க இருக்கான்னு தெரியாத ஒரு பெண்ணுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறத விட உன்னால பாதிக்கப்பட்ட ருக்குக்கு வாழ்க்கை கொடுக்கறதுல தப்பே இல்லை. தப்பா ரவி, கர்த்தர் உங்ககிட்ட அவங்க பணத்தை மட்டும் கொடுக்கல, அவங்க உயிரையும் சேர்த்து கொடுத்திருக்காரு. அவங்க உயிரோட இருக்கிறதும் இல்லாததும் உன் கையில தான் இருக்கு.
1: சார், ருக்குவோட அப்பா கிட்ட சொல்லி பத்திரிக்கை அடிக்க சொல்லிருங்க.
2: ஐயா, அடடே, வாட் இஸ் திஸ் மணிகம்? கெட் அப், கெட் அப், கெட் அப், கெட் அப். ஏந்திரும்மா. என்னப்பா இதெல்லாம்?
3: எங்க என் பொண்ணுக்கு வாழ்க்கையே கிடைக்காதோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க
2: ருக்மிணி யாரு? ருக்மிணி என் பொண்ணு மாதிரிதான். ரவி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது காரணம் நான் சொன்னதுனால மட்டும் இல்ல, மனிதாபிமானம். இத பாரு, நானே முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன், நீ பத்திரிகை எல்லாம் அடிச்சு ஆக வேண்டியிருக்கேன். அவனி என்னம்மா, இப்ப சந்தோஷம் தானே?

0: என்னங்க? உங்க அப்பா கல்யாண பத்திரிக்கை கொடுத்தாரு. மதுரை மீனாட்சியை தரிசிக்க பஸ்லயும் போலாம், வைகையிலையும் போலாம், பாண்டியன்லயும் போலாம். ஆனா நான் வைகைக்காகவே காத்திருந்தேன் மீனாட்சியை தரிசிக்க. என் டைம் எல்லாம் வேஸ்டா போச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால ஒரு பொண்ணோட மனசு புறம்போக்கு நில மாதிரி, அதுல யார் வேணாலும் வீடு கட்டலாம். ஆனா இப்ப பட்டா போட்டாச்சு. என்னைக்காவது கிடைக்கின்ற நம்பிக்கையில எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருக்கலாம். இனிமேல் கிடைக்காதுன்னு திட்டவட்டமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்றது தப்பு. ருக்கு, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்ப. அதுக்கு காரணம் கள்ளம் கப்பட இல்லாத உன் மனசு. வர்ற, இவ்வளவு நாள் இங்க இருந்தேன், உன் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போவேன்.
1: என்னது ரிசீவர் எடுத்து கீழே வச்சிருக்கு? ஹலோ
2: சூப்பர்வைசர் சாரா? என்ன சார், உங்களுக்கு கல்யாணமாமே?
1: ஆமா.
2: அட்வான்ஸ் கங்கிராச்சுலேஷன்ஸ்.
1: எதுக்கு?
2: எங்க அங்கிள் சொன்னாரு நீங்க ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்க்கை தர போறதா. Really a great sir. சார், உங்களுக்கு தெரியாது, ஒரு பகவத்கீதையிலயோ, ஒரு குரான்லயோ, ஒரு பைபிள்லயோ இப்படித்தான் ஒரு சம்பவம் நடக்கணும்னு இருந்தா அதை மாத்த யாராலையும் முடியாது.

0: ரவி, வாட் ஹேப்பன்?
1: நத்திங் சார்.
0: யாரு? ஃபிலோமினாவா பேசுறது?

0: அப்போ
1: நாளை காலையில வர பிளைட்ல வந்து சேர்ந்துரு.
0: எனக்கு கல்யாண வேலைங்க இருக்கிறதுனால ஏர்போர்ட்டுக்கு ஆரம்பிச்சிடுறேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே நாம ரெண்டு பேரும் இங்கேருந்து புறப்பட்டுலாம். ஓகே ரவி, ரவி முடிஞ்சா கல்யாணம் ஏன் பாக்குற
2: சார்? சார் கர்த்தர சாட்சியை வச்சு ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க போறேன்னு அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன். அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை சார், உங்க ஃபிலோமினா தான்.
0: இப்ப எல்லா காரியமுமே கெட்டு போச்சு.
2: சத்தியமா சொல்றேன் சார், இவ்வளவு நாளா என் கூட போன்ல பேசினது ஃபிலோமினான்னு எனக்கு தெரியாது.
0: ருக்குவோட கல்யாணத்துக்கு பத்திரிகை எல்லாம் அடிச்சு மாணிக்க ஊர்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டான். இப்ப நான்
2: சார் இன்னைக்கு வரைக்கும் என்னால ஃபிலோமினாவை மறக்க முடியலங்கிறதுதான் உண்மை. ருக்குவோட அப்பா பணத்தை தொலைச்சதுனால்தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சது. எந்த ஃபிலோமினாவை அடையறதுக்காக நான் அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிட்டனோ அந்த பணத்தினால்தான் ருக்குவோட கல்யாணமே நின்று போச்சு. இப்போ மறுபடியும் அந்த கல்யாணம் நின்று போச்சுன்னா ருக்குவோட அப்பா உயிரோட இருக்கவே மாட்டார். இன்னொரு பெண்ணோட என் கல்யாணம் நடக்கிறத ஃபிலோமினா பார்த்தா அவளும் உயிரோட இருக்க மாட்டான். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வழி, இதுவரைக்கும் நான் பார்க்காம இருந்த ஃபிலோமினாவை இனிமேலையும் நான் பார்க்காமே இருந்துடுறேன் சார். தயவு செஞ்சு என் கல்யாணத்துக்கு ஃபிலோமினாவை வர வேண்டாம் சொல்லிடுங்க.
3: ரவி, யூ ஆர் ரியலி கிரேட்.
4: Hello exchange, I am David here. Yes, good morning, good morning. I want an urgent call to Madras. 446670. Yes, make it a lightning call. Hello, hello. என்னங்க லைனே ஒர்க் பண்ணீங்களா?

0: பிஸியா இருக்கிறமா?
1: முகூர்த்தம் எத்தனை மணிக்கு?
0: 9:00 to 10:00.

சீக்கிரமா போங்க.

0: கொஞ்சம் இருங்கம்மா, என்னென்ன பார்த்துறேன்.
1: இப்ப ரெடி ஆகுமா? வர
0: ஏசி பம்ப் ஹீட் ஆயிடுச்சம்மா, இப்ப ரெடி பண்ணிடுறேன்.
1: கல்யாணம் பண்ண எங்க இருக்கு?
0: ஆதேஸ்வர பார்த்து கேக்குற அங்கதாம்மா.
2: என்ன இந்த கல்யாண விஷயமே பெரிய குழப்பமா இருக்குல்ல? நீ இருக்க வேண்டிய இடத்துல நீ இல்லாம ரவி மணவரையில மாப்பிள்ளையா உட்கார்ந்து இருக்காருன்னு ஆச்சரியமா இருக்கா? ரவி இப்போ நம்ம எஸ்டேட்லாம் வேலையில் இருக்கார். உங்க விஷயம் எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னால் தான் தெரிய வந்தது. உன் கல்யாணம்னு உனக்கே தெரியாம சர்ப்ரைஸா இருக்கணும்னு தான் இந்த ஏற்பாடு செஞ்சோம். இல்ல ரவி, சிரிச்சுட்டு நிக்காத, சீக்கிரம் ஆயிட்டு வா.
3: நீ உன் பொண்ணு இந்த தியாகத்தை செய்யாம இருந்திருந்தா என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியும்.
0: என்னங்கது, எப்படியோ எல்லாம் நல்லபடியா வந்துருச்சு, மேல்கொண்டு ஆக வேண்டியதை பார்ப்போம். வாங்க வாங்க.

0: உங்களுக்கு முடிஞ்சது, முதல்வர் எங்க?
1: சேர வேண்டிய ரெண்டு பேரும் என் கல்யாணத்தால சேராம போயிடக்கூடாது இல்லைங்களா? அது மட்டும் இல்லைங்க, நாம விரும்புறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறத விட நம்மள விரும்புறவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன்.
2: பேசிக்கிட்டே இருந்தா பொழுது முடிஞ்சிடும், பரவாயில்லையா?
3: வெளியில வரைக்கும் இப்படி பாத்துக்கிட்டே இருப்பிய, என்ன பேசாம இருக்க?

நேயர்கள் இதுவரை கேட்டது சன்ஃப்ளவர் கிரியேஷன் சாரின் குங்குமச் சிமிழ் திரைப்பட ஒலிச்சித்திரம். நடிப்பு மோகன், ரேவதி, இளவரசி, வி கோபாலகிருஷ்ணன், டெல்லி கணேஷ், சந்திரசேகர் மற்றும் பலர். இசை இளையராஜா.

0: படைப்பு சென்னை வானொலி நிலையம். 102.3 FM.
1: இதுவரைக்கும் குங்குமச்சிமிழ் திரைப்பட ஒளிச்சித்திரத்தை கேட்டு மகிழ்ந்தோம். அதில் சோலை ரீஜா மனோகரன் பல நினைவுகளை அப்படியே தட்டி எழுப்பிடுச்சிங்க. அப்படி ஒரு அட்டகாசமான காவியம் இந்த நிலவு தூங்கும் நேரம் பாட்டெலாம் வந்துச்சு இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு மேலே போயிட்டு ஏலன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பாலு விசாலாட்சி அவங்களும் சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவர்களுடைய கருத்துக்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை மாலை 4:40 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆம் நண்பர்களே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடவிருக்கிறோம். அது என்ன தமிழில் விளையாடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 6 தலைப்புகளில் உங்களுக்காக கேள்விகளை அப்படி அள்ளிட்டு வந்திருப்பேன். உங்களுக்கு அதில் எந்த தலைப்பு வேணும் அப்படி கிள்ளி நம்மக்கிட்ட ஒன்று சொன்னீங்கன்னா, அதில் எளிமையாக வேணுமா கடினமாக வேணுமா அப்படிங்கிறது நீங்களே தெரிவு பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கான கேள்வியை கொடுப்போம். நீங்கள் பதில் சொல்ல முயற்சி பண்ணலாம். அட்லீஸ்ட் தெரிஞ்சதுன்னா ஓகே, தெரியலனா முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் உதவி பண்ணதுக்கு நான் தயாராக இருக்கேன். முதல் தலைப்பு சரியானபடியை தேர்ந்தெடு. 2வது தலைப்பு வார்த்தைகளில் ஒற்றுமை வச்சு தொடர்பு கண்டுபிடிக்க. 3வது தலைப்பு வார்த்தைகளை வேற்றுமை வச்சு தொடர்பு கண்டுபிடிக்கிறது. 4வது தலைப்பு குறிப்பறிதல். 5வது தலைப்பு சரியா தவறு. 6வது தலைப்பு கணித ஆட்டம். இந்த கணக்கு போடுறவங்க கொஞ்சம் தேவைப்பட்ட கால்குலேட்டர், பேப்பர், பேனா, பென்சில்லாம் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் விரைவாக பதில் சொல்லலாம். ஏன்னா கணக்கு உண்மையிலே கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், அதாவது நிகழ்நேரத்தில் போடுறதுக்கு. அதனால் அதெல்லாம் வச்சுக்கிட்டா இன்னும் சிறப்பாக இருக்கும். என்றும் புதுமை படைக்கும் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலையில் புது நேயர்களை வரவேற்கும் விதமாக ஒரு நாளைக்கு ஒரு நேயர் ஒரு நிகழ்ச்சியில் மட்டுமே கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். புதிய குரல் புதிய வரவு நம்மோடு இணையட்டும். ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவு புரியும்னு நினைக்கிறேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்? எல்லாரும் பலன் பெறணும், நாம் பெற்ற இன்பம் எல்லோரும் பெறணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல எண்ணத்துக்காகத்தான். அதனால் நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் முடிஞ்சளவுக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம விளையாடலாம். இப்போ நீங்கள் அழைக்க வேண்டிய எண் 2 இருக்கிறது நம்மக்கிட்ட. முதல் எண் 2952508 53. இது

0: ஒரு எண், இன்னும் ஒரு எண், 2 8 3 8 9 8 7 1 அப்படிங்கிறது இன்னும் ஒரு எண். எண்களை மறுபடியும் உங்களுக்காக சொல்கிறேன், 2 9 5 2 0 8 5 3 அப்படிங்கிறது ஒரு நம்பர், இன்னும் ஒரு நம்பர் 2 8 3 8 9 8 7 1 அப்படிங்கிறது இந்த நம்பர். இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு நீங்கள் கூப்பிடலாம். உள்ளூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா அப்படியே கூப்பிடுங்க, வெளியூர் நண்பர்களாக இருந்தீங்கன்னா 0 4 4 அப்படிங்கிற இணைப்பு குறியீட்டை குறிக்க மாட்டாதீங்க, இல்லை வேறு ஆட்டியாக பேசிட்டு இருப்பீங்க. ஓகே, நிகழ்ச்சியில் முதலில் இணைபவர் யார் கேட்டுவோம். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேர சொல்லுங்க சார்.
1: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல இருந்து.
0: சத்யநாராயணன் கோயம்புத்தூர்ல இருந்து.
1: ஆமா
0: சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும்?
1: கணக்குடுங்க எளிமையா.
0: கணக்கா?
1: ஆ
0: ஓகே, எளிமையா.
1: ஆ
0: கொடுத்துடலாம். ஒரு விவசாய கணக்கு கொடுத்துடலாமா?
1: ஆ கொடுங்க.
0: ஓகே, இப்ப நீங்க ஒரு விவசாயி அப்படின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, சந்தையில் விற்பனைக்காக 600 கிலோ தக்காளி எடுத்துகிட்டு போகிறீங்க. அதில் 15% வழியில் பழுதாயிடுது, அதாவது ஏதோ டேமேஜ் ஆயிடுது, வீணாக போயிடுது. நல்ல நிலையில் உள்ள தக்காளியை கிலோ 35 ரூபாய் அப்படின்னு நீங்கள் விற்கிறீங்க.
1: 35 ரூபா
0: ஒரு கிலோ அப்படின்ற மாதிரி விற்கிறீங்க. இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளோ அப்படிங்கிறது முதல் கேள்வி. அப்புறம் தக்காளி கொள்முதல் அப்புறம் போக்குவரத்து செலவு அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு 12,500 ரூபா செலவாகுது. 12,500 ரூபா கொள்முதல் பண்றது, அப்புறம் அப்படி இப்படி வண்டியில ஏத்திட்டு வரது, ஏத்துறது, இறக்குறது, இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 12,500 ரூபா
1: செலவாயிருது.
0: இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிகர லாபம் எவ்வளவு? முயற்சி பண்ணுங்க. 15% வந்து டேமேஜ் ஆயிருது, 600 கிலோ கொண்டு வரோம், 15% டேமேஜ் ஆயிருச்சு, அதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கலாம்.
1: 510
0: நிக்குது. சூப்பர் அட்டகாசம்.
1: 35 ரூபா சொன்னீங்க.
0: ஆமா,
1: ஒரு கிலோ 35. ஒரு நிமிஷம், 35 பெருக்கணும், 510 - 35 பெருக்கணும்.
0: ஆமா, பெருக்கணும், முடிஞ்சு போச்சு.
1: சொல்லுங்க
0: பாப்போம்.
1: 15,850
0: நன்றி. ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி சில நேரங்களில் கால்குலேட்டர் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. சின்ன சின்ன எண்களாக இருந்தால் டக்குன்னு முடிச்சிடலாம். 4 டிஜிட் 5 டிஜிட்லாம் கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். திருத்தணி தமிழ் இந்தி. சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும்? கணக்கு ஈஸியாவா? இப்போ கடைசியாக கொடுத்தது கஷ்டமாக இருக்கா ஈஸியாக இருக்கா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா? சரி, ஓகே, உங்களுக்காக ஈஸியாக கேட்குறேன். நீங்கள் ஒரு பேக்கரி கடை வச்சிருக்கீங்க இப்போ. ஓகே, அப்படி வச்சுப்போம்.
2: காய்கறி கடை.
0: பேக்கரி, பேக்கரி, காய்கறி இல்லை, பேக்கரி, பேக்கரி. ஆ, பேக்கரியை டெவலப் பண்ணுறதுக்காக நீங்கள் கடை வச்சிருக்கீங்க. ஓகே, ஒரு நாளைக்கு 40 பர்த்டே கேக்கு, பிறந்தநாள் கேக்குகள் நீங்கள் தயாரிக்கிறீங்க ஒரு நாளைக்கு?
2: 40.
0: ஆ, ஒரு கேக் தயாரிக்க தேவையான பொருட்களுடைய அடக்க விலை பார்த்தீங்கன்னா 300 ரூபா.
2: ஒரு கேக்குக்கு?
0: ஆ, ஒரு கேக்குக்கு 300 ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்க.
2: ஆமாம்.
0: விற்பனை விலை 500 ரூபா. அப்புறம் மின்சாரம், பராமரிப்பு அப்படி இப்படின்னு பார்த்து ஒரு நாளைக்கு செலவு 1500.

0: ரூபாய் ஆகுது. இப்போ ஒரு நாளில் கிடைக்கக்கூடிய நிகர லாபம் எவ்வளோ அப்படிங்கிறது முதல் கேள்வி. 30 நாட்கள் உங்கள் கடையை நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ மொத்த லாபம் கிடைக்கும், மொத்த நிகர லாபம்?
1: 40 கேக் தானே?
0: ஆமாம், 40 கேக்கு 300 ரூபாய்க்கு வந்து வாங்குறீங்க, 500 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஆ சொல்லுங்க, 40 கேக் இப்போ கண்டுபிடிங்க முதல்ல லாபத்தை.
1: 200 ரூபா வருது இல்ல?
0: ஆமா,
1: 30 நாளைக்கு
0: போடுங்க.
1: 30 நாளைக்கு 1,30,000, 1,95,000.
0: ஓகே, 1,95,000.
1: 95,000.
0: சூப்பர்.

0: பத்து நாள் 6500 ஆறு 65000.
1: ஆமா இப்ப 30 நாளைக்கு போடுங்க.
0: 30 நாளைக்கு 130000, 195000.
1: ஓகே 195000.
0: 95000.
1: சூப்பர் அட்டகாசம் கலக்கிட்டீங்க, சரியான பதில். இப்ப எப்படி போட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? உடல்ல இருக்கக்கூடிய கண் புருவங்கள் இமைகள் இருக்கு இல்லையா, கண்ணு புருவம், புருவம், புருவம், புருவம், இமை, இமை, இமையெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் அழகுக்காக மட்டுமின்றி வியர்வை தூசிகள் நேரடியாக கண்ணுக்குள் விழுவதை தடுக்கும் வடிகட்டியாக செயல்படுகின்றன. அதாவது கண்ணு புருவம், அப்புறம் இமையில இருக்கக்கூடிய முடிகள்லாம் வியர்வை, அப்புறம் இன்னும் பல தூசிகள் கண்ணுக்குள்ள போகாம தடுக்கக்கூடிய வேலையை தான் பாக்குது அப்படின்னு சொல்றேன். சரியா?
0: சரி சார்.
1: சரின்றீங்களா? எப்படி சொல்றீங்க?
0: மிகச்சரி,
1: வாழ்த்துகள், கலக்கிட்டீங்க. நன்றி, நன்றி. அட்டகாசம், அட்டகாசம், அவ்வளோதான் கலக்கிட்டாங்க பாருங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். ஆனால் நமக்கு எதுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அழகுக்காக நினச்சிக்கிட்டு இருப்போம், அழகுதான் இருந்தாலும் அதை தாண்டி பல விஷயங்களை பண்ணுது. அதே போல் தான் மூக்குக்குள்ளேயும் முடிகள் இருக்குது, காற்றை ஃபில்டர் பண்ணுறது, வடிகட்டி முக்கியமாக கண்ணுக்குள்ளே கண்டதும் போகாமல் தடுக்கக்கூடிய மிக பெரும் வேலையை செய்து கொண்டிருக்கின்றன இந்த இமைகள், அதுக்கப்புறம் மேலே இருக்கக்கூடிய கண் பூர்வம், இது எல்லாமே. சரிங்களா? ஓகே, இது போல் தான் நம்ம விளையாட்டுருக்கோம், தொடர்ந்து ஆடலாம். இப்போ ஒரு பாட்டு.

0: அனிருத் ரவிச்சந்தர் அவருடைய இசையில அறிவு, அனிருத் ரவிச்சந்தர் ரெண்டு பேருமே பாடியிருக்காங்க. அறிவுனுடைய வரியில அந்த பாடல் என்ன படத்துலேருந்து கேட்டு முடிச்சோம், கூலி. அதாவது 2025 வெளிவந்த ரஜினிகாந்த் நடிச்ச கூலி படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
2: நான் ஜாகவத்தங்க பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது 102.3 விவேத் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் நேயர்களே, நம்மளுடைய தொலைபேசி வழி நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கணுமா? அப்படின்னா இந்த தொலைபேசி எண்களை நோட் பண்ணிக்கோங்க. 2952-0853 மற்றொரு எண் 2838-98-71. 044 முன்னிணைப்பு எண்ணை யூஸ் பண்ணி நம்ம தொலைபேசி நேரலை நிகழ்ச்சிகள் கலந்துக்கோங்க. உங்கள் புதுவரவை எதிர்பார்க்கும் 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், 100.4 வேலூர் பண்பலையிலும், 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
4: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்
0: நான்கு மணி 17 நிமிடம் 5 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து ஆட வந்திருப்பவர் வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், இணைப்புல வந்து நீங்க பேசலாம்.
5: வணக்கம்
0: ஐயா, யாரங்க கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க.
5: தாய் தந்த துணை, தஞ்சை மாவட்டம் உப்பிலி பொங்கலிருந்து வாழ்வோரமுடன் தையக்கலைஞர் ராமன் பேசுறேன்.
0: ராமன், உப்பிலியப்பபுரமா?
5: உப்பிலியப்பன் கோவில்.
0: ஓகே, சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்?
5: போடுங்க, சரியா தவற போடுங்க. படிச்சது அஞ்சு, குடிச்சது அரவிட்டு கஞ்சி.
0: ஓ, ரைமிங். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரியா தவறால எப்படி, எளிமையா வேணுமா கடினமா வேணுமா? சரி, மனித உடல் பற்றிய கேள்விதான் உங்களுக்கு. மனித உடலில் உள்ள சிறுநீரகங்கள், அதாவது கிட்னிஸ், அது வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தை சுத்திகரித்து சிறுநீரை உருவாக்குவதுடன் இரத்த அழுத்தத்தை, அதாவது பிளட் பிரஷரை சீராக பராமரிக்கும் ஹார்மோன்களையும் சுரக்கின்றன. சரியா தவறா?
5: சரிதான்.
0: சரிதான் அப்படின்றீங்களா? எப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்ல சும்மாவா? குத்துமதிப்பாதான் சொல்றீங்க, ஆனாலும் சரி என்பது சரியான பதில். வாழ்த்துகள்.
5: நன்றி
0: நன்றி. வாங்க வாங்க வாங்க, அவ்வளவுதான். குத்துமதிப்பா சொன்னாலும் மிக சரியாகத்தான் இருக்கிறது. அதாவது கிட்னிஸோட வேலை வெறும் சிறுநீரை உருவாக்குறது மட்டும் கிடையாது, கழிவு

0: அகற்றுவது மட்டும் இல்லாமல் ரெனின் அப்படிங்கிற ஒரு என்சைம், அப்புறம் எரித்ரோ பொய்டின் எரித்ரோபொய்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனையும் சுரக்குது. இந்த ரெனின் பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களுடைய சுருக்கத்தை கட்டுப்படுத்தி ரத்த அழுத்தத்தை சீராக வைக்கிறது, பிபியை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிது. அந்த எரித்ரோபொய்டின் பார்த்தீங்கன்னா எலும்பு மஜ்ஜையை தூண்டி புதிய இரத்த சிவப்பணுக்களை உருவாக்குகிறது. இரத்த சிவப்பணுக்கள் இருக்கு இல்லையா, ஆர்பிசி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து உண்டு பண்ண அதெல்லாம் உதவி பண்ணுது. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யாரங்க வந்து கூப்பிடுறீங்க?
1: எம் கல்லுப்பட்டி விவிஎஸ் கண்ணன்.
0: எம் கல்லுப்பட்டி விவிஎஸ் கண்ணன், சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும்?
1: என்ன தலைப்பு சொல்லுங்க பாப்பா.
0: ஆறு தலைப்புகள் வச்சிருக்கேன், உங்களுக்கு எந்த தலைப்பு வேணும்? சரியான உடைய தேர்ந்தெடுக்கிறது, ஒற்றுமை வேற்றுமை குறிப்பறிதல் சரியா தவறா கணித ஆட்டம். முதல் வார்த்தை டிரான்ஸ்ஃபார்மர், இரண்டாவது வார்த்தை இன்வெர்டர், மூன்றாவது வார்த்தை ரெக்டிஃபையர், நான்காவது வார்த்தை ஜெனரேட்டர். இந்த நான்குக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படிங்கறத யோசிச்சீங்கன்னா பதில் கிடைச்சிடும்.
1: தேவையானது
0: இன்னும் கொஞ்சம் பேட்டரி பேக்கப்லாம் ஹெவியாக வச்சா ஓடும். ஆ சரி, அப்புறம் சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க, ஒன்று சொல்லுங்க.
1: ட்ரான்ஸ்ஃபார்ம்னாக்க எல்லாத்துக்குமே அங்கங்க நம்ம பகிர்ந்து கொடுக்குது நமக்கு. சென்டர்னா நம்ம வந்து பெட்ரோல் டீசல் ஊற்றி நம்ம ஓட்டணும்,
0: எண்ணெயை ஊற்றி ஓட்டணும்.
1: ஆமாம்,
0: இப்போ எல்லாருடைய பயனையும் சொல்லிட்டீங்க, இப்போ சொல்லுங்க இந்த பயனை வச்சு அதை நம்ம என்ன பயன்பாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக இது எப்படி நமக்கு உதவுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்களேன் பார்ப்போம்.
1: ஒட்டுமொத்த நம்ம வந்து நமக்கு வந்து அதான் மோட்ரு ஓட்டுறதுக்கு இந்த மாதிரி உதவுறது.
0: சரி, மிகச்சிறப்பு, நல்லா சொன்னீங்க, பதில் ஓகே தான், ஆனா காரணம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கு, பரவாயில்ல, மிக சரியான நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க,
1: நன்றி.
0: சரிதான், நீங்க சொன்னது சரிதான், வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி, நன்றி.
0: ஓகே, அவர் சொன்னது ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இவை அனைத்தும் மின்சாரத்தின் அளவை மாற்றவும் வடிவத்தை மாற்றவும் அல்லது மின்சாரத்தை உற்பத்தி செய்யவும் பயன்படக்கூடிய நான்கு மின்சாதனங்கள், முக்கியமான மின்சாதனங்கள். அதாவது விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி டிசி, இது மின்சாரத்துக்கிடையே மாற்றங்களை செய்யவும் மின்னழுத்தத்தை கூட்டவும் குறைக்கவும் தான் இந்த சாதனங்கள் மின் அமைப்புகளில் பெரும்பாலும் பயன்படுகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதில் ஒன்று ஒன்றா நீங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா ஏசி கரண்ட் மாறுதிசை மின்னோட்டத்தை மின்னழுத்தத்தை உயர்த்துவதற்கோ அல்லது குறைப்பதற்கோ பயன்படுகிறது. இன்வெர்டர் அப்படிங்கிறது நேர்திசை டிசின்னு சொல்லுவாங்க, அதை வந்து மாறுதிசை மின்னோட்டமாக டிசியை ஏசியாக மாற்றுறதுக்கு பயன்படுவது இன்வெர்டர். அதுதான் இப்போ வீடுகளில் அவர் சொன்ன மாதிரி ஒரு ஃபேன் ரெண்டு ஃபேன் ஒரு லைட் ரெண்டு லைட் சொன்னார் இல்லையா, அந்த இதெல்லாம் அதுக்கு பொருந்தும், அது நம்ம எந்தளவுக்கு வச்சுருக்கோமோ அதை பொறுத்து இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். ரெக்டிஃபையர் அப்படின்னா இதற்கு நேர்மாறாக மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்றி தருகிறது. ஏசியை வந்து டிசியாக மாற்றுறதுக்கு ரெக்டிஃபையர், இங்கே டிசியை ஏசியாக மாற்றுறதுக்கு இன்வெர்ட்ரு போட்டோம், அப்படியே இன்வெர்ட்ருக்கு ஆப்போசிட்டாக பண்ணிச்சுன்னா அதுக்கு பிறகு ரெக்டிஃபையர். ஓகேங்களா, நமக்கு மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசையாக மாற்றி தருகிறது. அதே போல் ஜெனரேட்டர் அப்படிங்கிறது எந்திர ஆற்றலை மின்னாற்றலாக, அது ஏசியாக இருக்கலாம் டிசியாக இருக்கலாம் நேர்திசை இல்லை மாறுதிசையாக இருக்கலாம், ஆனால் மின்னாற்றல், அது ஒரு மிஷின் என்ன ஊற்றணும்னா அது என்ன பண்ணும், கரண்டை கொடுக்கும், நேர்திசையாக வேணுமா இல்லை மாறுதிசையாக வேணுமாங்கிறத நம்ம அதுக்கேற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் நான்கு வார்த்தைகளுடைய விளக்கம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் ரெட் ஹில்ஸ்ல இருந்து ஹயத் பாஷா ஜெய்புனிஷா. எப்படி சார் இருக்கீங்க?
0: ஹயத் பாஷா ஜெய்புனிஷா, அருமையா இருக்கும், நீங்களும் அருமையாக இருப்பதாக நம்புகிறோம். சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும் உங்களுக்கு?
2: சரியா தவறு எப்பவுமே நீங்க வந்தா நான் அதான் சார் கேட்பேன்.
0: ஓகே, சரியா தவறா?
2: ஆமா சார்.
0: எளிமையா வேணுமா கடினமா வேணுமா?
2: சார் எனக்கு கொஞ்சம் எளிமையா கொடுங்க சார்.
0: ஓகே, எளிமையா. ஓகே, உங்களுக்காக கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக தான் இருக்குது, நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஓகேயா?
2: சரி சார், சரி சார்.
0: ஆழ்கடலில் இருக்கக்கூடிய பவளப்பாறைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
2: கேள்விப்பட்டிருக்கேன்.
0: அதை பற்றி தான் கேள்வி. ஆ
2: சரி,
0: ஆ இந்த பவளப்பாறைகள் பார்த்தீங்கன்னா கடலின் அடியில் உள்ள பாறைகளில் வளரும் ஒரு வகை பாசிகள் அப்படின்னு சொல்கிறேன். அதான் ஆழ்கடலில் உருவாகும் பவளப்பாறைகள் கோரல் ரீஃப்ஸ், இது பார்த்தீங்கன்னா தாவர வகையைச் சேர்ந்தவை, தாவர வகையை சேர்ந்தவை, அதே நேரத்தில் அவை கடலின் அடியில் உள்ள பாறைகளில் வளரும் ஒரு வகை பாசிகள் அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா?
2: சரி சார்.
0: சரின்றீங்களா?
2: சரி சார்.
0: எப்படி ஏதாவது அனுபவம்?

0: இருக்கா இல்ல சும்மா அப்படி ட்ரை பண்றீங்களா? ஓகே, சரி என்பது தவறு. ஆமா, தவறு என்பதுதான் சரி.
1: சரி சார்.
0: ஓகே, அதாவது இது வந்து தாவர வகை கிடையாது, அதுவும் ஒரு உயிர் தான், விலங்கு தான். தாவர வகையை சேர்ந்தவை அப்படின்னு தாவர வகை கிடையாது, அதனால இது சரி என்பது தவறு, தவறு என்பதுதான் சரி. நன்றி சார், நல்ல முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள். ஓகே, இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பவள பாறைகள் பாத்தீங்கன்னா தாவரங்கள் கிடையாது, அவை பவள பாலிப்ஸ், அதாவது கோரல் பாலிப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மிக சிறிய கடல் வாழ் விலங்கு, இன்வெர்டிபிரேட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமூகம். இவை தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக சுற்றிலும் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட், அதாவது சுண்ணாம்பு கற்கள் மூலமாக கூடுகளை கட்டிக்கொள்கிறது. அந்த எலும்பு கூடுகள் பல தலைமுறைகளாக பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஒன்றா சேர்ந்து பிரம்மாண்ட பாறைகளாக மாறுகிறது. இதுதான் அதுக்கு நடக்கக்கூடிய விஷயம். அதோடய சேஃப்டிக்காக கால்சியம், அதாவது அந்த சுண்ணாம்பை வச்சு கட்டக்கூடிய அந்த கூடு தான் பின்னாட்களில் பாறைகளாக நமக்கு மாறுகிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். பவள பாறைகள் வெளி தோற்றத்துக்கு பார்க்கறதுக்கு நம்ம தாவரம் மாதிரி இருந்தாலும், இல்லை கடலடி பாறைகள் போல தோன்றினாலும், அவை முற்றிலும் விலங்கு வகையை சார்ந்தவை, அதுதான் முக்கியமான விஷயம். நிட்டேரியா அப்படிங்கிற முதுகு நாணற்ற விலங்கு பிரிவை சார்ந்தது இந்த பவள பாலிப்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இதுவும் நுண்ணிய மெல் உடலி விலங்குகளின் சமூகம். இது ஜெல்லி மீன், கடல் அனிமோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடல் வாழ் உயிரினங்களோட மரபணு ரீதியாக ரொம்ப நெருக்கமாக இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் நிறையா படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு அட்டகாசமான பாட்டுக்கு அப்புறம் தொடர்ந்து விளையாடலாம்.

0: சிவகார்த்திகேயன் குரலில் கருமாத்தூர் மணிமாறன் வரியில் நிவாஸ் கே பிரசன் அவங்களுடைய அட்டகாசமான இசையில் தாய்க்கிழவி படத்துக்காக அந்த பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
2: 102.3 FM.

வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். இன்று 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எனக்குள் நான்ங்கிற நிகழ்ச்சியில் நான் உங்கள் கூட கலந்துக்க போகிறேன். நான் வந்து பாலச்சந்திர சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவர் கூட 2 படம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். தில்லுமுல்லூர் ட்ராவல் பண்ணேன், வருமீனரம் சிகப்பு ட்ராவல் பண்ணேன். அப்போ லொக்கேஷன் போய்டும், அவர் கூட போய் உட்காந்துப்பேன். ஏன்னா எங்கள் மாமா வந்து இவர் ஜேர்னலிஸ்ட், ஸோ மாமா இவங்களும் ஒரு செட் ஆக்சுவலாக, அதனால் போய் உட்காந்து ஷூட் பார்த்துட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இது நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆமாம் சார், நான் சிந்தாமணி ட்ராமா ட்ரூப்பில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அண்ணன் சாரு ஒன்றா தான் சார் அவங்களை வந்து மீட் பண்ண அப்படி. ஒரு 3 நாள் கழிச்சு காஸ்டியூமர் வந்தார், அளவு எடுக்கிற சார், கவிதா லேலேருந்து வரும், மெஷர்மெண்ட் எடுக்கணும் சார், எடுத்துங்க. என்ன ரோல்னா ஒரு வாட் பாய் கேரக்டர் அப்படின்னா. சரி, ஏதோ ஒரு சீன் 2 சீன் இருக்குன்னு பார்த்தேன். பார்த்தா அந்த படம் ஃபுல்லாக 13 சீன் கொடுத்தாரு எனக்கு. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வரவேற்கிறேன்.

விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 புதன்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியில் உங்களது ஒரு நிமிட பேச்சும் இடம்பெற வேண்டும் என்று ஆவலோடு இருக்கிறீர்களா? நாங்கள் தரும் தலைப்பில் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து உங்கள் பெயர் மற்றும் உங்கள் ஊருடன் சேர்த்து 944400123 எனும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் அல்லது டெலகிராம் வாயிலாக அனுப்பி வைக்கவும். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை தொடங்கி ஞாயிற்றுக்கிழமைக்குள் உங்களது ஒரு நிமிட பேச்சை பதிவு செய்து அனுப்பலாம். ஒரு நிமிட பேச்சாற்றல் நிகழ்ச்சியின் வரும் வாரத்திற்கான தலைப்பு, நீரின்றி அமையாது உலகு.

0: உங்கள் பவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் இணைய வேண்டுமா? இதோ தொடர்பு எண்கள் 0449-2952-0853 மற்றும் ஒரு எண் 2838-9871. நேர்களே, உங்கள் வருகை எங்கள் பெருமை.
1: நூற்றி 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.

0: இவ்வொன்றிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
0: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். அடுத்து நம்மோடு ஆட வந்திருப்பவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம்.
0: இணைப்பு கிடைச்சிருச்சு. உங்க வானொலியோட ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சிருங்க சார்.
2: வணக்கம் சுதாகர் சார், ராயப்பேட்டை வெங்கட் சார்.
0: ராயப்பேட்டை வெங்கட், சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும்?
2: கணிதம் தான் சார்.
0: கணிதம், எளிமையா கணிதம் எப்படி வேணும்?
2: As
0: usual, உங்க இஷ்டம் தான். சரி, ஓகே. உங்களுக்கு கை ஒன்று கொடுக்குற முயற்சி பண்ணுங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு பெயிண்ட் கான்ட்ராக்டர், நம்ம நேசமணி வடிவேலி கேரக்டர் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஒரு பெயிண்ட் கான்ட்ராக்டர்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து வர்ணம் பூசுறதுக்கு நீங்கள் ஒரு திட்டம், ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 20,000 ரூபாய் கட்டணமாக நீங்கள் வசூலிக்கிறீங்க.
2: 20,000
0: ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தால் 20,000.
2: ஆமாம்.
0: இல்லை, இப்போ நீங்கள் ஒன்று எடுத்துறீங்க, அது 20,000 வச்சுப்போம்.
2: ஓகே
0: ஓகே. இதில் இப்போ இந்த திட்டத்தை முடிக்க நீங்கள் 4 பணியாளர்களை 5 நாளைக்கு வேலைக்கு வாங்குறீங்க, வேலை வைக்கிறீங்க, வேலை செய்கிறீங்க. 4 பணியாளர்கள், 5 நாட்கள் வேலை. ஒரு பணியாளருக்கு 1 நாளைக்கு 600 ரூபாய் ஊதியம் கொடுக்குறீங்க. அப்புறம் வர்ணம், அப்புறம் இதர பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு 4,000 ரூபாய் உங்களுக்கு செலவாகுது. இப்போ இந்த திட்டத்தின் மூலம் கிடைக்கும் நிகர லாபம் எவ்வளவு அப்படிங்கிறது முதல் கேள்வி. இருங்க முடிச்சிடுறேன். இது முதல் கேள்வி. இதை மாதிரி ஒரு 3 திட்டங்கள், 3 ப்ராஜெக்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த நிகர லாபம் எவ்வளோ அப்படிங்கிறத கேள்வி. இப்போ விளையாடுங்க.
2: ரைட் சார், 20,000 ரூபாய் கான்ட்ராக்ட்.
0: ஓகே.
2: 4% 5 நாளைக்கு. 20% இன்ட்டு 600 ரூபாய். 12,000 ரூபாய் எக்ஸ்பென்ஸ்.
0: சூப்பர். அடுத்து
2: 12 போயிடுச்சுன்னா 8 ரூபாய். 8 ரூபாயில 4 ரூபாய் போச்சுன்னா 4 ரூபாய் நிகர லாபம்.
0: 4 ரூபாய் நிகர லாபம்
2: வந்து 12,000.
0: 12,000. ₹12,000 நமக்கு கிடைக்கிறது. ஒரு திட்டத்துக்கு மொத்த செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,000 நமக்கு ஊதியம், 4,000 பொருட்கள் அப்படின்னு பார்த்தா 16,000 ரூபாய் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இப்போ ஒரு திட்டத்தினுடைய நிகர லாபம் அப்படின்னு பார்த்தா 20,000 கிடைக்குதுன்னு சொன்னோம். அதில் வந்து இப்போ 16,000 நமக்கு செலவே போச்சு அப்படின்னா 4,000 ரூபாய் நமக்கு வந்து அந்த ஒரு நாளைக்கு அந்த அந்த ஒரு திட்டத்தினுடைய நிகர லாபமாக நமக்கு கிடைக்கிறது. அப்போ 3 திட்டங்கள் அப்படின்னா 3, 4,000, 12,000 அப்படிங்கிறது மிக சரியான பதில். அதைத்தான் அவர் சொன்னார், கலகிட்டார். நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர், வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க, பேர் சொல்லுங்க.
3: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையிலிருந்து பி.எம். சரவணன் பேசுறேன் சார்.
0: கும்பகோணம் இந்திரா காந்தி சாலையிலிருந்து பி.எம்.
3: சரவணன் பேசுறேன் சார்.
0: பி.எம். ஆ வி.எம். ஆ
3: பி.எம்.
0: பி
3: பி.எம்.
0: பி ஃபார் பால் இல்லையா?
3: பெரிய பி. பி
0: ஓ பி
3: பி பி சார்.
0: டி டி ஃபார் டாக்.
3: பி பெரிய பி.
0: பெரிய பி
3: பால்.
0: பால், ஓகே. பாண்டிச்சேரி வரக்கூடிய பி ஆ என்ன தலைப்பு வேணும் சொல்லுங்க. அருமையா இருக்கும், சொல்லுங்க.
3: நான் நல்லா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்?
3: சரியான விடையை தேர்ந்தெடு.
0: சரியான விடையை தேர்ந்தெடு. கஷ்டமா வேணுமா, ஈஸியா வேணுமா
3: சார்? நீங்க ஈஸியா கொடுங்க சார்.
0: ஈஸியா கொடுக்கணும்.
3: ஆமா சார்.
0: ஆனா என்கிட்ட
3: இருந்தாதான் சார் கண்டுபிடிக்க முடியும்.
0: ஓகே, அதெல்லாம் பிரச்சனை, நீங்க முயற்சி பண்ணுங்க. வெள்ளிக்கோள்ல சூரியன் மேற்கில் உதித்து கிழக்கில் அஸ்தமிக்கும், ஏனெனில் அது பெரும்பாலான கோள்களுக்கு எதிர் திசையில் சுழல்கிறது அப்படின்னு சொல்றேன். சரியா தவறா கேட்டீங்களா? வெள்ளிக்கோள் வந்து
3: சரியான விடை
0: மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் மன்னிக்கணும்

0: நோ ஓகே, உங்களுக்காக சரியான விடையே தேர்ந்தெடுக்க சொல்லிடுறேன். தேனீக்கள் பத்தி கேள்வி. தேனீக்களின் கூட்டிலிருந்து எடுக்கப்படும் தூய்மையான தேன் ஹனி இருக்கு இல்லையா, கெட்டு போகாமல் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கெடாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து நான் ஒரு நாலு காரணம் சொல்றேன், எது சரின்னு சொல்லுங்க. ஒன்று, மிக குறைந்த நீர்ச்சத்தும் அமிலத்தன்மையும். இரண்டு, அதிகமான புரதம் மற்றும் கொழுப்பு சத்து. மூன்று, தேனீக்களின் உமிழ்நீரில் உள்ள விஷமும், விஷம் அது உமிழ்நீரில் இருக்கக்கூடிய விஷம்னு நான் சொல்றேன், அது என்னன்னு அப்புறம்
1: பாத்துக்கலாம்.
0: அப்புறம் நான்கு, காற்றில் உள்ள ஆக்சிஜன் கலப்பு. இது வந்து எது மிக சரியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: சரியான, இது வந்து ஃபர்ஸ்ட் சொன்னீங்களா சார்?
0: ஆமா,
1: தண்ணி இல்லாம, அதுதான் சார் சரியான விடை.
0: தண்ணி இல்லாமங்க, மிக குறைந்த நீர்ச்சத்தும் அமிலத்தன்மையும் அப்படிங்கிறது. சூப்பர் சூப்பர். எப்படி கேள்விப்பட்டீங்களா, சும்மா குத்துமே பாடி சொல்றீங்களா?
1: இல்ல இல்ல சார், அது அப்படிதானே சார், தேன்ங்கிறப்ப கெடாம இருக்கிறது தண்ணி இல்லாம இருந்தா சார் கெடாம இருக்கும்.
0: ஓகே,
1: அந்த கணக்கு பண்ணி தான் சொல்றேன் சார்.
0: ஓகே, தண்ணி இல்லாம இருந்தா தான் கெடாம இருக்கும்ன்றீங்க?
1: கெடாம இருக்கும் சார், ரொம்ப நாளா.
0: சிறப்பு
1: தன்மையும் இருக்குல்ல சார்.
0: ஆஹா, அட்டகாசம்.
1: டெஸ்ட் பண்ணி தான் சொல்றேன் சார்.
0: சிறப்பு சிறப்பு, மிக சரியான பதில்.
1: சரிங்க சார், நீ சொன்னதுல இருந்து தேர்ந்தெடுத்து
0: கலக்கிட்டீங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான் கலக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள்.
1: வாழ்த்துக்கள் சார், நன்றி சார்.
0: நன்றி நன்றி. தேன் ஏன் கெடாமல் இருக்குது அப்படிங்கிறது மிக குறைந்த நீர்ச்சத்து, அப்புறம் அமிலத்தன்மை, இதெல்லாம் காரணம். இதில் பார்த்தீங்கன்னா 17% கீழே தான் அதில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்து இருக்குது. அப்புறம் அமிலத்தன்மை அப்படிங்கிறது பிஹெச் அப்படின்னு சொல்லுவாங்க, பாக்டீரியா கிருமிகள் வளர்வதற்கு சாதகமற்ற சூழலை உருவாக்குறதுனால தேன் வந்து கெட்டு போகக்கூடிய ஒரு பொருளாக இல்லை. அதுக்குள்ளே பாக்டீரியா வளர்வதற்கோ கிருமிகள் வளர்வதற்கோ அங்கே சூழல் கிடையாது. அப்புறம் எப்படி அது வாழும், எப்படி அவர் இருக்கும், தண்ணியும் கிடையாது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது இயல்பாகவே என்றும் கெடாத ஒரு பொருளாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய சிறப்பு. இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி CMR ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இந்த வேளை 4:40 52 தொட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அடுத்து ஒரு பாட்டு கேட்கலாம். பாட்டு கேட்டு தொடர்ந்து ஆடலாம்.

0: அந்தோனிதாசன் குரலில் வர்மாவினுடைய வரியில் ஃபாக்ஸன் அவங்களுடைய இசையில் அந்த பாடல் பரிமளா அண்ட் கோ படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM. ஏதேதோ கற்பனை வந்து என்னை அழைக்கிறதே.
2: வணக்கம், நான் TL தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி ரோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3

0: நேர்களை உங்கள் விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 தொலைபேசி வழி நிகழ்ச்சிகளில் நீங்களும் பங்கெடுக்க விருப்பமா? அழைக்கலாம். 044-295-2853 மற்றும் ஒரு 2838-9871 இணைப்பு எண்கள் 044. பேசலாம், ரசிக்கலாம், கொண்டாடலாம்.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: நான்கு மணி 45 நிமிடம் 25 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் தமிழில் விளையாடு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறோம். அடுத்து ஆட வந்திருப்பவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம். ஓகே, கட் பண்ணியாச்சா? கட் பண்ணியாச்சா? இல்ல இல்ல, ஏதோ கட் பண்ண சொன்னீங்களே, கட் பண்ணிட்டீங்களான்னு கேக்குறேன். ரேடியோ கட் பண்ண சொன்னீங்க, சூப்பர். அட்டகாசம் நூம்பல் ஹேமா, சொல்லுங்க எது வேணும்?
2: கணக்கு சார்.
1: கணக்கு எளிமையா வேணுமா கடினமா வேணுமா? ₹150. கடை பணியாளர் ஊதியம் அப்புறம் மற்ற செலவுகள் அப்படின்னு சேர்த்து ஒரு நாளைக்கு ₹1,500 நீங்க செலவு பண்றீங்க. ஒரு நாளைக்கு கிடைக்கக்கூடிய நிகர லாபம் எவ்வளவு அப்படிங்கிறது முதல் கேள்வி. 30 நாட்கள் நீங்க கடை வச்சீங்கன்னா மொத்தமா கிடைக்கக்கூடிய லாபம் என்ன? முதல்ல சொன்னது 30 கைபேசி, அதாவது 30 மொபைல் பேக் கேசஸ் வந்து நீங்க விற்பனை பண்றீங்க. முதல்ல லாபத்தை கண்டுபிடிச்சிருவோம். ஒரு மூடிக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும், பேக் கேஸ்க்கு எவ்வளவு லாபம் கிடைக்கிறது கண்டுபிடிச்சிருவோம்.
2: 30 ரூபா சார்.
1: 3000. அப்புறம் ஒரு நாளைக்கு 30 மொபைல் கேசஸ் வந்து விற்பனை பண்றாங்க, 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஒரு மூடியை நம்ம அந்த கேஸ் பேக் கேஸ் வந்து 150 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா அதில் கிடைக்கக்கூடிய லாபம் 100 ரூபாய். இப்போ இது நம்ம கேள்வி கேட்டது என்னென்னா 1,500 ரூபா செலவு இருக்குது. இப்போ ஒரு நாளில் கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தில் 1,500 ரூபாய் கழிக்கணும். ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 250 இருந்து 150 கழிச்சா 100 ரூபாய், 30 மூடிக்கு போட்டால் 3,000 ரூபா கிடைக்குது. அந்த 3,000 ரூபாயில் 1,500 ரூபா செலவு போச்சுன்னா மீதி 1,500 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு நாளைக்கான நிகர லாபம். இப்போ அது 30 நாளைக்கு போட்டால் 3,15,45 அந்த அப்படியே பூஜ்ஜியத்தை தூக்கி இந்த பக்கம் போட்டால் 45,000 ரூபாய் அப்படிங்கிறது மிகச்சரியான பதில். ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி சொல்லிட்டாங்க. இவ்வளோதான் நிகழ்ச்சியில். அடுத்து ஒருவர் வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: ஹலோ.
1: வணக்கம்.

0: வணக்கம் சார். நாங்க காட்டாத்தூர்ங்க, அரியலூர் மாவட்டம் காட்டாத்தூர் பழனிவேல்.
1: காட்டாத்தூர் பழனிவேல்.
0: ஆமா சார்,
1: சொல்லுங்க சார், என்ன தலைப்பு வேணும்?
0: சரியா தவறா போகும் சார்.
1: சரியா தவறா பேசுறீங்களா?
0: மூணாவது தடவை. ஒரு ஒரு நாள் ரொம்ப ஒரு 10-15 நாள் தான் இப்ப லைன் கிடைச்சு. அதுல 3 நாள் தான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி ரொம்ப நான்
1: பரவாயில்ல நான் வந்து முயற்சி எடுத்து பொறுமையாவும் இருக்கேன், அதே நேரத்துல முயற்சியும் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றீங்க. சூரிய மண்டலத்துல வெள்ளி கோள் இருக்கு இல்லையா? அது பாத்தீங்கன்னா மேற்கில் உதித்து கிழக்கில் அஸ்தமிக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அதுல ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, பெரும்பாலான கோள்களுக்கு எதிர் திசையில் சுழல்கிறது, அதனாலதான் அப்படி மாத்தி நடக்குது அப்படின்னு சொல்றேன். அது சரியா தவறா? இப்போ இப்ப நமக்கு பூமியில கிழக்குல உதித்து மேற்குல சூரியன் மறைது இல்லையா? அதே விஷயம் வெள்ளியில உல்டாவா நடக்குது அப்படின்னு சொல்றேன். மேற்குல சூரியன் உதித்து கிழக்குல மறையுது அப்படின்னு சொல்றேன்.
0: அது பாதி நாள் இப்படியும் பாதி நாள் அப்படியே இருக்கும் யோசிக்கிறேன்.
1: நீங்க யோசிக்கிறீங்க?
0: ஆமா.
1: இல்ல, அதுக்கு ஒரு காரணத்தையும் நான் சொல்லிட்டேன், அதனாலதானா அப்படிங்கறத நீங்க சரியா தவறா மட்டும் சொல்லுங்க. இப்படி உதிக்கும், அதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, பெரும்பாலான கோள்களுக்கு எதிர் திசையில இது சுழலுது. அந்த வெள்ளிக்கோள் மட்டும் மற்ற கோள் மாதிரி சுத்தாம எதிர் திசையில சுத்துறதுனால இப்படி நடக்குது அப்படின்றேன். அது சரியா தவறா?
0: சரிதாங்க.
1: சரிதா அப்படின்றீங்க?
0: ஆமாங்க.
1: ஓகே, சரி என்பது சரியான பதில். ஏதாவது காரணம் இருக்கா இல்ல சும்மா தான் சொல்றீங்களா?
0: இல்ல இல்ல, காரணம் இருக்குங்க அதுல.
1: ஓகே, காரணம் இருக்குன்றீங்க, காரணம் தெரியுமா?
0: காரணம் தெரியாது, ஏதோ இருக்கிறதால தான் அது மாரி ஒரு நடக்குது.
1: காரணத்தை நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. பரவாயில்ல, நல்ல முயற்சி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப மகிழ்ச்சி சார்,
1: முயற்சி பண்ணுங்க, பொறுமையா முயற்சி பண்ணுங்க. எல்லோருக்கும் வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணி சந்தோஷமா இருங்க. ஓகே,
0: மாடு மேய்ச்சிட்டு பட்டன் செல் வச்சுட்டு.
1: சூப்பர் சூப்பர், வேலையோட வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அருமை அருமை.
0: 4 மணி ஷோ கண்டிப்பா கேப்பேன்.
1: சூப்பர் சூப்பர், கொண்டாடுங்க கொண்டாடுங்க. உங்க வேலையோட சேர்த்து கொண்டாடுங்க. ஓகே
0: ஓகே,
1: மகிழ்ச்சி வாங்க. நன்றி. அவ்வளோதான் பாருங்க, மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன், அப்படியே இந்த வேலையும் பார்த்துக்கிட்டு சும்மா ஜாலியாக இருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, 4 மணி ஷோ கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாம், இந்த சூரியன் உதயம் அஸ்தமனம் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பூமி உட்பட பெரும்பாலான கோட்கள் தன் அச்சில் கடிகாரத்திற்கு எதிர் திசையில், அதாவது வெஸ்டிலிருந்து ஈஸ்ட், மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கிறது பூமி உட்பட. ஓகேங்களா, பெரும்பாலான கோள்கள் கடிகார திசை, கடிகார எதிர் திசை அப்படின்னு இருக்கு. கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். நம்ம பூமியெல்லாம் ஆன்டி கிளாக் வைஸ் அந்த டைரக்ஷனில் சுற்றுது. இப்போது வெள்ளிக்கோள் பார்த்திங்கன்னா கடிகார திசை, அதாவது ஈஸ்ட் டு வெஸ்ட் கடிகார திசையில் சுற்றுது அப்படிங்கிறதுனால தன்னுடைய அச்சில் மிக மெதுவாக சுழல்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அதனால் பார்த்திங்கன்னா கடிகார திசை அப்படிங்கிற முக்கிய காரணத்தினால மேற்கில் உதித்து கிழக்கிலே மறைகிறது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஓகே, அதே போல் முன்ன புதன் பற்றி ஒரு விஷயம் சொன்னல, அதே போல் வெள்ளி மெதுவாக சுற்றுதுன்னு சொன்னேன். தன்னுடைய அச்சில் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றிக்கிறதுக்கு முழுமையாக சுற்றி வரணும் அப்படின்னா, வெள்ளியினுடைய ஒரு நாளுக்கு பூமியினுடைய நாளின் கணக்குப்படி பார்த்திங்கன்னா 243 நாட்கள் தேவைப்படுகிறது. 243 நாள். நம்ம ஊரில் ஒரு நாள் அப்படின்னா அங்கே 243 நாட்கள் சமம். அதே போல் வெள்ளிக்கோள் சூரியனை ஒரு முறை சுற்றி வர்றதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு அப்படின்னு கணக்கெடுக்கும்போது 225 நாட்கள் தான் ஆகுது. அதாவது வெள்ளிக்கோளில் ஒரு நாள் அப்படிங்கிறது அதனுடைய ஆண்டை காட்டிலும் நீண்ட காலம். புதனுக்கு எப்படி சொன்னமோ அங்கே 84 நாள் சொன்னோம் இல்லையா, அதே போல் இங்கே ஒரு நாள் அப்படிங்கிறது 243 நாட்களாக இருக்கிறது, ஒரு ஆண்டுங்கிறது 225 நாளாக இருக்குது. சரிங்களா, அப்போ ஒரு வருஷம் அப்படிங்கிறது ஒரு நாளை விட மிக குறைவாக இருக்கிறது. ஓகே, நிகழ்ச்சியில் அடுத்து ஒருவர். வணக்கம், வித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம், இணைப்பில் வந்து நீங்கள் பேசலாம், சொல்லுங்கள் சார்.
2: வணக்கம் சார், நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து கணேசன் பேசுகிறேன்
1: சார். தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து கணேசங்களா?
2: ஆமாம் சார்.
1: ஊர் தஞ்சாவூர் தாங்களா?
2: ஊர் தஞ்சாவூர் தான் சார். ஆனால் அற்புதாபுரம், தஞ்சாவூர் மாவட்டம் அற்புதாபுரம்.
1: அஸ்தனாபுரங்களா?
2: அற்புதாபுரம்.
1: இன்னும் கொஞ்சம் பொறுமையாக சொல்லுங்கள் அந்த ஊர் பேர் மட்டும். அற்புதபுரம். சூப்பர், அற்புதமான ஊரா இருக்கு, பரவாயில்ல. சொல்லுங்க, என்ன தலைப்பு வேணும்? சரியா தவறாவா? சரியா தவறால இருக்கிறது இன்னும் ஒரு 1, 2. ஓகே, 2 கேள்வி இருக்கு. மனித உடம்பு பத்தின ஒரு கேள்வி கேட்கலாங்களா? இல்ல, சோப்பு பத்தின ஒரு கேள்வி இருக்கு, எது வேணும் உங்களுக்கு? சோப்பு பத்தி கேட்கட்டுமா இல்ல உடம்பு பத்தி கேட்கட்டுமா? ஏதாச்சும் ஒண்ணு கேளுங்க. சரி ஓகே, மனித உடல்ல செல் இருக்கு அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த செல்கள் எல்லாமே தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மரபணு தகவல்களை சீரமைக்கக்கூடிய ஒரு தானியங்கி அமைப்பை கொண்டிருக்கிறது. அதுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா தன்னாலேயே சரி பண்ணிக்கும்.

0: டிஎன்ஏ ரீப்பேரை, அந்த ரீப்பேர் பண்ணக்கூடிய விஷயம் தானாலே நடக்கும், தன்னாலேயே நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். சரியா தவறா?
1: சரி சார்.
0: சரி அப்படின்றீங்க, எப்படி இங்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை சும்மா முயற்சி பண்ணுறீங்களா? ஓகே, அதாவது சரி என்பது மிகச்சரியான பதில். வாழ்த்துக்கள் சார். ஓகே, நன்றி. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனித உடம்புக்குள்ளே ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்லையா, நியூரான்கள் அந்த நரம்பு திசுக்கள் உள்ள இருக்கக்கூடிய செல்கள் பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே புதுப்பிச்சிக்க முடியாதுன்னு சொல்லி போன வாரத்தில் சொன்னோம். ஆனால் மற்றவை எல்லாமே ஓரளவு தன்னைத்தானே புதுப்பிச்சிக்கக்கூடிய ஒரு ஆற்றலோடு தான் இருக்குது. அந்த கல்லீரல்லாம் நம்ம ஏற்கனவே அதுக்கு முந்தின வாரங்களில் படிச்சிருப்போம். இந்த மரபணு தகவல்களை சீரமைக்கக்கூடிய ஒரு தானியங்கு அமைப்பை தானே வச்சிருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏதாவது பிரச்சனை அப்படின்னா தானே சரி பண்ணிக்கக்கூடிய பெரும்பாலான இடங்களில் அந்த பண்போடு தான் இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். கதிர்வீச்சு, நச்சுகள், இயல்பான வளர்ச்சியை மாற்றம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிழைகள் நடந்துச்சு அப்படின்னா மனித செல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ பார்த்திங்கன்னா நாள்தோறும் ஆயிரக்கணக்கான இடங்களில் சேதமடையும். அந்த சேதத்தை சரி செய்ய செல்லுக்குள்ளே சிறப்பு நொதிகள், என்சைம்ஸ் அப்படின்னு இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் அப்படியே வெட்டி தூர வீசிட்டு சரியான கார இணைகளை பொருத்தி அந்த இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நொடிக்கு நொடி சீரமைத்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சரிங்களா? இந்த வேளையில் அடுத்து நம்மோடு இணைபவர், வணக்கம் வித் பாரதி தமிழ் பண்பலை. வணக்கம், சொல்லுங்க, யாரை எங்க கூப்பிடுறீங்க சார், பேர் சொல்லுங்க.
2: நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன்.
0: நாகூர்ல இருந்து பாண்டியன், சொல்லுங்க சார், என்ன தலைப்பு உங்களுக்கு வேணும்?
2: கணக்கு.
0: கணக்கு எளிமையா கடினமா எப்படி வேணும்?
2: கொடுங்க சார், எப்படி வேணா கொடுங்க சார்.
0: எப்படி வேண்டுமானாலும் கொடுங்க அப்படிங்கிற அந்த முயற்சியை பாராட்டுறேன். உங்களுக்காகவே கொஞ்சம் எளிமையா தான் இருக்கும். ஓகேயா? நீங்க வந்து இப்ப ஒரு கூரியர் நிறுவனத்துல நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம்
2: சார். ஓகே,
0: உங்க நிறுவனம் ஒரு நாளைக்கு 250 பார்சல்களை விநியோகம் செய்கிறது.
2: சரி,
0: அதுல 4% பார்சல்கள் முகவரி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அனுப்பப்படுகிறது.
2: சரி,
0: ஒரு பார்சலை விநியோகம் செய்ய உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கட்டணம் ₹50. நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னு
2: வச்சுப்போம். சரி,
0: ₹50 கிடைக்குது.
2: சரி,
0: ஒரு நாள்ல கிடைக்கக்கூடிய மொத்த வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறது முதல் கேள்வி.
2: 12,500.
0: இருங்க, நான் முடிச்சிடறேன். இன்னும் இருக்கு எரிபொருள் அப்படி இப்படின்னு மத்த செலவு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ₹2,000.
2: சரி,
0: அப்படின்னா ஒரு நாளைக்கு கிடைக்கும் நிகர லாபம் என்ன அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. 25 உங்க நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னா மொத்த நிகர லாபம் எவ்வளவு இப்ப சொல்லுங்க. 12,000 அப்படிங்கிறது மிக சரி. அடுத்து வாங்க.
2: 12,500 சார் ஒரு நாளைக்கு.
0: எனக்கு வந்து இப்ப முதல்ல ஒரு நாளைக்கு திருப்பி அனுப்பப்பட்ட பார்சல் அங்கிருந்து வருமா?
2: அது 4% தானே?
0: 4%? எத்தனை பார்சல் திரும்ப ரிட்டர்ன் போகுது?
2: 4%
0: போகுது. எத்தனை பார்சல்?
2: 4%
0: இப்ப நம்ம வெற்றிகரமாக விநியோகம் செஞ்சது 250 10 போச்சுன்னா 240 பார்சல் தான் நம்ம வந்து விநியோகம் பண்றோம். இப்ப 240 நம்ம என்ன ₹50 அப்படின்னு சொன்னோம், கணக்கு போட்டு சொல்லுங்க. 240 × 50 சொல்லுங்க, ₹12,000.
2: 240 × 50 ₹12,000.
0: அடுத்து இப்ப ஒரு நாளைக்கு லாபம் எவ்வளவு செலவோட நம்ம கழிச்சு சொல்லுங்க.
2: செலவு எவ்வளவு சார்?
0: ₹2,000.
2: பாக்கி ₹10 சார்.
0: பாக்கி ₹10. ஓகே, இப்ப 25 கணக்கு போடுங்க.
2: 2,50,000.
0: அவ்வளவுதான் அட்டகாசம் கலக்கிட்டீங்க. வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. உங்க பேர் மட்டும் சொல்லிருங்க ஒரு
2: முறை.
0: நாகூர் பாண்டியன். பாண்டியன், சிறப்பு, வாழ்த்துக்கள். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து முதல்ல நம்ம கேள்வி என்னென்னா 250 போகுது, ஆனால் அதில் 4% நமக்கு ஃபெயிலியர் ஆகிடுது. அதனால் 4% 10 பார்சல், அப்போ 250 - 10 240. இப்போ ஒரு நாளைக்கு வருமானம் அப்படின்னு பார்த்தா ஒரு பார்சலுக்கு ₹50 அப்படின்னா 240 பார்சலுக்கு ₹12,000 கிடைக்குது. அதுக்கப்புறம் நமக்கு ₹2,000 செலவு இருக்குன்னு சொல்லிட்டோம். அப்போ 12,000 போச்சுன்னா 10,000. அப்போ மொத்தமாக நம்ம 25 வேலை பார்க்குறோம் அப்படின்னா ₹2,50,000 நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய வருமானம். ஓகே, நிகழ்ச்சியத்தோடு நிறைவு பெறுகிறது. சுபாஷினி அடுத்து 5 பூந்தண்டல் நிகழ்ச்சியை கொடுக்கறதுக்காக ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இப்போதைக்கு கிளம்பிக்கிறேன். 6 உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாட்டு நமக்காக வந்துட்டு இருக்கு இப்போ.

ஃபாரஸ் குரல அனிருத் ரவிச்சந்தர் அவருடைய இசையில் அந்த பாடல் டிசி படத்துக்காக கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.

அஞ்சு மணி ஒரு நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல கேட்க போற இந்த நிகழ்ச்சி பூந்தென்றல். மக்களே, நம்ம கூட இந்த நிகழ்ச்சியை சேர்ந்து கேட்க போறது 102.3 விவத் பாரதி எஃப்எம் மட்டும் இல்லாம நம்ம கூட இணைஞ்சு கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 அண்ட் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1. ரொம்ப பழசுதான், ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய அழகழகான ஞாபகங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சில பொருட்களை நம்ம தூக்கி போடாம எடுத்து வச்சிருப்போம். அது என்ன பொருட்கள் அப்படின்றது தான் இன்னைக்கு என் நிகழ்ச்சியில நீங்க வந்து ஷேர் பண்ண போறீங்க. எஸ் நிகழ்ச்சியில இன்னைக்கு இதுதான் தலைப்பு, பழைய பொருள் தான், ஆனா அதை நான் இன்னும் தூக்கி போடல அப்படின்னு நீங்க பத்திரமா எடுத்து சேமிச்சு வச்சிருக்க அந்த விஷயங்களை பத்தி என் கூட ஷேர் பண்ணலாம். நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா 2952-0853, 2832-8987. ஸோ இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு கால் பண்ணி நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கலாம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இந்த ஒரு மணி நேரம் முழுக்க உங்களுக்காக ஒரு அழகான சாங் கலெக்ஷன்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. இதே வந்து நான் வந்து போஸ்டாக போட்டிருக்கேன், அங்கேயும் போய் பழசு ஆனால் நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன், அதுக்கு பின்னாடி 1008 சென்டிமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கும் இல்லையா, அதையும் சேர்ந்து என் கூட ஷேர் பண்ணுங்க. 102.3 விவத் பாரதி தமிழகமோட ஃபேஸ்புக் பேஜில் நான் போஸ்ட் போட்டிருக்கேன், அங்கே போய் அழகாக கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது எஸ் கனிமா சாங் வந்துட்டே இருக்கு. சந்தோஷ் நாராயணனோட மியூசிக்ல இருந்து அவரோட வாய்ஸ்ல ரெட்ரோ மூவில இருந்து இணைந்திருங்கள்.

0: சாங் முடியும் போது 5:07 ஆயிட்டு இருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. எஸ் லிசனர்ஸ், கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுமே முக்கியமாக இந்த டிஸ்க்ளைமர் நான் சொல்லி ஆகணும். எப்போவுமே ரெகுலராக வர நேயர்களாக இல்லாமல் புது நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம மனசில் ஏற்றிக்கிட்டு, ஸோ வேறு ஏதாவது நேயர்கள் ட்ரை பண்ணட்டுமே அப்படின்னு பெருந்தன்மையாக நீங்கள் என்ன பண்ணணும்னா லைனை விட்டு கொடுக்கணும். அண்ட் 2952-08-53-2838-9871 இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் சகோதரி.
0: மாலை வணக்கம். யார் பேசுறீங்க?
1: சகோதரிக்கு மாலை வணக்கம் கூறுவது திருக்கோளை வட்டம் மணக்குடி ராஜேந்திரன். தலைப்பு சொல்லுங்க.
0: தலைப்பு தெரியாம தயவு செஞ்சு யாருமே வந்து லைன் வராதீங்க. லைனை வந்து லைனுக்கு வரணும் அப்படின்றது கான்சென்ட்ரேஷனை விட என்ன மாதிரியான தலைப்பு போயிட்டு இருக்கு, அந்த தலைப்பு நம்மளோட லைஃப்ல இந்த இடத்துல கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் யோசிச்சதுக்கு அப்புறம் டயல் பண்ணுங்க. 2952-08-53-2838-9871 அண்ட் ஹலோ, வணக்கம். ஸோ பழைய பொருட்கள், ஆனால் அதுக்கு பின்னாடி அவ்வளோ மெமரிஸ் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம தூக்கி போடாம எடுத்து வச்சிருப்போம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நாகை மாவட்டம் பன்னத்தூர் நாகராஜன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, நீங்க அப்படி என்ன பொருளை பத்திரமா எடுத்து வச்சிருக்கீங்க? பழசு ஆனா இன்னும்

0: எப்பயுமே பாதுகாக்க வேண்டிய பொருள், முக்கியமான பொருள் எங்க விவசாயத்துல பயன்படுத்தினா எரமரம்னு சொல்லுவோம் மேடம்.
1: ஓகே.
0: அது மூணு மூணு மூஞ்சில் கட்டி வாய்க்கால இருந்து தண்ணி அரைச்சி வயல்ல ஊத்துறது, அது இருக்கும் பத்திரமா. இன்னொரு பொருள் வந்து அரிக்கன் லைட் எங்க பகுதியில சொல்லுவோம், லாந்தர்
1: விளக்கு. அரிக்கன் லைட் தெரியும். ஓகே.
0: அது அது வச்சிருக்கோம் மேடம்.
1: எத்தனை வருஷத்துக்கு வச்சிருக்கீங்க நீங்க?
0: இதெல்லாம் எப்படி இருந்தாலும் ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலதான் இருக்கும். ஏன்னா அதெல்லாம் பயன்பாட்டிலே இல்லையில, இப்பதான் நல்ல நிறைவா இருக்குல்ல.
1: பயன்பாட்டிலே இல்லைனாலும் அதுக்கு பின்னாடி ஒரு அழகான நினைவுகள் இருக்கும் இல்லையா?
0: அது உண்மைதான் மேடம். இன்னொன்னு, நீங்க வந்து செப்டம்பர் 12 ஏர்ல இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். என் இனிய பொன்னில, என் இனிய
1: பொன்னில. ஆமா ஆமா.
0: அதுல ஒண்ணு சொன்னீங்க தெரியுமா, அந்த புத்தகத்தினுடைய வாசம் வரும்னு.
1: ஆமா,
0: அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் எல்லாம் ஒரு 3வது வரையும் தான் படிச்சிருக்கேன். எங்களுடைய பிள்ளைகளுடைய புத்தகம் ஸ்கூல்ல குடுக்கறப்ப அந்த வாசத்தை மோர்ந்து பாப்பேன்.
1: ரொம்ப சந்தோஷம். 12வது தேதி ஷோவை ஞாபகம் வச்சு நீங்க சொன்ன அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு.

0: அதனுடைய வாசம் வரணும்.
1: ஆமா,
0: அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் எல்லாம் ஒரு மூணாவது வரையும் தான் படிச்சிருக்கேன். எங்க இவருடைய பிள்ளைகளுடைய புத்தகம் ஸ்கூல்ல குடுக்கறப்ப அந்த வாசத்தை முகர்ந்து பாப்பேன்.
1: ரொம்ப சந்தோஷம். 12ஆம் தேதி ஷோவை ஞாபகம் வச்சு நீங்க சொன்ன அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுல என்கிட்ட இந்த தருணத்துல பகிர்ந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. இணைப்புல வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பழசு என்னோட ஷோ, அதாவது 12ஆம் தேதி போன ஷோ ஞாபகம் வச்சிருக்காரு. இந்த மனுஷன் என்ன மாதிரி மனுஷன் தெரியல. அவர் சொன்ன அந்த லாந்தர் விளக்கும் அப்புறமா விவசாயத்துக்கு பயன்படுத்துகிற ஒரு பொருளையும் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஸோ நல்ல விஷயம் இல்லையா, பழைய பொருட்கள் அதுக்கு பின்னாடி அவ்வளோ மெமரிஸ் இருக்கும் அப்படின்னு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான் வந்து எங்கள் பாட்டியோட கடாய், அவங்க வந்து ஒரு வான்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த கடாய் நான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் அதில் எனக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்குது. அதில் எது செஞ்சாலுமே எனக்கு நல்லா வர மாதிரிலான ஒரு ஃபீலிங்லாம் இருக்கும். இதை நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன், பட் இந்த மூமெண்ட்லேயும் அதை நான் வந்து பதிவு பண்ணுறேன். அதே மாதிரி வெங்கல பானை ஒன்று இருக்குது, அது வந்து எங்கள் பாட்டி யூஸ் பண்ணி, எங்கள் அம்மா யூஸ் பண்ணி, இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த வெங்கல பானை பின்னாடியும் அந்த தலைமுறை தாண்டின அந்த ஒரு ஒரு பாண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்களே ஒரு உணர்வு, ஸோ அது வந்து அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து லிஸ்னர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
2: பாட்டி வந்து பயன்படுத்தின அத்தனை பொருளுமே நான் வந்து
1: பாதுகாக்கிறேன். ரொம்ப இன்னும் வச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த பொருளுக்கு? ஒரு குறிப்பிட்ட பொருள் இருக்கும்ல.
2: 1938 வந்து திருமணம் நடந்த பத்திரிகையை வந்து நான் இன்னும் பாதுகாக்கிறேன்.
1: என்ன ஸ்பெஷல் அதுல உங்களுக்கு?
2: அதுல பாத்தீங்கன்னா இந்த ஏரியாலயே வந்து பிரிண்டர் வந்து கிடையாது.
1: ஓகே.
2: தஞ்சாவூர்ல கூட கிடையாது. அப்ப பாத்தீங்கன்னா வந்து மன்னார்குடியில தான் இருந்திருந்தது. அது பத்திரிக்கை வந்து ஒரு 3 பத்திரிக்கை இன்னும் வந்து பாதுகாப்பாவே வச்சிருக்கேன்.
1: சிறப்பு, நல்ல விஷயம். அந்த மெமரி அப்படியே. என்ன பத்திரிக்கை அது? திருமண பத்திரிக்கையா இல்ல காது குத்து பத்திரிக்கையா? அது அந்த மாதிரி
2: திருமண பத்திரிக்கை.
1: ஓகே ஓகே. யாரோட திருமண பத்திரிக்கை?
2: எங்க பாட்டியோட திருமண பத்திரிக்கை.
1: எங்க பாட்டியோட திருமண பத்திரிக்கை. சூப்பர். சோ இன்னைக்குமே எடுத்து பார்த்தா அந்த டைம்ல எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கு அப்படின்றத ஒரு பொக்கிஷமான ஒரு பொருளை நீங்க வச்சிருக்கீங்க. சிறப்பு சிறப்பு, நன்றி. எஸ், ரொம்ப யோசிச்சு பேசினாலும் அவர் வந்து அழகாக சில விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்படியே நாஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆகிற மாதிரி உங்ககிட்டயும் ஏதாவது ஒரு பொருள் இருக்கும்ல, அதை பற்றி என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2952-0853-2838-9871. எஸ் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. வணக்கம். நல்லா இருக்கேன் சிவா, சொல்லுங்க.
3: நான் வந்து எப்படி சொல்றதுன்னா, பழைய பேப்பர் இருக்குங்களா, அதாவது இவரு அப்துல் கலாம் இறந்த அவர் சார் இறந்தது, அப்புறம் ஜெயலலிதா அம்மா இறந்தது, அப்புறம் கலைஞர் ஆட்சிக்கு வந்து இதெல்லாம் அந்த பேப்பர் எல்லாம் இன்னும் வச்சிருக்கேன். பத்திரமா கிட்ட
1: பேப்பர் கட்டிங் சேர்த்து வைக்கிறது உங்களுக்கு பழக்கம்?
3: அது எனக்கு பழக்கம். அது இன்னும் முழு புது பேப்பர் அப்படியே
1: வச்சிருக்கேன்.
3: அந்த ஊர்வலம் போனது எல்லாமே அந்த
1: அதுல எல்லாமே வந்திருக்கும். அந்த நிகழ்வு, வரலாற்று நிகழ்வுகள். ஓகே. விஷயங்கள் இருக்குல்ல. சோ அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். ஹலோ வணக்கம். யார் பேசுறீங்க? சொல்லுங்க சவிதா.
4: எங்க பாட்டி கொள்ளு பாட்டியோட தடி ஒண்ணு, வயசானா தடி வச்சு.
1: ஆமா, நடப்பாங்க, தடி வச்சு நடப்பாங்க.
4: எங்க வீட்ல எல்லாம் துணி உணர்த்துறதுக்கு ஒரு தடி வச்சிருப்பாங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். அந்த தடி இன்னமும் அவங்க ஞாபகமா பத்திரமா வச்சிருக்கோம். அப்புறம் எங்க அம்மாவோட கிண்ணங்கள், சாப்பாடு ஊட்டுறதுக்கான கிண்ணங்கள் பத்திரமா இருக்கு எங்ககிட்ட.
1: சூப்பர். சம சவிதா, நிஜமாவே வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து ஒரு பொருளை எடுத்து வைக்கிறோம், அது எதுக்கான பொருள் அப்படின்றத தாண்டி அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கா நம்ம ஒருத்தவங்களை ரொம்ப நேசிச்சிருப்போம்ல, அந்த விஷயம் தான் நீங்க சொன்ன விதத்துல எனக்கு ஃபீல் ஆச்சு. நன்றிமா.
4: உண்மை, இவங்க ரெண்டு பேருமே நாங்க பார்த்தது இல்ல,
1: அந்த ஒரு மதிப்பு, அந்த ஒரு லவ், அது ஒரு பாண்ட், அவ்வளவுதான். தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச்.

0: தேங்க்யூ
1: தேங்க்யூ. எஸ் அடுத்த லிசனர், ஹலோ வணக்கம். ஓகே டயல் பண்ணுங்க 2952 0853 2838 9871. பழைய பொருட்கள் ஆனால் அதை இன்னும் தூக்கி போட எனக்கு மனசு வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏகப்பட்டது இருக்குது இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து அதுக்கு பின்னாடி இருக்க அந்த மெமரிஸ்னால அதை பத்திரமா எடுத்து வச்சுட்டே இருக்கோம். இந்த மாதிரி நம்ம என்னெல்லாம் பொருள் வச்சுருக்கோம் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யோசிச்சு பார்க்கறதோட நிறுத்திக்காமல் எனக்கு டயல் பண்ணுங்கள், டயல் பண்ணி என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ உங்களுக்காக
2: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவளம் திருவாரூர்.
1: எஸ் இப்போ உங்களுக்காக வரப்போற பாட்டு குருமுகில் சாங் தான், சீதாராமம்லேருந்து வந்துட்டே இருக்கு, இணைந்திருங்கள்.

ரூமகள் சாங்க கேட்டு முடிக்கும் போது 5:19 ஆயிட்டு இருக்கு. சரி, அப்படியே நம்ம பழைய நினைவுகளை ரீவைண்ட் பண்ணலாம். அழகாக அந்த சோன் அவங்க லாஸ்ட்டாக சொன்னாங்களே கிண்ணம், அப்புறமா வந்து இந்த ஊஞ்சல் கட்டுவாங்க, சாரி தூளி கட்டுவாங்கல்ல, தூளி கட்டுறதுக்கான அந்த கட்டை வந்து

0: ஸ்டில் நான் அண்ணா யூஸ் பண்ணி, அண்ணாக்கு அப்புறம் நான் யூஸ் பண்ணி, எனக்கு அப்புறம் என் தங்கை யூஸ் பண்ணி, அண்ட் அது ரொம்ப வருஷம் இருந்துச்சு, ட்ராவல் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த கட்டை கூட எங்கள் வீட்டில் வந்து தூளி கட்டுற கட்டை கூட ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆக்சுவலாக அந்த கட்டை அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றது நான் இன்னும் தேடலை, இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பழைய பொருள் தூக்கி போடாமல் வச்சுருக்கீங்க அப்படின்றத என் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 2952-08-53-2838-9871. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ, நீங்க லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அன்னை சேவியர்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க, அந்த மாதிரி நீங்க எடுத்து வச்சிருக்க பொருட்கள்
1: என்ன?
0: நீங்க தலைப்பு தெரியலையா உங்களுக்கு?
1: தெரியலீங்கம்மா.
0: ஓகே, நன்றி இணைப்புல வந்ததுக்கு. எஸ், அடுத்த நியர். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம், கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மனோகரன்.
2: அதாவது எங்க அப்பா வந்து 98 தான் மறைஞ்சாங்க. அவங்க உபயோகப்படுத்தின அந்த அவங்க போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்தாங்க. அவங்க வந்து எப்பயுமே டைரி எழுதுற பழக்கம் உண்டு. அந்த டைரி எல்லாம் நாங்க வந்து பத்திரமா வச்சிருக்கோம். அந்த டைரி எப்ப எடுத்து எங்க தங்கச்சிங்களா யாராவது படிச்சாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப அந்த எங்க அப்பாவோட நினைப்பு வரும். அது மறக்க முடியாத ஒரு நினைவுகள்லாம் அதுல எழுதுச்சு. மரண செலவு கணக்கு, அப்புறம் யாருக்கு என்ன பிறந்தனாலு, யாருக்கு என்ன நடந்துச்சு, அந்த சம்பவங்கள் எல்லாம் எழுதி வைப்பாங்க. கதை மாதிரி இருக்கும்.
0: நீங்க சொல்லும் போது அப்படியே எனக்கு கனெக்ட் ஆகுது, அப்படியே எனக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ என்னோட அப்பாவோட டைரியும் நாங்க அந்த மாதிரி எடுத்து பாத்துருக்கோம். ஸோ அது அப்படியே ரொம்ப ஃபீல் ஆகுது எனக்கு. ஓகே, நிஜமாவே ஒரு பொக்கிஷம் தான் இல்லையா?
2: ஆமா, அது ஒரு பொசிஷன் தான். அவங்க உபயோகப்படுத்தின பெல்ட் கூட வச்சிருக்கோம். அவங்க உபயோகப்படுத்தினது எல்லாமே வச்சிருக்கோம்.
0: சூப்பர். அடுத்த சந்ததியருக்கு கண்டிப்பா இதெல்லாம் காட்டணும் இல்லையா?
2: கண்டிப்பா
0: கண்டிப்பா. நன்றி நன்றி
2: நன்றி.
0: அது அவ்வளோ அழகான நினைவுகள் இருக்கும்போது பழசாயிடுச்சும் தூக்கி போட்டுற முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி தான் உங்களோட பதில்கள்லாம் இருக்குது. பழைய பொருட்கள் நீங்கள் இன்னும் பத்திரமா வச்சிட்ருக்கீங்க அப்படின்ற பொருட்களை பற்றி இன்றைக்கி நம்ம ஷோவில் பேசிகிட்ருக்கோம். பூந்தென்றல்ல அடுத்த வர போகிற நேயர். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: தஞ்சாவூர் மாவட்டம் உமையா பிரசன்ன ராஜா பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்க ராஜா.
3: மேடம், எங்க அம்மா வந்து நான் சின்ன பிள்ளை இருக்கும்போது இந்த சோளம் கல்லையெல்லாம் களை வெட்டுவாங்க கலக்கடை இருந்து. அந்த கலக்கடை அங்க என்ன வச்சு நாங்க அது ஆயுத பூஜைக்கெல்லாம் சாமி கும்பிட்டு சாமி கும்பிட்டு எடுத்து வச்சிடறோம்.
0: ஓகே, அப்படி எடுத்து வச்சிருவீங்க?
3: ஆமாங்க, அது இங்க எங்க அம்மா ஞாபகமா அங்க அப்படியே இன்னும் நாங்க வச்சிருக்கோம். அப்படி அதே விட இன்னொன்னு கேட்டீங்கன்னா எங்க அம்மா சாப்பிட்ட செட்டு இருந்தா நாங்க வச்சிருக்கோம். எங்க அம்மா தனியா ஒரு செட்டுல சாப்பிடுவாங்க. அப்ப அந்த செட்டை எடுத்து பார்க்கும் போல எங்க அம்மா ஞாபகம் தான் மேடம் வரேன்.
0: நிச்சயமா நான் யாரும் எமோஷனல் ஆக்கணும்ன்றதுக்காக இந்த விஷயத்த பேசல, பட் நிறைய பேர் இமோஷனல் ஆயிட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போ உங்களுக்காக ஒரு பாட்டு காத்துட்டு இருக்கு, வாங்க.

0: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.
1: உங்கள் விருத் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். உங்கள் விருத் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: 26 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. கேட்டுட்டு இருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். நம்ம கூட சேர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. வீக்கெண்ட் வைப்ல இப்படி ஒரு நாஸ்டால்ஜியான ஒரு ஃபீலை கொடுக்கலான்னு பார்த்தா எமோஷ்னலாக போயிட்டு இருக்கு. எஸ் என்னதான் இருந்தாலும் எமோஷ்னலோ என்ன ஒரு ஃபீலிங்கோ, ஃபீலிங் இஸ் அ ஃபீலிங் அப்படின்றதுனால நம்ம தொடர்ந்து பேசலாம். எஸ் பழைய பொருட்கள் ஆனால் தூக்கி போட மனசு வரல, நிறைய மெமரிஸ் அதுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்றத தான் பேசிட்டு இருக்கோம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் திருவாரூர் கொடிக்கால் பாளையத்திலிருந்து சாகுல மீனராஜா. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சொல்லுங்க சொல்லுங்க.
1: நிகழ்ச்சி சூப்பரா போயிட்டு இருக்கே, கொஞ்சம் நல்லா கேட்டுட்டு
0: இருக்கீங்க.
1: என்னை வந்து பழைய நினைவுகளை தூக்கி போட முடியாம வச்சிருக்கிறது வந்து எங்களுடைய பாட்டி தாத்தா பாட்டி காலத்துல உள்ள அந்த கட்டில் மேடம், பர்மா தேக்கு கட்டில் இருக்குல்ல,
0: தேக்கு கட்டில்,
1: அந்த தேக்கு கட்டில் மேசை, அதெல்லாம் நினைவுகளா வச்சுட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய சிறு வயதுல இருந்த டீனேஜ்ல உள்ள இந்த கேசட், ஆடியோ கேசட் இருக்கும்ல,
0: ஆடியோ கேசட்ஸ், ஓகே,
1: அந்த பாடல்களை பதிவு பண்ணி அது வச்சு நினைவுகள், அதெல்லாம் வந்து ஒரு பொக்கிஷம் மறுத்துக்கு போற மனசு இல்லாம அந்த காலத்துல ஒரு, அதாவது நமக்கு விரும்பின பாடல்களை வந்து ஒரு கேசட்ல ஒரு சைடு அப்படியே பதிவு பண்ணி ஒரு பாட்டு பிடிச்சிச்சுன்னா அந்த பாட்டை மீண்டும் பண்ணி கேட்கிற
0: மாதிரி.
1: ஆமா, அதாவது வந்து ஒரு கேசட்ல இந்த சைடு 6 பாட்டு, அந்த சைடு 6 பாட்டு இருக்கும். அப்போ உள்ள காலகட்டத்துல, அதாவது 90s நான் சொல்றேன், ஒரு 25 வருஷத்துக்கு
0: முன்னாடி,
1: அப்போ வந்து இந்த ஒரே பாட்டை விரும்பின பாட்டுங்கிறது வந்து பார்த்தையில் சித்தனை இந்த படத்துல இருந்த வந்து, அதாவது வந்து ஒரு அழகான பாடல், எனக்கென ஏற்கனவே தெரிஞ்ச பாட்டுல வந்து ஒரு சைடு ஒரு கேசட்ல 6 அதே பாட்டை மீண்டும் மீண்டும் கேட்கற மாதிரி எல்லாம் போட்டு ஒரு, அதான் பழைய நினைவுகள் மேடம், அதெல்லாம் வந்து இன்னைக்கு பொக்கிஷமா பத்தி.
0: நிச்சயமா நிச்சயமா, அதை நம்ம இப்ப யூஸ் பண்ணலன்னா கூட அதுக்கு பின்னாடி நிறைய நினைவுகள் இருக்கும்ல, அந்த நினைவுகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். நன்றி நன்றி இணைப்புல வந்ததுக்கு, நன்றி நன்றி
1: நன்றி மேடம், நன்றி.
0: ஒரே கேசட்ல ஒரு சைடு ஃபுல்லா 6 பாட்டும் ஒரே பாட்டா வச்சிருக்கிறதெல்லாம் நிஜமாவே வேற லெவல் ஆஃப் ஃபீலிங். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேட்னஸ் இருந்திருக்கும் அந்த காலகட்டத்துல. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜ் வட முகமது இக்பால்.
0: ஓகே சொல்லுங்க.
2: எனக்கு பாட்டியோடைய கல்யாண பத்திரிகை இருக்குமா?
0: ஓகே.
2: அந்த காலத்துல எல்லாம் கல்யாண பத்திரிகை பொண்ணோட பேரே போடாம வச்சிருக்காங்க, மாப்பிள்ளை பேர் ஒண்டிதான் இருக்கு.
0: ஓ
2: ஆமா, அதே போல நான் வெளிநாட்டுல இருக்கும் போது வாங்கின பேப்பர் கார்டர் வச்சிருக்கேன், அது ஒரு வாட்சி ஒண்ணு, பழைய கிராம போன் தட்டு
0: ஒண்ணு வச்சிருக்கீங்களா?
2: ஆ இருக்குங்க.
0: ஓகே ஓகே ஓகே ஓகே,
2: அதெல்லாம் பிள்ளைங்க ஞாபகத்தமா எதிர்காலத்து பிள்ளைங்களாம் அந்த கேசட்லாம் வச்சிருக்கேன், பழைய கேசட்லாம்.
0: ஒவ்வொருத்தரும்

0: எல்லாரும் அவ்வளோ அழகான விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து போஸ்ட் பண்ணி மெசேஜும் போட்டிருக்காங்க இதில். WW கார்ட்ஸ் மேடம், அந்த கார்டை இன்னும் கூட தூக்கி போட மனசு வராமல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜ கணேஷ் தஞ்சாவூர் மாரியம்மன் கோவிலிருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. அது கார்டு மட்டும் இல்லைங்க, அது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அப்படின்னு அது விளையாண்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இந்த WWE கார்ட்ஸ் விளையாண்டவங்க நிஜமாவே ஐயோ சச்ச மெமரிங்க, உண்மையாகவே எனக்கே இப்போ நீங்கள் அதெல்லாம் ஞாபகப்படுத்தி விட்டுட்டீங்க.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ், கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, குழந்தைகளை கவரும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் காமராஜ் ஃபுட்ஸ், புலிவளம், திருவாரூர்.

0: பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க வீட்டில் 35 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ண மரப்பாச்சி பொம்மை, யானை பொம்மை, தள்ளுவண்டி இதெல்லாம் எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் பயன்படுத்தினது இன்னுமே எங்கள் வீட்டில் வச்சுருக்கோம். அந்த பொம்மையை எங்கள் அம்மா பார்க்குறப்ப குழந்தையா இருந்த காலமெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. ஒரு பொருள் தான், ஆனால் அந்த பொருள் வந்து வெறும் ஞாபகம் மட்டும் இல்லை, நம்ம கூட யாரெல்லாம் இருந்தாங்க அந்த டைமில் அப்படின்ற விஷயங்களை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படியே பேச பேச அப்படியே அசப்போட ஏகப்பட்டது இருக்கும். நிஜமாவே நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் நிகழ்ச்சியில அடுத்த லிசனர்,
1: மாலை வணக்கம். மாலை வணக்கம் சகோதரி.
0: மாலை வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சகோதரி தலைப்பு தெரிஞ்சுட்டு வந்தா, ராஜேந்திரன் மணக்குடி சகோதரி. நான் பாத்தீங்கன்னா பழமை காலத்துல பாத்தீங்கன்னா 10,000 கேள்விப்பட்டிருப்பீங்க.
0: ஓகே.
1: அந்த 10,000 எப்படி பாத்தீங்கன்னா, நாங்க நெல்மணியை அறுத்துக்கிட்டு வந்து, நாங்க டெல்டா மாவட்டத்துக்கு, நாங்க அந்த நெல்மணியை அறுத்துக்கிட்டு வந்து அந்த நெல்லை கொட்டி வச்சிருந்த அந்த வருடம் முழுவதும் அந்த நெல்லை வச்சிருந்து அது மாசம் மாதம் எடுத்து அதை அவிப்போம். அந்த குதிரும்பாங்க, சில இடம் பாத்தீங்கன்னா அந்த குதிரும்பாங்க. நாங்க வந்து 10,000 மரப்பலகையால் செய்யப்பட்டது.
0: ஓகே.
1: மரப்பலகையால் செய்யப்பட்டது, அதை வந்து என்ன பண்ணோம்னா அந்த நெல்லை கொண்டு வந்து அதுல கட்டுவோம். அது இது ஒண்ணு, இது ஒண்ணு ஆச்சுங்களா. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, நாற்றங்கள் தடி பண்றோம் பாருங்க. விதவிதைக்கு உள்ள நாற்றங்கள்
0: வைப்பாங்க சொல்லுங்க.
1: நாற்றங்களுக்கு வந்து நீங்க எல்லாரும் மட்ட கம்புவீங்க, நாங்க மணிவாஸ்ட கம்போம்.
0: ஓகே.
1: மணிவாஸ்கட்டுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிரம்பு பலகை, அது இன்னும் தூய தமிழ் சொல்லுங்க பிரம்பு பலகை, மொத்தமான பலகை, ஒரு ஒரு 6 இன்ச்ல 7 இன்ச் பலகை, அதுல 2 ஊக்கு இருக்கும், இரும்பால் பட்ட ஊக்கு. அதை என்ன பண்ணுவாங்கன்னா அதுல 2 பக்கம் கயிறு கட்டி அந்த நிலத்தை வந்து ஒரே மட்டம் பண்ணிட்டு வருவாங்க.
0: சூப்பர்.
1: ஒரே மட்டம் பண்ணிட்டு வந்த பிறகுதான் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய பாறாங்கல்ல இழுத்து, பாறாங்கல்ல 2 பக்கம் அப்படியே அந்த தண்ணி ஓடுறதுக்கு விதை விதை இன்னைக்கு அழிக்கிறோம்னா 2 பக்கமும் 2 பாறை மாரி போட்டு விட்டு அந்த விதையை தெளிச்ச பிறகு மறுநாள் வந்து தண்ணியை வடிகட்டுவாங்க. கல்லு போட்டு இழுத்தோம் பாத்தீங்களா, அது எல்லை கல்லும்போ, அந்த எல்லை கல்ல போட்டு இழுத்துட்டு வந்தோம்னா அந்த தண்ணி எல்லாம் அந்த பள்ளத்துல வந்துடும்.
0: இந்த நீங்க வந்து ஒரு ஒரு வாழ்வியலுக்கான பொருட்கள், அது அந்த காலகட்டத்தில் யூஸ் பண்ணது எல்லாத்தையுமே வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
1: நன்றிமா, நன்றி. இன்னொன்னு ஒரு வேண்டுகோள்.
0: சென்னை பழைய வண்ணாரப்பட்டையிலிருந்து சோமசுந்தர பிரபு. 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு அயன் பாக்ஸ் வந்து வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதை நான் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை, ஆனாலும் அதை இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. செந்தில்நாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, 1960 முன்னாடி எங்கள் அப்பா வந்து ஒரு வால்வ் ரேடியோ வச்சுட்டு இருந்தாரு. அந்த ரேடியோ நான் வச்சிருக்கேன் அப்பாவோட மெமரியா. அதே மாதிரி சைக்கிளில் நைட்டில் போகும்போது வழி தெரியறதுக்காக மண்ணெண்ணெய் விளக்கு வச்சிருக்கேன் அப்படின்ற அந்த யூஸ் பண்ண அந்த மண்ணெண்ணெய் விளக்கு வச்சிருக்காராம். எஸ், ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்கும் போல ஒவ்வொருத்தருக்கும். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம், நான் அடையாறுல இருந்து பிரியா விஜயகுமார் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
2: தலைப்பு வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்கிட்ட என்ன இருக்குன்னா, எங்க பிரதர் வந்து குழந்தையா இருக்கும் போது, இப்ப அவருக்கு அது 63 இயர்ஸ், அவருக்கு யூஸ் பண்ண வெள்ளிப்பாலாடா இன்னும் எங்கிட்ட இருக்கு. எங்க அம்மா எங்கிட்ட குடுத்து வச்சிருந்தாங்க, இன்னும் வச்சிருக்கேன். நான் என் பசங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு எங்கிட்ட இருக்கு. 63 வயசு இப்ப அவருக்கு, அவர் குழந்தையா இருக்கும் போது யூஸ் பண்ணது.
0: அப்படியே இப்ப நீங்க உங்க வீட்டுல குழந்தைங்க யூஸ் பண்ணிருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க குழந்தைங்களுக்கு நீங்க அதை கண்டிப்பா கொடுத்துருவீங்க, அப்படிதான்?

0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: எவ்வளவு ஒரு பாண்ட் இல்ல அது.
0: ஆமாங்க,
1: மாமா யூஸ் பண்ணது அப்புறம் அப்படியே அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பாங்க போல.
0: ஆமாங்க ஆமாங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது
1: நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேக்கும் போதே.
0: ரொம்ப அருமையான தலைப்பு,
1: ரொம்ப நன்றிமா. நன்றிமா. அஞ்சு மணி 34 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: ராஜலட்சுமி, வெஸ்ட் மாம்பலத்துல இருந்து பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
2: பழைய பொருள்ங்கிறது வந்து எங்க மாமியாரோட மாமியார் ஒரு புடவை உபயோகப்படுத்தினது வச்சிருந்தாங்க, அதை பத்திரமா வச்சிருக்கோம். எங்க மாமியாரோட புடவையும் வச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு 60 வருஷம் கூட இருக்கும். எங்க நான் 10th படிக்கும்பொழுது எங்க அப்பா சிங்கப்பூர்ல இருந்து, அது பழைய காலத்துல அந்த ஒரு சின்ன ரவுண்டா இருக்கும், கோல்டன் கலர்ல மேல சாவி அந்த கீ கொடுத்து கட்டிக்கிறது.
1: புரியுது புரியுது. கீ கொடுத்து கட்டுற வாட்ச். ஓகே.
2: ஆமா, அது அது ஒண்ணு. இன்னொன்னு டைம் பீஸ் ஒண்ணு, அந்த இருட்டுல பார்த்தோம்னா கூட வெளிச்சு அது உள்ளார ஏனாம
1: வச்சிருக்கோம். ரேடியம், ரேடியம் டைம் பீஸ்.
2: ரேடியம் அந்த அந்த அந்த அந்த என்ன சொல்றது, கிளாக், டேபிள் கிளாக்கா அது. இதெல்லாம் நான் என்ன வச்சிருக்கிறேன், இது எக்ஸிபிஷன் மாதிரி.
1: ஓகே, எக்ஸிபிஷன் மாதிரின்னு சொல்றீங்க. ஆனா அவங்களெல்லாம் நீங்க எவ்வளவு நேசிச்சிருக்கீங்கன்றது இதுல இருந்து தெரியுதுமா. நன்றிமா.
2: ஆமா, ரொம்ப நன்றிமா.
1: நன்றிமா. வாவ் அப்படின்னு ஒவ்வொரு காலர்ஸுமே என்ன ஃபீல் பண்ண வச்சிட்டு இருக்காங்க.
3: அப்புறம் அந்த ரெண்டு ஹோல்ஸ் போட்டு அதுல வந்து புடையில போட்டு பொண்ணு பையன் பேர
1: தூளி பத்தி தான் நான் சொல்லிட்டு
3: இருந்தேன். அது வந்து வீட்டுல வச்சிருக்க மாட்டேன், 40 வருஷமா இருக்கு.
1: சூப்பர் சூப்பர்.
3: பெயிண்ட் போகாம இருக்கு.
1: ஓகே,
3: அழகா வச்சிருக்கோம். இன்னொன்னு ஒன்னு சொல்ல வந்தேனே, சரி பரவாயில்ல, அட்டு நேரம்
1: எனக்கு
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
4: வேதாரண்ய வட்டம் கருப்பம்புளம் தெற்கில இருந்து சா சிவகுமார். நலமா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சிவகுமார், சீக்கிரம் சொல்லுங்க.
4: அதாவது அந்த காலத்துல பயன்படுத்தின அந்த உரல் உலக்க, அதாவது மரக்கட்டையில இருக்குமா உரல், அந்த உரல்ல வந்து நெல்லு குத்தி தான் அந்த காலத்துல எல்லாம் சமைச்சாங்க.
1: அது வச்சிருக்கீங்களா? எத்தனை வருஷம் அந்த அந்த உரலோட?
4: அந்த காலத்துல ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது மாதிரி.
1: ஓகே, இப்ப என்ன பண்றீங்க, அத யூஸ் பண்றீங்களா?
4: யூஸ் பண்றது இல்ல. ஆனா இப்ப யார் எல்லாம் ரைஸ் மில்ல போய் அரைச்சிட்டு வந்துறது.
1: ஓகே.
4: அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கையாலயே குத்தி அத பொடிச்சி அப்படி சமைச்சிருப்பாங்க.
1: ஆமா,
4: கை குத்தல் அரிசி.
1: ஆக்சுவலா அது எங்க பாட்டி யூஸ் பண்ணாத போது நான் பாத்திருக்கேன், சிமிலி உருண்டை செய்யும் போது அதுல போட்டு இடிச்சு தருவாங்க.
4: ஆமா ஆமா ஆமா,
1: அதுக்கு அத யூஸ் பண்ணுவாங்க, அதனால தான் கேட்டேன் நான்.
4: ஆமா மேடம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு HMT வாட்ச், பழைய வாட்ச்.
1: ஓகே ஓகே.
4: நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாம் டிக்ஷனரி வச்சு இந்த வேர்டு கம்ப கண்டுபிடிப்போம்.
1: ஆமா,
4: அந்த புக் இன்னமும் வச்சிருக்கேன் மேடம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர் சூப்பர். சம சம சம. நன்றிமா.
4: ஆமா மேடம்,
1: நன்றி. அஞ்சு மணி 39 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. அடுத்த லிசனர், ஹலோ.
5: நிறைய பொருள்கள் நம்ம கிட்ட, பழைய பொருள்லாம் இருக்கு, நாணயம் இருக்கும், தாத்தா சால்வா இருக்கு, நிறைய இருக்கும். அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச

0: பழைய பொருள் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல இருக்கிறது, எங்க அப்பா பள்ளி காலத்துல வந்து பெரிய பெரிய லீடர் கிட்ட எல்லாம் ஹாலுமை கிட்ட எல்லாம் கையை தாங்கி வச்சிருப்பாரு.
1: சூப்பர்.
0: தமிழ் தட்டல் திருவிக்காது, என்னது தேவ திருமகனார், நிறைய பேர்
1: நீங்க பத்திரமா வச்சிருக்கீங்களா?
0: அத பத்திரமா இருக்கு. மனிதர்களும்
1: இன்று மாலை 6 மணிக்கு ஆரணி சிஎம்ஆர் ஒளிவிளக்கு No.1 அரிசி வழங்கும் திருமாலின் திருவிழா விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். பேக் டு த ஸ்டுடியோ. 5:40 ஆயிட்டு இருக்கு. அண்ட் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நம்ம அது எல்லாத்தையும் படித்தே ஆகணும் இல்லையா? 8 வருஷத்துக்கு முன்னாடி விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கின களிமண் பிள்ளையார் சிலையை அழகாக இருந்ததுனால நீரில் கலக்காமல் அப்படியே நான் வச்சு பூஜை அறையில் இப்போ வரைக்கும் வச்சு பூஜை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி பன்னீர்செல்வம் மெசேஜ் பண்ணியிருக்காரு. 1970 சுகுமார் அவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பா அம்மா அர்ஜுனன், தாயின் தந்தை அர்ஜுனன், தபச நாடக நடிகர். அவர் அவர் பயன்படுத்தின மயில் தொகையை இன்னும் நாங்கள் பாதுகாப்பாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்ம மாற்றுங்க உண்மையாகவே. கும்பகோணம் குமரன், எஸ் சரி செய்ய முடியாத ஒரு எஃப்எம் ரேடியோவை ஒரு மெமரியாக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. சுதீஷ் சுபிதா, ஆண்டி மடம்லேருந்து ஒரு முள்ளு வாட்சி இருக்குது, இன்னும் அது வீணாக போயிருந்தாலும் பழைய ஞாபகமாக இன்னும் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ், நான் ஒரு தையல் மிஷின் வச்சுருக்கேன். கலில் அகமது வந்து பொன்னேரியிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து இம்போர்ட்டட் மிஷினு, ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்தது. அந்த பழைய மிஷினை யாருக்கும் கொடுக்கறதுக்கு எனக்கு மனசு வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு நல்ல மிஷின், அதில் நான் தைச்சு பழகியிருக்கேன் அப்படின்றதையும் அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. சம்மங்க.

ஸ்பெஷல் உங்களுக்காக இப்போ சார சார காத்து வந்துட்டே இருக்கு. ஸ்ரேயா கோஸ்லன் சுத் ஸ்ரீராமோட வாய்ஸ்ல, எஸ் அதை தொடர்ந்து ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி, அதை தொடர்ந்து உங்களுக்காக பாடல் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள்.

0: பக்தி மாலை.
1: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு நம்பர் 1 திடம் அரிசி.
2: ஆகாஷ்வாணி
3: நேயர்கள் கேட்டுவிருப்பது திருமாலின் திருவுலா. புரட்டாசி மாத சிறப்பு இன்று இடம்பெறுவது தென்கோகுளம் கும்பகோணம் ஊத்துக்காடு காளிங்க நர்த்தன பெருமாள் கோவில்.
4: வணக்கம் நேயர்களே. புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவர். கோவில்களில் சிறப்பு பூஜைகள், அலங்காரங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெறும். இவ்வகையில் இன்று நாம் புரட்டாசி மாத சிறப்பு தொடரான திருமாலின் திருவிழா நிகழ்ச்சியில் தென் கோகுளம் என்றழைக்கப்படும் கும்பகோணம் ஊத்துக்காட்டு காளிங்க நர்த்தன பெருமாள் கோவில் குறித்த செய்திகளை அறிந்து கொள்ள உள்ளோம். கும்பகோணம் அருகிலுள்ள ஊத்துக்காடு காளிங்க நர்த்தன பெருமாள் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த வைணவ திருத்தலமாகும். இத்தலத்தின் முக்கிய சிறப்பு காளிங்கன் என்ற பாம்பின் மீது ஸ்ரீகிருஷ்ணர் நடனமாடிய காளிங்க நர்த்தன திருக்கோலமாகும். புரட்டாசி சனிக்கிழமைகளில் பக்தர்கள் பெருமாளை தரிசித்து விரதம் இருந்து வழிபடுவது இங்கு சிறப்பாக கருதப்படுகிறது. கிருஷ்ணரின் திருப்பாதம் காளிங்கனின் தலையில் இருப்பது இத்தலத்தின் தனி சிறப்பு. இக்கோவிலின் மூலவர் வேத நாராயண பெருமாள். ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக காட்சியளிக்கிறார். செவர் மிக அற்புதமான ஐம்புண்ணால் ஆன காளிங்க நர்த்தன கிருஷ்ணராவார். இவர் உளியால் செதுக்கப்படாத சுயம்பாக தோன்றிய கிருஷ்ணராவார். இத்தலத்துடன் ஊத்துக்காடு வெங்கடகவி அவர்களின் கிருஷ்ண பக்தி பாடல்களும் தொடர்புடையவை. இங்கு உற்சவர் காளிங்கன் மீது நர்த்தனமாடும் கோலத்தில் சேவை சாதிக்கிறார். ஐம்புண்ணாலான இந்த உற்சவ மூர்த்தி கோவிலின் பின்புறமுள்ள காளிங்கன் மடு என்ற குளத்தில் கண்டெடுக்கப்பட்டு இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக ஐதீகம். இந்த விக்கிரகத்தில் பாம்பின் வாளிலும் பிடிமானமில்லை, கால் பாதத்திலும் பாம்பின் தலையிலும் பிடிமானமில்லை. இந்த விக்கிரகத்தின் தனி சிறப்பினை உணர்த்த மத்திய அரசாங்கம் 1982 ஆண்டில் 3 ரூபாய் மதிப்புள்ள தபால் தலையை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது.

0: ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய தலம் இது. ராகு கேது சர்வதோஷம் நீங்குவதற்கான பரிகார தலமும் கூட. இசைக்கலைஞர்கள், நாட்டிய கலைஞர்கள் தங்கள் கலைகளில் அபிவிருத்தி பெற்று பிரகாசிக்க இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். இங்கு சிறப்பு மிக்க திருவிழாவாக ஸ்ரீகிருஷ்ணரின் ஜெயந்தி திருவிழா கொண்டாடப்படுகிறது. சுமார் 800 லிட்டருக்கும் மேல் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பாலாபிஷேகம் அன்று நடைபெறுகிறது. இப்பொழுது அத்தலத்தில் பல ஆண்டுகளாக அர்ச்சகராக பணியாற்றி வரும் ஜெயராம பட்டாச்சாரியார் அவர்கள் இக்கோயிலின் தல வரலாறு, சிறப்புகள் மற்றும் வழிபாட்டு முறைகள் ஆகியவற்றை சிறப்பாக உணர்த்திய போது
1: இந்த கோயிலுடைய சிறப்பு பற்றி நிறைய சொல்லலாம். எந்த பிரார்த்தனையா இருந்தாலும் புரட்டாசி மாசத்துல பகவான் ரொம்ப சாநித்தியம் வருவார். புரட்டாசி மாசம், ஆவணி மாசம், மார்கழி மாசம், இந்த மாதிரி மாதங்களில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் வந்து பகவானை வழிபடும் பொழுது பகவான் உடனே அனுகிரகம் பண்ணிவிட்டுறது ஐதீகம். அதனால அந்த நேரத்தில் நிறையா பக்தர்கள் வந்து சுவாமி வழிபடுவார். இந்த க்ஷேத்திரம் எப்படி உருவானது அப்படின்னு கேட்டால், மூலவர் வந்து வேதநாராயணன், ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத வேதநாராயணன். அது வேதநாராயணனுக்காக கட்டப்பட்ட திருக்கோவில், நலம் கொண்ட சோழர் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கோவில். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலில் வந்து காளிங்க ரத்ன கிருஷ்ணன் பஞ்சலோக மூர்த்தியாக, சுயம்ப மூர்த்தியாக எழுந்துள்ள அருள் பாலிக்கிறார். உற்சவமூர்த்தி பிரதானமான உள்ள க்ஷேத்திரம்னு சொல்லலாம். உற்சவமூர்த்தி பிரதானமான உள்ள க்ஷேத்திரம் அப்படின்னு சொன்னால் அதில் சில உதாரணங்களும் சொல்லலாம். மன்னார்குடி ராஜகோபாலன், தில்லை வளாகம் ராமன், சுவருக்காகவே பக்தர்கள் வரக்கூடிய க்ஷேத்திரங்கள் நிறைய இருக்குது.

அந்த மாதிரி க்ஷேத்திரத்தில் இது முக்கியமான க்ஷேத்திரம். இந்த உற்சவமூர்த்தியானது ஏன் இங்கே விசேஷம் அப்படின்னு சொல்லப்போனோம்னா, இந்த 1870 தமிழ் பாடல் வந்து தமிழ் கவின்னு சொல்கிற வெங்கடகவி கொடுத்துருக்காருன்னா அத்தனை பாடல்களும் இந்த பஞ்சலோக மூர்த்தியாக எழுந்திருக்கிற காளிங்க நடந்த கிருஷ்ண மேலே தான் அவர் பாடியிருக்கார். கர்ப்பகிரகத்தில் பார்த்தீங்கன்னா, மூலவரா ஸ்ரீதேவி பூமிதேவி சமேத வேதநாராயண பெருமாள் எழுந்தருளி அருள் பாலிச்சிருக்கார். உற்சவரா ருக்மணி சத்யபாமா சமேத காளிங்க நர்த்தன கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணிட்டுருக்கார். அவா காளிங்க நர்த்தன கிருஷ்ணனுடைய விக்கிரகம் முன்னாடி காமதேனுடைய குழந்தைகள் நந்தினி பட்டின்னு அவள் ரெண்டு பேரும் சிலாரூபமாக இருந்துட்டு அதே கோலத்தில் இந்த கர்ப்பகிரகத்தில் காட்சி கொடுத்துட்டுருக்கார். தவிர வரதராஜ பெருமாள், தாயார் மகாலட்சுமி, ஆண்டாள், வீராஞ்சனேயர், பஞ்சமுகாஞ்சனேயர், விஸ்வக்ஷேனர், நாகர், கருடாழ்வார், வாசல்ல

0: இடத்துல காட்சி கொடுத்துருக்கா. தவிர வரதராஜ பெருமாள் தாயார் மகாலட்சுமி ஆண்டாள் வீராஞ்சனேயர் பஞ்சமுகாஞ்சனேயர் விஸ்வக்ஷேனர் நாகர் கருடாழ்வார் வாசலில் பார்த்தீங்கன்னா ஆனந்த நர்த்தன கணபதி இவாள்லாம் இந்த கோவிலில் எழுந்தருளை அருள்பாலிக்கிறார். முக்கியமாக வந்தடகதிக்கு இங்கே தனி சன்னதி உண்டு. அவர் எங்கே உட்கார்ந்து பாடினதாக எங்களுக்கு வரலாற்று குறிப்பு கிடைச்சதோ அந்த இடத்துல வந்தடகவி இசை அரங்கம்னு ஒரு ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நிறையா குழந்தைகள் இங்கே வந்து பரதநாட்டியம் பார்த்து இந்த மாதிரியான வந்து அரங்கேற்றங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. இங்கே வழிபடுறது ரொம்ப சிறப்பு. பூர்ண அனுகிரகம் பண்ணுவார் கிருஷ்ணர். எல்லாரும் வாங்குவோம். கும்பகோணம் பக்கம் வரும்பொழுது அப்போ ஸ்ரீ முத்துக்காடு எல்லாருமா வந்து சேர்ந்தோம். ராதே கிருஷ்ணா.
1: பரமானந்த கிஷோர கலிய நடனானந்த கம்பீர கருணாரசயுத பாவசரி. இக்கோவில் வளாகத்தில் அர்ச்சனை பொருட்களை விற்பனை செய்து வரும் மாலினி என்பவர் தான் அறிந்த இத்தல சிறப்புகளை கூறிய போது,
2: வணக்கம், நான் ஊத்துக்காடு கிராமம். நான் கடந்த 5 வருடமாக அர்ச்சனை சாமான்லாம் கொடுத்துருக்கேன் கிருஷ்ணர் நைவேத்தியமாக. அவள் கல்கண்டு திராட்சை எண்ணற்ற பொருள்கள் இதெல்லாம் அவங்க கொடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த கிருஷ்ணருக்கு வந்து இந்தியாவிலே எங்கேயுமே கிடைக்காத சாமி இங்கே இந்த ஊத்துக்காடு கிராமத்தில் இருக்கார். எல்லாருக்கும் சக்தி வழங்கியிருக்கார். பரிகாரம் வந்து மாதம் மாதம் ரோஹிணி நட்சத்திரத்து அன்னைக்கு என்ன பிரச்சனையோ குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ அவள் வந்து சொல்லி அந்த பிரச்சனையை க்யூர் பண்ணிக்கலாம். அவள் வந்து பட்டாச்சாரியத்தை வந்து என்ன செய்யணும், குழந்தை இல்லையோ, ஒரு வேலையில் பிரச்சனையோ, குடும்பத்தில் பிரச்சனையோ, கல்யாணம் ஆனப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர்கிட்ட வந்து சொல்லி பரிகாரம் பண்ணிக்கலாம். இங்கே வந்து காலம்பரம் வந்து 9:30 ஓப்பனிங், 12:30 முடிஞ்சிடுவோம். சாயந்தரம் வந்து 4:30 ஆரம்பித்து 8:00 முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து வருஷத்துக்கு ஒருத்தருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி ரொம்ப கிராண்டாக செஞ்சுருக்காங்க. உரியடி 3 நாள் நல்லா செஞ்சுருந்தாங்க. சுமார் 500 லிட்டர் பால் அபிஷேகம் பண்ணிருக்கு. அவங்கவுங்க அவங்களால முடிஞ்ச உதவியை சாமிக்கு செஞ்சுருந்து வெங்கடகவி வந்து எண்ணற்ற பாடல்கள் பாடியிருக்காரு. கலைப்பாயிலை வேணா, ஆடாதசங்காது, பால்வாடி முகம் எல்லாமே செஞ்சுருக்காங்க. எல்லாம் பாடிட்டாங்க.

0: காடு வெங்கடசுப்பையர் இந்த ஆலயத்தின் சன்னதியில் அமர்ந்துதான் ராக மாளிகைகளையும் நவாவரண கீர்த்தனைகளையும் பாடினாராம். இத்தலத்தில் வருடந்தோறும் கிருஷ்ண ஜெயந்தி மற்றும் வசந்த உற்சவ திருநாட்களில் பரதநாட்டிய கலைஞர்கள் மற்றும் கர்நாடக இசை வித்வான்கள் தங்களின் முதன் முதலான அரங்கேற்றத்தை நடத்துவதை ஒரு பெரும் பாக்கியமாக கருதுகிறார்கள். நாடி வரும் பக்தர்களின் குறைகளை தீர்த்து அவர்களுக்கு அருள் பாலித்து வரும் ஊத்துக்காடு காளிங்க நர்த்தன பெருமாள் கோவிலின் சிறப்புகளை இதுவரை அறிந்து கொண்டோம். இந்த புரட்டாசி மாதத்தில் இத்தல பெருமைகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்ததில் பெருமை அடைகிறோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருமாலின் திருவுலா. புரட்டாசி மாத சிறப்பு தொடர் இன்று இடம்பெற்றது தென்கோகுளம் கும்பகோணம் ஊத்துக்காடு காளிங்க நர்த்தன பெருமாள் கோவில்.

0: படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால். ஆகாஷ்வாணி 102.3 FM.
1: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீயமாறன் ஒளி விளக்கு நம்பர் ஒன் திடமரசி. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சீமாரின் ஒளி விளக்கு நம்பர் ஒன் திடம் அரிசி.
2: திருமாலின் திருவுலா இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆரணி சீமாரின் ஒளி விளக்கு, தரமான கலப்படமற்ற அரிசி நம்பர் ஒன் திடம் அரிசி.
3: 102.3 FM.
2: இந்த வேளை 6:16, 10 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், 101.6 கும்பகோணம் பண்பலையிலும், வேலூர் பண்பலை 100.4, 100.1 திருப்பத்தூர் பண்பலையிலும் நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி
4: பக்தி மாலை.

0: எஸ் ஜானகி குரலில் ஜி ராமநாதன் இசையில் ஒலித்தது பாடல் தெய்வத்தின் தெய்வம் திரைப்படத்திற்காக.
1: தெய்வீக மனம் கமழ ஒழித்துக் கொண்டிருக்கிறது பக்தி மாலை. இது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: ஆறு மணி 6:42 நொடியை தொட்டுக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து வில்லியனூர் மாதா படத்திற்காக ஒலிக்கிறது பாடல்.

0: ஜி தேவராஜன் இசையில் குழுவினர் குரல்களில் வில்லியனூர் மாதா திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம்.
1: பக்தி மாலை.
0: பக்தி மாலையின் நிறைவை எட்டிவிட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவாக பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது பாடல்.

0: நாகூர் ஈயம் ஹனிஃபா டிஎம் சவுந்தரராஜன் குரல்களில், கண்ணதாசன் வரியில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைய இசையில் ஒலித்தது பாடல் பாவ மன்னிப்பு படத்திற்காக. நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. இனி 6:30 தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

0: தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டில் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கதே, ஆஸ்திரேலியாவின் பிளேக் பெயில்டன் இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்திய இளைஞர்கள் திறன்மிக்கவர்களாகவும் உலக அளவில் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 45 இடங்களில் இன்று நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் 51,000-க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு காணொலி வாயிலாக பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய அவர், மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் இந்த இளைஞர்கள் பணியமர்த்தப்படுவதாக தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான லட்சிய பயணத்தில் இவர்களின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். அரசின் ஒரு பகுதியாக திகழும் இந்த இளைஞர்கள் வளர்ச்சியடைந்த இந்தியா மற்றும் சுயசார்புமிக்க இந்தியாவை உருவாக்குவதற்கான தீர்மானத்திற்கு வலு சேர்க்க உள்ளதாகவும் அவர் கூறினார். அரசு பணியில் சேர்ந்துள்ள இளைஞர்களுக்கு தங்களுக்கு பின்னால் வரும் இளைஞர்களை திறன்மிக்கவர்களாக உருவாக்கும் பொறுப்பு உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஒட்டுமொத்த உலகம் இந்தியாவின் மீது பெரும் எதிர்பார்ப்பை கொண்டிருப்பதாக தெரிவித்த அவர், புதிய கண்டுபிடிப்புகள், தொழில் முனைவோர் மற்றும் இளையோர் சக்தி மீதான எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார். அண்மையில் நிறைவடைந்த பிரிக்ஸ் உச்சிமாநாடு பற்றி குறிப்பிட்ட பிரதமர், உறுப்பு நாடுகளின் அரசுகளுக்கு இடையேயான உறவுகள் மட்டுமின்றி தொழில் முனைவோர், விவசாயிகள், பெண்கள், இளைஞர்கள் ஆகியோரை இணைக்கும் அமைப்பாக மாற்றுவதற்கு இந்தியா முயற்சி எடுத்து வருவதாக தெரிவித்தார். 40 நாடுகளுடன் இந்தியா மேற்கொண்டுள்ள தாராள வர்த்தக ஒப்பந்தம் குறித்து பேசிய பிரதமர், புதிய வாய்ப்புகளையும் சந்தைகளையும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளையும் உருவாக்குவதற்கு இந்த ஒப்பந்தங்கள் வழிவகுக்கும் என்று கூறினார். கடந்த சில ஆண்டுகளாக எதிர்காலத்தை வளமாக்குவதற்கான இளைஞர்களை உருவாக்கும் முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். அண்மையில் கொண்டுவரப்பட்ட தேசிய கல்விக் கொள்கை, திறன் இந்தியா இயக்கம், பிரதமரின் கைவினைக் கலைஞர்கள் வாழ்வாதார திட்டம் உள்ளிட்டவை இளைஞர்களை வளர்ச்சிப் பாதையில் இணைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மாறிவரும் பொருளாதார சூழ்நிலைகளுக்கு ஏற்ப கல்வி திட்டமும் திறன் மேம்பாட்டு திட்டங்களும் கொண்டுவரப்பட்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறினார். இதனிடையே சென்னையில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், புதிய பொறுப்புடன் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு இளைஞருக்கும் தமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறினார். அவர்களின் அறிவு, திறமை மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கும் மக்கள் நலனுக்கும் சிறப்பான பங்களிப்பை ஆற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய முயற்சியால் நடைபெற்று வரும் இந்த மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டின் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார்.
1: இன்னைக்கு மொத்த வேலைவாய்ப்பு 2017-18 47.5 கோடியாக இருந்து 2023-24 இன்னைக்கு 64.33 கோடியாக உயர்ந்திருக்கிறது. அவ்வளவு பேர் இன்றைக்கு வேலையை கொடுப்பவர்களாகவும் வேலையை பெறுவர்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 2017-18 6% இருந்த அந்த வேலைவாய்ப்பின்மையாக இருந்ததை 2017-18 குறைச்சி இன்னைக்கு 3.2% குறைக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய தொடர்ந்து பங்களிப்பின் மூலியமாக கடந்த 7 வருஷத்துல மட்டுமே 1.58 கோடி பேர், இதுல பெண்கள் வந்து இந்த வேலைவாய்ப்பின் கீழையும் அவர்கள் பங்களிப்பை பெற்றிருக்கிறார்கள்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான

0: பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் 22 வேட்பாளர்களும், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தொகுதியில் 27 வேட்பாளர்களும் இறுதி பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 100% வாக்களிப்பை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி நீர்த்தேக்கத்தில் படகு சவாரி கொண்டுவரப்பட்டு சுற்றுலா தலமாக மேம்படுத்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு குமார் தெரிவித்துள்ளார். பூண்டியில் இந்த நீர்த்தேக்கத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், படகு சவாரியை இந்த நீர்த்தேக்கத்தில் கொண்டுவருவது குறித்து அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுவரை 9 பேர் டெங்கு காய்ச்சலால் உயிரிழந்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். காய்ச்சல் பரவுவதை தடுக்க மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நோய் தொற்று உள்ளவர்களை உடனடியாக அரசு மருத்துவமனைகளில் சேர்த்து சிகிச்சை அளிக்கவும், கொசு உற்பத்தியை தடுக்கவும் விரிவான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை, திண்டுக்கல், தருமபுரி உள்ளிட்ட 12 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் வடக்கு கடலோர ஆந்திரா முதல் மன்னார் வளைகுடா வரை தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மதுரை, திண்டுக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மற்றும் கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவையிலும் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: இதனிடையே தருமபுரி மாவட்டத்தில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாவட்ட செய்திகள். சென்னையை அடுத்த தாம்பரத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். காஞ்சிபுரம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு விற்பனையை மாநில அமைச்சர்கள் திரு தென்னரசு, திரு ரஞ்சித்குமார் ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அரசு தொழில் பயிற்சி நிலைய வளாகத்தில் தொழில் பழகுநருக்கான சேர்க்கை வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை ஆட்சியர் திரு அப்துல் ராசிக் இன்று தொடங்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் சேஷம்பட்டி, ஒட்டப்பட்டி, ஏமக்குட்டியூர் உள்ளிட்ட பகுதிகளில் செயல்படும் அங்கன்வாடி மையங்களில் ஆட்சியர் திரு சரவணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். உதகையில் உள்ள மகளிர் கல்லூரியில் நகராட்சி சார்பில் குப்பைகளை தரம் பிரிப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் சின்ன திருப்பதி கோயிலில் புரட்டாசி மாத முதல் சனிக்கிழமையொட்டி ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே குளத்தில் இருந்த முதலையை மீட்டு கொள்ளிடம் ஆற்றுப்பகுதியில் வனத்துறையினர் விட்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கொசு ஒழிப்பு மற்றும் சுகாதார பணிகளை மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கத்தே ஆஸ்திரேலியாவின் பிளேக் பைல்டன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 3-6, 10-7 என்ற செட் கணக்கில் மெக்சிகோவின் ரேயஸ் வரேலா, அமெரிக்காவின் ரீஸ் டால்டர் இணையை வென்றது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீச்சிக் இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் பிரான்சிஸ்கா ஜார்ஜ், மேட்டில்டே ஜார்ஜ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மகா வேலைவாய்ப்பு திருவிழாவின் பயனாக நாட்டில் வேலைவாய்ப்பின்மை சதவீதம் கணிசமாக குறைந்துள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்க மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சீன சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் கத்தே ஆஸ்திரேலிய

0: இந்தியாவின் பிளேக் பைண்டன் இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இந்த வேளை 6:40:32 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 100.4 வேலூர் பண்பலையிலும், திருப்பத்தூர் பண்பலை 100.1 இந்த வேளையில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
0: என் விருப்பம்.
1: ஆம் நண்பர்களே, என் விருப்பம் நிகழ்ச்சியில் இணைகிறோம். இந்த வேளையிலிருந்து 7 வரை நமக்காக என் விருப்பம் காத்திருக்கிறது. சரி, ஓகே. இப்போது செம்பருத்தின்னு ஒரு படம், அந்த படத்தில் ஒரு அட்டகாசமான பாட்டு வரும், நட்ட நடு கடல் மீது நான் பாடும் பாட்டு அப்படின்ட்டு. அதில் ஒரு இடத்துல ஒரு இடம் வரும், வரி வரும், நித்திலமே முத்துரதமே அப்படின்னு வரும். நித்திலம் என் அப்படின்னா என்னன்னு தேடி பார்க்கும்போது நமக்கு கிடைச்சது முத்து, தூய்மையான முத்து, இல்லாட்டி முத்தாகிய ஒரு ரத்தினம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் கிடைச்சிது. சரி, எது இது இந்த நேரத்தில் சொல்கிறோம் அப்படின்னா, இன்னொரு பாட்டு வரும், கற்பூர பொம்மை ஒன்று அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க. முத்தே என் முத்தாரமே, முத்து கூடவே முத்து மாலை அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ அதே வரிசையில் இந்த பாட்டிலையும் ஒரு இடத்துல ஒரு ஆங்கிளில் பார்த்தா சிரிக்கக்கூடிய நித்தில மணி மாதிரி இருக்கிறாங்க, முத்து மணி மாதிரி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மணி கிளி மாதிரி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மஞ்சள் வண்ண நிலா மாதிரி இருக்கிறாங்க. இப்படி ஏகப்பட்ட ஆங்கிளில் ஏகப்பட்ட விஷயமா நமக்கு தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லி பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. ஏன் தெரிகிறாங்க கேட்டுருவோமா?

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குரல்களில் புலமைப்பித்தன் வரியில இளையராஜாவினுடைய அட்டகாசமான இசையில தர்மா படத்துக்காக அந்த அருமையான பாட்டை கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM பாட்டுக்கு இதுதான்
0: 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி. நாட்டாம படத்துல கவுண்டமணி செந்தில் அவங்களுக்கு இடையே நிறைய காமெடி சீன்ஸ் இருக்கும். அதுல ஒரு இடத்துல வலை வச்சு அந்த நாய்க்கு வலை போட்டா வலைக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி போகும்ல, கடைசியா கொசுவில போய் முடிப்பாங்க. அது அந்த ஆர்டர் வந்து எனக்கு மறந்து போயிருச்சு, இருந்தாலும் நானா 2-3 ஆர்டர் உள்ள வச்சுக்கிறேன், அதுல இருந்து அடுத்து நான் கண்டினியூ பண்றேன். ஒருவேளை அந்த டயலாக் ஃபுல்லா உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்க நம்ம முகநூல் பக்கத்துல கூட நீங்க போடுங்க, நானும் அந்த ஆர்டரை தெரிஞ்சுக்கிறேன். அதுல ஒன்னு ஒன்றா கேட்டுட்டு வருவாரு, இந்த இடத்துல நானா கற்பனை அவன் ரெண்டு கூட சேர்த்துக்கிறேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கிறாங்க. ஓகே, நாய்க்கு வலை போட்டா வலைக்குள்ள என்ன இருக்கும், நாய் இருக்கும். பூனைக்குள்ள வலை போட்டா வலைக்குள்ள என்ன இருக்கும், பூனை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கடைசியா கொசு கோலை போட்டா என்ன இருக்குன்னு கேட்பாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ அதை அப்படியே தள்ளி வச்சிருவோம். இப்போ ஒரு மல்லி தோட்டத்துக்குள்ள போனா நமக்கு என்ன வாசனை வரும், மல்லி வாசனை வரும். அதுவே இப்போ ஒரு கனகாம்பரம் தோட்டத்துக்குள்ள போனா கனகாம்பரம் வாசனை வரும். அதே சாமந்தி தோட்டத்துக்குள்ள போனா சாமந்தி வாசனை வரும். இப்படி ஒவ்வொரு தோட்டத்துக்குள்ள போனா ஒவ்வொரு வாசனை வருது இல்ல. ஆனா இங்கே ரோசா பூந்தோட்டத்துக்குள்ள போனா ரோசா வாசனை வரலையா, வேற என்ன வாசனை வருது அப்படின்னு கேட்டால், இல்லாய் அங்கே ரோசா வாசனையே வரவில்லை, சாமந்தி வாசனையும் வரல. என்ன வாசனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் வாசனை வருது அப்படின்றாங்க. ஏன் கேட்டுருவோம்.

உன்னிகிருஷ்ணன் அனுராதா ஸ்ரீராம் குரல்களில் பழனி பாரதி வரியில் இளையராஜாவினுடைய இதமான இசையில் அந்த இனிய பாடல் கண்ணுக்குள் நிலவு படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.

0: 102.3 FM.
1: வணக்கம், நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். இன்று 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் FM 102.3 எனக்குள் நான் நிகழ்ச்சியில் நான் உங்க கூட கலந்துக்க போறேன். நான் வந்து பாலச்சந்திர சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவர் கூட 2 படம் டிராவல் பண்ணியிருக்கேன். தில்லுமுல்லு டிராவல் பண்ணேன், வருமினரம் சிகப்பு டிராவல் பண்ணேன். அப்போ லொகேஷன் போய்டும், அவர் கூட போய் உட்காந்துப்பேன். ஏன்னா எங்க மாமா வந்து இவர் ஜேர்னலிஸ்ட், ஸோ மாமா இவங்கெல்லாம் ஒரு செட் ஆக்சுவலா. அதனால போய் உட்காந்து ஷூட் பார்த்துட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இது நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்காம நான் செந்தாமரை டிராமா ட்ரூப்ல பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அண்ணன் சாரு ஒன்னா தான் சார் அவங்களை வந்து மீட் பண்ண. ஒரு 3 நாள் கழிச்சு காஸ்டியூமர் வந்தார் அளவெடுக்கிற சார், கவிதாலேருந்து வரும் மெஷர்மெண்ட் எடுக்கணும் சார், எடுத்துங்க. என்ன ரோல்னா ஒரு வாட் பாய் கேரக்டர் அப்படின்னா, சரி ஏதோ ஒரு சீன் 2 சீன் இருக்கும்னு பார்த்தேன். பார்த்தா அந்த படம் ஃபுல்லாக 13 சீன் கொடுத்தார் எனக்கு. நீங்க எல்லாரும் சந்தோஷமா கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்க, நான் அதை வரவேற்கிறேன்.

0: வணக்கம். நான்
1: 6:55 15 தொட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என் விருப்பம் நிகழ்ச்சியுடைய நிறைவே எட்டிவிட்டும் நண்பர்கள் 6 கருத்து பதிவுகளை போட்டு காத்துட்ருக்கிறீங்க. யார் யார் என்ன சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். பர்வதவர்தினி மாலை வணக்கம் சொல்லி பெருமாளின் திருவிழா அந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்கிறோம். கும்பகோணம் ஊத்துக்காடு காளிங்கன் கோயில் பற்றி தகவல்கள் நல்லா இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இனிய மாலை வணக்கம் பக்தி மாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லி மேலப்பேடு தயாலான்னு சொல்லியிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் இனிய பொன்மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் அவங்க வந்து திருமாலின் திருவிழா நிகழ்ச்சியில் இணைகிறேன் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. கமலாவர்தனா வந்து அவங்களும் திருவிழா நிகழ்ச்சியை பற்றி நல்லாயிருக்கு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஆனால் அங்கே ஏற்கனவே போயிருக்கேன் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்கிறாங்க. அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அந்த நினைவை பகிர்ந்துருக்காங்க. பொன்னியம்மன்மேடு வண்ணே கணேசன் இனிய மாலை வணக்கம் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து சொல்லிருக்கக்கூடியவங்க ஹேமலதா வந்து அவங்க திருமாலின் திருவிழா வளம் ஒளி வந்து ஒழித்தது நல்லா இருந்துச்சு, எமது உள்ளத்திலும் இல்லத்திலும் சிறப்பான வரவேற்பு, நன்றி அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான் கிட்டத்தட்ட இந்த திருமாவளின் திருவிழாவை பற்றி அந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை கேட்டு முடிச்சாச்சு. இப்போது இன்னும் சிலர் வந்து 6 மேலே வந்துச்சு இல்லையா, அந்த நம்ம நிகழ்ச்சி பக்தி மாலையும் அதே நேரத்தில் என் விருப்பத்துக்கும் சேர்த்து இன்னும் ஒரு 9 பேர் கருத்துக்களை கொடுத்துருக்காங்க. கருப்பத்தூர் அங்கே வந்து அங்கேருந்து திருப்பத்தூர்லேருந்து வி பாபு அவங்க வந்து பாடல்கள் நல்லாயிருக்குன்ட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ரெட்டில்ஸ் அவங்க வந்து மீனுக்கு வலை போட்டால் மீன் அந்த டைலாகை சொல்லியிருக்காங்க. ஆமாம், எனக்கு மீன் மறந்து போச்சு சார், ஞாபகமே இல்லை. மீனுக்கு வலை போட்டால் அப்புறம் யானைக்கு வலை போட்டால் சூப்பர், நல்ல வரலாம் ஞாபகப்படுத்திட்டீங்க. ஆனால் தேடும்போது கிடைக்கல. அடையாளம் பட்டு ஆசீர்வாதர் ராஜேஸ்வரி பக்திமாலி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னியம்மன்மோடு வண்ணே கணேசன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. வெங்கடேசன் டால்ஃபின் அப்படிங்கிறவங்க அய பக்கத்துலேருந்து வந்திருக்காங்க, வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடியவங்க பாரிவள்ளல் அப்படிங்கிறவங்க, பாரிவள்ளல் கே அவங்க வந்து அப்படியே பூக்கள் அள்ளி தூவுற மாதிரி போட்டிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டும் நிறைவு பாடலாக, அதாவது இப்போ ஏஐ செயற்கை நுண்ணறிவு போகக்கூடிய வேகத்தை பார்த்தா எதிர்காலத்தில் எங்கே போய் நிற்கும்னே தெரியாது. அதையே கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி யோசித்து ஒரு பாட்டில் பாடி வச்சுருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் கடவுளாக மாறிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமாம், போகிற போக்கு பார்த்தா அது நடந்தாலும் நடந்துட்டு போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு யோசிக்க தோணுது. இப்போ அந்த பாட்டு வந்துட்டுருக்கு.

ஸ்ரீனிவாஸ் குரலில் வைரமுத்து வரியில் பரத்வாஜினுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் அமர்கலம் படத்துக்காக கேட்டு முடித்தோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி என் விருப்பம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த வேளை 7:01 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த வேளையில் நாம் இணைகிற இந்த நிகழ்ச்சி திரைகானம். எவ்வளவோ சொந்த பந்தங்கள் இருந்தாலும் இந்த மாமா மச்சான் உறவுகள் ரொம்ப அட்டகாசமானது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கலகலப்பு வேற எந்த உறவினர்கள்ட்டையும் கிடைக்காது. இங்கேயும் ஒரு மச்சான் இருக்காரு. எந்த மாதிரி மச்சான் கேட்டுருவோம்.
2: நான்

0: கிடக்கும்.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, எஸ்பி சைலஜா, டிவி கோபாலகிருஷ்ணன் இவங்க எல்லாருமே இணைந்து பாடின அந்த அட்டகாசமான பாடல் முத்துலிங்கம் வரியில இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில சின்ன வீடு படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
2: 102.3 FM.
3: Yes, who is it?
4: Don.
5: Don. Don. Don. Don. Don. Don.
6: Don. வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். இது 102.3 தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
7: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: வைப் பண்றேங்கிற பேர்ல வீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
8: பண்ணாதீங்க தம்பிகளா.
1: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
8: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
1: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
8: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
1: சாலை விபத்துகள் பல நடக்கிறது விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
8: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
1: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
8: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
1: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில போடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
8: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
1: 7:07:53 தொட்டுக்கொண்டிருக்கும் இந்த வேளையில திரைக்கானத்துல இணைந்திருக்கிறோம். அந்த பாட்டுல ஒரு மச்சான் இருந்தாரா, இங்கேயும் ஒரு மச்சான் இருக்கிறார்.

0: மலேசியா வாசுதேவன் வாணி ஜெயராம் குரல்களில் வாலியினுடைய வரியில் இளையராஜாவினுடைய அட்டகாசமான இசையில் அந்த ஆட்டம் போடக்கூடிய பாடல் குங்குமச்சிமிழ் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
0: நமக்கு பிடிச்ச பல உணவுப் பொருட்களை எல்லாமே அப்படியே பெரிய அளவில் கொட்டி வச்சு எதை எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு 10 ஐட்டங்கள் நம்ம கண்ணு முடி வச்சாங்கன்னா எதை எடுக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் நாம இருப்போம்ல, குழம்பி போய் சொக்கி போய் நிற்போம்ல. அதே மாதிரி பாட்டுக்குள்ளேயும் ஒருவர் சொக்கி போய் நிற்கிறாரு. ஏன்?

0: மம்மா ஊரு சோசிய சொல்லுவானோ.
1: எஸ்பி பாலசுப்ரமணியம் கமலஹாசன் குழுவினர் குரல்களில் வாலியினுடைய வரிகளை இளையராஜாவினுடைய அட்டகாசமான இசையில் அந்த பாடல் ஜப்பானில் கல்யாண் ராமன் படத்துக்காக கேட்டு முடித்தோம். இனி 7:15 தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது.

0: இனி விரிவான செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசு துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக இன்று வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் இளைஞர்களின் பங்கை உறுதி செய்து அவர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தருவதற்கான நடவடிக்கைகளில் அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் கோவை குனியமுத்தூரில் இன்று நடைபெற்ற மகா வேலைவாய்ப்பு திருவிழாவில் கலந்து கொண்ட மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு 25 பேருக்கு நேரடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு பூபதி ராஜு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். அரசு வேலைவாய்ப்பு மட்டுமின்றி தனியார் துறையில் வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கவும் மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறமைகளை மேம்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் என்றும் மக்களுக்கான சேவை செய்யும் ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் பணி நியமன ஆணையை பெற்றது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த இளைஞர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்டுள்ள பணியில் சிறப்பாக கடமையாற்ற உள்ளதாக தெரிவித்தனர்.
1: வணக்கம், என் பேர் அருண்குமார். நான் இப்போ நடந்த SSCGL 25ல இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டராக செலக்ட் ஆயிருக்கேன். நான் திருப்பூர்லேருந்து வரேன். இந்த ரோஸ்கர் மேலால வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ் கொடுத்தாங்க. இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஒரு ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறேன். இந்த நேஷன் சர்வ் பண்ணுறதுக்காக நான் இப்போ வில்லிங்காக இருக்கேன். எனக்கு இது கிடைச்சது கண்டிப்பாக நான் நிறைய பேருக்கு தேங்க் பண்ணணும், முக்கியமாக ஃபேமிலி மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற ஈவன் பிரைம் மினிஸ்டர்லேருந்து கமிஷனல் மெம்பர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் எங்களுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணாங்களோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன்.
2: என் பேர் ஸ்வாதி பிரியா, கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டியிலேருந்து வர்றேன். ஆக்சுவலி இதுதான் எங்கள் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப், என்னோட ஸ்டெப்பிங் ஸ்டோன். இன்னும் நான் நிறைய ஹைட்ஸ் போகணும்னு விரும்புகிறேன். இந்த ஜாப் கிடைச்சது எனக்கு ஃபினான்ஷியலாகவும் சரி, எனக்கு சொசைட்டியில் ஒரு ரெஸ்பெக்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே இந்த ஜாப் வாங்கி கொடுத்துருக்கு. ப்ளஸ் தேங்க்ஸ் டு ஸ்ரீ நரேந்திர மோடி ஜி ஃபார் கிவிங் மீ திஸ்.
0: சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தமிழகத்தை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு ஆதாரமாக திகழும் மீனவர்களின் வாழ்க்கையை பாதிக்கும் வகையில் இந்த திட்டம் அமைந்துள்ளதாகவும், தமிழக அரசு வேறு இடத்தை இதற்காக தெரிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
3: மீனவர்கள் கிட்டத்தட்ட அங்க வந்து 2,000 ஆண்டுகள் தொடர்ந்து அந்த பகுதியில வசித்து வருகிறாங்க. மீனவர்களுடைய வாழ்வாதாரமே கடலை ஒட்டிதான். மயிலாப்பூர் ஆகட்டும், திருவல்லிக்கேணி ஆகட்டும், பட்டினம்பாக்கம் ஆகட்டும், 1,000 ஆண்டுகளுக்கு முன்னால இங்க சிங்காரவேல ஐயர் தொடங்கி எவ்வளவோ மீனவர்கள் வந்து இந்த நாட்டுக்கு சேவை செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய நாட்டுக்கு முன்னேற்றத்திற்காக பாடுப்போம். அப்படிப்பட்ட அந்த மீனவர்களினுடைய வாழ்வாதாரம் இன்றைக்கு பாதிக்கப்படுவதாக இருக்கிறது. மீனவர்கள் வாழ்க்கை பாதுகாக்கப்பட வேண்டும். தம்முடைய தலைமைச் செயலகத்தை அவர்கள் கட்டுவதை நிறுத்த வேண்டும், வேற இடத்தை தேர்வு செய்ய வேண்டும், மீனவர்களினுடைய நலனை பார்க்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டும்.
0: கர்நாடகா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு உயர்நீதிமன்றங்களுக்கு 14 புதிய நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடனான கலந்தாய்வுக்கு பிறகு இவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன்படி தில்லி உயர்நீதிமன்றத்திற்கு 2 பேர் நீதிபதிகளாகவும் 5 பேர் கூடுதல் நீதிபதிகளாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றத்திற்கு 3 நீதிபதிகளும் கர்நாடக உயர்நீதிமன்றத்திற்கு 3 பேர் கூடுதல் நீதிபதிகளாகவும் நியமிக்கப்பட்டிருப்பதுடன், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் உயர்நீதிமன்றத்திற்கு 1 நீதிபதியும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
4: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தூய்மை சேவை பணியில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடற்கரைகளில் தூய்மையை பராமரித்து சுற்றுப்புற பாதுகாப்பை மேம்படுத்த வேண்டும் என்றும், கடல்வாழ் உயிரினங்களுக்கு உகந்த சூழலை உருவாக்கித் தர வேண்டிய பொறுப்பு மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு உள்ளதாக குறிப்பிட்டார். கடற்கரையை தூய்மையாகவும் ஆரோக்கியம்

0: முக்கியமான வகையிலும் பராமரிக்க அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக் கொண்டார். கேரளத்தின் விழிஞ்சம் பகுதியில் உள்ள கடலோர காவல்படையினர் கோவளம் கடற்கரையில் தூய்மைப் பணியை மேற்கொண்டனர். இதேபோன்று திருவனந்தபுரம் சங்குமுகம் கடற்கரை, கொச்சி, கோழிக்கோடு, கண்ணூர் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளிலும் மாணவர்கள், தேசிய மாணவர் படை மற்றும் நாட்டு நலப்பணித் திட்ட தன்னார்வலர்களும் பொதுமக்களும் பெருமளவில் பங்கேற்று கடற்கரை பகுதிகளை சுத்தம் செய்தனர். புதுச்சேரியில் கடலோர தூய்மைப் பணியை துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கடற்கரை சாலையில் அமைந்துள்ள காந்தி சிலையிலிருந்து தொடங்கிய இந்த தூய்மைப் பணியில் புதுவை உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், தலைமைச் செயலாளர் திரு சரத் சௌஹான், இந்திய கடலோர காவல்படையின் அதிகாரி கமாண்டர் எஸ் எஸ் தாசிலா மற்றும் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர். பாதுகாப்புத் துறையில் நாட்டின் எதிர்கால தேவைகளுக்கு ஏற்ற உட்கட்டமைப்பை உருவாக்க இந்திய ராணுவ பொறியியல் சேவை வல்லுநர்கள் சிறப்பாக செயலாற்றி வருவதாக இந்த அமைப்பின் சென்னை பிரிவு கூடுதல் தலைமை இயக்குநர் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற இச்சேவையின் 77வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், ஆயுதப்படைகளின் மாறிவரும் தேவைகளை பூர்த்தி செய்யவும் நவீன தொழில்நுட்பம், புத்தாக்கம், டிஜிட்டல் மயமாக்கம் போன்ற பொறியியல் நடைமுறைகளை அதிக அளவில் கொண்டுவரவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொறியியல் திறன், சிறந்த தலைமைத்துவம், பாதுகாப்பு தொடர்பான கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது இந்திய பொறியியல் சேவை நிறுவனம் பெருமைமிக்க பாரம்பரியத்தை கொண்டிருப்பதாகவும் திரு ஈஸ்வர் தத் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் மால்வா மாவட்டத்தில் இன்று நேரிட்ட சாலை விபத்தில் 8 பேர் உயிரிழந்தனர். பக்தர்களுடன் சென்று கொண்டிருந்த கார் மழை வெள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானதில் 3 குழந்தைகள், 2 பெண்கள் உட்பட 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, அவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கவும் பிரதமர் உத்தரவிட்டுள்ளார். மாணவர்கள் தங்களது கல்வி மற்றும் அதற்கு பிந்தைய வேலைவாய்ப்பு இலக்குகளை வெற்றிகரமாக அடையும் வகையில் அயராது முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். போபாலில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மின்சார ஸ்கூட்டர்களை வழங்கி பேசிய அவர், இந்த ஸ்கூட்டர்களை பயன்படுத்தும் மாணவர்கள் போக்குவரத்து விதிமுறைகளை முறையாக பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். பின்னர் மாணவர்களுடன் கலந்துரையாடிய திரு மோகன் யாதவ் அவர்களது எதிர்கால திட்டங்கள் மற்றும் விருப்பங்கள் குறித்து கேட்டறிந்தார். நேபாளத்தில் பேரிடர் பாதிப்பு குறித்து முன்னெச்சரிக்கை செய்யும் சாதனங்களை நிறுவ உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அந்நாட்டின் பிரதமர் திரு பாலேந்திர ஷா கூறியுள்ளார். நேபாள அரசியல் சாசன தினத்தையொட்டி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அவர், அந்நாட்டில் ஏற்பட்ட சமீபத்திய வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் பெரும் சேதம் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதனை தவிர்க்க பேரிடர்களால் நிகழக்கூடிய பாதிப்புகளை குறைத்தல் மற்றும் நிவாரணப் பணிகளில் அதிக கவனம் செலுத்தும் அணுகுமுறை பின்பற்றப்படும் என்றார். நேபாளம் அடிக்கடி இயற்கை பேரிடருக்கு ஆளாகும் நிலையில் பாதிப்பு ஏற்படுவதற்கு முன்பே அதனை எதிர்கொள்ள மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டியதன் அவசியத்தையும் திரு பாலேந்திர ஷா வலியுறுத்தினார். ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. தொடக்க விழாவின் வீரர்கள் அணிவகுப்பின்போது இந்தியாவின் சார்பில் மனுபாக்கர் மற்றும் பவன் ஷெஹ்ராவத் தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பெட்டோன் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் ஜோஷ்வா சால்சோன், ஜப்பானின் யூட்டா ஷிமிஷு இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகா வேலைவாய்ப்பு திருவிழாக்கள் மூலம் இதுவரை 12,75,000 இளைஞர்கள் அரசுத் துறைகளில் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப இளைஞர்கள் தங்கள் திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் திரு பூபதி ராஜு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் முடிவை தாவேக அரசு கைவிட வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச கடற்கரை தூய்மை தினத்தையொட்டி இன்று தமிழகம், கேரளம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் தூய்மை சேவை பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆசிய விளையாட்டுப் போட்டி ஜப்பானின் நகோயாவில் இன்று வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இந்த வேளை 7:25:35.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரைகானம் நிறைவை எட்டிவிட்டோம். ஆங்கில படங்கள்ல இருந்து தமிழ் படங்கள் வரைக்கும் அந்த பஞ்சு வசனங்களுக்கு பஞ்சமே இருக்காது. அந்த

புக் அட்டகாசமாக வச்சுருப்பாங்க. அதில் முக்கியமான சில வசனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இஃப் யூஆர் பேட் ஐ ஆம் யுவர் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கெட்டவனாக இருந்தால் நான் அதுக்கும் மேலே கெட்டவனாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. அதே தான் இங்கே ஹீரோவும் சொல்கிறாரு. அதாவது நான் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு இருக்கிறத நான் முடிவு பண்ண போகிறதில்ல, நான் யாராக இருக்கணும் அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணுற அப்படின்னு வில்லனை பார்த்து ஹீரோ சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு கேட்டுருவோம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல வாலியினுடைய வரியில இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில அந்த அருமையான பாடல் படிக்காதவன். ரஜினிகாந்த் நடிச்சு 1985 வெளிவந்த படிக்காதவன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம். நாம் இதுவரை இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி திரை கானம். இந்த வேளை 7:30 இனி தொடர்வது
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்
0: வழங்குபவர் பி சரவணன் அவர்கள்.
2: அன்புள்ளம் கொண்ட தெரசம்மாள் அவர்களுக்கு மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இது மழைக்காலம். மழைனா என்ன? மேகத்திலிருந்து பொழியும் நீர், அதாவது நிலத்தில் இருக்கும் நீர் வெயிலின் வெப்பத்தின் காரணமாக ஆவியாகி மேகத்தை வானத்தை அடைந்து மறுபடியும் காற்றடித்து மேகம் குளிர்ந்து மழையாக பொழிகிறது. இந்த நீரின் அளவை பொறுத்து மழையை பலவாறாக பிரிக்கிறோம். ட்ரேஸ், ட்ரிசில், ரெயின், ஹெவி ரெயின், வெரி ஹெவி ரெயின் என மழையை வகைப்படுத்தியுள்ளனர் வானிலை ஆராய்ச்சியாளர்கள். ட்ரேஸ் என்பது

0: ரொம்ப குறைவான மழை, அளக்க முடியாதது. ட்ரிசில் என்பது மழையின் அளவு, அந்த தண்ணீரின் அளவு சின்னதா இருக்கும், அதாவது வட்டமா இருக்கும், அதன் அளவு விட்டம் அரை மில்லி மீட்டரை விட குறைவா தான் இருக்கும். ரெயின் மழை என்றால் மழை துளியின் விட்டம் அரை மில்லி மீட்டரை விட அதிகமாக இருக்கும். மழை நாள்னு சொல்லுவாங்க. ஒரு பகுதியில ஒரு நாள்ல 2.5 மில்லி மீட்டர் அல்லது அதற்கும் அதிகமாக பெய்தால் மழை நாள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். 24 மணி நேரத்துல அந்த இடத்தில் பெய்த மழையின் அளவு 6.5 சென்டிமீட்டர் முதல் 12.4 சென்டிமீட்டர் வரை இருந்தால் கனமழை, ஹெவி ரெயின் என்றும், 12.5 சென்டிமீட்டர் முதல் 24.4 சென்டிமீட்டர் வரை மழை பெய்திருந்தால் அதிக கனமழை, வெரி ஹெவி ரெயின் என்றும் சொல்லுவார்கள். தெரசம்மாள், உங்க பகுதியில இப்படிலாம் மழை பெய்திருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. தானியங்கி வானிலை மையம் கூட அங்கங்க இருக்கு. மாவட்டந்தோறும் ஒரு வேளாண்மை அறிவியல் நிலையம் செயல்படுது. வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி நிலையங்கள் இருக்கு. இங்கெல்லாம் எவ்வளவு மழை பெய்யுது, இன்னும் பொழிய வாய்ப்பு இருக்கான்னு ஆராய்ச்சி முடிவுபடி சொல்லுவாங்க. தமிழ்நாட்டின் ஆண்டு சராசரி மழை அளவு 940 மில்லிமீட்டர். இவ்வளவு மழை பெய்தால் பரவாயில்ல. இன்னொரு சிரமம் என்னன்னா, பரவலா தென்மேற்கு வடகிழக்கு பருவமழை காலங்கள்ல பிரித்து அப்பப்போ இந்த மழை நீர் கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும். ஒரு 10 நாள்ல 20 நாள்ல அடிச்சு அவ்வளவு மழை நீரையும் கொட்டிட்டு போயிடுது. அப்ப மழை நீர் வீணாக வழிந்தோடுது. சேகரம் செய்ய அங்கங்க ஏரி குளங்கள் இருந்தாலும் வரத்து வாய்க்கால்லாம் சுத்தமா இருந்தா தானே மழை தண்ணி போய் சேரும். கோயம்புத்தூர் மாநகரத்தின், ஏன் மாவட்டத்தின் குடிநீர் ஆதாரம் சிறுவாணி அணை மலையடிவாரத்துல இருக்கு. மாநகர பகுதிகளில் மழை பொழிவு குறைவுதான், ஆனா சுத்து பகுதிகளில் மலை பிரதேசங்கள்ல மழை பெய்யுது. அந்த தண்ணிலாம் இந்த அணைக்கு வந்து சேரும். பவானி சாகர் அணை பக்கம் பெய்யும் மழை நீர் அங்க போய் சேரும். ஆழியார் அணை பக்கமும் அப்படித்தான். இது போல பெய்யும் மழை நீர் சேமிக்கப்படணும். கோயம்புத்தூர் மாநகரத்திலேயே நிறைய ஏரிகள் குளங்கள் இருக்கு. சுத்து வட்டாரத்துல பெய்யற மழை தண்ணி, நொய்யலாத்து தண்ணிலாம் ஓரளவுக்கு இந்த ஏரி குளங்களுக்கு வந்து சேருது. அதனால தண்ணீர் பிரச்சனை என்பது இல்லைன்னே சொல்லலாம். இது போல நீர் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெய்யும் மழை நீரை நிலத்திலேயே சேமிச்சு சிக்கனமா பயன்படுத்தணும். தெரசம்மாள், ஏரி மாவட்டம்னு பழைய செங்கல்பட்டு மாவட்டத்தை சொல்லுவாங்க. கும்பகோணத்தை குளங்கள் நிறைந்த ஊரும்பாங்க. தமிழ்நாடே ஏரிகள் குளங்களால் நிறைந்த மாநிலம் என்ற பெயர் வாங்கணும். நீரின்றி அமையாது உலகு என்றார் வள்ளுவர். தண்ணீர் இல்லாமல் நமது காலம் ஒரு நொடி பொழுது கூட நகராது. அதனால இந்த பருவ காலங்கள்ல மழை பெய்யும் போது மழை நீரை சேமிக்கணும், சிக்கனமா பயன்படுத்தணும். பருவமழை பெய்வதற்கு மேக கூட்டங்கள் தான் காரணம். மேக மூட்டத்தை 3 வகையா பிரிக்கிறாங்க. லோ, மீடியம், ஹை கிளவுட்ஸ் என்று. லோ கிளவுட்ஸ் என்பது 1000 முதல் 1500 அடி வரை உள்ள உயரத்திலும், மீடியம் கிளவுட்ஸ் என்பது சுமார் 8000 முதல் 10000 அடி உயரத்திலும், ஹை கிளவுட்ஸ் என்பது 25000 முதல் 35000 அடி உயரத்திலும் காணப்படும் மேகங்கள். இதை தவிர இடி மேகம் என்ற ஓங்கி உயர்ந்த மேகமும் உண்டு. இவை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு கிடைக்கும் நீரை சேமிப்போம், சிக்கனமாக பயன்படுத்துவோம். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்

0: வணக்கம், நான் இயக்குனர் நடிகர் ஓவியர் பொன்னண்ணன் பேசுகிறேன். விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3
1: இந்த வேளை 7:35 எட்டினுடைய 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1. இந்த வேளையில் நாம் இணையும் இந்த நிகழ்ச்சி
2: வணக்கம் இசை உள்ளங்களே,
3: பாட்டும் பயணமும்

0: பாட்டும் பயணமும்.
1: ஆம் நண்பர்களை, பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் தான் இணைகிறோம். இந்த வேளையிலிருந்து 7:55 வரைக்கும் இன்னும் ஒரு 20 நிமிஷம், 3 அல்லது 4 பாடல்கள் அதனுடைய நீளத்தை பொறுத்து வரும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த பாதையில் நமது பாடல்கள் பயணிக்கிறது அப்படிங்கிறது கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்கன்னா பதிவு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், அந்த பதிவுக்கு

கீழே இந்த பாதையில் தான் நம்மளுடைய பாடல்கள் பயணிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கருத்துக்களாக போடலாம். ஒருவேளை சரியாக கண்டுபிடிச்சிங்கனாலும் ஓகே, கண்டுபிடிக்கலனாலும் ஓகே, நீங்கள் என்ன உங்களுக்கு தோணுதோ அதை போடுங்க. சரியாக இருந்தால் ஓகே, இல்லைன்னா அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு அதெல்லாம் நான் பயன்படுத்திப்பேன். ஆனால் எப்போ எடுப்பேன் எப்படி எடுப்பேன்னு யாருக்குமே தெரியாது, எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஓகேங்களா? சரி, இப்போ நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் எங்கேருந்து வருது அப்படின்னா, தமிழ்நாட்டில் பல ஊர்கள் இருக்குது, அதில் முக்கியமான ஒரு நகரம் அப்படின்னா மதுரை மாநகர். அதுக்கு பெருமைன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, ஜிகிருதண்டா, அப்புறம் நாயக்கர் மஹால். அதுக்கப்புறம் சொல்லணும்னா இப்போ பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஒரு விஷயம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். பாட்டுக்குள்ளே அதை தான் சொல்கிறாங்க, அதனுடைய பெருமைகளை அருமைகளை உள்ளுக்குள்ளே இருக்குது, கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்.

0: மலேசியா வாசுதேவன் குழுவினர் குரல்களில் கங்கை அமரன் வரியில் இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் பெரிய வீட்டு பண்ணக்காரன் படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM.
2: Yes, who is it? Don. Next, doctor.
3: சொல்லுங்க.
2: ஒரே மழக்கமா வருது டாக்டர்.
3: தப்பா இருக்கே.
2: என்ன டாக்டர் தப்பா இருக்கு?
3: அது மழக்கம் இல்ல, மயக்கம்.
2: டாக்டர், ஏற்கனவே தலை சுத்தி போய் வந்திருக்கு. நான் கிளம்புற வேற ஆஸ்பத்திரி பாத்துக்கிறேன் டாக்டர்.
3: இருப்பா.
2: என்ன டாக்டர், என் நிலைமையில போய் இந்த டைம்ல கிராமர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டீங்களே டாக்டர்.
3: சரி, அதெல்லாம் இருக்கட்டும், கையை காட்டுங்க.
2: இந்தாங்க டாக்டர்.
3: எங்க கைய நீட்டுங்க. திக் திக் திக் திக்.
2: என்ன டாக்டர், ஒரே ஹாரர் படம் மாதிரி திக் திக் திக் திக்ன்றீங்க.
3: யோ, இதே துடிப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச சவுண்ட் அதாயா
2: டாக்டர். அது லப்பு டப்புல துடிக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். என்ன டாக்டர் புதுசா சொல்றீங்க?
3: ரொம்ப டென்ஷன் ஆவீங்க போல இருக்க.
2: ஆமா டாக்டர், இதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருந்துச்சு, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் கூடிருச்சு டாக்டர்.
3: சரி, நான் எழுதுற பிரிஸ்கிரிப்ஷனை ஃபாலோ பண்ணுங்க, எல்லாம் சரியாயிரும்.
2: சரி டாக்டர். என்ன டாக்டர் சவுண்ட் இது?
3: பேப்பர் கிளிக்கிற சவுண்டியா
2: டாக்டர்? ஆமா, இதுல என்ன டாக்டர் ஒண்ணுமே புரியல. ஜாங்கிரி பிச்சு போட்ட மாதிரி இருக்கு. என்ன எழுதிருக்கீங்க எனக்கு?
3: நல்லா படிச்சு பாருங்க.
2: முத மூணு வரியில புரியல டாக்டர், கடைசி ரெண்டு வரி மட்டும் புரியுது. 102.3 வித் பாரதி தமிழ் எஃப்எம் டியூன் பண்ணுங்கன்னு போட்டிருக்கீங்க. புரியல டாக்டர், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க டாக்டர்.
3: ஆமாப்பா, அடிக்கடி நீ டென்ஷன் ஆகுற. வித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 டியூன் பண்ணி அதுல பாட்டை கேட்டினா, அதுல வர ஷோஸ் எல்லாம் கேட்டினா டென்ஷன் ஃப்ரீயா இருக்கலாம்.
2: ஓகே டாக்டர், கேட்டு பாக்குறேன்.
4: இது 102.3 விவித் பாரதி தமிழ், மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
0: ஏழு மணி 43 32 தொட்டு கொண்டிருக்கும் இந்த வேளையில 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலையிலும், கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 101 நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும். பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். பாடல்கள் எந்த பாதையை நோக்கி பயணம் செய்யுது அப்படிங்கிறத இப்போ பாடல் வந்துச்சு. இனி வரக்கூடிய பாடல்களையும் வச்சு நீங்கள் கண்டுபிடிங்க. இப்போ வரக்கூடிய பாடல் வந்து கருப்பு சிவப்பு அப்படிங்கிறதுலாம் நமக்கு எந்த ஒரு பாரபட்சமும் கிடையாதுங்க. நமக்கு வந்து மனசு தான் முக்கியம் அப்படின்னு பாட்டுக்குள்ளே சொல்கிறாங்க. இங்கே ஒருவர் கருப்பாக இருக்கிறாரு, ஆனால் அதையே கொண்டாடுறாங்க பாட்டுக்குள்ளே. எப்படி கொண்டாடுறாங்க கேட்டுருவோம்.

0: எஸ் ஜானகியினுடைய குரலில் முத்துலிங்கம் அறியில் இளையராஜாவினுடைய அற்புதமான இசையில் அந்த அருமையான பாடல் புதுநெல்லு புதுநாத்து படத்துக்காக கேட்டு முடிச்சோம்.
1: 102.3 FM 102.3 பாட்டுக்கு இட டான்.

0: வணக்கம். நான் நடிகர் ரவிகாந்த் பேசுகிறேன். இன்று 8 மணிக்கு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எனக்குள் நான்ங்கிற நிகழ்ச்சியில் நான் உங்கள் கூட கலந்துக்க போகிறேன். நான் வந்து பாலச்சந்திர சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவர் கூட 2 படம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். தில்லுமுல்லு ட்ராவல் பண்ணேன், வருமினரம் சிகப்பு ட்ராவல் பண்ணேன். அப்போ லொக்கேஷன் போய்டும், அவர் கூட போய் உட்காந்துப்பேன். ஏன்னா எங்கள் மாமா வந்து இவர் ஜேர்னலிஸ்ட், ஸோ மாமா இவங்களும் ஒரு செட் ஆக்சுவலாக, அதனால் போய் உட்காந்து ஷூட் பார்த்துட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இது நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆமாம் சார், நான் செந்தாமரை ட்ராமா ட்ரூப்பில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அண்ணன் சாரும் ஒன்றா தான் சொல்கிறார், உங்களை வந்து மீட் பண்ண அப்படி. ஒரு 3 நாள் கழிச்சு காஸ்டியூமர் வந்தார் அளவு எடுக்கிறது. சார் கவிதா லேலேருந்து வரும், மெஷர்மெண்ட் எடுக்கணும். சார் எடுத்துங்க. என்ன ரோல்னா ஒரு வாட் பாய் கேரக்டர் அப்படின்னாங்க. சரி, ஏதோ ஒரு சீன் 2 சீன் இருக்குன்னு பார்த்தேன். அந்த படம் ஃபுல்லாக 13 சீன் கொடுத்தார் எனக்கு. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக கேட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை வரவேற்கிறேன்.
1: இந்த வேளையில பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவை எட்டிவிட்டோம். யார் யாரெல்லாம் வந்து சரியா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு முகநூல்ல பாத்துருவோம்.

இசக்கி தங்கம் அவங்க வந்து ஹவு வில் யூ திங்க் பா, எப்படி திங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் திங்க் பண்ணுற மாதிரி தான் நானும் திங்க் பண்ணுறேன், நீங்கள் எப்படி திங்க் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி தான் நானும் திங்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் கலை துரைராஜன் அவர் வந்து பாட்டும் பயணமாக முதல் பாடல் வந்து சொக்கநாதர் மீனாட்சி புகழ் பாடுச்சு, ரெண்டாவது பாடல் நல்ல வேகம் நல்ல ராகம் அப்படின்னு சொல்லி பாடல் எப்படி இருக்குங்கிறத அவர் விமர்சனமாக பண்ணியிருக்காரு. அடுத்ததாக ரெடில் சாயத் பாஷா, மேள வாத்தியத்துடன் அமைந்த நாட்டுப்புற பாடல் ஒரே மெட்டில் அமைந்தவை அப்படிங்கிற மாதிரி அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. அந்தோனிராஜ் காட்டு பக்கத்துலேருந்து பாட்டும் பயணமும், அது பார்த்தீங்கன்னா குதிரை அல்லது ராசா என்ற சொல் இடம்பெறும் பாடல்கள், சரியா அப்படின்னு இருக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்து திருடாதே படத்தில் என்னருகே நீ இருந்தால் இந்த மாதிரி இதுவும் கூட வரும். அப்புறம் மின்சாரம் முன்ன நம்ம கேட்டுற 2 மணிக்கு அது சார்ந்த சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, சூப்பர். அப்புறம் சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் அவங்க வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, பன்னீர்செல்வம் செங்கல்பட்டுலேருந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ரெட்டில் சையத் பாஷா ஏற்கனவே போட்டிருக்காரு. எம் சின்னராஜி அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, திருப்பத்தூர் மாவட்டம் பெங்களூர் ஹைவே ரோட்லேருந்து புத்துக்கோயில் அங்கிறது சின்னராஜி சுமதி வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. வாரியங்காவல் கதிரவன் கொளஞ்சிநாதன் வணக்கம் சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு இருக்கக்கூடியவங்க அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் வந்து வணக்கம் சொல்லி வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. ஹேமலதா கைத்தட்டல்களை கொடுக்குறாங்க, கலீல் அகமது அவங்களும் சேர்ந்து கைத்தட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்கடேசன் டால்ஃபின் அயப்பாக்கம் வெங்கடேசன் வணக்கம் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் கிட்டத்தட்ட எல்லாருடைய பெயர்களையும் படிச்சுட்டேன். இன்றைக்கி வந்து அந்தோனிராஜ் காட்டு பக்கம் அவர் எப்படி தான் கண்டுபிடிக்கிறான்னு தெரியல, அவர் ஓரளவு முயற்சி பண்ணி சரியாக கண்டுபிடிச்சிடுறாரு. குதிரை அப்படிங்கிற வார்த்தைகள் தான் இந்த பாடல்களில் வந்திருக்கும். கடந்த பாடல்களை பார்த்திங்கன்னா குதிரை அப்படிங்கிற வார்த்தை தொடக்கத்துலையோ இல்லை நடுவுலையோ எங்கேயோ ஒரு இடத்துல வரும், வரக்கூடிய பாடலையும் வரப்போகுது. போன வாரம் குதிரை குட்டி அப்படிங்கிற இதை வச்சு நம்ம பாடல்கள் போட்டோம்ல, அதில் அதுக்கு காரணமாக இருந்தது ஒரு குதிரை குட்டியை வந்து வாழை குறுத்த சாப்பிட்டுட்டு இருந்துச்சு, அதை பார்த்ததுனால தான் இது யோசிச்சேன் அப்படின்னு சொல்லி தோணலை. இப்போ அந்த குதிரை குட்டி பாட்டு போன வாரம் போட்டாச்சு, இப்போ பக்கத்தில் இருந்த பெரிய குதிரை அம்மா குதிரை கோச்சிக்கும்ல, இப்போ அந்த குதிரையை பற்றி பேசுகிறனோ அது கோச்சிக்கும். அதனால் இப்போது பெரிய குதிரையை பற்றியும் இந்த வாரம் பாட்டு போட்டாச்சு. அடுத்து மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு குதிரை இப்போ வரப்போகுது, கேட்டுருவோம், நிறைவு பாடலாம்.

0: எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா குரல்கள், சந்திரபோஸினுடைய அற்புதமான இசையில் அந்த பாடல் மாநகர காவல் படத்துக்காக கேட்டோம். இதுவரை நாம் இணைந்து கேட்டு மகிழ்ந்திருந்த இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும். இந்த வேளை 7:55. இனி தொடர்வது இன்று ஒரு தகவல்.
1: ஒரு காடு, அங்கே புத்தர் அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு குரங்கு, அதுவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. புத்தர் திரும்பி பார்த்தார். குரங்கு அப்படியே குதித்து உயர எழும்பி ஒரு கிளையில் போய் உக்காந்துது. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டார் புத்தர். என்னை சாதாரணமாக நினைக்க வேணாம், நான் வந்து மகா மந்தி, என்னால் எல்லாம் முடியும். முடியாதுங்கிற வார்த்தையே என்னுடைய அகராதியில் கிடையாது, என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படின்னுது. அப்படின்னா ஒரு பந்தயம் வச்சுக்கலாமான்னார் இவர். ஓ, வச்சுக்கலாமேன்னுது. வேறு ஒன்றும் இல்லை, இப்போ நீ மேலே எழும்பி அந்த கிளையில் உட்காந்தது மாதிரி அங்கேருந்து தாவி என் உள்ளங்கையில் வந்து உட்காரணும், அவ்வளவுதான் அப்படின்னார். அப்படி உட்காந்துட்டா என்ன பரிசு அப்படின்னு கேட்டது. சொர்க்கத்தில் இருக்கிற மாமன்னன் மரகத சக்கரவர்த்தியை என்னோட வந்து இருக்கும்படியாக கூப்பிட்டுக்கிறேன். அந்த சமயத்தில் அவருடைய அரியணை வந்து அங்கே காலியாயிடும், நீ அதில் போய் உட்காந்துக்கலாம். பந்தயத்தில் தோத்துட்டா ஒரு கல்ப காலம் இந்த பூமியில் வாழ வேண்டியிருக்கும், அதுக்கு பிறகு தான் என்கிட்ட வர முடியும், என்ன சொல்கிற அப்படின்னார். குரங்குக்கு

0: தாவது ஒரு பெரிய காரியமா? இது எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம், என்ன இப்போவே தாவட்டுமா அப்படின்னுது. சரின்னு சொல்லி உள்ளங்கையை நீட்டினார். அவருடைய கை தாமரை இலை அளவுக்கு அப்படியே விரிஞ்சுது, குரங்கு சௌகரியமாக வந்து உட்கார்றதுக்காக. குரங்கு தாவரத்துக்கு தயாராச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யோசனை, அதுக்கு இந்த கிளையிலேருந்து அந்த கைக்கு தாவறது எனக்கு ரொம்ப அற்பமான ஒரு வேலை, இது ரொம்ப சாதாரணம், என்னுடைய கௌரவத்துக்கு இது சரியாக இருக்காது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து கிளையிலேருந்து அப்படியே உயர எழும்ப போகிறேன். எழும்பி மேல் உலகம் போய் அங்கே ஒரு சுற்று சுற்றி விட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து இந்த கையில் உட்கார போகிறேன் அப்படின்னு நினச்சிது. என்ன யோசிக்கிற அப்படின்னார் புத்தர். ஒன்றும் இல்லை, இந்த பாயிரம் பார் அப்படின்னு சொல்லி தாவி உயர போயிட்டுது. கொஞ்ச நேரத்தில் வான உலகத்துக்கே போய் சேர்ந்துட்டுது. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 5 பளிங்கு தூண்கள் இளம் சிவப்பு நிறத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. குரங்கு நினச்சிக்கிட்டது, புத்தர்கிட்ட போய் இந்த பளிங்கு தூண்களை பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே தகச்சு போயிடுவார், இந்த தூணில் ஏதாவது அடையாளம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு அந்த இடத்துல மிதந்துக்கிட்டே நினச்சிது. உடனே ஒரு தூணில் எழுதிச்சு. என்ன எழுதிச்சுன்னா, ஒரு மகா ஞானி இங்கே வந்துட்டு போகிறார் அப்படின்னு எழுதிச்சு. எழுதிவிட்டு அப்படியே கீழே தாவி வந்து புத்தரோட உள்ளங்கையில் உட்காந்துது. எப்படி பார்த்தீங்களா என்னுடைய வேலை? வான உலகத்துக்கே போய் அங்கே இருக்கிற 5 பளிங்கு தூண்களை பார்த்துட்டு அதில் நான் வந்த விவரத்தை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னுது ரொம்ப பெருமையாக. அப்படியா அப்படின்னார் புத்தர். ஆமாம், சந்தேகமாக இருந்தால் வாங்க அழைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னுது அந்த குரங்கு. அதுக்கு தேவையில்லை, அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார் தெரியும் அப்படின்னார் புத்தர். அங்கே பார்த்தா புத்தரோட உள்ளங்கை தெரிஞ்சுது, நல்லா உத்து பார்த்துது. அவரோட ஒரு விரலில் அது எழுதிய வாசகம் தெரிஞ்சுது. குரங்கு யோசனை பண்ணிச்சு, அப்படின்னா வானத்தில் நான் பார்த்தது புத்தரோட விரல்களா அப்படின்னு யோசிச்சுது. இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த குரங்கோட கர்வம் அழிஞ்சு போச்சான். நம்ம மனசு தான் இந்த குரங்கு. மனம்ங்கிறதும் ஆணவம்ங்கிறதும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள். மனம் உள்ளவரை ஆணவமும் இருக்கும். மனம் அழிஞ்சாதான் ஆணவம் அழியும். மனம் அழிய வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது இந்த அர்த்தத்தில் தான். நம்ம ஆளுங்க சவால் விடுறதெல்லாம் வேறு மாதிரி. ஒருத்தன் ஒரு வாய்க்காலை தாண்டுறேன்னு பந்தயம் கட்டி தாண்ட முடியாமல் வாய்க்காலில் விழுந்து காலை உடச்சிக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு வந்தான். ஏண்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் பந்தயம் கட்டின நேரம் சரியில்லை அப்படின்னா. எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. வாய்க்காலில் தண்ணி இருக்கிற நேரமாக பார்த்து பந்தயம் கட்டியிருக்கணும் அப்படின்னானா.
1: நாம் இதுவரை கேட்டது இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: 102.3 FM.
3: Hey guys, how are you?

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டா

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எனக்குள் நான் நேர்களை நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நான் உங்க ஆர்ஜே அருள் செல்வி.

0: எனக்குள் நான் நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா ஆக்டர் ரவிகாந்த் அவங்க தான் வந்திருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்மளோட இன்னைக்கு சுவாரஸ்யமா அவங்க பகிர்ந்துக்க போறாங்க. வாங்க. வணக்கம் சார்.
1: வணக்கம் அருள் செல்வி, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க.
0: உங்ககிட்ட நிறைய கேள்வி இருக்கு கேட்கறதுக்கு.
1: ப்ளீஸ்.
0: ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா இது ஒரு ஜேர்னி மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல இருந்து நான் வந்து உங்ககிட்ட இருக்கிற என்னோட இன்ட்ரெஸ்டிங்கா உங்களோட லைஃப் ஜேர்னில என்ன நடந்துச்சு இதெல்லாம் கேட்டுக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: முதல்ல எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, பெயர் காரணம் ரவின்னு இருந்த நீங்க ரவிகாந்த் தான் எப்படி மாறினீங்க?
1: இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் தான் வந்து என்ன முதல்ல நடிகனாக வந்து மனதில் உறுதி வேண்டும் படத்தில் அறிமுகப்படுத்தினார். அப்போ வந்து நிறைய ரவி, ராதா ரவி, அப்புறமா ரவி, ரவிச்சந்திரன் ரவி, நேர்கள் ரவி எல்லாம் இருக்கும்போது என்னடா எல்லாம் ஒரே ரவி மயமாக இருக்கு, உனக்கு நான் பேரை மாற்றிட்டா அப்படின்னு கேட்டேன். நான் சொன்னேன் தாராளமாக பண்ணிங்கன்னு சொல்லிட்டு படம் ப்ரெஷ்ஷோ போட்டாங்கல்ல, அப்போ தான் வந்து டைட்டில் கார்டில் என் பேரை பார்க்குறேன், ரவிகாந்த்னு மாற்றிருக்காரு. ஸோ பேர் மாற்றினது அவர் தான்.
0: பட் உங்ககிட்ட சொல்லலை?
1: இல்லை சொல்லலை.
0: பார்க்கும்போது தான் தெரியும்.
1: சொல்லவே இல்லை, நான் மாத்திரேன்னு சொன்னாரே தவிர அந்த ப்ரெஷ்ஷோ பார்க்கும்போது தான் டைட்டில் கார்டில் பேர் பார்த்தேன் ரவிகாந்த் அப்படின்னு. போர்மாடா அப்படின்னா சார் போறேன் சார்.
0: அதுவும் காந்தம் இருக்கிற சக்தி இருக்கிறதுனால கரெக்டாக தான் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொன்று, சின்ன வயசில் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க, பைலட் எப்படி ஆக்டர் ஆனீங்க?
1: அது எப்படின்னா எனக்கு வந்து ஃப்ளைட்னா ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் என்னோடய பர்த்டேக்கெல்லாம் வந்து யாருன்னா வந்து கிஃப்ட் வந்து ஏரோப்ளைன்னா ஹெலிகாப்டர் தவிர எதனா கொண்டு வந்து கொடுத்தனா திருப்பி கொடுத்துருவேன். ஸோ எனக்கு வந்து ஃப்ளைங் வாஸ் மை பேஷன். ஸோ இங்கே மெட்ராஸ் ஃப்ளைங் கிளப் இருக்கும்போது எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து கேப்டன் கணேசன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் இஸ் ஒன் ஆஃப் த டப் மோஸ்ட் சீஃப் பைலட். இன்ஃபேக்ட் ஏர் இண்டியாவில் இந்தியன் ஏர்லைன்ஸில் வந்து ஒரு ஃப்ளைட் வாங்குறாங்கன்னா இவர் தான் போய் யூஸில் போயிட்டு அதை டெஸ்ட் ரைட் பண்ணிட்டு கொண்டு வருவார். அப்பேற்பட்ட பைலட் அவர். சரி, அது மட்டும் ஒரு உண்மையை சொல்லிடுறேன், நான் படிக்கல. நான் கடைசியாக படித்தது வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கே போகல, பிகாஸ் தட் இஸ் அனதர் அந்த கான்செப்ட் நான் வரேன். ஸோ நான் சின்ன கேப்டன், எனக்கு வந்து ஐ வாண்ட் டு லேர்ன் ஃப்ளைங். டே யூ ஆர் நாட் குவாலிஃபைட் மேன், ஐ நோ கேப்டன் பட் ஐ வுட் லைக் டு லேர்ன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே மெட்ராஸ் ஃப்ளைங் கிளப்பில் பைப்பர் அப்படின்னு ஒரு ஏர்க்ராஃப்ட் இருக்கு, ஒரு மஞ்சள் கலர் சின்ன பிளேன் இருக்கும், அது கிட்டத்தட்ட கார் ஓட்டுற மாதிரி தான். அது அஜித்துக்கும் எனக்கும் அவர் தான் ட்ரெயின் பண்ணார், எங்கள் ரெண்டு பேருக்குமே அவர் தான் பைலட். ஸோ அஜித்தும் நானும் ஒன்று தான் அவர்கிட்ட பிளைன் ஓட்ட கற்றுக்கிட்டோம். அப்புறம் வந்து இங்கே ஏர் டிராஃபிக் வந்து ஜாஸ்தியாச்சு. அப்போ நாங்களாம் கற்றுக்கும் போது 80s மிஞ்சி போனால் ஏர் இண்டியா, ஒரு இந்தியன் ஏர்லைன்ஸ் இல்லைனா ஒரு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், மலேசியன் ஏர்லைன்ஸ், இவ்வளோ தான் வரும். அப்போலாம் இப்படி இருக்க மாதிரி கார்கோ எல்லாம் கிடையவே கிடையாது. ஏர் டிராஃபிக் ஜாஸ்தியான ஒன்று என்ன பண்ணாங்கன்னா இங்கே இருக்கிற ஃப்ளைங் கிளப்பை க்ளோஸ் பண்ணாங்க. க்ளோஸ் பண்ணி என்ன பண்ணணும்னு தெரியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது நான் எங்கள் வீட்டில் இருந்ததை விட கமல் வீட்டில் தான் நான் இருந்தது ஜாஸ்தி. ஸோ சார் வாசம் தான் எனக்கு காட் ஃபாதர். அவர் தான் சரி நீ படிச்சு ஒன்றும் கிழிக்க போகிறதில்ல, நீ மியூசிக் எடுத்துக்கோ அப்படின்னாரு. அதுக்கப்புறம் நான் மியூசிக் எடுத்தேன். ஸோ கிராமஃபோன் கம்பெனி ஆஃப் இந்தியா கேள்விப்பட்டிருப்பீங்க, ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். கண்ணதாசன பையன் காந்தி அங்கே தான் டாப் லெவலில் இருந்தார். அவர் வந்து என்ன ரெக்கார்டிங் டிவிஷனில் சேர்த்து விட்டார். ஸோ கிட்டத்தட்ட 6 months ஐ வாஸ் டூயிங் ரெக்கார்டிங் ஃபார் த கம்பெனி. அதுக்கப்புறம் நீ கம்பெனிக்கு வராதுன்னு சொல்லிட்டாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஐ வாஸ் டூயிங் ரெக்கார்டிங் ஃபார் த கம்பெனி ஃப்ரம் மை ஹவுஸ் இட்செல்ஃப். அப்போ வந்து எங்கிட்ட வந்து ஸ்டூடர் 1+10 அப்படி ரீமாஸ்டரிங் மிஷின் ஒன்று இருக்கும். அப்போலாம் கேசட் தானே, ஒரு மாஸ்டர் போட்டோம்னா 10 கேசட் ஒரே நேரத்தில் ரெக்கார்ட் ஆகும் ஹை ஸ்பீடில். ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு வந்து 1000 கேசட் நான் ரெக்கார்ட் பண்ணி பேக் பண்ணி சீல் பண்ணி கொடுத்துருவேன். அப்படி போயிட்டு இருந்தேன் அந்த கம்பெனியில். அதுக்கப்புறம் கேல்கட்டாவில் ஸ்டுடியோ ஆரம்பிச்சாங்க, இங்கே ஸ்டுடியோ க்ளோஸ் பண்ணாங்க. என்ன பண்ணுறது, திருப்பியும் சாரு வாசன், ஆனால் இந்த மாதிரி கம்பெனி க்ளோஸ் பண்ணிட்டான்னு என்ன பண்ணுன்னு தெரியல. நீ வந்து செந்தாமரை ட்ராமா ட்ரூப்பில் நடி அப்படின்னாரு. அப்போ போகும்போது ஏற்கனவே ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் மியூசிக் பண்ண ஆரம்பித்தேன், ட்ராமாக்கு அந்த ரீ ரெக்கார்டிங் எல்லாம் பண்ண ஆரம்பித்தேன். அது பண்ணிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட 3 வருஷம் இருக்கும், ஒரு ஆர்டிஸ்ட் செத்து போயிட்டார். ஸோ சைமல்டேனியஸாக நான் அந்த ரோலை நான் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ மியூசிக்கும் பண்ணி அந்த ரோலை நான் பண்ண ஆரம்பித்து அது போச்சு, 5 வருஷத்துக்கு போச்சு அந்த பிளே. அதுக்கப்புறம் அவர் போயிட்டார், என்ன பண்ணுறது இல்லை. அப்போ தான் அண்ணா சொன்னார் இன்ட்ரடியூஸ் டு பாலச்சந்தர், யூ கோ வொர்க் இன் மூவிஸ். அப்படி தான் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நடிகனா ஆனது. ஆனால் நான் வந்து பாலச்சந்தர் சார் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவர் கூட 2 படம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். தில்லுமுல்லூர் ட்ராவல் பண்ணேன், வறுமீனரம் சிகப்பு ட்ராவல் பண்ணேன். அப்போ லொக்கேஷன் போய்டும், அவர் கூட போய் உட்காந்துப்பேன். ஏன்னா எங்கள் மாமா வந்து இவர் ஜேர்னலிஸ்ட். ஸோ மாமா இவங்களும் ஒரு செட் ஆக்சுவலாக, அதனால் போய் உட்காந்து ஷூட் பார்த்துட்டு அதெல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா இதை வரும்போது கேட்டோம், நீ நடிக்க போறியா, நடிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஆமாம் சார், நான் செந்தாமரை ட்ராமா ட்ரூப்பில் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அண்ணா சாரும் என்ன தான் சொன்னார் உங்களை வந்து மீட் பண்ண அப்படின்னு சொல்லி. சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்னாச்சு, ஒரு 3 நாள் கழிச்சு காஸ்டியூமர் வந்தார் அளவு எடுக்கிறது. சார் கவிதா லேலேருந்து வரும், சொல்லுங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கணும். சார் எடுத்துங்க. என்ன ரோல்னா ஒரு வாட் பாய் கேரக்டர் அப்படின்னாங்க. சரி ஏதோ ஒரு சீன் 2 சீன் இருக்குன்னு பார்த்தேன், இல்லை ஒரு 10 or 11 இருக்குன்னு நினச்சேன். நான் பார்த்தா அந்த படம் ஃபுல்லாக 13 சீன் கொடுத்துறேன் எனக்கு, அந்த பெட்டு வைக்கிற கேரக்டர். நான் தோற்று போயிட்டே இருப்பேன், கடைசி வரைக்கும் தோற்று போயிட்டே இருப்பேன். ஆனால் கடைசி பெட்டில் வந்து நான் ஜெயிச்சிருவேன், அவன் தோற்று போயிடும், அப்படி ஒரு கான்செப்ட் வச்சார். அதுக்கப்புறம் வந்து பெரிய கேப் கொடுத்தார் எனக்கு. நான் அப்போ மந்த்லி ஒன்ஸ் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருவோம் அவர்கிட்ட, ஆனால் ஒரு பெரிய கேப் ஒன்று கொடுத்தாரு. அப்போ தான் மொபைல் ஃபோன் இன்ட்ரடியூஸ் ஆன பீரியடு.

0: எனக்கு சினிமா இல்லாமல் ஒரு இன்னொரு பிஸ்னஸ் ஒன்று இருக்கு. ஐ மீன் டு சைனேஜஸ் கே பாலாஜின்னு ஒருத்தர் இருக்காங்க. என்னோட லைஃப்ல ரெண்டு கேபி இருக்காங்க, சினிமாவில் ஒரு கேபியும் பிஸ்னஸ்ல ஒரு கேபியும் இருக்காங்க. ஸோ அவர் தான் வந்து இந்த ரிஃப்ளெக்டிவ் சைன் போர்ட்ஸ் வந்து முதல் முதல்ல இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். நீங்க பார்த்துருப்பீங்க
1: பில்லா படத்தோட,
0: அவரே தான் லெஃப்ட்ல போனா பீச், நேரா போனா சென்ட்ரல், ரைட்ல போனா அந்த மாதிரி எலிவேட்டட் சைன் போர்ட்ஸ் அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். நான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன். அப்புறம் நானும் அவரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரே அவரோட ஆஃபீஸ்லயே ஃபேக்டரியில என்னோட ஃபேக்டரி நான் லிங்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் க்ளோஸ் பண்ணிட்டார். ஐம் ஸ்டில் ரன்னிங் த ஷோ. ஸோ அப்படி ஒரு வாட்டி பெங்களூர்ல நான் ஒர்க் முடிச்சுட்டு வரும்போது பூனமல்லி ஹைரோட்ல வந்து கவிதாலயா யூனிட் நிற்கிது. அவர் ஒரு வண்டி நினைச்சா நம்ம ஆள் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உள்ள. அப்போ வந்து எங்கிட்ட மூணு மொபைல் ஃபோன் இருந்தது, சினிமா கொண்டு பிசினஸ் கொண்டு அப்போ ஆமா ஃபேமிலி கொண்டு அப்படின்னு போய் இவர் வந்து ஷார்ட் முடிச்சு வந்து உட்காந்துருந்தாரு. நான் போய் அசோசியல் காலில் வந்து உட்காந்து என்னடா பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு மாதிரி வந்திருந்தேன் சார், வண்டியை பார்த்து தான் வந்தேன் அப்படின்னு. ஓ, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீ, ஏன் சார் என்னடா மூணு ஃபோன் வச்சிருக்கேன் அப்படின்னா, இதான் விஷயம் அப்படின்னு. அப்போ வந்து சிந்து பைரவி பார்ட் 2 சஹானா பண்ணிட்டு இருந்தார். நாளே

ஷூட்டிங்டர் திடீர்னு சார் விளையாடாதீங்க சார், 13 வருஷம் கேப் கொடுத்தாரு, அதனாலே உனக்கு ஷூட்டிங்டா அப்படின்றாரு. சரி ஓகே போயாச்சு. இந்த 3 மொபைல் ஃபோன் வச்சு எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அந்த சஹானா வந்து ஸ்ரீலங்காலேருந்து வரும்போது நான் தான் அவளை போய் பிக்கப் பண்ணிட்டு வரேன் ஏர்போர்ட்லேருந்து. பிக்கப் பண்ணிட்டு வரும்போதுனா முதல்ல ஒரு ஃபோன் ரிங் ஆகும், அதில் ஒருத்தர் வந்து தமிழில் திட்டுவேன், அவனை திட்டிகிட்டே இருக்கும்போது என்னோட 2வது ஃபோன் ரிங் ஆகும், அதில் வந்து ஒருத்தனா மலையாளத்தில் திட்டுவேன், 3வது ஃபோன் ரிங் ஆகும், அது கன்னடாவில் திட்டுவேன். இப்படி ஒரு கேரக்டர் போட்டு கொடுத்துறேன். இந்த விஷயம் வந்து இவளுக்கு இரிட்டேஷன் ஆகும் சஹானாக்கு. ஒரு நாளைக்கு இப்படி தான் அவளை வந்து நான் வெளியில் கூப்பிட்டு போகும்போது ஃபோன் வந்துட்டு திட்டிகிட்டு இருக்கும், 3 ஃபோனே பிடிங்க வச்சுக்கிட்டா. நான் சொன்னம்மா என் பழப்பே அதில் தான் இருக்குது, நீங்கள் அதை எடுத்து 1 அடி முதல்ல வண்டி ஓட்டுங்க அப்படின்னா. திடீர் பார்த்தா 100 ஃபோன் இருக்கு, அவன் கால் மாட்டில் ஒரு ஃபோன் வச்சிருப்பேன். சார் 4 ஃபோன், இது அப்படியே ஜாஸ்தி 8 ஃபோனே. கடைசியில் எபிசோட் முடிய போகிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது 10 ஃபோன் கொடுத்தாரு. எனக்கு 10 ஃபோன் கேரளா டேஷ்போர்டில் அடிக்கிட்டு 10 ஃபோனில் 10 பேரை திட்டினேன் நான். அது எப்படி காரை ரிவர்ஸில் ஓட்டிக்கிட்டு அப்படி ஒரு ரோல் கொடுத்து அதில் வந்து நிறைய விஷயங்கள் அவர் பண்ணணும். அதுக்கப்புறமா வந்து அவர் பண்ண எல்லா சீரியல்ஸும் சரி, அப்போ வந்து இதுதானே டிவி சீரியல்ஸ் தானே, எல்லாத்தையும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். அப்புறம் வீட்டுக்கு வீடு லூட்டின்னு ஒன்று பண்ணார். அப்போ வந்து அந்த ஸ்கிரிப்ட் எழுதுகிற ஒருத்தர் வந்து திடீர்னு நின்றுட்டான், என்ன பண்ணுன்னு தெரியும்.

0: சரி ஒரு நாலு எபிசோடு எழுதி கைலாஷர் பாயிண்ட்டை கொடுனாரு கொடுத்துட்டேன் சார் நீங்களே கண்டினியூ பண்ணுங்கட்டாங்க. ஸோ அதில் ஊர் விஷயம் நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த 45 எபிசோடும் நான் தான் எழுதி கொடுத்தேன். ஸ்டோரி ஸ்க்ரீன் ப்ளே டயலாக் எல்லாமே டைரக்ஷன் வந்து கணபதினு ஒருத்தர் பண்ணார். அதுதான் அவரோட ட்ராவலிங். இது
1: இப்போ இல்லைன்னு என்ன தெரியுதா, நம்ம ஒரு விஷயத்த நினைக்கிறோம்னா ரைட் பர்சன் உங்களை எல்லா இடத்துலையுமே கைட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு நல்ல மனசோட உங்களை கைட் பண்ணும்போது அது கிரேட் ஹைட்ஸ்க்கு உங்களை ரீச் பண்ண வச்சிருக்கு. நீங்களும் அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. அது அப்படியே அவங்க அனுப்புனாங்க நம்ம போனோம் வந்தோம் அப்படின்ட்டு இல்லாமல் அதை மனசார ஏற்றுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் டெடிக்கேட்டடாக நீங்கள் பண்ணியிருக்கீங்க, சின்சியராக பண்ணியிருக்கீங்க.
0: இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து நான் வந்து ப்ரொஃபஷனல் சிங்கர் கிடையாது, பட் மியூசிக் நாலேஜ் இருக்கனால எஸ்பிபி தான் சொல்லி உன் வாய்ஸ் அப்படியே கமல் வாய்ஸ் மாதிரி இருக்கு, வை டோன்ட் யூ ஸ்டார்ட் சிங்கிங் அப்படின்னாரு. ஆனால் ஐம் நாட் ட்ரைட் தட் திங், இல்லை நீ ட்ரை பண்ணி சொல்லி கங்கை மாதிரி நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுதான். குணால கண்மணி அந்தோட காதலன் சொன்ன படிக்கையில் இஞ்சிடு படுக்கெல்லாம் பாட ஆரம்பிச்சு அதில் நாங்கள் ஸ்டேஜில் பெரிய கலாட்டெல்லாம் பண்ணுவோம். எப்படின்னா எஸ்பிபி பாடிட்டே இருக்கும்போது செகண்ட் பிஜிஎம் வரும்போது பின்னாடி பேக் ஸ்டேஜ் பார்த்து கை காட்டிடுவார். ஸோ ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க, யாரோ ஒரு விஐபி வந்திருக்காங்க அப்படின்னு. இந்த இன்பிட்வீன் கேப்பில் கங்கை மாதிரி என்ன பண்ணுவோம்னா மைக் எங்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருவார், கார்ட்லெஸ் மைக். நான் அங்கே இருப்பேன், பால் இங்கேருந்து பாடி முடிச்சுட்டு ஆரம்பிப்பார். என்ன எழுதணும் அங்கேருந்து கமல் வாய்ஸ் ஆரம்பிச்சிடும். இல்லை அது மாதிரி நான் வந்தேன் அது சரி கச்சேரி இருக்கணும் அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை வந்ததான் வந்து ஒரு பாட்டு பாடி இல்லை எனக்கு இன்னைக்கு த்ரோட் சரியில்லை அப்படின்னு சொல்லி நல்ல பில்டப் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் அங்கேயே ஆரம்பிச்சிருவேன். கண்மணி அன்போடு காரணம் ஆரம்பிச்சு இங்கே சித்ரா பாடிட்டு இருப்பாங்க. செகண்ட் பிஜிஎம் வரும்போது நான் பேசிக்கிட்டே உள்ள வருவேன், அப்போ தான் தெரியும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஸோ அந்த விஷயத்தை எனக்கு நோட்டீஸ் பண்ணது எஸ்பிபி தான். அண்ட் ராதா ரவி ஆல்சோ அவரும் நோட்டீஸ் பண்ண, அவரும் சொன்னாடே அப்படியே இருக்கடா நீ பண்ணிருக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் த்ரூ கங்கைமரன் சார் கூடயே ட்ராவல் பண்ணி எல்லாம் ஃபாரின் எங்கே போகிறது வந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு கச்சேரி நடக்க போதுன்னா அது என்ன பேஸ்ன்னு நான் கேட்டுப்பேன் முதல்ல. ஸோ அந்த பேஸை கேட்டு அதுக்கேற்ற ஒரு ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். ஸோ இந்த 10 நிமிஷம் இன்டர்வல் கேப் வரும் இல்லையா, அப்போ நாங்கள் இந்த ஸ்கிட்ட பண்ணிடுவோம். அது ஒரு சூப்பர் ஹைலைட்டாக போச்சு.
1: பட் இப்போ ஆக்டிங்க்கும் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கும் எழுதும்போது உங்களுக்கு அது எந்த அளவு இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சு?
0: ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வந்து ஆக்சுவலி பேசிக்கலி ஐம் வெரி சீரியஸ் கை.
1: நீங்களா?
0: ரொம்ப சீரியஸ். இப்போ வேற மாதிரி ரொம்ப சீரியஸாக இருப்பேன் நான். கேபிசி தான் சொல்லி ஏன்டா எப்போ பார்த்தாலும் மூஞ்சத்துக்கு உம்முன்னு வச்சுட்டு இருக்கேன், லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஹியூமர்டா, ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட் அப்படின்னாரு. சார் தெரியாது சார், இல்லை நீ ஒர்க் பண்ண அப்படின்னாரு. அவரே சொன்னார் எப்பயுமே ஒரு கையில் ஒரு பேப்பர் பேனை வச்சுக்கோ, நீ எங்கே இருந்தாலும் வச்சுக்கோ. ஸோ இப்போ வந்து என்னோட வாஷ்ரூமில் ஒரு பேப்பர் பேனாக இருக்கும், என் பெட்ரூமில் இருக்கும், என் வண்டியில் இருக்கும். நிறைய அது நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்துருக்கீங்க நிறைய. ஸோ அந்த மாதிரி கேதர் பண்ணி எழுதி எழுதி அதில் இம்ப்ரவைஸ் பண்ண ஆரம்பிச்சு தான் அந்த ஹியூமருங்கிற ஒரு கான்செப்டே டோட்டலாக என் லைஃப் வந்தது. அதுக்கப்புறம் என்ன சார் இப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஆனால் தலையிலே எடுத்துக்கிறது இல்லை, வந்தாச்சு அது இருக்குன்னு ஒரு வரமா நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லி ஐ ஒர்க் அ லாட் ஆன் ஹியூமர் அந்த கான்செப்ட் வச்சு தான்.
1: நானே பார்த்துருக்கேன் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கரெக்டாக உங்கள் கண்ணில் தான்.
0: அது என்ன பிகாஸ் ஐ மீன் தட் பிஸ்னஸ் நான் அந்த சைனேஜ் பிஸ்னஸில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக கண்ணில் மாட்டோம் அது எப்படியும் நான் வந்துடும். அது
1: அதான் நினைப்பேன் கரெக்டாக அந்த ஸ்பெல்லிங்ஸ் வந்து உங்கள் கண்ணில் தான் ரீச் ஆகுது. அதே மாதிரி அது இப்படி போட்டிருக்காங்கன்னு எங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்குது அதை பார்க்கும் போகலாம்.
0: அதுதான் நான் சொல்லுவேன், ஒன்று எழுதி கொடுத்தோம் ஒழுங்காக கொடுத்துருக்கோம், இல்லையா அதை பிரிண்ட் பண்ண நான் அவனாவது பண்ணிக்கிட்டோம் சரி அது கொண்டு வந்து மாட்டினா அதாவது சரியாக பண்ணுங்க, யாருமே சரியாக பண்ணல. அது மாதிரி
1: அதை நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக மாட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.

0: அம்மாடியோ தன ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை உலகம்.

0: நீங்க அந்த சினிமாக்கு வர்றதுக்கு டிராமா ட்ரூப்ல இருந்தீங்களா?
1: ஆமா, சிந்தாமரை டிராமா ட்ரூப்ல இருந்தேன்.
0: ஓகே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க.
1: அது வந்து இட் வாஸ் a sudden thing. எனக்கு அப்ப ஆக்டிங் வராது இல்ல. சோ அது ஹியூமர், அது again காமெடி. அது அந்த காமெடி கான்செப்ட் இருந்தனால வந்து இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு டேக் அப். அந்த கிருஷ்ணராவ் தான் அந்த கன்னட ஆக்டர் பேரு, நாட் ஒருவரல் கிருஷ்ணா, இது இன்னொரு கிருஷ்ணராவ். அவர் பண்ண காமெடி ரோல் தான் நான் அதில் பண்ண ஆரம்பிச்சேன். அப்படி பண்ணி தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா தப்பு பண்ணா யூ கேனாட் கோ ஃபார் அ ரீஷூட் இல்ல. சோ ரொம்ப பொறுமையா ரிஹர்சல் பார்த்து பார்த்து பார்த்து. அது மட்டும் இல்ல, அவரு நான் அந்த எபிசோட் நான் அந்த டிராமா நடிக்கும் போது கிட்டத்தட்ட 600 பிளே போயாச்சு. சோ எனக்கு எல்லா கேரக்டரும் இட் வாஸ் இன் மை மைண்ட். சோ இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு வர்க்.
0: ஓகே, இப்போ நீங்க இந்த டிராமா ட்ரூப்ல இருந்துட்டு அந்த சினி ஃபீல்டுக்கு வரும்போது அது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு? ஏன்னா ஸ்பாட்ல டயலாக் டெலிவரி பண்றதுக்கா இருக்கட்டும்.
1: அது இன்னொன்னு, கேபி சார் சொன்ன ஒரு விஷயம்னா, டயலாக் பேப்பர் நானே கொடுத்தாலும் சரி, அது வாங்கி அப்படியே நெட்ரோ அடிக்காது, உன்னால இம்ப்ரூவைஸ் பண்ண முடிஞ்சா பண்ணு அப்படின்னு சொன்ன கான்செப்ட் வந்து அவர் சொன்ன விஷயத்துல நிறைய வாட்டி எடுக்கிறது. சரி இப்படி வச்சுக்கலாமே வச்சுக்கலாம், பண்ணிடலாம் பாரு, அதாவது டேக் போக மாட்டார், பண்ணு நான் பாக்குறேன் பாரு, ஓகே நான் கண்டினியூ பண்ண அப்படின் பாரு. அந்த மாதிரி தான் இன்னைக்கு நான் ஒர்க் பண்ற எல்லா சீரியல்ஸும் சரி. எனக்கு ஃபர்ஸ்ட் நான் பண்ண எனக்கு டயலாக் பேப்பர் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, எல்லா கரெக்ஷன்ஸ் நான் கையோட பண்ணுவேன், பண்ணி முடிச்சுட்டு அது நான் கரெக்ட் பண்றதும் டயலாகா போகும். என்ன தெரியுமா, இப்போ சில பேருக்கு வந்து அந்த இம்ப்ரூவைசேஷன் தெரியாது, கொடுக்கறது அப்படியே பேசுவாங்க. பட் அந்த இம்ப்ரூவைஸ் பண்றதுனால வந்து அந்த டைரக்டருக்கும் சரி அந்த கதைக்கும் சரி ஒரு பெனிஃபிட் கிடைக்குதுன்னா தே சே ஓகே ஃபார் இட். அது மட்டும் இல்ல, போனே கேட்பாங்க நீ யார் ஸ்டூடெண்ட்பாங்க, கேபி சார் ஸ்டூடெண்ட்னா அதுக்கப்புறம் நோ க்வெஸ்சன்ஸ் ஆஸ்க்ட்.
0: இன்னும் நமக்கும் அந்த டயலாக்ல கொஞ்சம் இன்வால்மெண்ட் வந்து அந்த கேரக்டரை இன்னும் உள்வாங்கிக்க முடியும் இல்லையா?
1: ஆமா, அது மட்டும் இல்ல, அவர் சொல்ற இன்னொரு விஷயம் வந்து நடிக்காதான் பாரு. கேபி சார் எங்கிட்ட சொன்ன முதல் விஷயம் வந்து நடிக்காத நடிக்காத. உன் வீட்டில் வந்து சப்போஸ் உன் அம்மாவோ அப்பாவோ ஏதோ சொல்லிட்டு இருப்போம், நீ எதனா பண்ணிட்டு இருப்பா, யூல் பி ஆன்சரிங் தம் இல்லை, அவர் அதை ஃபாலோ பண்ண சொல்லுவார், நீ பாட்டும் வேலையை பார்த்துக்கோ. ஆனால் இப்போ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், ஒருத்தர் டயலாக் பேசி முடிக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் இவங்க பேசுவாங்க, அது தெரியும் நமக்கு, இஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு ஃபினிஷ் அண்ட் டு கண்டினியூ. அது சரியில்லை, அது
0: ப்ராம்ப்ட் பண்ணும்போது அது அவங்க சொல்கிறாங்க, நம்ம சொல்கிறோம், எமோஷன்ஸ் அங்கே கொஞ்சம்
1: அதில் வரவே வராது, ப்ராம்ப்டிங்கில் மட்டும் அது வரவே வராது. ஏன்னா யூ பிகாஸ் யூ ஆர் லிஸ்னிங் டு சம்திங் அண்ட் தென் டெலிவரிங் இல்லை. ஸோ இந்த இந்த இன் பிட்வீன் கேப்பில் வந்து அந்த கொடுக்க வேண்டிய ஆக்ஷன்ஸ் கம்மியாயிடும்,
0: எமோஷன்ஸ் காணாம
1: கம்மியாக ரொம்ப கம்மியாயிடும்.
0: ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட சவுண்ட் இன்ஜினியரா இருந்திருக்கீங்க, அதை பத்தி எத்தனை எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க.
1: அது வந்து சின்ன வயசுல இருந்து ஐ வாஸ் வெரி

0: மியூசிக். ஸோ எனக்கு வந்து எப்படி இருந்தாலும் எனக்கு அதை எடுக்கணும்னு ஒரு ஆசை. அப்போ வந்து ரகு தான் சீஃப் இன்ஜினியர் ஹெச்எம்எல், இன்றைக்கி அவர் தான் அஃப்கோர்ஸ் இஸ் இஸ் நோ மோர் இந்த கம்பெனி. அவர் தனியாக ஸ்டுடியோ ஆரம்பிச்சிருக்காரு, அவர் தான் நான் ட்ரெயின் பண்ணார். அப்போல்லாம் வந்து அனலாக் டிஜிட்டல் கிடையாது, அப்போல்லாம் டேப் தானே. ஒரு இது ஸ்ப்ளைஸ் பண்ணணும் மாதிரி கூட வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து கட் பண்ணும்போது லெஃப்ட் அண்ட் ரைட் சுற்றிட்டு கரெக்டாக அந்த மார்க் இருக்கும்போது கட் பண்ணி ஓட்டுவோம். அப்போல்லாம் ஸ்ப்ளைசிங் தான். அண்ட் ரெண்டே ரெண்டு வி மீட்டர் தானே, இப்பதான் எஷ்டத்துக்கு இருக்க வி மீட்டர்ஸ். இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு லேர்ன்.
1: பட் உங்களோட எஜுகேஷன் வந்து நீங்க பாதியில பண்ணாலும் இவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ்
0: பண்ணிருக்கேன்.
1: சரி, இப்ப மனதில் உறுதி வேண்டும் அந்த மூவி பண்ணும் போது அப்போ என்ன ஒரு பிக் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் மூவி
0: ஃபர்ஸ்ட் மூவி எக்ஸ்பீரியன்ஸ் அஃப்கோர்ஸ் ஒர்க்கிங் வித் கேபி சார் இட்ஸ் வாஸ் ஒரு பயம் கலந்த ஒரு இது இருக்கு, ப்ளஸ் பக்தி ஒன்று. என்ன நான் ஸ்கூலில் வாங்காத நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வாங்கியிருக்கேன். என்ன சொல்லுங்க பாப்போம்,
1: திட்டு அடி
0: திட்டெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, அடி விழுங்க, ஐயோ
1: மோதிர கையால் கொட்டு வாங்கினீங்களா?
0: அம்மா அடி அடி. அதாவது என்ன, அவர் வந்து நடக்கிறதுக்கு முதல் கொண்டு அளவு கொடுப்பார், இவ்வளோ தான் நீ வச்சுக்கணும். ஏன்னா அப்போல்லாம் வந்து மானிட்டர் கிடையாது, கேமரா ஓடிட்டு பக்கத்தில் ஒரு சேர் போட்டு தான் உட்காந்து பார்த்துட்டு பாருல. ஸோ அந்த இதுக்கு அளவு கொடுப்பார், இதுதான் நீ பண்ணணும், இவ்வளோ தான் வச்சுக்கணும் அப்படின்னு. அதாவது நிறைய அடி வாங்கியிருக்கேன். அந்த படம் மட்டும் அடி வேணும், அதுக்கப்புறம் அடி வாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு முக்கியமான விஷயம், பௌர்ணமின்னு ஒரு பிளே பண்ணார். அப்போ அவர் வீட்டில் தான் ரிஹர்சல் மாடியில் ஆயிருந்தது காணத்தூர் ஈஸியர். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரம் நான் டிராவல் பண்ணுவோம்.
1: இது மனதில் உறுதி வேண்டுக்கமா அப்புறமா முன்னாடியா?
0: இல்லைம்மா, இப்போ நான் சொல்றேன், இப்போ அவர் சாகிறதுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு
1: முன்னாடி ஓகே ஓகே
0: பௌர்ணமின்னு ஒரு பிளே பண்ணார். அப்போ நான் சொல்லிட்டேன், சார் என்னால் டெய்லி ரிஹர்சலுக்கு வர முடியாது சார், அவ்வளோ தூரத்துலேருந்து வரணும் அப்படின்னு. சரி எடுத்துட்டு போ தொலை அப்படின்னு சொல்லி டயலாக் புக் அப்படியே கொடுத்துட்டாருங்கிட்ட. நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுலேயே நானும் மார்க் பண்ணுறேன், இது இப்படி இப்படி வச்சுக்கலான்னு சொல்லுவேன். நாளைக்கு நீ வந்து அமீர்ஜான்ட்ட பேசிடு அப்படின்றாரு. அமீர்ஜான் நானும் உட்காந்து பேசுகிறோம், அவர் சொல்கிறார் சார் ரவி பக்காவாக இருக்கார் சார் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு 2 ரிஹர்சல் போச்சு. நாளைக்கு ஃபஸ்ட்டு பிளே நாரதகான சபாவில், இன்றைக்கி ஃபைனல் ரிஹர்சல் வித் மியூசிக். நான் போகல, மாற்றி மாற்றி ட்ரை பண்ணுறாங்க என்னோடய எல்லா நம்பருக்கும் கால். ஏன்னா என்னோடய பிஸ்னஸ் விஷயமா நான் ஒரு டெண்டருக்காக நான் போயிருந்தேன். நான் எல்லாரும் ஃபோன் பண்ணுறாங்க, ரேணுகாலேருந்து எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்க. அவர் என்ன தெரியுமா, இந்த ட்ராமாவில் வந்து முதல்ல டெல்லி கணேஷ் ஆக்ட் பண்ண வேண்டியது, அது கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட். அது வந்துட்டு என்னாச்சு, 2 நாள் ரிஹர்சல் வந்துட்டு அவர் வரலன்னு அவர் ஒதுங்கிட்டார். அப்புறம் ஸ்ரீகாந்த் அவரும் வந்து பார்த்துட்டு நான் வரலன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் டே நீயா இது பண்ணா சொல்லி தான் நான் அந்த ரோல் நான் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த லாஸ்ட் டே ரிஹர்சல் நான் போகனால எல்லாருமே பயந்துட்டாங்க, இவன் வராமல் போயிடுவானோ அப்படின்னு. அவருக்கு கிட்டத்தட்ட ஹி வாஸ் ஹி ஹேட் அன் அட்டாக். நைட்டு 3 மணிக்கு சாருவாசன் ஃபோன் பண்றாரு, எங்க இருக்கேன் நீ? நான் இப்பதான் நான் ஒர்க் முடிச்சுட்டு ஆத்துக்கு வந்திருக்கேன், என்ன விஷயம்? யூ நோ தட் மேனஸ் ஹி வாஸ் சப்போஸ் பி அட்மிட் இன் தி ஹாஸ்பிடல். யாருனா கேபிடா அப்படின்னாரு. என்ன சார், நீ ரிஹர்சல் போன போகாம என்னால தானே போக முடியலண்ணா எனக்கு அப்படின்னு. நாளைக்கு முதல்ல போ, இங்கே ஒர்க்கிங்களா? கண்டிப்பாக நான் ஒர்க், நான் நெக்ஸ்ட் டே நான் போகிறேன் நாரதகன சார். எப்போ அவர் சொல்லுறது தான் இந்த டைம் கீப் அப் பண்ணுறது. 5 மணி அசம்பிள் ஆகிடுவோம் எல்லாருமே, நான் 4:30 போயிட்டேன். இவர் வந்தார், ஒன்றுமே சொல்லல மோகன் சொல்லிட்டு தப்பி தவறி கூட 6 மணி போய் நின்றுடாதீங்க அப்படின்னு ஒரு டயலாக் ஒன்று விட்டார். செம்ம லாங்குவேஜ் அது, அந்த லாங்குவேஜ் இன்னும் பெரிய ரஜினிகாந்த் கமலாஸ் நினைப்பாடா உனக்கு அப்படின்னு. சார் இல்லை சார், நிஜமாக எனக்கு நான் ஒர்க்கு நான் போயிருந்தேன் சார். ஏன் ஃபோன் எடுத்து தொலைக்கல இல்லை அந்த லாங்குவேஜோட. அதுக்கப்புறம் போயிட்டார், ட்ராமா எல்லாம் போச்சு, இன்டர்வெல்லாம் முடிஞ்சது. ட்ராமா முடிஞ்சாலும் எல்லாரையும் விட்டு முதல்ல என்ன தான் வந்து கட்டி பிடிச்சி அழுதுட்டார். நானும் அழுதுட்டேன், நான் பயந்துட்டேன்டா நீ வரேன்னா. எப்படி சார் நான் வராமல் இருப்பேன், எனக்கு இது ஒர்க் பண்ண சென்னையில் வரல, இந்த டெண்டர் ஓப்பனிங் வாஸ் இன் பாண்டிச்சேரி. இருந்தால் நான் கண்டிப்பாக வந்திருக்க மாட்டேன் சார், நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்தேன், அவ்வளோ நம்பிக்கை இல்லை அப்படின்னா. அதுக்கப்புறம் ஐ பிகேம் வெரி க்ளோஸ். அவர் எதனா டென்ஷனாக இருந்தானா, அடே அவனை வர சொல்ல அப்படிம்பாரு, நான் போவேன், எதனா ஒன்று சொல்லி தொலை அப்படிம்பாரு, எதனா ஒரு ஜோக் ஒன்று அடிப்பேன். அப்படி ஒரு நாளைக்கு வந்து புதுசாக ஒரு ஜோக் ஒன்று, அது எஸ்பிபி எனக்கு சொன்ன ஜோக் அது. அதை நான் அவர்கிட்ட போய் சொன்னோம்னா அவர் முடியல, அதனால தான் அந்த ஃபேஸ்புக்கில் என்ன கட்டி பிடிச்சிருப்பாரு, கட்டி பிடிச்சி சிரி சிரி சிரிச்சுட்டு இருந்தார். அவர் என்ன லைஃப்பில் அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ரஜினிகாந்த் கமல்ஹாசன் கூட அவர் கட்டி பிடிச்சது கிடையாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஒரு குடிப்பு நான் கிடச்சிது. ப்ளஸ் என்னோட காணத்தூர் வீடு நாங்கள் ஷூட்டிங் கொடுத்துட்டு இருந்தோம், அவரோட எபிசோட் ஃபுல்லாக அங்கே தான் ஷூட் பண்ணார். சொல்லத்தான் நினைக்கிறேன் ஃபுல்லாக அங்கே தான் பண்ண. அது வந்து மங்காத்த படம் பார்த்தீங்களா, அதில் கடைசியில் ஒரு ஸ்விம்மிங் பூல் வரும் தெரியுமா, அர்ஜுன் உட்காந்து பேசுகிற ஸ்விம்மிங். அர்ஜுன் நானும் ஒரே ஸ்கூல் பெங்களூரில் ஒரே கிளாஸ், அவன் அப்புறம் வந்து நான் முதலே வந்துட்டேன். ஸோ அந்த ஸ்விம்மிங் பூல் ஷாட்டு தான் எனக்கு இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துட்டுட்டார். அது வந்து 20x60 feet ஸ்விம்மிங் பூல், எப்படி தண்ணி எடுக்கிறது, வண்டியை கூட வச்சு பம்ப் பண்ணி எடுத்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே ஒரு சீனை வச்சார் அவர். தண்ணி இல்லாமல் அந்த பொண்ணு வந்து கதை எதிர பொண்ணு, கதை பிரகாரம் அவன் வந்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே உட்காந்து கதை எறற மாதிரி 6 மாதம் அந்த ஸ்கூலில் தண்ணியே இல்லை. கடைசியில் என்னாச்சா, வால்லாம் கிராக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வேறு வழி இதுக்கப்புறம் சரி பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. சொன்னால் ஐ க்ளோஸ், அதுக்கேற்ற மாதிரி மங்காத்த படமும் அதில் தான் முடிஞ்சது, வி க்ளோஸ் ஸ்விம்மிங் பூல். பட் அதுக்கப்புறம் மற்ற லான்ல எல்லா ஷார்ட்டும் அவர் யூஸ் பண்ணிக்கிட்டார் வீடு.
1: பட் கிரேட் மெமரி.
0: ஐயோ இன்னொன்று என்னன்னா, என்

0: தான் வந்து படிப்பார் மத்தியானம். லஞ்ச் சாப்பிடும்போது ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். ஆனால் அந்த அளவுக்கு ஹீ கேவ் மீ தட் லிபர்ட்டி டு பி வெரி க்ளோஸ் டு ஹிம். இன்ஃபேக்ட் அதில் இன்னொரு ஃபோட்டோ கூட பார்த்துருக்கேன், யாருமே பண்ண மாட்டாங்க. அவர் என் தோளில் கை போடுப்பார், நான் ஒரு தோளில் கை போட்டு அந்த லான் ஃபுல்லாக ஒன்றா நடந்திருப்போம். அது கூட அந்த ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோவில் இருக்கும். அந்த அளவுக்கு
1: க்ளோஸ் டு ஹார்ட்,
0: வெரி க்ளோஸ் டு ஹிம்.
1: அப்படி பார்க்கும்போது நீங்கள் ரஜினி சார் கமல் சாரை தாண்டி க்ளோஸ் தான்
0: கண்டிப்பாக,
1: பயங்கரமாக
0: இல்லை அந்த ரேஞ்சு சொல்ல முடியாது. பட் ஐ வாஸ் வெரி க்ளோஸ் டு ஹிம், பட் தட் இஸ் ஐ ஹேட் த லிபர்ட்டி டு டாக் டு எனி திங். அவர் அதனால் பேசுகிற அப்படிம்பார், ஸோ பேசிட்டே இருப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு பிடிக்காத வார்த்தை என்னன்னா ஒன்று போய் பேசுறது, இன்னொன்று டைம் கீப் அப் பண்ணுறது. நீ வந்து அது காலம் உங்ககிட்ட சொன்ன 11 மணிக்கு வரணும்னு ரீசனே தான், ஏன்னா நீ லேட்டாக போகிறது நீ முதலே போயிட்டு வச்சுக்கோ, இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஃபார் யூ அப்படிம்பார்.
1: குட் குவாலிட்டி,
0: ஐ மெயின்டெயின் தட் திங் வெரி மச். பிடிக்கலன்னா நான் பிடிக்கலன்னு ஓப்பனாகவே சொல்லிடுவேன். அந்த மாதிரி

0: கிரேட் மூவி ரெண்டுமே. தில்லுமுல்லும் சரி, வறுமையின் நிறம் சிவப்பும் சரி. தில்லுமுல்லாம் பயங்கர ஹியூமரான ஒரு ஃபேவரட், எனக்குலாம் ஆல் டைம் ஃபேவரட்.
1: அடையாளத்தில் ஷூட் பண்ணுங்க.
0: பட் அந்த ரெண்டு மூவியில் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க.
1: நான் ஒர்க்கே பண்ணல, நான் சும்மா போய் ஷூட்டிங் பார்க்க போகிறேன்.
0: ஷூட்டிங் பார்க்க போனதுக்கு
1: அவ்வளோதான், அவ்வளோதான். அவர் கூட உட்காந்துப்பேன் நான். அதான் லக்கி டோல் மை அங்கிள் எஸ் என் நாராயணன் சொல்லிட்டு இஸ் அ வெரி பிக் ஜேர்னலிஸ்ட். மார்னிங் ஆச்சுன்னா ஜெமினி கணேஷர், சாரு அண்ணா இவங்க எல்லாரும் வாக்கிங் வருவாங்க. ஈவினிங் ஆச்சு வேற செஷனுக்கு வருவாங்க. அதனால இவங்கெல்லாம் அப்போ வந்து ஸ்டார் நைட் 77 இந்தியாவில் இருக்கிற டோட்டல் இண்டஸ்ட்ரியை பார்க்கும்போது தமிழ் இண்டஸ்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் தேர் கோயிங் அப்ராட் டூயிங் ஷோ மலேசியன் சிங்கப்பூர். ஸோ எங்கள் மாமா கேபி சார், கமல், ரஜினி எல்லாருமே போயிருக்காங்க அதுக்கு. அதனால மாமா வாஸ் வெரி க்ளோஸ் டு கேபி சார். மாமா மேலே இருக்க அந்த ஒரு மரியாதைக்காக தான் ஹி அலோட் மீ டு பி வெரி க்ளோஸ். நம்மளால் ஷூட்டிங் யாரும் பிஸ்னஸ் அலோவ் பண்ண மாட்டார். எதனால நான் போய் உட்காந்து பேர் கூட ரஜினி அப்போ அந்த மீஸ் எடுக்கிற சீன் சௌகர்ஜானிக்கு வீட்லேயும் சரோஜா தேவி வீட்லையும் தான் ஷூட் பண்ணாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ட்ராவல் வித்.
0: பட் அது டிவியில் பார்க்கும்போதோ இல்லைனா தேட்டரில் பார்க்கும்போதுமே அவ்வளோ ரசிக்க தோணுது. நீங்கள் அந்த ஷூட்டிங்லேயே அதை பார்க்கும்போது
1: இந்த சீனில் நம்ம இருந்தோமே இருந்தோமே அந்த ஃபீல் வரும். இப்போ கூட டிவியில் அந்த படம் பார்க்க லாஸ்ட் வீக் கூட ஐசா திரும்பல. இதெல்லாம் நம்ம ஒன்றா ட்ராவல் பண்ண டைம் நினச்சிட்டு இருப்பேன் நான். ஆனால் ஒன்று அந்த டைம் வந்து ரஜினி வந்து பயப்படுவார் பார்க்கும் கேபி சார். ஐயோ அவ்வளோ நடுங்குவார். கமல் கூட எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பயந்தது கிடையாது. ஆனால் ரஜினி இஸ் வாஸ் வெரி ஸ்கேர்ட் ஆஃப் ஹிம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் இட் வாஸ் இன் அ டிஃபரண்ட் ஜானர்.
0: ஸ்டில் திருப்பி மீட் பண்ணும்போது கூட ஹியூஜ் ரெஸ்பெக்ட். அதே மாதிரி அவர் குரு எப்படி நம்ம
1: அது உண்டு அது அது அது
0: ஆமா அது நாட் ஒன்லி அவர் கேபி சாரோட ஸ்டூடண்ட்ஸ் எல்லார்கிட்டயுமே இருக்கு.
1: எல்லார்கிட்டயுமே இருக்கு
0: குரு பக்தி அப்படிங்கிறது.
1: எவ்வளவு பேர் அந்த படத்துல கிட்டத்தட்ட 12 பேர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணாரு.
0: சுஹாசினி மேம்,
1: ஆசினி, பாலுண்ணா, விவேக், ரமேஷ், அரவிந்த், மாஸ்டர் கணேஷ், அதுக்கப்புறம் பிரமிளா தம்பி பிரபு, கன்னட ஆக்டர் ஸ்ரீதர், அந்த ஸ்ரீபிரியா தம்பி ஸ்ரீகாந்த் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டா வருவான். செகண்ட் ஹஸ்பண்ட் அவர் வந்து ஸ்ரீதர், கன்னட ஆக்டர் ஸ்ரீதர் அவரு. அதுக்கப்புறம் அந்த மூணு பொண்ணுங்க பேர் ஞாபகம், சிஸ்டர் கேரக்டர்ஸ் எல்லாருமே. அதுக்கப்புறம் வெற்றி, 12 பேர்.
0: ஸ்கூல்ல கண்டினியூ பண்ணலாம் கூட யூனிவர்சிட்டியில படிச்சிருக்கீங்க டைரக்டாவே
1: ஸ்ட்ரைட்டாவே.
0: சாருஹாசன் சார் பத்தி சொல்லுங்க. அவங்களோட
1: சாருஹாசன் இஸ் அனதர் பிராக்டிக்கல் மேன். நிறைய பேசுவாரு. நிறைய பேசுற விஷயத்தை நம்ம கரெக்டா கேதர் பண்றோம்னா அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுப்பாரு. அவர் தான் அந்த ஹேம் ரேடியோன்னு இன்க்ளூஸ் பண்ணாரு. ஹேம் ரேடியோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? சப்போஸ் இப்ப நீங்க யூஸ்ல இருக்கீங்க, நான் இங்க இருக்கேன்னா நம்ம அப்பல மொபைல் கிடையாது. மொபைல் மாதிரி தான் அதுவும் கிடையாது. ஹேம் ரேடியோன்னு சொல்லுவாங்க, வீ கேன் கம்யூனிகேட் இன் தட். ஸோ அந்த ஹேம் ரேடியோ வந்து சாருண்ணா, சந்திரண்ணா, கமல் மூணு பேர் வச்சிருந்தாங்க. அதுக்கு வேண்டிய லேபிளிங் நான் தான் பண்ணி கொடுத்தேன். அண்ட் சாருண்ணா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஹீ ஆல்சோ அவருக்கும் மியூசிக் ரொம்ப பிடிக்கும், அவர் கசல்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் HMV-ல ரெக்கார்டிங்ல இருக்கும்போது எனக்கு ஜட்ஜிசன் சித்ரா சிங் தான் எங்களோட மேஜர் ஆர்டிஸ்ட், குலாம் அலி இவங்க எல்லாருமே. ஸோ இந்த கசல்ஸ் எல்லாம் நான் அவர் கொண்டு போய் கொடுப்பேன். அப்போ வந்து அவர் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹியாட பானசோனிக் ரெண்டு கேசட் இருக்கும். அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எடிட்டிங் கற்றுக் கொடுத்தது அவர் தான். இது பட்டன் டேபிள் குவார்டரில் அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சகலகலவன் சாங் தை தத்துக்கு தத்துக்கு சாங் இருக்குல்ல, அந்த மேலே ஃபீமேல ஒன்னா கட் பண்ணி ஜாயின் பண்ண. ஃபர்ஸ்ட் வந்து பாலு, செகண்ட் ஜானிக்கவா, தேர்ட் பாலு, ஃபோர்த் ஜான், இப்படி கட் பண்ணி அந்த ஃபுல் சாங் பண்ணி கொடுத்தேன். கமல் சொன்னார் ஃபேன்டாஸ்டிக் ஜாப் அப்படின்னு. நான் ஆஸ்க் பிரதர் அவர் தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. பாஸ் பட்டன் ஒன்று வரும் தெரியுமா, அந்த பாஸை ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணி போட்டு போட்டு போட்டு எடிட் பண்ணி ஒரு ஃபுல் சாங் அப்படி பண்ணேன் நான். அது தட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அவர் நிறைய சொல்லி கொடுப்பேன்.
0: இப்ப இருக்க டெக்னாலஜில எல்லாமே ஈஸியா தெரியுது, பட் அப்போ அது வந்த புதுசுல நீங்க எவ்வளவு
1: ரொம்ப கஷ்டம் ஹார்ட் வர்க் பண்ணிருப்பீங்க. ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் என் கசன் பிரதர் பிரகாஷ் ஒருத்தருங்க, அவங்க நவ் இஸ் இன் நார்வே. சாரோன் என்ன பண்ணாரு, ரமாமணின்னு ஒருத்தர் இருக்காரு, கமலோட பர்சனல் கேமராமேன். அவர் பேர் மோனாலிசாங்கிற பிராண்ட்ல பண்ணுவாரு. என் கசன் வந்து கேமராமேன் இன்ட்ரடியூஸ் பண்ணி விக்ரம் ஃபுல்லா என் கசன் தான் ஒர்க் பண்ணுவோம் அதுல. அந்த அளவுக்கு சாரு ஹி என்கரேஜஸ் எவ்ரி ஒன். அவருக்கு இந்த சும்மா இருக்கிறதுங்கிறது பிடிக்க பிடிக்க, டூ சம்திங், ஏதாவது ஒன்று பண்ணு, தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் யூ கேன் பிரிங் அவுட் ஃப்ரம் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி தான் இவ்வளவு விஷயங்கள் நான் கத்துக்கிட்டு
0: இருக்கேன். இப்போ கூட அவர் ஆக்டிவா இருக்காரு.
1: நடக்கிற எல்லா விஷயமும் நீ அப்படி பண்ணியாட்டிக்கப்பட்ட
0: மனிதர்களோட தான் கூட இருந்திருக்கீங்க. இப்போ நீங்க வெள்ளித்தரையில இருந்து சின்ன திரைக்கு வரும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எப்படி அந்த ஜர்னி?
1: இட் இஸ் ஆல் தி சேம், பட் நான் வந்த டைம் வந்து இட் வாஸ் டோட்டலி டிஃபரெண்ட். அப்போ வந்து முதல் முதல்ல வந்து என்ன சினிமாவில் வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது கேபி சார், டிவியில் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணது குட்டி பத்மினி. அப்போல்லாம் தூர்தர்ஷன் வேற எதுவும் கிடையாது. ஸோ அதில் வந்து ஒரு எபிசோட் வந்து த்ரூ அவுட்டாக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டாங்க ஆஸ் அ ஹீரோ அட் திங். அதுக்கப்புறம் வந்து நிறைய அப்போ வந்து ரேவதி ஒரு சீரியல் ப்ரொடியூஸ் பண்ணா, 13 சீரியல், ஒரு சீரியல் வந்து ஒரு ஹீரோயின் டைரக்ட் பண்ணுற மாதிரி டிடி கதும். அதில் வந்து அர்ச்சனா தான் எனக்கு டைரக்டராக வந்தாங்க. அப்போ வந்து அர்ச்சனா சச்ச பிக் ஆர்டிஸ்ட் இல்ல, அப்போ வந்து அந்த ஒரு மரியாதையெல்லாம் கொடுத்து அப்போ அந்த இம்ப்ரோவைசேஷன் எல்லாம் பண்ணி பண்ணி இட்ஸ் நைஸ் நீங்க அப்படியே வச்சுங்க அப்படிலாம் சொல்லி எல்லாம் பேசி நீங்க நாங்கள் ரெண்டு பேர் வாடா போட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். வீக்லி ஒன்ஸ் பேசிப்போம், அவங்க வீட்டுக்கு வருவாங்க இல்லை நான் போவேன் அந்த மாதிரி. ஆனால் அதான் சொன்னேன், அந்த டைம் இருந்த டிடி

0: டெலிவிஷன் சீரியல் இஸ் டோட்லி டிஃப்ரெண்ட். இப்போ இருக்கிறது வந்து ஐ வில் சே ஐ அம் நாட் அட் ஆல் இன்ட்ரெஸ்ட், நான் நடிக்கிறதே இல்லை டெலிவிஷன் சீரியல். காரணம் என்னன்னா வந்து எல்லாருமே நின்றுக்கிட்டு நடிக்கிறாங்க. கேபி சார் பண்ணாரு. இப்போ லாஸ்ட் இயர் வந்து நான் இது கிழக்கு வாசல் சீரியல் பண்ணேன், ராதிகா தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, நானும் எஸ்ஐசி சார் தான் சம்மதியாக நடித்தோம். எல்லாருமே உட்காந்து அழகாக பண்ணோம். இப்போ வர சீரியல் பார்த்தா எல்லாருமே நிற்கிறாங்க. நான் போன வாரம் ஒரு சீரியல் ஒன்று பார்த்தேன், ஃபிளிப் பண்ணும்போது பார்த்தேன், ஒரு ஹாஸ்பிட்டல் சீனு, பேஷண்ட் படுத்திருக்காரு, டாக்டர் நர்ஸு, இந்த பக்கம் எட்டு பேர், இந்த பக்கம் எட்டு பேர். நான் தான் யோசிச்சு இன்னும் ரெண்டு பேர் தான் டிவிக்கு வெளியில் இருந்து ரெண்டு பேர் நடிச்சிருப்பாங்களே அப்படின்னு. தட் இஸ் ரியலி வெரி அப்சர்ட் அட் இட்.
1: பிகாஸ் அவங்க சொல்றதா செய்யறாங்க,
0: சொல்றது செய்யறது இல்லை. நான் சொல்ல எதுக்கு ஏன் எல்லாம் நிக்கணும், உட்காந்து நடிச்சோம் உட்காந்துருமா சீனு. இப்ப கூட நான் ஒரு சீரியல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், மார்னிங் ஷூட் பண்ற வீட்லயே மூணு பேர் தங்கியிருக்காங்க, ஏன்னா அவங்க ஹைதராபாத்ல இருந்தோம் அங்கேயே தங்கியிருக்காங்க. அவங்கள வச்சு ஃபுல் டே ஷூட் பண்ணுவாங்க, ஈவினிங் ஒரே ஒரு சீன் எங்களை வச்சு எடுப்பாங்க. அவங்க இங்க இருக்கிறவங்க, நீங்க அவங்களை வச்சு பண்ணிட்டா நாங்க முடிச்சா நட்லி வீ கேன் கோ ஃபார் சம் அதர் ஒர்க்ல, தே வான்ட் டு தட். பிளானிங்கே கிடையாது. சில இப்ப மார்னிங் வர வைப்பாங்க, ஈவினிங் இருக்க ஷார்ட்டே இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. அண்ட் நின்றுகிட்டு பேசுறது, ஐ சட் பாஸ் திஸ் இஸ் நாட் மை கப் ஆஃப் டீ.
1: சரோஜா படத்துல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க.
0: சரோஜா ஒரு சின்ன ரோல் தானே பண்ணுவோம், நானும்
1: சின்ன ரோல் பண்ணாலும் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு.
0: இட் வாஸ் நைஸ் இன்வெஸ்டிகேட்டிங் கேரக்டர் தான் பண்ணோம். மங்காத்துல இதே மாதிரி இட் வாஸ் a small character. கோவா பாத்தீங்களா, கோவால தான் வந்து ஐடியா அபௌட் 12 கேரக்டர்ஸ். அது என்னன்னா பிரபு வந்து எங்க சொல்லல 12 சீன் இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஒரே ஒரு சீன் ஃபர்ஸ்ட் டே ஷூட் வந்து திருநீர்மலையில ஷூட் பண்ணோம். இது அந்த ஃபாரினர் வந்து இந்தியா கல்யாணம் பண்ணிப்பாங்க, அந்த லேடி அந்த ஒரு கருப்பார் அந்த புரோகிதர் சீன் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஓகே முடிஞ்சு போச்சு, கிளம்பி வந்துட்டேன் நான். மூணு நாள் கழிச்சு ரஜினி பொண்ணு ஆஃபீஸ் வந்து ஃபோன் வருது, சார் அங்கிள் உங்க பாஸ்போர்ட் வேணும். எதுக்குமா, நாங்கள் கோவால ஷூட் பண்ண போறோம், கோவாக்கு எதுக்குமா பாஸ்போர்ட் இல்லை, நீங்க கொடுங்க கொடுத்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த கப்பல் சீன் வரும் கசினு, அது மட்டும் தான் கோவால ஷூட் பண்ணாங்க. மத்தெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் மலேசியில தான் பண்ணோம். அங்கே மலேசியா போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளோ கேரக்டர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அந்த ஃபீமேல் கேரக்டர் கடைசியில் தான் பண்ணாங்க, அது வந்து மைண்ட்ல இருக்கல பிரபுக்கு. அப்போ தான் தசாவதாரம் வந்த டைம் அது. பிரபு சார் வில் டூ ஒன் மோர் சீன் எக்ஸ்ட்ரா. ஐ சார் ஓகே ஃபைன். ஈ சார் டோன்ட் ஓப்பன் யூ மவுத், தப்பி தரி வாயை திறந்துடாத. கம்ப்ளீட்டாக ஷேவ் பண்ணி விக் எல்லாம் வச்சு ஃப்ராக் எல்லாம் போட்டு லொக்கேஷன் உட்காந்தாச்சு மலேசியாவில். பிரேம் ஒரு பக்கம் வந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு போவோம், சரண் வந்து பின்னாடி தட்டிட்டு போவோம். எல்லாரும் பட்டோம் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்கு, எல்லாரும் பண்றாங்க வாய முடிச்சு மாதிரி பர இதா இருப்பா போலன்னு. நானா எனக்கு சிரிப்பு கண்ட்ரோல் பண்ண முடியல. பிரபு அங்கே கை காட்டிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஷூட் எல்லாம் முடிச்சு மேக்கப் எடுத்திருந்தான், ஏ ஆம்பளடி அப்படின்னு அவங்களுக்குள்ள பேசிடுறாங்க. ஸோ தட் வாஸ் த லாஸ்ட் சீன் விச் வி டிட். அதுவும் பிரபு கூட எல்லாம் ஒர்க் பண்ணமா கிட்டத்தட்ட என்ன சொல்லுவோம், லைக் அது இன்னொரு கேபியோட யூனிட் மாதிரி இருக்கும். ஏன்னா இஸ் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆன் இஸ் ஒர்க், அட் டைம் இஸ் வெரி ஃப்ரீ ஆல்சோ. அது ஷூட்டிங் மாதிரியே இருக்காது, ஆனால் ஷூட்டிங்காக தான் இருக்கும். ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ண டைம் அது.

0: இன்னொன்று, இப்போது இத்தனை நீங்கள் வந்து ட்ராமா ட்ரூப்பில் இருந்திருக்கீங்க, சினி ஃபீல்டில் நடிச்சிருக்கீங்க, சீரியல்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இந்த ஜென்ரேஷனில் கேட்டால் டைமே இல்லைன்னு டைம் மேனேஜ் பண்ணவே தெரியல எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் அந்த காலகட்டத்தில் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி கரெக்டாக பிரிச்சுக்கிட்டீங்களா?
1: நானே தானே பிரிச்சுக்கிறது, நானே பிளான் பண்ணிப்பேன். ஒன்றும் இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மண்டே ஐம் கோயிங் டு ஹொசூர் ஃபார் டெலிவரி ஃபார் அ கம்பெனி. அது வந்து போகும்போது அந்த வே தர் இஸ் அனதர் கம்பெனி கால் டான்ஃபோர்ஸ்னு ஒரு இடம், இது வந்து ஒன்றா கிளப் பண்ணிட்டு இப்படி முடிச்சுட்டு வந்துடும். ஸோ ஐ சேவ் மை டைம் ஆன் இட். அது மாதிரி எனக்கு ஒரு லிமிட்டட் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, லைக் டாடா எலக்ட்ரானிக்ஸ், டைட்டன் வாட்ச் கம்பெனி, Danfoss, Komatsu, இப்போ வந்து கார்பரண்டம் யூனிவர்சல், டிவிஎஸ், அண்ட் ராடிசன் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ், தேர் ஆல் மை மேஜர் கிளைண்ட்ஸ்.
0: ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனாலையும் அந்த டைம் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனாலையும் அது ஈஸியாக இல்லை.
1: இல்லை, இன்னும் ஒன்று சொல்கிறேன், டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு அதில் டெடிக்கேஷன் இருக்கணும். அந்த இன்ட்ரெஸ்ட்டுங்க சொன்னீங்கல்ல, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் யூ கேன் பிளான் இட் அவுட் ஈஸிலி. And like I told, I work from home. I do my designing from home. So, I have an office in Thaniyalang. It's a three-bedroom apartment where I am in. That's one room I have in my office. That is a place where I do my designing, my plotting, everything. Plotting is everything. Printing, you know. இங்க இருக்கிற இது வந்து பிரிண்டிங் பிளாட் இன் கட் பண்ணும், இட் கட் த லெட்டர்ஸ், இட் கட் த லோகோ எல்லாமே. ஸோ ஐ ஹவ் அ செப்பரேட் பிளாட்டிங் மிஷின் ஃபார் இட். ஐ டிசைன், ஐ கிவ் த கமாண்ட் ஆஃப் த பிளாட்டிங் மிஷின், மிஷின் வில் கட். எங்கள்ட்ட ஒரு ஸ்டாஃப் இருக்கான், கிட்டத்தட்ட 35 வருஷமா அவன் கூட தான் இருக்கான். அவனை கொடுத்து அவன் ஓட்டிடுவான் எல்லாத்தையுமே. அண்ட் ஹீ நோஸ் அ ஜாப். ஈவன் இஃப் யூ கோ டு ஹொசூர், ஐ லீவ் இன் த ஃபேக்டரி, யூ வில் ஃபினிஷ் ஆஃப் த ஜாப் இன்கம். நான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது.
0: இத்தனை பிசினஸ் இதுக்கெல்லாம் நடுவில் நீங்கள் இந்த மூவிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எது உங்களோட ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், ரொம்ப ஃபேவரட், ரசிச்சு பண்றது?
1: இப்போ கூட சங்கீதா ஒரு ஆக்ட்ரஸ் இருக்கா தெரியுமா, வி சேகர் படத்தில் தான் வருவா, விஜய் கூட கூட ஒரு படம் நடிச்சிரு. அவள் யாருன்னா மலேசிய வாசுதியோட ஒய்ஃபோட சிஸ்டரோட பொண்ணு. அவளோட பொண்ணை நான் தான் ட்ரெயின் பண்ணேன் 3 இயர்ஸ் பேக் பிளைன் ஓட்டுறதுக்கு. ஐ ஹவ் அ சிமுலேட்டர், அதாவது ஒரு காக்பிட்டில் என்ன இருக்குமோ அந்த சிமுலேட்டர்ஸ் எங்கிட்ட இருக்கு. ஸோ அவளை ட்ரெயின் பண்ணி டுடே ஷீஸ் அ பைலட் இன் ஏர் இண்டியா ஃப்ரம் ஹைதராபாத் சென்னை செக்டர்.
0: ஸோ சின்ன வயசில் என்ன ஆசைனா மேலே போகிற ஃப்ளைட்டை பார்ப்போம் நம்ம, அதுக்கப்புறம் ஃப்ளைட்லேயே பறக்கணும்னு ஆசைப்படுவோம். பட் நீங்கள் வந்து
1: ஈவன் எனக்கு ஒர்க் எது இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக இருந்தாலும் ஐ டோன்ட் வாட்ச் டிவி, ஓகே, ஐ வாட்ச் மோஸ்ட்லி ஹியூமர் கான்செப்ட்ஸ் தான் பார்ப்பேன். ரொம்ப பொருடிச்சு ஐ டேக் மை சிமுலேட்டர், ஐ ஸ்டார்ட் ஃப்ளைங். பிரஷாந்த் ஆல்சோ இஸ் அ பைலட், பட் ஹி இஸ் நாட் ஃப்ளோன் அ ரியல் பிளைன், ஹி ஹஸ் காட் அ சிமுலேட்டர். சிமுலேட்டர் எப்படின்னா ஒரு ஏர்பிளைனோட காக்பிட் குள்ளே என்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல்லேருந்து யோக்லேருந்து ரடர் பெடல்ஸ்லேருந்து த்ராட்டில் காட்டர்

0: சொல்வது எல்லாமே இருக்கும். அதாவது ஒரு ஃப்ளைட்ல போகும்போது நம்ம என்ன பறக்கிறோமோ யூ கேன் டூ இட் இன் எ சிமுலேட்டர் அண்ட் யுவர் மானிட்டர் ஷோஸ் இட் ஃபார் யூ.
1: தி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? என்ன ஒரு ஹாப்பினஸ்
0: ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்? அதான் சொன்னேன், அப்ப வந்து அந்த பைப்பர்னு ஒரு ஏர்கிராஃப்ட், அது வந்து கார் ஓட்டுற மாதிரி தான். யூ சீ, இப்ப இருக்கிற ஏர்கிராஃப்ட்ல வர இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது வெறும் யோக், ரடார், பெடல்ஸ் அண்ட் த்ராட்டில் குவாட்ரன்ட், அவ்வளவுதான் இருக்கும். ப்ரொபல்லர் கூட அவங்கள ஒருத்தர் சுத்தி விடுவாங்க, அது வந்து மேனுவல் கிடையாது. ஒருத்தர் சுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளை பண்றது. ஃப்ளைங் வந்து ஒரு பர்டிகுலர் லிமிட் வரும்போது எடுப்பு த யோக், யோக்னு சொல்லுவாங்க, எடுப்பு த யோக். யோக் நீங்க பண்ணீங்கன்னா அது நோஸ் லிஃப்ட் அப். அந்த யோக் தான் வந்து பிளைனை மேலே கொண்டு போகிறதும், யோக் தான் பிளைனை கீழே கொண்டு போகிறது, ரெண்டுமே அந்த யோக் தான் காரணம். அது வந்து ஸ்டீரிங் மாதிரி தான் இருக்கும், லெஃப்ட் ரைட் எல்லாமே அதில் இருக்கும். அந்த சில திங் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம்னா ஏர் டிராஃபிக்னு நான் சொன்னேன் இல்லையா. இப்போ நீங்கள் வானத்தில் பார்க்குறீங்க, எதானா தெரியுது உங்களுக்கு, எதானா ஒரு பிளைன் கிட்ட லேண்ட் ஆகும் மட்டும் தான், மேலே 600 மேலே பிளைன் ஓடிட்டு இருக்கு. இப்போவும் அது வந்து ஒன்லி த கண்ட்ரோல் டவர் கேன் சீ த திங். அவங்க தான் வந்து எந்த பிளைன் எந்த லெவலில் வந்து தே ஷுட் அசெண்ட் ஆர் டிசெண்ட் எல்லாமே அவங்க தான் சொல்லுவாங்க. லெவல் மெயின்டைன் பண்ணுறது, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது. திடீர்னு வந்து 2 acres ஒரே டிராவல் போச்சுன்னா அவன் சொல்லுவான், நீ ஒரு 200 feet above and 200 feet go below அப்படினு சொல்வாங்க. அதெல்லாம் மேல நடக்கும். அது வந்து naked eye is not visible.
1: இன்னொரு அந்த weather condition அதுக்கேத்த மாதிரியும்
0: weather has got nothing to do except heavy rains. இந்த heavy rains இருக்கும்போது land ஆகும் போது small aircraft is okay. The private jets எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. But 737, 837, 747 வந்து land ஆகும் என்னாகும்னா it will skid off. Skid off பண்ண தெரியுமா, வீட்டில் வந்து இழுத்துட்டு போயிடும். அது வந்து cross wind landing சொல்லுவோம் நாங்க. Cross wind landing னா land ஆகுது வரைக்கும் ஸ்ட்ரைட்டா வரும். The more they come closer to the runway இப்படி வரது வந்து மூக்கு இப்படி திரும்பிடும். So you'll be landing on a cross wind landing. அந்த கிராஸ் விண்ட் லேண்டிங் ஸ்ட்ரைட்டா கொண்டு அது வந்து ஹெவி ரெயின்ஸ் ரொம்ப காத்து இருந்தா வந்து தே வில் அவாய்ட் இட். அது நடக்கும்
1: சொல்லும்போதே அது வந்து எனக்கு ஃபீல் ஆகும் த்ரில் அண்ட் ஜாலி
0: இருக்கும் அப்படினா. என்ன Facebookல இருக்குமே, நம்ம பறக்கிற வீடியோஸ் எல்லாமே இருக்குமே அதுல. அதுல வந்து என்னோட Facebook ஐடியில வந்து சென்டர்ல வந்து ஒருத்தர் எனக்கு வந்து ரெட் டி ஷர்ட் போட்டு ஒரு அவார்டு கொடுப்பாரு, அவர் தான் கேப்டன் கணேசன். அது வந்து ஃபர்ஸ்ட் ஃபிளைட் வந்து நான் சோலோவா ஓட்டிட்டு போயிட்டு வந்தேன். அஜித்தும் சோலோவா போவாரு, நான் ஃபர்ஸ்ட் சோலோவா போயிட்டு வந்ததுக்காக எனக்கு அவார்ட் பண்றேன். சோலோவா ஓட்டினாலும் the control tower will be controlling us. What height we should do. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், இங்கே ஆரம்பிச்சு வில் கம் டு அடையார் பிரிட்ஜ், அடையார் பிரிட்ஜ் வந்துட்டு தென் வில் கோ டு ஸ்ரீபெரும்புதூர், டேக் ஏ யூ டர்ன், கோ டு பாண்டிச்சேரி, தென் லேண்ட் லேண்ட் லேண்ட் ஏர் அகைன். ஸோ 1 hour இது நடந்துடும் எங்களுக்கு.
1: அப்போ நீங்களும் அஜித் சார் இதை பற்றிலாம் பேசிப்பீங்களா?
0: ஓஎஸ் ஓஎஸ். அப்போ இப்போ இது ஆஞ்சநேயர் ஒரு படம் பண்ணோம் நானும் அஜித் தான். அப்போ வந்து இங்கே தான் சென்னையில் தான் ஷூட்டிங் இது. பிரேக்ல எங்களுக்கு இதானே வேலை, ஃப்ளைட்டை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேசி.
1: ரெண்டு பேருக்கும் நல்ல வேவ்லன் திறந்துருக்கோம் அதில்.
0: அண்ட் அஜித் வந்து ஃப்ளைட் அவ்வளவா நிறுத்திட்டார் நடுவில். அவர் ஹி சோல்ட் ஆல் இஸ், அவரும் சிமுலேட்டர் வச்சிருந்தாரு, ஹி சோல்ட் ஆல் இஸ் சிமுலேட்டர்ஸ் பிகாஸ் ஹி வாஸ் மோர் இன்டு ரேசிங். ஃப்ளைங் வந்து ஒரு ஹாபி மாதிரி எடுத்தாரு, பட் நான் வந்து சீரியஸாக எடுத்துக்கிட்டேன். That is the difference.
1: நாங்கலாம் கார் ஓட்டுறதுக்கு, 2-wheeler ஓட்டுறதுக்கு அதுதான். நீங்க மேல டாப் தான்
0: இப்ப கூட இருக்கு, ஃப்ளைங் கிளப் மைசூர்ல இருக்கு. அவங்க நிறைய வாட்டி என்ன கூப்பிட்டுருக்காங்க, ப்ளீஸ் கம் அண்ட் ட்ரெயின். ஐ சட் ஜஸ்ட் ஃபார் 1 hour ஐ கேனாட் டிராவல் ஆல் தி வே ஃப்ரம் ஹியர். அவங்க வண்டி அனுப்ப மாட்டாங்க.
1: சுயவரம்,
0: சுயவரம் பண்ணிருக்கு.
1: சுயவரம்ல அந்த ஏனா அது அந்த 24 hours
0: பண்ண ஃபிலிம் அது. एक्चुअली அந்த கல்யாண சீன் வரும் இல்ல கடைசில,
1: வெட்டிங் கெஸ்ட்,
0: வெட்டிங் கெஸ்ட்
1: அப்படிங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க.
0: அது ஒண்ணுல ஒரு தே கால் மீ, அது ஷூட் ஆரம்பிக்கிறது ஒரு 1 hour பிஃபோர் கூப்பிட்டாங்க. பிரசாதல தான் பண்ணாங்க, முடிச்சு உடனே கிளம்பி வந்தாச்சு. சார் ஓகே, இட் இஸ் அ காம்பினேஷன் பிட்வீன் யூ அண்ட் நட்ராஜ் அஜித், யூ வில் பி கமிங் அண்ட் மெரிட்டிஃபைங் நட்ராஜ் அஜித் வில் கம் அண்ட் பிளே டபுள் கேம் அப்படின்னு சொன்னா அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு கடைசியில் அந்த கும்பில் வச்சு அந்த பையன் அடிக்க வைப்பாங்க. அந்த சீன் பண்ணும் ஒரே நாள், மார்னிங் 10 மணிக்கு ஆரம்பிச்சும் 4 o'clock பேக்கப்.
1: ஸோ ஒரே நாள் வந்து பெஸ்ட்டாக பண்ணிட்டீங்க நீங்கள்.

எனக்குள் நான் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆக்டர் ரவிகாந்த் நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதோட தொடர்ச்சி அடுத்த சனிக்கிழமை நம்ம வந்து கேட்டு ரசிக்கலாம். எனக்குள் நான் நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுவது நான் உங்க ஆர்ஜே அருள் செல்வி மற்றும் ஆக்டர் ரவிகாந்த். இணைந்திருங்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

எல்லாருக்கும் வணக்கங்க. நான் அட்டகத்தி கெத்து தினேஷ் பேசுகிறேன். இசையோடு பயணிக்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். இசையை நம்ம எல்லாருமே கேட்டு அனுபவிச்சிட்ருக்கோம். ஸோ நம்ம எல்லாரும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 எஃப்எம் கேட்கலாம், கேட்டு மகிழலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

ஆதித்த கரிகாலர் எப்பேற்பட்ட ஆபத்தில் அகப்பட்டுக் கொண்டார் என்பதை வந்தியத்தேவன் கவனித்தான். கண்மூடித் திறக்கும் நேரத்தில் குதிரையை செலுத்திக் கொண்டு வந்து பன்றியின் மீது தன் கையிலிருந்த வேலை செலுத்தினான். வேல் பன்றியின் முதுகுத்தோலின் மீது மேலாக குத்தியது. பன்றி உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கிக் கொண்டு திரும்பியது. அந்த வேகத்தில் வந்தியத்தேவன் கையில் பிடித்திருந்த வேலின் பிடி நழுவிவிட்டது. பன்றியின் முதுகில் லேசாக சென்றிருந்த வேல் நழுவி கீழே விழுந்தது. பன்றி இப்போது வந்தியத்தேவன் பக்கம் திரும்பி ஓடி வந்தது. அவன் தன் அபாயகரமான நிலையை உணர்ந்தான். பன்றியின் தாக்குதலுக்கு அவனுடைய குதிரையினால் ஈடுகொடுக்க முடியாது. கையில் வேலும் இல்லை. இளவரசரோ இன்னமும் குதிரையின் கீழிருந்து வெளிப்படுவதற்கு முயன்று கொண்டிருக்கிறார். தான் குதிரை மேலிருந்தபடி ஏதாவது ஒரு மரத்தின் மேல் தாவி ஏறி

0: கொண்டால்தான் தப்பி பிழைக்கலாம். சிச்சி, எத்தனையோ அபாயங்களுக்கு தப்பி வந்து கடைசியில் கேவலம் ஒரு காட்டுப்பன்றியினாலேயோ கொல்லப்பட வேண்டும். நல்ல வேளையாக அருகாமையிலேயே தாழ்ந்து படர்ந்த மரம் ஒன்று இருந்தது. வந்தியத்தேவன் குதிரை மீதிருந்து பாய்ந்து மரத்தின் கிளை ஒன்றை தாவி பிடித்து கொண்டான். கால் முதல் தோள் வரையில் அவனுடைய பலத்தை முழுவதும் பிரயோகித்து எழும்பி கிளை மீது ஏறிக்கொண்டான். அதே சமயத்தில் பன்றி அவனுடைய குதிரையை முட்டியது. குதிரை தட்டு தடுமாறி விழப்பார்த்து சமாளித்து கொண்டு அப்பால் ஓடியது. கரிகாலர் இன்னமும் குதிரையின் அடியில் கிடந்தார். வந்தியத்தேவன் மரக்கிளை மீது இருந்தான். காட்டுப்பன்றி இருவருக்கும் நடுவில் நின்று இப்படியும் அப்படியும் திரும்பி பார்த்தது. இரண்டு எதிரிகளில் யாரை தாக்கலாம் என்று அந்த காட்டுப்பன்றி யோசனை செய்கிறது என்பதை வந்தியத்தேவன் அறிந்தான். இளவரசர் இன்னும் குதிரைக்கு அடியிலிருந்து விடுவித்துக் கொண்டு வெளிவந்த பாடில்லை. வெளிவந்துவிட்ட போதிலும் பன்றியின் தாக்குதலை அவரால் அந்த சமயம் சமாளிக்க முடியுமா என்பது சந்தேகம்தான். அவர் கையில் உடனே பிரயோகிக்கக்கூடிய ஆயுதம் இல்லை. வில்லை வளைத்து அம்பை விட வேண்டும். குதிரைக்கு அடியில் விழுந்து அகப்பட்டு கொண்டதில் அவருக்கு பலமான காயம் பட்டிருந்தாலும் பட்டிருக்கலாம். எப்படியும் இளவரசருக்கு சிறிது சாவகாசம் ஏற்படுத்தி கொடுப்பது அவசியம். இவ்வளவையும் மின்னல் மின்னும் நேரத்தில் வந்தியத்தேவன் யோசனை செய்து ஒரு முடிவுக்கு வந்தான். தான் ஏறியிருந்த மரக்கலையை பலமாக உலுக்கி ஆட்டிக்கொண்டே ஆஹா ஊஹூ என்று பெரிதாக சத்தம் போட்டான். அவனுடைய யுக்தி பலித்தது. பன்றி மூர்காவேசத்துடன் அவன் ஏறியிருந்த மரத்தை நோக்கி பாய்ந்து வந்தது. வரட்டும் வரட்டும், வந்து மரத்தின் பேரில் முட்டிக்கொள்ளட்டும் என்று வந்தியத்தேவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே அவன் ஏறி உட்கார்ந்து உலுக்கிய மரக்களை மடமடவென்று முறிந்தது. கடவுளே, இது என்ன ஆபத்து! கிளையுடன் தரையில் விழுந்தால் அடுத்த நிமிடமே பன்றியின் கோரப்பக்கள் அவனை சின்னாபின்னமாக கிழித்துவிடும். வேறுகளை ஒன்றை தாவி பிடித்து கொண்டால்தான் பிழைக்கலாம். அப்படி தாவி பிடிக்க முயன்றான். பிடிக்க முயன்ற கிளை சற்று தூரத்தில் இருந்தபடியால் ஒரு கை மட்டும்தான் பிடித்தது. பிடித்த கிளை மெல்லியதாயிருந்தபடியால் வளைந்து கொடுத்தது. கைப்பிடி நழுவத் தொடங்கியது. கால்கள் ஊசலாடின. சரி, கீழே விழ வேண்டியதுதான். உடனே மரணம்தான், சந்தேகமில்லை. ஏதோ கடைசியாக ஆதித்த கரிகாலரை காப்பாற்ற முடிந்ததல்லவா? இளைய பிராட்டி இதை அறியும் போது மன மகிழ்ச்சி அடைவாள் அல்லவா? தன்னுடைய மரணத்துக்காக ஒரு துளி கண்ணீர் விடுவாள் அல்லவா? ஏதோ ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. அதே சமயத்தில் கைப்பிடியும் நழுவிவிட்டது. வந்தியத்தேவன் கண்களை இறுக மூடிக்கொண்டான். தடால் என்று கீழே விழுந்தான். விழும்போதே நினைவை இழந்தான். வந்தியத்தேவன் நினைவு வந்து கண் விழித்து பார்த்தபோது ஆதித்த கரிகாலர் அவன் முகத்தில் தண்ணீர் தெளித்துக் கொண்டிருப்பதை கண்டான். சட்டென்று நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து, இளவரசே, பிழைத்திருக்கிறீர்களா என்றான். ஆமாம், உன்னுடைய தயவினால் இன்னும் பிழைத்திருக்கிறேன் என்றார் ஆதித்த கரிகாலர். காட்டுப்பன்றி என்னாயிற்று என்று கேட்டான். அதோ என்று இளவரசர் சுட்டிக்காட்டிய இடத்தில் காட்டுப்பன்றி செத்து கிடந்தது. வந்தியத்தேவன் அதை சற்று உற்று பார்த்துவிட்டு, அரசே, இவ்வளவு சின்ன உருவமுள்ள பிராணி என்ன பாடுபடுத்தி விட்டது? கந்தமாறன் காட்டுப்பன்றியை குறித்து சொன்னது அவ்வளவும் உண்மைதான். கடைசியில் அதை எப்படித்தான் கொன்றீர்கள் என்று கேட்டான்.
1: நான் கொல்லவில்லை, உன்னுடைய வேலும் நீயும் சேர்ந்துதான் கொண்டீர்கள் என்றார் இளவரசர்.
0: வந்தியத்தேவன் அதன் பொருள் விளங்காதவனைப் போல இளவரசரின் முகத்தை பார்த்தான்.
1: என்னுடைய வேலை தாங்கள் நன்றாக உபயோகப்படுத்தியிருக்கிறீர்கள், ஆனால் நான் ஒன்றும் செய்யவில்லையே. ஆபத்தான சமயத்தில் தங்களுக்கு உதவி செய்ய முடியாதவனாகி விட்டேனே என்றான்.
0: நீ மரக்கிளையை பிடித்து உலுக்கி சத்தமிட்டாயல்லவா? அப்போது நான் குதிரை அடியிலிருந்து வெளிவந்து உன் வேலை எடுத்து கொண்டேன். என் மனத்தில் கொந்தளித்து கொண்டிருந்த கோபத்தையெல்லாம் பாவம் இந்த பன்றியின் பேரில் பிரயோகித்தேன். வேலினால் குத்தப்பட்டதும் அது பயங்கரமாக சத்தமிட்டது. என் காதே செவிடாகிவிடும் போலிருந்தது. ஆனால் வேலினால் மட்டும் அது சாகவில்லை. நீ மரக்கிளையிலிருந்து நழுவி அதன் பேரில் விழுந்தாய். அந்த அதிர்ச்சியினால்தான் செத்தது என்று கரிகாலர் சொல்லிவிட்டு சிரித்தார். வந்தியத்தேவனும் அதை நினைத்து நினைத்து சிரித்தான். உடம்பை தடவி பார்த்து கொண்டு, ஓ, பன்றியின் மேல் விழுந்ததினாலேயேதான் காயம்படாமல் தப்பினேன் போலிருக்கிறது. மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்து இரண்யாட்சனை கொன்றார் என்பதை இனி என்னால் நம்ப முடியும். அப்பா, எவ்வளவு மூர்க்கமான பிராணி என்றான். இந்த சிறு காட்டுப்பன்றியை பார்த்துவிட்டு வராக அவதாரத்தை மதிப்பிடாதே தம்பி. வடக்கே விந்திய மலையைச் சேர்ந்த காடுகளிலே தலையிலே ஒற்றை கொம்பு உள்ள பன்றி ஒன்று இருக்கிறதாம்

0: ஏறக்குறைய யானை எவ்வளவு பெரியதாயிருக்குமாம். அந்த மாதிரி பன்றியாயிருந்து நீ ஏறியிருக்கும் மரத்தை முட்டியிருந்தால் மரம் என்ன பாடுபட்டிருக்கும் என்று யோசித்துப்பார் என்றார் இளவரசர். மரம் அடியோடு முறிந்து போயிருக்கும், தாங்கள் எரிந்த வேலும் முறிந்திருக்கும், நம் கதி அதோ கதியாயிருக்கும், சோழகுலத்தின் எதிரிகளுக்கு வேலை மிச்சமாகி போயிருக்கும் என்றான் வந்தியத்தேவன். தம்பி, உண்மையை சொல்லு, என் குதிரை தடுமாறி விழுந்தவுடனே நீ வேலை எறிந்தாயே, அந்த காட்டுப்பன்றியின் மேல் எரிந்தாயா, என் பேரில் எரிந்தாயா என்று ஆதித்த கரிகாலர் கேட்டார். வந்தியத்தேவன் ஆத்திரத்துடன், ஐயா, உண்மையாகவே தாங்கள் இந்த கேள்வி கேட்கிறீர்களா? அப்படி தாங்கள் சந்தேகப்படுவதாயிருந்தால் பன்றியை கொன்று என்னை காப்பாற்றியிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே என்றான். ஆமாம் ஆமாம், உன் பேரில் சந்தேகப்படக்கூடாதுதான். நீ மரக்கிளையை ஆட்டிக்கொண்டு கூச்சல் போட்டிராவிட்டால் எனக்கே அந்த பன்றி எவனாக இருந்திருக்கும். ஆனாலும் நீ வேலை எரிந்தபோது ஒரு கணம் எனக்கு அத்தகைய சந்தேகம் உண்டாயிற்று. இப்போதெல்லாம் எனக்கு எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் வீண் சந்தேகம் தோன்றுகிறது. யமன் என்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறான் என்ற பிரமையை போக்கிக் கொள்ளவே முடியவில்லை. யமன் இந்த பன்றியின் உருவத்தில் என்னை கொல்ல வந்ததாகவும் எண்ணினேன். அப்படியானால் மிக நல்லதாய் போயிற்று. அரசே, தங்களை தொடர்ந்து வந்த யமன் செத்துழிந்தான், இனி என்ன கவலை? கந்தமாறனோடு நாம் போட்டியிட்ட பந்தயத்திலும் ஜெயித்து விட்டோம், பன்றியை இழுத்து கொண்டு போக வேண்டியதுதானே, புறப்படலாம் அல்லவா என்றான் வல்லவரையன். புறப்பட வேண்டியதுதான், ஆனால் அவசரம் என்ன? சற்று இங்கே தங்கி களைப்பாற்றி விட்டு போகலாம் என்றார் இளவரசர். தாங்கள் களைப்படைந்ததாக சொல்லுவதை இப்போதுதான் முதன் முதலாக கேட்கிறேன். ஆம், குதிரையின் அடியில் சிக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பீர்கள். அது ஒன்றுமில்லை, உடலின் களைப்பை காட்டிலும் உள்ளத்தின் களைப்பு தான் அதிகமாக இருக்கிறது. வந்த வழி செல்ல வேண்டுமா? மறுபடியும் அந்த மூடர்களுடன் சேர்ந்தல்லவா பிரயாணம் செய்ய வேண்டி வரும். அதை காட்டிலும் இந்த ஏரியை கடந்து போய்விட்டால் என்ன? கடவுளே, இந்த சமுத்திரம் போன்ற ஏரியை நீந்தி கடக்க வேண்டும் என்றா சொல்லுகிறீர்கள்? பன்றியிடமிருந்து என்னை தப்ப வைத்து ஏரியில் மூழ்கடித்துக் கொள்ள வேண்டும் என்று உத்தேசமா என்றான் வந்தியத்தேவன். ஓ, உனக்கு நீந்த தெரியாது என்பது நினைவிருக்கிறது. என்னால் கூட இவ்வளவு பெரிய ஏரியை நீந்தி கடக்க முடியாது. ஒரு படகு கிடைத்தால் காரியம் சுலபமாகிவிடும். சற்று முன் ஒரு படகு பார்த்தோமே, அது எங்கேயாவது சமீபத்தில் கரையோரமாகத்தானே தங்கியிருக்கும். அதை தேடி பிடித்தால் என்ன? குதிரைகளின் கதி என்னாவது? காட்டு மிருகங்களுக்கு உணவாகட்டும் என்று விட்டுவிட்டு போய்விடலாமா என்றான் வந்தியத்தேவன். உடனே ஏதோ ஞாபகம் வந்து திடுக்கிட்டவன் போல துள்ளி குதித்து எழுந்து, ஐயா, புரி எங்கே என்று கேட்டான். நானும் அதை மறந்தே விட்டேனே. பக்கத்தில் எங்கேயாவது மறைந்திருக்கப் போகிறது. யமன் பன்றி ரூபத்தில் வராமல் ஒருவேளை புலி ரூபத்திலும் என்னை தொடரலாம் அல்லவா என்றார் இளவரசர். இருவரும் சுற்றும் முற்றும் உற்று பார்க்கலானார்கள். சிறிது நேரம் பார்த்த பிறகு வந்தியத்தேவன், அதோ என்று சுட்டிக்காட்டினான். ஏரியில் தண்ணீர் கொண்டு வந்து சேர்த்த அந்த வாய்க்கால் வடக்கே போகப் போக குறுகலாகி கொண்டு சென்றது. அவ்விதம் குறுகலாயிருந்த இடத்தில் வாய்க்காலின் மீது ஒரு பெரிய மரம் விழுந்து இரு கரைகளையும் தொட்டு கொண்டிருந்தது. புலி அந்த மரப்பாலத்தின் மீது மெல்ல ஊர்ந்து சென்று அக்கரையை நெருங்கிக் கொண்டிருந்ததை இரண்டு பேரும் கவனித்தார்கள். இரண்டு பேருடைய மனத்திலும் ஒரே எண்ணம் உதித்தது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: மனிதர்களை எடப்போட்டு வச்சிருக்கிற மாதிரி விலங்குகளின் உடல் மொழியையும் கல்கி அவர்கள் எவ்வளவு கூர்ந்து கவனிச்சிருக்கார் பாருங்க. சிறுத்தையை முட்டி தள்ளிட்டு கொஞ்சம் ஓய்வெடுத்த பன்றி மீது அம்பு பாயுது. கழுத்து உதறிக்கிட்டே அது வந்த திசையை பார்க்குது. திரும்பி கீழே கிடக்கிற சிறுத்தையை பார்க்குது. அடுத்த காட்சி, தடுமாறி விழுந்த குதிரையின் அடியில சிக்கிக்கிடுறான் கரிகாலன். அவனை காப்பாத்த பன்றி மேல வேலை செலுத்துறான் வல்லவரையன். ஆனா அதை கொல்ல முடியல. பன்றி அவன் பக்கம் திரும்புது. அவன் மரத்து மேல ஏறிடுறான். பன்றி அவன் குதிரையை தாக்குது. குதிரை அப்பால் ஓடிடுது. இப்போ கரிகாலனையும் வந்தியத்தேவனையும் மாறி மாறி பார்க்குது பன்றி. நேயர்களே, ஆசிரியரின் கையில் இருப்பது பேனாவா, மூவி கேமராவா? மகாவிஷ்ணுவின் வராக அவதாரம் பற்றிய குறிப்பு. ஹிரண்யாக்ஷன் என்கிற அசுரன் பூமியை சுருட்டி எடுத்து கடலுக்கு அடியில் ஒழிச்சு வச்சுட்டான். அவனை வதம் பண்ணி பூமியை மீட்க எடுத்து

அவதாரம். தசாவதாரத்தில் இது மூன்றாவது. தனது கோரை பற்களால் பூமியை தாங்கி மேலே கொண்டு வந்து நிறுத்தின செயல் ஓர் உருவகம். மாயை என்கிற இருண்ட கடலிலிருந்து விடுவிச்சு காப்பது. ஏனம் முன்னாகி இருநிலம் இடந்துன்னு பாடுற திருமங்கை ஆழ்வார். வடக்கே விந்திய மலையைச் சேர்ந்த காடுகளிலே தலையிலே ஒற்றை கொம்புள்ள பன்றி ஒன்று இருக்கிறதாம். ஏறக்குறைய யானை அவ்வளவு பெரிதா இருக்குமாம் ஆதித்த கரிகாலம் குறிப்பிட்டது. ஒற்றை கொம்பன், மூக்கு கொம்பன் என்றெல்லாம் பெயர் கொண்ட காண்டாமிருகத்தை. ஒரு காலத்துல விந்திய மலைத்தொடர் காடுகள்லையும் சிந்து கங்கை சமவெளிகள்லையும் பெருமளவில் காணப்பட்ட காண்டாமிருகம் வாழ்விட சீர்கேடு, வேட்டைக்காரர்களோட தொல்லை போன்ற காரணங்களால எண்ணிக்கையில ரொம்ப குறைஞ்சிட்டது. ஒற்றை கொம்புன்னு சொல்லப்பட்டாலும் அந்த உறுப்பு எலும்பாலானதன்று கெராட்டின் என்கிற புரத பொருளால் ஆனது என்பதை அறியும் போது வியப்பா இருக்குது. இது ஒரு கட்டமைப்பு

0: போன்ற காரணங்களால் எண்ணிக்கையில் ரொம்ப குறைஞ்சிட்டது. ஒற்றை கொம்புன்னு சொல்லப்பட்டாலும் அந்த உறுப்பு எலும்பால் ஆனதன்று கெராட்டின் என்கிற புரத பொருளால் ஆனது என்பது அறியும் போது வியப்பாக இருக்குது. இது ஒரு கட்டமைப்பு புரதம் என்றாலும் காண்டாமிருகத்தின் இந்த உறுப்பில் கெராட்டின் இழைகள் மிக நெருக்கமாக அடர்த்தியாக அமைஞ்சிருப்பதால் உடைக்க முடியாத ஆயுதமாக கடினமான பாறை போல ஆயிடுதான். சிறுத்தை செத்து விட்டது, பன்றி இனி நம் பேரில் திரும்பும், அதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று எச்சரிக்கை பண்ணிட்டு அந்த பன்றி மேலே அம்பை விட்டான் கரிகாலன் அல்லவா. அதன் விளைவு எத்தகைய ஆபத்தை உண்டாக்கிடுச்சுன்னு பார்த்தோம். சரி, அந்த சிறுத்தை செத்த மாதிரி பாசாங்கு பண்ணி பன்றியின் கவனம் திரும்பினதும் சாமர்த்தியமாக தப்பிச்சு போய் இப்போ மரப்பாலத்தின் மேலே தள்ளாடிக்கிட்டே போகுதோ அதே சிறுத்தை தானோ?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்களே, பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் இன்றைய பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். நாளை ஒளிபரப்பாக போகிற அடுத்த பகுதிக்காக நீங்கள் ஆவலோடு இருக்கிறதும் தெரியுது. எப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம நிலையத்திற்கு நீங்கள் அனுப்பும் கடிதங்கள் தாங்க இதற்கு சாட்சி. அட என்னப்பா நீ சொல்லி தான் இதெல்லாம் தெரியணுமா அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸும் கேட்குது. இதை விட இன்னும் தித்திப்பான செய்தி ஒன்று சொல்ல தானே நான் வந்திருக்கேன். மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவான கடந்த நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 102.3 விவித பாரதி பண்பலையில் ஒலிபரப்பாகிற பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி உங்களுடைய வேண்டுகோளுக்கேற்ப சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் மாலை 6:10 முதல் 6:25 வரை ஒலிபரப்பாகுது. அப்புறம் என்ன, ரெட்டிப்பு மகிழ்ச்சி தானே? சென்னை ஆகாஷவாணியின் பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களை நிகழ்ச்சி இயக்குனர், சென்னை ஆகாஷவாணி, நம்பர் 4 காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதமாகவோ pschennai2025@gmail.com என்ற இமெயில் முகவரிக்கு மின்னஞ்சலாகவோ அனுப்பலாம். கூடவே ஆகாஷ்வாணி சென்னைங்கிற வாட்ஸ்அப் சேனலை இணைஞ்சிங்கன்னா இதுவரை ஒலிபரப்பான பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சியின் பகுதிகளோட யூடியூப் லிங்க் உங்களுக்கு கிடைக்கும். முத்தாய்ப்பா நியூஸ் ஆன் ஏருங்கிற செயலி மூலமாக சென்னை ஆகாஷவாணியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் உலகம் முழுக்கவும் கேட்கலாம். அப்புறம் என்ன, கொண்டாட்டம் தானே?
3: இரவின் அமைதியில்
4: இதயம் எழுதும்
3: இசை கவிதை
4: என் இனிய
3: பொன் நிலாவே.

போகிற பாட்டு எந்த படத்துலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானம் கொட்டட்டும் படத்துலேருந்து தான் சாங் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கண்ணு தங்கோ ராசாத்தே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பாட்டு. அண்ட் இன்னைக்கு என் இனிய பொன்னிலாவேல ஏன்னா நான் பார்த்த மனிதர்கள் அவங்கக்கிட்டேருந்து எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அண்ட் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட லைஃப் லெசன்ஸ் வாழ்க்கை பாடம். ஸோ அதை பற்றி தான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்டுட்டு ரெடியாக இருங்க, தொடர்ந்து நிறைய விஷயம் பேசலாம்.

9:17 ஆயிட்டிருக்க ஸ்டுடியோ கிளாக்ல கேட்க போகிற இந்த நிகழ்ச்சி எஸ் என் இனிய பொன்னிலாவே. என் இனிய பொன்னிலாவேல உங்களுக்காக ஃபர்ஸ்ட் வாரம்

நம்ம நிறைய பேரை கடந்து வந்திருப்போம். ஆனால் அவங்க நிறைய பாடங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நமக்கே தெரியாத அவங்கக்கிட்டேருந்து சில விஷயங்களை கற்றுட்ருப்போம். சாதாரண மனுஷங்களை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். எஸ், நான் வந்து ஒரு அம்மாக்கிட்ட ரெகுலராக மார்க்கெட்டில் ஃப்ரூட்ஸ் வாங்குவேன். பட் அவங்க வந்து மழை வெயில் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது. சச் அ ஸ்ட்ராங் லேடி அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆனாலும் அவங்க பழம் வைக்க வந்துடுவாங்க. அவங்க வந்து அவங்க பொண்ணையும் சேர்த்து பார்த்துக்குறாங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தனால அவங்க வந்து பெருசாக எங்கே எந்த வேலையும் பண்ணாமல் அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆகி அவங்க அந்த அம்மா வந்து அவங்க பொண்ணை பார்த்துட்ருக்காங்க. அவங்கக்கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, என்ன ஆனாலும் சரி என்னை நம்பி ஒருத்தவங்க இருக்காங்க.

அவங்களுக்காக நான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு அந்த அம்மா, அவங்களுக்கு இருக்கும் 60க்கு மேலே ஆனாலும் இன்றைக்குமே அழகாக பழமைத்துட்டு இருக்காங்க. அவங்கக்கிட்ட ஒரு லவ் இருக்கும் பாருங்கள், அப்படி இருக்கும் அந்த லவ். என்னம்மா சாப்பிட்டியா? அவங்க என்கிட்ட கேட்கணும்னு அவசியமே கிடையாது, பட் ஆனால் அவங்க அவ்வளோ அழகாக அந்த விஷயங்களை கேட்பாங்க. சாப்பிட்டியா? ஏன் டல்லாக இருக்க? ஏன் உன் முகமே சரியில்லை? இப்படியெல்லாம் கேட்கக்கூடியவங்க இருக்காங்களா அப்படின்னு அவங்களெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் இருக்கக்கூடியவங்க கூட இருக்காங்க. அவங்கக்கிட்ட நம்ம பழம் வாங்குகிறோம், அவ்வளோதான் அவங்களோட ரிலேஷன்ஷிப். ஆனால் அதை தாண்டி அந்த அக்கறை, அந்த அன்பு, அந்த ஸ்ட்ராங்னஸ், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எவ்வளோ வாழ்க்கையில் வந்தாலும் நான் போராடுவேன் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மனசோட உறுதி இருக்குல்ல, அதை நான் அவங்கக்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம கடந்து வர பல மனிதர்கள் பல விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அவங்கள பற்றிலாம் நம்மளால் யோசித்து கூட பார்க்க முடியாது, பட் யோசித்து பாருங்கள், உங்கள் லைஃப்பில் அப்படி ஒரு மனுஷங்க கண்டிப்பாக இருப்பாங்க. நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்ருக்க பாட்டு அசுரன்லேருந்து மினிக்கி சாங்.

9:29 ஆயிட்ருக்கு. 102.3 விவத்பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்ருக்கீங்க. என் இனிய பொன்னிலாவே சுபாஷினி கூட. நம்மளோட சேர்ந்து கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, அண்ட் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 இவங்களும் கேட்டு ரசிச்சிட்ருக்காங்க. நமக்கு லாங்குவேஜ் தெரியலனா கூட பரவாயில்லைங்க, ஒருத்தவங்களோட நம்மளால் பேச முடியலன்னா கூட பரவாயில்ல. நான் ரொம்ப அதிகமாக யார்கிட்டையும் பேச மாட்டேன், ஆனால் அவங்களோட சிரிப்பு இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப தொத்து வியாதின்னு சொல்லலாம். அவ்வளோ கண்டாஜியஸான ஒரு விஷயம் இது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிரிப்பு தான். யார் எவங்கன்னு தெரியாதவங்க கூட நம்மளை எதிர்க்க வரும்போது பார்த்து சிரித்தாங்கன்னா நம்ம 1008 பிரச்சனையில் இருப்போம். அதெல்லாம் கவனிக்காமல் அவங்க ஸ்மைல் பண்ணும்போது நம்மளும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் பண்ணுவோம். அதே ஸ்மைல் அப்படியே கடந்து போயிட்டே இருக்கும் ஒவ்வொருத்தவங்கக்கிட்டேயே மாறி மாறி. இதை நான் நிறையா வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்போ அப்படின்னா, மார்னிங்கில் குப்பை எடுக்கிறதுக்கு ஒரு அங்கிள் வருவாங்க. அந்த அங்கிள் வந்து அவருக்கு வந்து தெலுங்கு தான், அவரோட பாதி தெலுங்குல கொஞ்சோண்டு தமிழ் தெரியும். அந்த கொஞ்சோண்டு இருக்க தமிழில் நிறைய தெலுங்கு வச்சு அவர் பேசுறத நான் கேட்டிருக்கேன். பட் அவர் என்னை பார்த்து எப்பவுமே டீஃபால்ட்டாக சிரிப்பார். இவங்கெல்லாம் நம்ம எதுவுமே பண்ண போகிறது கிடையாது, ஆனால் அவங்க இல்லாமல் நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்காது அப்படின்றது மட்டும் என்னால் புரிஞ்சுக்க முடியும். பட் அவரோட சிரிப்பு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏதோ ஒரு கவனிக்காமல் போயிட்டால் கூட அடுத்த வாட்டி பார்க்கும்போது இன்னும் நல்லா பிரைட்டாக சிரிப்பார். சே, என்ன மனுஷன்டா இது. நம்ம வந்து யார்கிட்டையும் வந்து கோபம் பாராட்டாமல் இந்த மாதிரிலாம் இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படின்னு நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் யாரையாச்சும் கடந்து வந்திருப்பீங்க, இனிமேல் அந்த மாதிரி யாரையாவது கடந்து போகும்போது சிரிச்சிட்டு போங்க. இப்போ உங்களுக்காக கொம்பன் படத்துலேருந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக்கில் ஸ்ரேயா கோஷல் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின ஒரு பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா?

38 நிமிஷம் ஆயிட்ருக்கு. கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். எஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு ஹவுஸ் கீப்பிங் அக்கா, அவங்களோட நேச்சர் என்னென்னா எல்லார்கிட்டேயும் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருப்பாங்க. இதையே எங்கே வச்ச, இதை ஒழுங்காக வைக்க மாட்டியா, ஆக்சுவலாக அதெல்லாம் எடுத்து வைக்கிறது தான் அவங்களோட வேலை. பட் ஆனால் அவங்க வந்து நம்மளை வேறு யாரும் நினச்சி ட்ரீட் பண்ணல, அவங்க கொஞ்சம் அன்பாக நிறைய உரிமை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்க கூட நான் சரியாக பேசாமலே இருந்தேன். இவங்க வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்காங்க, ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது அவங்களுக்கு நிறையா ஃபேமிலியில் இஷ்யூஸ் இருந்ததுனால அவங்க அப்படி இருக்காங்க போல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு டீ வேணாம், காஃபி வேணும், மாற்றி மாற்றி எது கேட்டாலுமே வந்து ஷி வில் டூ, அந்த மாதிரி ஒரு அக்கறையான ஒரு பர்சன். நம்ம டல்லாக இருந்தாலும் எல்லாமே கேட்பாங்க. ஸோ ஒருத்தவங்க கோவப்படுறாங்க அப்படின்றதுக்காக அவங்க நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க, அவங்க வந்து ரூடாக இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு இல்லை. சில பேரோட நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தமெல்லாம் வந்து இந்த மாதிரி வெளிப்படும். அதை நம்ம வந்து தவிர்க்க முடியாது சில நேரங்களில். ஆனால் நம்ம வந்து யாரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது இல்லையா? ஸோ வீட்டில் இருக்கவங்களே கூட இந்த மாதிரி இருக்காங்க, நம்மளோட பேரண்ட்ஸோ இல்லை நம்மளோட ஸ்பௌஸோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே வரும். பட் நம்ம தான் வந்து சரி ஓகே அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதனால் அப்படி இருக்காங்கன்னு ஒரு சில நேரங்களில் நம்மளும் திரும்பி பேசாமல் அப்படியே கொஞ்சம் அமைதியாக போனால் நல்லாயிருக்கும்ல. லைஃப் லெசன்ஸ்லாம் இவங்க தான் சொல்லணும், அவங்க தான் சொல்லணும்ல. சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம புதுசு புதுசாக நிறைய லைஃப் லெசன்ஸ் கற்றுக்கலாம். இப்போ உங்களுக்காக ஏண்டி ஏண்டி சாங் வந்துகிட்டே இருக்குது புலி படத்துலேருந்து, வாங்க கேட்கலாம்.

நைன் ஓ கிளாக் 45 minutes ஆயிட்டுருக்கு. ஸ்டுடியோ கிளாக்ல எஸ் கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம்ல. என் இனிய பொன்னிலாவே சுபாஷினி கூட நம்ம ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் பக்கத்துலேயும் காலேஜ் பக்கத்துலேயும் ஒரு கடை இருக்கும். அந்த கடையில் போய் நம்ம என்ன கேட்டாலும் நம்ம அங்கே போய் வாங்குவோம். அங்கே ஸ்நாக்ஸ் இருக்கும், சின்ன சின்ன ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து அங்கே தொடர்ந்து வாங்கிட்டே இருப்போம். நம்ம ஃபேஸ் வந்து அவங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆகிடும். ஆனால் ஒரு சில நேரங்களில் நம்ம காசு இல்லாமல் இல்லை காசு குறைவாக இருக்கும்போது நம்மளை நம்பி கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரியல் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல விஷயங்கள் நமக்கு பண்ணி கொடுக்கும்போது தேவதை வரம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்கள. அவங்கெல்லாம் வந்து நடமாடும் தேவதைகள் அப்படின்னு தான் சொல்லணும். நடமாடும் ஆண் தேவதைகள், நடமாடும் பெண் தேவதைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்கெல்லாம் வந்து சரி ஓகே அந்த புள்ள தானே, அது எப்போவும் வாங்குறது தான், சரி அது கொடுத்துரும், இல்லைன்னா கொடுமா நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிற அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா. அந்த டைமில் நமக்கு அந்த விஷயம் ரொம்ப பெருசாக இருக்கும். அது இருந்தால் தான் அன்றைக்கி அந்த வேலையை பண்ண முடியும் அப்படின்ற சூழலில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறவங்களெல்லாம் பார்க்கும்போது சார் நிஜமாகவே நிறைய நல்ல மக்கள் இருக்காங்கப்பா அப்படின்னு எனக்கு தோணிருக்கு. ஸோ ஒவ்வொருத்தவங்களுமே ஒரு ஒரு நேரத்தில் நம்ம எவ்வளோ கைண்டாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், மற்றவங்க மேலே அக்கறையாக இருக்கணும் அப்படின்னு போகிற போக்கில் சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு தான் நான் எடுத்துப்பேன். ஸோ நீங்களுமே வந்து அந்த மாதிரி ஒவ்வொரு மனுஷங்களை பார்க்கும்போது சாதாரணமாக தான் இருப்பாங்க, பட் அவங்கக்கிட்டேருந்து ஒரு பெரிய லெசன் நமக்கு கிடைக்கும். நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை உள்வாங்க உள்வாங்க நம்மளோட கேரக்டர்லேயே பெரிய சேஞ்சஸ் இருக்கும். ஆக்சுவலாக எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒரு கோட் இருக்குல்ல, அந்த அந்த வார்த்தைகள் வந்து எப்போவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நிஜமா நம்ம மற்றவங்களை பற்றி பொறாமல் வச்சுட்டு வன்மை வச்சுட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு கோபம் வரும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, டிசப்பாயின்மெண்ட்ஸ் வரும், நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்லாம் நம்ம பயங்கரமாக யோசிப்போம். ஏன் அதெல்லாம் நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்வோம், நம்ம தட்டில் என்ன இருக்கோ அதை சாப்பிடுவோம், அடுத்தவன் தட்டில் பிரியாணி இருக்குதுன்னு அதை பார்த்து ஃபீல் பண்ணுறத விட்டுட்டு உங்கள் தட்டில் என்ன இருக்கோ சந்தோஷமாக சாப்பிடுங்க, அப்போ வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும். கருத்து ரொம்ப பேசுகிறோம்னு நினைக்கிறேன், நாங்கள் பாட்டு கேட்கலாம். விஷால் தத்லானி அண்ட் சுனிதா சாரதியோட வாய்ஸில் தூவானம் சாங் ரோமியோ ஜூலியட் படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

சாதாரண மனிதர்கள், ஆனால் நிறைய லைஃப் லெசன்ஸ். ஸோ ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொருத்தவங்க நமக்கு யார் எவங்கன்னே தெரிஞ்சிருக்க மாட்டாங்க, பட் ஆனால் அவங்க ஒரு சின்ன விஷயத்த நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்து எனக்கு நிறைய நேரங்களில் நடந்திருக்கு. ரீசண்டாக நான் ஆஃபீஸ் விட்டு மெட்ரோக்கு போயிட்டுருக்க டைமில் ஒரு பொண்ணு வந்து என்னை ஸ்டாப் பண்ணி, நான் வந்து ஊர்லேருந்து வந்திருக்கேக்கா, எனக்கு வந்து எங்கே ஹாஸ்டல் இருக்குன்னு தெரியல, நான் எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அந்த பொண்ணுக்கிட்ட கேட்ட உங்கள் கூட யாரும் வரல, இல்லைக்கா அம்மா அப்பாலாம் வரல, நான் தான் இங்கே வந்திருக்கேன், சரி இன்றைக்கி எங்கேயா ஹோட்டலில் தங்கிக்கலாம் அப்படின்னா, ஹோட்டல்லாம் தங்காதமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கூட போயிட்டு, அந்த பொண்ணை ஆக்சுவலாக அந்த எனக்கு தெரிஞ்ச

தெரிஞ்ச ஒரு ஹாஸ்டல், நான் அந்த வர வழியில் இருந்த ஒரு ஹாஸ்டலில் கூட்டு போய் விட்டு நீங்கள் என்கொயர் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணிக்கோமா. அது எனக்கு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் ஆனால் இவங்களை நான் கடந்து வந்தேன் பார்த்தீங்களா, அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லி கொடுத்த விஷயம் எனக்கு அது ஒன்று தான், கைண்டாக இருங்க, அன்பாக இருங்க, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு. எனக்கு அந்த பொண்ணு வந்து நின்று கேட்ட விதம் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ நமக்கு ஒரு சிஸ்டர் இருந்தால் நம்ம பண்ண மாட்டோமா, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் நம்ம பண்ண மாட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அந்த விஷயத்த நான் பண்ணேன். பட் ஏன்னா எனக்கு அந்த பொண்ணை தனியாக விட்டு போகிறதுக்கு பயமாக இருந்துச்சு, பிகாஸ் அவங்களுக்கு வந்து புதுசு சென்னை, அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பஸ் ஸ்டாப் கூட அங்கே தெரியல. அப்போ நான் யோசித்தேன், சரி இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் பரவாயில்ல, நமக்கு லேட் ஆனாலும் வீட்டுக்கு தானே போக போகிறோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் விட்டுட்டு அதுக்கப்புறமா போனேன். திஸ் இஸ் எ சிம்பிள் திங், பட் ஆனால் அந்த இடத்துல எனக்கு நான் கடந்து வந்தவங்க சொல்லி கொடுத்த அந்த கைண்ட்னஸ் அந்த அன்பு அதுதான் அங்கே எனக்கு ரெஃப்ளெக்ட் ஆச்சுன்னு தோணுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரையும் அன்பாக இருக்கலாம், அரவணைச்சு போகலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும்னு எப்போவுமே எனக்கு தோணும். உங்ககிட்டயும் இதை நான் எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டேன். எஸ் என் இனிய பொன்னிலாவையோட லாஸ்ட் சாங் ஏயா என் கூட்டுக்காரா, ஒரு சூப்பர் பாட்டு, பாபநாசன் மூவிலேருந்து வந்துகிட்டே இருக்கு, சச் அ பியூட்டிஃபுல் சாங், வாங்க கேட்கலாம். சாரி, அது ஏயா என் கூட்டுக்காரா.

0: வணக்கம், நான் உங்க திரைப்பட பின்னணி பாடகர் நாட்டுப்புறசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். ஆடுங்கடா மச்சா ஆடுங்கடா, அழகான பொண்ணை பார்த்து தேடுங்கடா.

நேரம் 10 மணி ஆயிட்டிருக்கு. 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் ஓட சேர்ந்து கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 எல்லாரும் கேட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. எஸ், இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச சாங், அதுவும் நைட்டில் கேட்கக்கூடிய ஒரு மெலடி சாங்கு இந்த மொமெண்ட்டில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 9444001023 9444001023 இந்த நம்பருக்கு உங்கள் நேம் அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாட்டோட படம் அண்ட் எந்த பாட்டு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பாட்டை இந்த ஒரு மணி நேரத்தில் நான் ப்ளே பண்ணுவேன். நிகழ்ச்சியில் வரப்போகிற முதல் பாட்டு ராஜ்குமார் காரைக்குடியிலேருந்து கேட்டிருக்காரு, காதலர் தினம் படத்துலேருந்து. வாங்க அந்த பாட்டு கேட்கலாம்.

ஐயா, செங்கல் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. 10:08 ஆயிட்டுருக்கு. உங்களுக்காக அடுத்து வரப்போகிற பாட்டு அபூர்வ சகோதரர்கள் படத்திலிருந்து ஒன்று நினச்ச சாங். ஸோ இந்த பாட்டை ரவிச்சந்திரன் பூண்டிலேருந்து கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த பாட்டு கேட்கலாம். அண்ட் நிகழ்ச்சியில் இந்த மொமெண்ட்டில் அவங்க ஃபேவரட் சாங்கை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா 9444001023 9444001023

102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஓட சேர்ந்து கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 அண்ட் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த பாட்டு மனோஜ்குமார் கேட்டிருக்காரு, அநேகன் மூவிலிருந்து ஆத்தாடி ஆத்தாடி சாங். ஓகே, கேட்டுடலாம். நீங்களும் உங்கள் ஃபேவரட் சாங்கை இந்த மொமெண்ட்டில் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9444001023.

10:20 ஆகிட்டுருக்கு ஸ்டுடியோ கிளாக்ல. எஸ் இணைஞ்சு கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம் அண்ட் கும்பகோணம் எஃப்எம் 101.6 அண்ட் வேலூர் எஃப்எம் 100.4 அண்ட் திருப்பத்தூர் பந்தலை 100.1. அண்ட் இப்போ வரப்போகிற ரெக்வஸ்ட் யாருக்காக அப்படின்னா, கிருஷ்ணபுரம்லேருந்து மணிவண்ணன் ஃபேமிலி ரோசாப்பூ சாங் கேட்டிருக்காங்க. சூரிய வம்சம்லேருந்து வாங்க கேட்கலாம்.

10:31 ஆயிட்டிருக்கு. தஞ்சாவூர்லேருந்து வர்ஷினி சாங் கேட்டிருக்காங்க. தீரன் அதிகாரம் ஒன்றுலேருந்து லாலி லாலி சாங், பியூட்டிஃபுல்லான சாங், சத்யபிரகாஷ் பிரகதியோட வாய்ஸில் கேட்கலாம் வாங்க.

0: 102.3 FM. 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல கேட்டுட்டு இருக்கீங்க. எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நெக்ஸ்ட் வர போகிற பாட்டு கனகவல்லியோட ரெக்வஸ்ட் தான். ஸோ அவங்க விஸ்வரூப மூவியிலிருந்து உன்னை காணாமல் தான் சாங் கேட்டிருக்காங்க, வாங்க கேட்கலாம்.
1: எத்தனை முறை இத்தவணை ஆட்கொள்வாயா, சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தைக்கு ரொம்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா.
2: Maya, Maya.
1: Ayardam Maya.

10:41 கேட்டுட்ருக்கீங்க 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். எங்கள் அழைப்பில் உங்கள் தீர்வு நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரப்போகிற சாங் ரெக்வஸ்ட் அபியும் நானும் படத்துலேருந்து வாவா என் தேவதையே. இந்த பாட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையிலிருந்து கேட்டிருக்காங்க தங்கசாமி, சங்கீதா, லக்ஷிதா. அவங்களுக்காக அந்த பாட்டு கேட்கலாமா? அண்ட் இந்த நிகழ்ச்சியில் உங்களோட ஃபேவரட் சாங்கை கேட்கறதுக்கு இன்னும் 10:15 தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள உங்களோட சாங்கை சென்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் 9444001023.

10:47 ஆயிட்டு இருக்கு. எஸ் விவத் பாரதி தமிழ் எஃப்எம்மோடு சேர்ந்து கும்பகோணம் எஃப்எம் அண்ட் வேலூர் எஃப்எம் அண்ட் திருப்பத்தூர் எஃப்எம் எல்லாருமே கேட்டு ரசிச்சிட்ருக்க இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் வரப்போகிற அடுத்த பாட்டு சிறுசாலை படத்துலேருந்து சாங் கேட்டிருக்காங்க. இளையராணி கொரடாச்சேரி திருவாரூர்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இந்த பாட்டு நம்ம இப்போ கேட்க போகிறோம், வாங்க கேட்கலாம்.

10:52 சாங் கேட்க போறோம். யாரோட பாட்டு அப்படின்னா, நாகப்பட்டினம்ல இருந்து மாணிக்கம் சாங் கேட்டிருக்காங்க. லீலை மூவில இருந்து சில்லஞ்சோ ஒரு கலவரம், இந்த பாட்டை நான் பிளே பண்ண போறேன். இட்ஸ் சச் அ பியூட்டிஃபுல் சாங், கேட்கலாம் வாங்க.

இட்ஸ் 10:56 ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட் சாங்கை ப்ளே பண்ண போகிறோம். செல்வாம்பிகை திருவண்ணாமலை மாவட்டம்லேருந்து கேட்டிருக்காங்க. கல்லுக்குளிரும் திரைப்படத்துலேருந்து சிறு பொன்மணி சாங். ஓகே, அவங்களுக்காக இந்த பாட்டை ப்ளே பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த மாதம் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென், ஸ்டே ட்யூன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் தற்போது சரியா 11 மணி ஆகிட்டு இருக்கு. இணைஞ்சிருக்கீங்க வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. ரொம்ப அழகான பாடல்கள் அடுத்து வரக்கூடிய 1 மணி நேரம் கேட்க போறோம். யார் யாரெல்லாம் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 MHz, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 MHz, தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 104, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேர்கள் கேட்க போறோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி உங்களோட நான் சக பார்த்திபன். நிகழ்ச்சியில் உங்களுக்காக முதல் பாடல் எடுத்து வச்சிருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிபி மற்றும் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் தான் என்ன ஆசை மச்சான் படத்திலிருந்து சோறு கொண்டு போகிற புள்ள அந்த சிம்மாடை இறக்கு அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கேன். கேட்கலாம், இணைஞ்சிருங்க இசையலையோட.

எஸ் 11:10 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. முத்து மணிமாலை அப்படிங்கிற பாட்டு. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் ரொம்ப அழகான பாட்டு, எஜமான் படத்துலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அடி ராக்கு முத்து ராக்கு அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. எஸ்பிபி மற்றும் குழுவினர் பாடியிருக்கக்கூடிய இந்த பாடல் உங்களுக்காக அடுத்ததாக நிகழ்ச்சியில் கேட்டடைஞ்சிருங்க. இசையலையோட

எஸ் 11:16 ரொம்ப அழகான பாடல். ராக்கமுத்து ராக்கு பாட்டு கேட்டு முடிச்சோம் இல்லையா? எஸ்பிபி மற்றும் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல். வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் பாலபாரதி அவங்களுடைய இசையில் தான் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. அமராவதி படத்துலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையலையோட.

எஸ் 11:20 ரொம்ப அழகான பாடல் கேட்டு முடிச்சிங்க. தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமேன்னு. தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சியில் என்ன பாட்டு காத்துட்ருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயச்சந்திரன் சித்ரா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் வைரமுத்து அவங்களுடைய அழகானவர்களில், ஏராளமான அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. மே மாதம் படத்திலிருந்து எடுத்து வச்சுருக்கேன். எஸ் ரைட், அயன்மேல் விழுந்த மழை துளியே இத்தனை நாளாக எங்கே இருந்தாய் அப்படிங்கிற பாடல் தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்கலாம் நினைச்சிருங்க இசையலையோட.

எஸ் ரொம்பவே அழகான பாட்டில் என்மேல் விழுந்த மழைத்திலேயே இத்தனை நாளாக எங்கிருந்தாய் அப்படின்னு அதே மாதிரி ரொம்ப அழகான பாடல்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். என்ன பாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்டைவால் குருவி படத்திலிருந்து தான் அவங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. கேஜிஎஸ் தாஸ் பாடியிருக்காங்க, மும்மேதா அவங்களுடைய அழகானவர்களில், இளையராஜா அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. ராஜராஜ சோழன் நான் அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோடு.

எஸ் 11:31 ரொம்ப அழகான பாடல். ராஜராஜ சோழன் நான் எனக்கு ஆளும் காதல் தேசம் நீதான் அப்படின்னு ரொம்ப அழகான பாடல் கேஜிஎஸ்எஸ் அவங்களுடைய குரலில் கேட்டு முடிச்சிங்க. தொடர்ந்து உங்களுக்காக பாடல் என்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஸ்எஸ் தான் பாடியிருக்காங்க, சித்ரா கூட சேர்ந்து பாடியிருக்காங்க. வைரமுத்து அவங்களுடைய அழகான வரிகளில் தேவாவங்களுடைய இசையில் தான் பாடல் கேட்க போகிறோம். என்ன படத்துலேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா பாஷா படத்துலேருந்து பாடல் காத்துட்ருக்கு. தங்க மகன் இங்கு சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான் அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கேட்டு நினச்சிருங்க இசையலையோட.

எஸ் 11:32 ரொம்ப அழகான பாடல். தங்க மகனிங்க சிங்க நடை போட்டு அருகில் அருகில் வந்தான் அப்படின்னு ரொம்ப அழகான பாடல். பாஷா பாடலேருந்து கேட்டு முடிச்சிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்காக பாடல் காத்துட்ருக்கு. சித்ராவினுடைய அழகான குரலில் வைரமுத்து அவங்களுடைய வரிகளில் தான் ஏரகமாக அவங்களுடைய இசையில் பாடல் எடுத்து வச்சுருக்கேன். பாம்பே படத்திலிருந்து கண்ணால் நீ எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை அப்படிங்கிற பாடல் தான் காத்துட்ருக்கேன். கேட்டு நினைஞ்சிருங்க இசையிலையோட.

0: எஸ் 11:43, ஜெயச்சந்திரன் மற்றும் சுஜிதா ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் உங்களுக்காக அடுத்ததாக வச்சுருக்கேன். பழனி பாரதி அவங்களுடைய அழகான வரிகளில் உருவான பாட்டு தான். பூவே உனக்காக படத்திலிருந்து பாடல் காத்துட்ருக்கு. சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடு தான் பூ பூத்தது அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க இசையிலையோட.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

எஸ் 11:48 ரொம்ப அழகான பாடல் சொல்லாமலே யார் பார்த்தது அப்படின்னு பாட்டு கேட்டு முடிச்சிங்க இல்லையா. தொடர்ந்து உங்களுக்காக சூப்பரான பாட்டு எடுத்து வச்சிருக்கேன். எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி ரெண்டு பேரும் சேர்ந்து பாடின பாடல் கங்கை அமரன் அவங்களுடைய வரிகளில் இளையராஜா அவருடைய சில தான் பாடல் காத்துட்ருக்கு. கோவில் காலை படத்திலேருந்து எடுத்து வச்சுருக்கேன். அடிமானா மதுரையில் அப்படிங்கிற பாட்டு தான் காத்துட்ருக்கு. கேட்டு நினைச்சிருங்க சிலையோட.

11:54 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்கக்கூடிய தருணத்தில் இருக்கும். அந்த நிமிஷத்தில் அவவித் பாரதியில் முகநூல் பக்கத்தில் நம்மோட நினைஞ்சிருக்கக்கூடிய நேயர்கள் யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சஹீரா ரசூல்

இனிய இரவு வணக்கம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிய இரவு வணக்கம்ங்க. தொடர்ந்து பருவதவர்தினி இனிய இரவு வணக்கம் சார், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். முதல் பாடலாக ஒழித்த சோறு கொண்டு போகிற புள்ள, அந்த பாடல் ரொம்பவே நல்லா இருந்தது. முத்துமணி பாடல்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்பவே நன்றிங்க. புரசவாக்கம்லேருந்து சவுந்தரராஜன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அலிநகரம்லேருந்து எஸ் மகாதேவன், இனிய இரவு வணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. மாதவரம் வீரராகவன், வானில் உழவும் நிலவழகு, மனதில் உழவும் பாடல் அழகு, மனசை மயக்கும் ராகம் அழகு, 102.3 தேநிலை இரவில் அழகு, தொகுப்பில் வழங்கும் கீதங்கள் பொன்னழகு, இன்றைய நிகழ்ச்சிக்கு அழகு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி ஃபேஸ்புக் வீரராகவன், ரொம்ப அழகுங்க. ஆர் ரமா, இனி இரவணக்கம் வாழ்த்துக்கள், தியாகராய நகர்லேருந்து சொல்லியிருக்காங்க. ராசா மகன் ஹரிச்சந்திரன், அன்பு அறிவிப்பாளர் சக பார்த்திபன் அவர்களுக்கும், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனி இரவணக்கம், மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். சொறு கொண்டு போகிறபுள்ள முத்துமணி, அப்புறம் ராக்கு முத்துராக்கு பாடல்கள் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பன்னீர் செல்வம், ரொம்ப நன்றிங்க. பன்னீர் செல்வம் என்ன சொல்லியிருக்காரு, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டுலேருந்து சி பன்னீர்செல்வம், தொடர்ந்து தேனி ஹரி ராம், இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன், மனசு வாங்கும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிகழ்ச்சி சிறக்க நல்வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. கலீல் அகமது, பொன்னேரி மிமிக்கிரி கலீல் அகமது, இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. முதல் பாடலே அருமை அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள் நண்பரே அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து ராமகிருஷ்ண கோவிந்தராஜ், இனி இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கு மாம்பழம்ல இருந்து ராமகிருஷ்ணன், தொடர்ந்து ஏழு கிணறு அப்தாஹீர், ஒரு பெரிய பூங்கொத்து அனுப்பியிருக்காங்க. பாபு முள்ளக்காட்டுல இருந்து இனி இரவு வணக்கம், நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எல்லோருக்குமே இணைஞ்சிருந்த எல்லா நேயர்களுக்கும் ரொம்பவே பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து பர்வதவர்தன் எஜமான் படத்திலிருந்து ஒழித்த பாடல், ராக்கமுத்து ராக்கு பாடல்கள், அமராவதியிலிருந்து ஒழித்த அந்த தாஜ்மஹால் தேவையில்லை அப்படிங்கிற பாட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. ரெட்டை கவால் குருவி படத்திலிருந்து ஒழித்த ராஜராஜ சோழன் நான் பாடல் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரொம்பவே நன்றிங்க. தொடர்ந்து 11:56 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக உங்களுக்காக என்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்பிபி அவங்களுடைய குரலில் தான் பழனி பாரதி அவங்களுடைய அழகானவரிகளில், எஸ் ஏ ராஜ்குமார் அவங்களுடைய இசையில் தான் பாடல் காத்துட்ருக்கு. அவள் ஒருவாளா படத்திலேருந்து பாடல் எடுத்து வச்சுருக்கேன். காதலன்ன கண்ணாமூச்சி ஆட்டமா அப்படிங்கிற பாட்டு தான் உங்களுக்காக நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக காத்துட்ருக்கேன். கீழணிஞ்சிருங்க, திரும்பவும் நான் உங்களை 4 மணிக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகா பார்த்திபன்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 12 மணி. வித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி பண்பலை 102.1 மெகாஹர்ட்ஸ், கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹர்ட்ஸ், நாகர்கோவில் மற்றும் மதுரை பண்பலை 103.3 மெகாஹர்ட்ஸ், தொடர்ந்து கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி.
2: காற்றின் மொழி

குளிர் போல்

புரியாதா எதுக்கு எனக்கு?

இடமும் சுகமானது, ஜோடியும் பதமானது, நேரமும் இதமானது.

0: பத்து மடியில விழுந்தேன் மாளிகைக்கு நன்றி சொல்வதா, இல்லை ஜாடியில தேரெடுத்து தந்தாலே அந்த தங்கத்துக்கு நன்றி சொல்வதா.
1: அம்மா போதுமே சரசம், இதை அக்கம் பக்கம் பார்த்தாலே விரசம்,
0: கொஞ்சமா இயங்குது இதயம் அட கொஞ்சினால் என்னதான் குறையும், என்னதான் குறையும், நிடமோ சுகமானது.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

சிரிச்சு மயக்கி என் மனச கெடுத்த சிரிச்சி கனவை தடுத்து நிறுத்தி அவ கனிஞ்சு வெடிச்ச பருத்தி.

கிராமத்து பாட்டை எல்லாம் கேட்க வந்த பச்சை கிளி, நான் இப்போ பாட போற நாட்டு பாட்டை கேட்டுக்கடி. பாட்டை படிப்பதிலும் நடிப்பதிலும் அடிப்பதிலும் புடிப்பதிலும்

தூக்க ஜம் தூக்க தரு கிட்ட ஜம் தரு கிட்ட ஜம் தூக்க தரு கிட்ட தோம் தை தை தரிகிடதை தரிகிடதை தரிகிடதை தரிகிடதை தகதி மீதா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேரம் 4 மணி. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரையிசை தெய்வீக பாடல்கள். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திற்காக வானின் தேவி எனும் பாடலை கேட்கலாம். SPB மற்றும் S. ஜானகி அவர்கள் குரலில்.

நேரம் 4:10 ஒவ்வொரு பாரதிய தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம். நிகழ்ச்சியில் வண்ணை ஈ பெருமாள், நாகஸ்வரம், ஏமச்சந்திரன் தமிழ்.

0: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது வண்ணை ஈ பெருமாள் நாகஸ்வரம், ஏமச்சந்திரன் தவிழ்.
1: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz-இல் காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
3: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

பொள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை. ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில்.

நேரம் 5 மணி. பகவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தெய்வீகராகும். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் கேட்கலாம். சூளமங்கலம் சகோதரிகள் குரலில்